நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற

ஐந்துமல் எஃப்எம்ல 102.9 அலைவரிசையில உங்கள் அனைவரையுமே கவிய கானங்கள் நிகழ்ச்சி வாயிலாக சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்குமே ஏராளமான மனது மறக்காத பழைய பாடல்களோடு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நிறைய பாடல்கள் இருக்கு, நீங்க வந்து கேட்டு ரசிக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம அந்த கால திரைப்படங்கள் பின்னால் நடந்த சுவாரஸ்யமான விடயங்கள் நிறையவே நமக்கு வந்து தெரியாம இருக்கும் இல்லையா. அந்த மாதிரியான விடயங்கள் பற்றியும் அதிகளவா நம்ம வந்து பேச போறோம். நீங்களும் தொடர்ந்து அப்படியே நம்ம நிகழ்ச்சியை வந்து கேட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடல் எல்லாமே ரசிச்சு கொண்டே இருங்க. இரண்டு மனத்தியாலும் அருமையான பாடல்களை வந்து நீங்க கேட்டு ரசிக்க கூடியதா இருக்கும். சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில ஒரு அழகான பாடலை கேட்க போறோம். பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

வடிவை நெருங்காதையா, விதி கூட உன் வடிவை நெருங்காதையா, வினை வென்ற மனம் கொண்ட இனம் கண்டு துணை சென்று வென்ற

0: ladigana todata yam yam
1: padani pani baba baba gaba gaba gaba tudipadu
0: thagida thagida thagida thagida indradarigada tata yam yam
1: பனி பபபபமகமகசகசனி கதமக பவனி பபகபகுதி பாடு
0: தடி தரகடகடத தடி தரகடகடத தஜம் தஜம் தஜம் ஆளகடகடகடத.

0: தத்தாதி பண்டை பச திபா மகா தன் தகமதி பாடு
1: நந்தகதி நந்தகதி நந்தகதி நந்தகதி தாந்தர கடதி இந்த கடதா தந்தி.

மாமா.

0: சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல். ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும். ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக்கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக்கொள்ளலாம். அம்மாவின் கைமணம் மாற அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக்கொள்ளுங்கள்.
1: Fish Cartel, இலக்கம் 1581, Rue Gentilhon East, Montreal, Fabry Metro, அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581. உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
0: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்து காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
1: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
0: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
1: மொன்றியலில் இவருடைய சேவைகளை 7 நாட்களிலும் 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-969. ஒரு முறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
0: பார்க்கிறவங்க கண் உங்களை மட்டுமே பார்க்கணுமா? அதுவும் வச்ச கண் வாங்காம. அப்படின்னா உங்களோட தெரிவு ஏஷியானா ஜுவல்லரி மட்டும்தான். இங்க இருக்கிற ஜுனிக்கான கலெக்ஷன்ஸ் மத்தவங்கள இருந்து உங்களை எப்பவுமே தனியா காட்டும். இங்க இருக்கிற புது புது கலெக்ஷன்ஸ் பார்த்தா நீங்க வேற எங்கேயும் போக மாட்டீங்க. உங்ககிட்ட இருக்கிற பழைய நகைய வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணினா அதுக்கும் இங்க தீர்வு இருக்கு. ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர்களால உங்களோட பழைய நகைகளை இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாத்தி தர்றாங்க ஏஷியானா ஜுவல்லரி. உங்ககிட்ட இருக்கிற நகைகள்ல ஏதாவது திருத்த வேலைகள் இருந்தா நேர்த்தியான முறையில அனுபவம் வாய்ந்தவர்கள் மூலமா ஏஷியானா ஜுவல்லரியில அதை திருத்தி பெற்றுக்கொள்ளலாம்.
1: சிங்கப்பூர் மற்றும் துபாயில் இருந்து தெரிவிக்கப்பட்ட 24 கரட் தங்க கட்டிகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஏஷியானா ஜுவல்லரி, இலக்கம் 524 ஜென்டலான் குவெஸ்ட் ஷூட் 5 மோன்ட்ரியல். தொடர்புகளுக்கு 514-273-8300. ஏஷியானா நகை மாளிகை, ஒவ்வொரு நகையிலும் ஒவ்வொரு கதை.
2: ஏஷான், நான் அழகா இருக்கேனா? என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? உன்னதானே கேட்டுட்டு இருக்கேன். அந்த ஜன்னல பாத்துட்டு இருக்க, அப்படி என்ன அந்த ஜன்னல்ல இருக்கு?
3: ஏய், இது இவ்ளோ அழகா இருக்கு, எங்க வாங்கின?
2: எதடா கேக்குற?
3: ஏய், இது விண்டோல போட்டுருக்க லைன்ஸும் ஷட்டர்ஸும் இவ்ளோ அழகா இருக்கு, எங்க வாங்கின?
2: ஓ, இதத்தான் இவ்வளவு நேரமா பாத்துட்டு இருந்தியா? இது நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல வாங்கினது. இந்த பிரீமியம் குவாலிட்டில வேற எங்க கிடைக்கும்? நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும்.
1: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 514-468-7424.
4: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். For more detail, 514-468-7424.
2: அக்கா, எப்படி இருக்கீங்க? இவ்வளோ அப்செட்டா இருக்கீங்க அக்கா? என்னாச்சு, ஏதும் பிரச்சனையா?
5: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டுது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற காரும் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என்ன கையெல்லாமே காயம். இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
2: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஒரு போன் கால்ல விஷயத்த முடிச்சிருக்கலாம்.
1: அனைத்து விதமான இன்சூரன்ஸ்களையும் நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட். தொடர்புகளுக்கு 4 8 3 3 5 5 5 extension 104.
4: NAS Direct Insurance Limited.
6: உங்கள் பயணத்தின் தோழனாய் என்றும் ஐ தமிழ் FM 102.9.
7: என்ன நண்பா,

ஆரம்ப பாடலை ஒரு அட்டகாசமான பாடலை தான் கேட்டுட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நீங்க கேட்டுட்டு இருப்பதா ஐத்தமிழ் எஃப்எம்ல 102.9 அலைவரிசையில காவிய கானங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. ஏன்னா வித்தியாசமான முறையில விளம்பரம் செய்து வியக்க வச்ச ஒரு திரைப்படம் தான் அதிர்ஷ்டம்ன்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் பற்றி தான் இப்ப வந்து பேச போறோம். ஒரு திரைப்படத்தினுடைய வெற்றி தோல்விங்கிறது திரையில தோன்றி நடிக்கக்கூடிய திரைக்கலைஞர்களுடைய பங்களிப்பு, திரை மறைவில இருந்து செயற்படக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்களுடைய பங்களிப்புன்னு சொல்லி இந்த இரண்டையும் தாண்டி அந்த திரைப்படம் எப்படி தயாரிப்பு தரப்பினர் வந்து விளம்பரப்படுத்துறாங்க முக்கிய பங்கு வகிக்குது. சினிமாவை நேசிக்கிற எல்லோருக்குமே இந்த ஒரு விஷயம் வந்து தெரிஞ்ச விடயம்னு சொல்லலாம். இப்ப இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் தொழில்நுட்ப சினிமா சந்தைப்படுத்தலுக்கு முன்னர் ஒலிபெருக்கிகள் கட்டிய அலங்கரிக்கப்பட்ட வேன்கள்ல, ரிக்ஷாக்கள்ல அந்த திரைப்படத்துடைய சுவரொட்டி எல்லாம் வச்சு தெருக்களுக்கு வலம் வந்து விளம்பரம் செய்து திரையரங்கினுடைய முன் வந்து படத்தினுடைய நாயகர்களுடைய பிரம்மாண்ட கட் அவுட்களை வச்சு விளம்பரம் செஞ்சு அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி விளம்பர உத்திகள்ல பல வித்தியாசங்களை கையாண்டு வந்த நம்ம தமிழ் திரையுலகம் 1939 ஆண்டுலயே ஒரு நூதனமான முறையில விளம்பரம் செய்து வியக்க வச்ச ஒரு திரைப்படமா வெளிவந்த திரைப்படம் தான் இந்த அதிர்ஷ்டம் திரைப்படம். இந்த திரைப்படம் பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஆழமா பேசலாம். அதுக்கிடையில ஒரு அழகான பாடலை கேட்டுட்டு வருவோம்.

0: நீங்கள் எங்கே சென்றாலும் எங்கே இருந்தாலும் நாம் உங்களோடு.
1: நிகழ்ச்சிகளை கேட்க, செய்திகளை அறிந்து கொள்ள, இன்னும் பல அம்சங்களோடு ஐடமல் மொபைல் ஆப்,
0: பிளே ஸ்டோரிலும் ஆப் ஸ்டோரிலும் ஐடமல் ரேடியோ மொபைல் ஆப்ஸை டவுன்லோட் பண்ணுங்கள். நாங்கள் இந்நேரமும் உங்களோடு.
2: நூற்றி இரண்டு புள்ளி ஒன்பதில் உங்கள் மனதோடு உறவாடும் ஐ தமிழ் எஃப்எம்.

ஐத்தமல் எஃப்எம்ல 102.9 அலைவரிசையெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க காவிய கானங்கள். மனைவியின் பெருமையை பற்றி பேசிய படம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனையோ படம் பார்த்திருக்கேன், இது எந்த திரைப்படம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இருக்குங்க, இருக்கு, நிறைய திரைப்படம் இருக்கு. அதுல இந்த ஒரு திரைப்படம் தான் ஒரு சிறந்த திரைப்படம்னு சொல்லலாம். கணவனே கண்கண்ட தெய்வம் என்ற ஒரு கருத்தோட படங்கள் வெளிவந்து கொண்டிருந்த காலத்திலேயே மனைவியே மனிதனின் மாணிக்கம் என்ற ஒரு தலைப்புல மனைவியை போற்றும் அதிரடி திரைப்படம் அது உருவாக்கி இருந்துச்சு. 1959 வழியான இந்த படத்தை கே வேம்பு வந்து இயக்கியிருந்தாரு. மக்கள் அன்பன் கோவை ராஜகோபால் கதை வசனம் வந்து எழுதியிருந்தாரு. மதன கோபால் நாயுடு வந்து படத்தை தயாரிச்சிருந்தாரு. தெலுங்கு இசையமைப்பாளர் ஹனுமந்த் ராவ் வந்து இசையமைச்சிருந்ததோட கே பாலாஜி, தண்டரிபாய், விஜயகுமாரி, நாகையா, எம் ஆர் சந்தானம் இவங்க எல்லோருமே நடிச்சிருந்தாங்க. நாகேஷ் வந்து இந்த படத்துல சிறப்பு தோற்றத்துல நடிச்சிருப்பாரு. கே பாலாஜியும் தண்டரிபாயும் கருத்துருமிக்க கணவன் மனைவியா இருப்பாங்க. பாலாஜி மனைவி மீது மிகுந்த காதலோடு இருப்பாரு. இந்த நிலையில பாலாஜியுடைய சொத்துக்களை அடைய நினைக்கிற வில்லன்கள் கூட்டம் பாலாஜிக்கும் விஜயகுமாரி மீது காதல் வர வைக்கும். காலப்போக்கில அவற்றினையே இருக்கவும் தொடங்குவாரு. தனது வருமானம் சொத்து எல்லாவற்றையுமே அவருக்கே கொடுத்துருவாரு. இதனால மனமுடைந்த பாலாஜியுடைய தந்தை வீட்டை விட்டு சென்றுடுவாரு. குடும்பம் சின்ன சின்னதா அடிய தொடங்கும்.

போது அதே வில்லன் குழு பேண்டரி பாய கடத்தும். அதன் பிறகுதான் என்னன்றதுதான் இந்த படத்துடைய மீதி கதையா இருக்கும். படம் சொல்ல வந்த கருத்தை அன்றைய பெண்கள் ஏற்கவில்லையோ என்னவோ, சூப்பர் ஹிட் பாடல்கள் அமைந்த ஒரு படம் வெற்றி பெறவே இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ நல்ல குவாலிட்டியா யூடியூப்ல வந்து இந்த திரைப்படத்தை வந்து பார்க்கலாம். இப்போ நல்ல தரமா இந்த திரைப்படத்தை நீங்க வந்து தேடி பார்க்கலாம். பாருங்க, ஒரு தடவை பார்த்துட்டு இந்த திரைப்படம் எப்படி இருக்குன்றத நீங்களுமே நிகழ்ச்சியில வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். Thank you.

0: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல். ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும். ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக்கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக்கொள்ளலாம். அம்மாவின் கைமணம் மாறா அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக்கொள்ளுங்கள்.
1: Fish Cartel, இலக்கம் 1581, Rue Gentilon East, Montreal. Fabry Metro-க்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581. உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
0: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்து காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
1: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
0: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
1: மூன்றியலில் இவருடைய சேவைகளை 7 நாட்களிலும் 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-969. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
2: ஈஷான், நான் அழகா இருக்கேனா? என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? உன்னதானே கேட்டுட்டு இருக்கேன். அந்த ஜன்னலை பார்த்துட்டு இருக்க, அப்படி என்ன அந்த ஜன்னல்ல இருக்கு?
3: ஏய், இது இவ்ளோ அழகா இருக்கு, எங்க வாங்கின?
2: எதடா கேக்குற?
3: ஏய், இந்த விண்டோல போட்டுருக்க லைன்ஸ் ஷட்டர்ஸ் இவ்ளோ அழகா இருக்கு, எங்க வாங்கின?
2: ஓ, இதுதான் இவ்வளவு நேரமா பாத்துட்டு இருந்தியா? இது நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல வாங்கினது. இந்த பிரீமியம் குவாலிட்டில வேற எங்க கிடைக்கும்? நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும்.
1: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 514-468-7424.
4: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். For more detail, 514-468-7424.
0: பார்க்கிறவங்க கண் உங்களை மட்டுமே பார்க்கணுமா? அதுவும் வச்ச கண் வாங்காம. அப்படின்னா உங்களோட தெரிவு ஏஷியானா ஜுவல்லரி மட்டும்தான். இங்க இருக்கிற ஜுனிக்கான கலெக்ஷன்ஸ் மத்தவங்கள இருந்து உங்களை எப்பவுமே தனியா காட்டும். இங்க இருக்கிற புது புது கலெக்ஷன்ஸ் பார்த்தா நீங்க வேற எங்கேயும் போக மாட்டீங்க. உங்ககிட்ட இருக்கிற பழைய நகைய வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணினா அதுக்கும் இங்க தீர்வு இருக்கு. ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர்களால உங்களோட பழைய நகைகளை இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாத்தி தர்றாங்க ஏஷியானா ஜுவல்லரி. உங்ககிட்ட இருக்கிற நகைகள்ல ஏதாவது திருத்த வேலைகள் இருந்தா நேர்த்தியான முறையில அனுபவம் வாய்ந்தவர்கள் மூலமா ஏஷியானா ஜுவல்லரியில அதை திருத்தி பெற்றுக்கொள்ளலாம்.
1: சிங்கப்பூர் மற்றும் துபாயில் இருந்து தெரிவிக்கப்பட்ட 24 கரட் தங்க கட்டிகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஏஷியானா ஜுவல்லரி, இலக்கம் 524, ஜென்டலான் குவெஸ்ட், ஷூட் 5, மோன்ட்ரியல். தொடர்புகளுக்கு 514-273-8300. ஏசியானா நகை மாளிகை, ஒவ்வொரு நகையிலும் ஒவ்வொரு கதை.
2: அக்கா, எப்படி இருக்கீங்க? ஏன் இவ்ளோ அப்செட்டா இருக்கீங்க அக்கா? என்னாச்சு, ஏதும் பிரச்சனையா?
5: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற காரும் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கையெல்லாமே காயம், இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
2: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஒரு போன் கால்ல விஷயத்தை முடிச்சிருக்கலாம்.
1: அனைத்து விதமான இன்சூரன்ஸ்களையும் நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட். தொடர்புகளுக்கு 5148335555, எக்ஸ்டென்ஷன் 104.
4: நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட்.
0: மின்னல் வேகம், பெரிய சேமிப்பு, குறைந்த விலை.
1: டெக் மைண்ட்ஸ் வணிக இணையம், வணிக தொலைபேசி மற்றும் ஃபாக்ஸ் வெறும் $99.99 மட்டுமே.
5: வீட்டு இணையமுற்றை $29.99 முதல் பெற்றுக் கொள்வதோடு முழு வருடத்திற்கான ஹோம் போன் ஒன்றை இலவசமாக பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: இன்றே அழையுங்கள். 1-877-770-7719.
5: மேம்பட்ட இணைப்பிற்கு இன்றே மாறுங்கள்.
1: டெக் மைண்ட்ஸ், வேகம் பேசும் இன்டர்நெட்.
2: தமிழிசை முழங்கி தரணியை ஆள ஐ தமிழ் FM 102.9

அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எத்தனையோ தயாரிப்பாளர்களை நாம வந்து பார்த்துருக்கோம். அதில் முதல் தயாரிப்பாளர்னா இவர் தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுவும் முதல் நட்சத்திர தயாரிப்பாளர் இவர்னு சொல்லலாம். சென்னை, விஜயா, வாகினி, காரைக்குடி, ஏவிஎம், சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனங்கள் திரைப்பட தயாரிப்பில் கொடிக்கட்டி பறந்து கொண்டிருந்த காலத்தில் கோவையில் சென்ட்ரல் ஸ்டுடியோவை தொடங்கி முதல் நட்சத்திர தயாரிப்பாளராக இருந்தவர் தான் எஸ் எம் ஸ்ரீ ராமுலு நாயுடு. சென்னையில் சினிமா தொடங்குறதுக்கு முன்பு கோவையில் வந்து தொடங்கியிருந்தார். பிற்காலத்தில் சென்ட்ரல் ஸ்டுடியோ இருந்து விலகி பகிராஜா ஸ்டுடியோவை வந்து அமைச்சிருந்தாரு. இது பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து விரிவா பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில ஒரு அழகான பாடல்.

0: அக்கா எப்படி இருக்கீங்க? இவ்ளோ அப்செட்டா இருக்கீங்க அக்கா, என்னாச்சு? ஏதும் பிரச்சனையா?
1: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டுது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற காரு டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கையெல்லாமே காயம், இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
0: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது, ஒரு போன் கால்ல விஷயத்த முடிச்சிருக்கலாம்.
2: அனைத்து விதமான இன்சூரன்ஸ்களையும் நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட். தொடர்புகளுக்கு பானு 514-833-555 extension 104.
3: நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட்.
2: உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
4: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்து காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
2: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
4: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
2: மொன்றியலில் இவருடைய சேவைகளை 7 நாட்களிலும் 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-969. ஒரு முறை விஜயம் செய்து பாருங்கள், உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
4: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல்.
0: ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம்.
4: வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும்.
0: ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக்கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக்கொள்ளலாம்.
4: அம்மாவின் கைமணம் மாறா அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: ஃபிஷ் காட்டல், இலக்கம் 1581 ரூ ஜென்டலோன் ஈஸ்ட், மோன்ட்ரியல், ஃபேப்ரி மெட்ரோவுக்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581.
5: உங்கள் பயணத்தின் தோழனாய் என்றும் ஐ தமிழ் FM 102.9.
6: என்ன நண்பா?

தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி மற்றும் சிங்களம்னு சொல்லி பல மொழிகள்லயும் படங்களை தயாரிச்சிருந்தாரு. ஒரு சாதாரண பேக்கரி ஊழியரா தன்னுடைய வாழ்க்கைய ஆரம்பிச்ச இவர் படிப்படியா உயர்ந்து திரைப்பட தயாரிப்பாளர், இயக்குனர், ஸ்டூடியோ உரிமையாளர்னு பல பரிமாணங்கள்ல மழிந்து தென்னிந்திய திரைப்பட உலகின் முன்னணி ஆளுமைகள்ல ஒருத்தராகவும் மிக உயர்ந்த இடத்துல வீற்றிருக்கக்கூடிய ஒரு ஜாம்பவானாகவும் உருவெடுத்தாரு இவர். திரைக்கதை எழுதுறது முதல் திரைப்படம் திரையில வெளியாகிறது வரையிலான அனைத்து துறைகள்லயுமே ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர் தன்னை முழுமையா வந்து ஈடுபடுத்திக் கொண்டாரு. அவர் தயாரிச்ச முதல் திரைப்படம் ஆரிய மாலா 1941 இந்த படம் வெளியாகிருந்துச்சு. சென்ட்ரல் ஸ்டூடியோல தயாரிக்கப்பட்ட இந்த படத்துல அந்த காலத்துடைய புகழ்பெற்ற பாடகரும் நடிகருமான பியு சின்னப்பா கதாநாயகனா நடிச்சிருந்தாரு. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த படத்துடைய டைட்டில் கார்டுகள்லயோ அல்லது படத்துடைய பாடல் புத்தகத்திலயோ ஸ்ரீராமுலு நாயுடுடைய பெயர் இயக்குனர்னோ அல்லது தயாரிப்பாளர்னோ இதுல வந்து குறிப்பிடவே இல்லை. இருந்தாலுமே வசூல்ல பெரும் சாதனை படைத்த இந்த படத்தின் வெற்றிக்கு பின்னால இருந்த உத்வேகமும் அதை முன்னின்று இயக்கிய முக்கிய சக்தியும் அவர்னு தான் சொல்லணும். எம் கே தியாகராஜ பாகவதரோட இணைந்து மீண்டும் சென்ட்ரல் ஸ்டூடியோல வசூல் சாதனை படைத்த சிவகவி படத்தையும் தயாரிச்சிருந்தாரு. இவர் தயாரிச்ச மலைக்கள்ளன் எம்ஜிஆர் நட்சத்திர ஹீரோவாக்கியதோட இந்த படத்தை தெலுங்குல அக்கி ராமுடு, மலையாளத்துல தஸ்கர வீரன், கன்னடத்துல பெட்டகல்லா மற்றும் இந்தியில ஆசாத் என்ற மொழிகள்ல வந்து தயாரிச்சு இயக்கியிருந்தாரு. அனைத்து பதிப்புகளுமே பாக்ஸ் ஆபீஸ்ல வெற்றிகளை சந்தித்த ஒரு திரைப்படமா இருக்கு. 1944 லட்சுமிகாந்தன் கொலை வழக்குல கைது செய்யப்பட்ட இவர் முதற்கிட்ட விசாரணையிலேயே விடுதலை செய்யப்பட்டிருந்தாரு. இருந்தாலுமே அவர் கைது அவரது வாழ்க்கையை புரட்டி போட்டேன்னு தான் சொல்லணும். கோவையில கந்தன் ஸ்டூடியோவை லீஸுக்கு எடுத்து நடத்தியிருந்தாரு. பிறகு முதுமை காரணமா சினிமாவை விட்டு விலகி மறைந்தார்னு சொல்லணும். ஒரு நட்சத்திர தயாரிப்பாளர்.

ஐந்தமிழ் எஃப்எம்ல 102.9 அலைவரிசை நான் கேட்டுட்ருக்கீங்க. காவிய காணங்கள், மனது மறைக்காத பாடல்களை உங்களுக்காக நானுமே தந்துட்ருக்கேன். தொடர்ந்தும் நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருங்க. நிறைய பாடல்கள் நிகழ்ச்சியில் வலம் வந்து கொண்டே இருக்கு. ஒவ்வொரு பாடல்களும் அர்த்தம் நிறைந்த பாடல்களாக, அழகான வரிகளில், ரொம்பவே ஆழமான இசையில் நமக்காக தந்திருக்காங்க. இந்த மாதிரி பாடல்கள்லாம் நம்ம கேட்கும்போது கேட்டுட்டே இருக்கலாம். எந்த ஒரு கவலை, எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் நம்ம இந்த பாடல்கள் எல்லாமே வந்து கேட்டு ரசிக்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு நாளுமே நம்ம ஏதோ ஒரு இலக்கை நோக்கி ஓடிட்டே இருக்கும். அப்படின்னு ஓடிட்டு இருக்க நமக்கு ஒரு சின்ன ஒரு ஆறுதலை தரக்கூடிய வகையில இருக்கே தான் இந்த பாடல்கள். அதுவும் இந்த ஒரு நேரத்துல இந்த மாதிரியான பாடல்களை கேட்கும் போது நமக்கு யாருமே அருகில ஆறுதல் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. இந்த பாடல்களை நமக்கு அறிவுரையும் சொல்லிடும், ஆறுதலும் சொல்லிடும். சரி வாங்க, இப்ப நிகழ்ச்சியில பாடலை கேட்டுட்டு வரலாம்.

பாரதத்தில் மூன்று தம்பிகளின் உள்ளம் கண்டேனே, நல்ல பாரதத்தில் நான்கு தம்பிகளை நானும் கண்டேனே, ராம நாடகத்தில் மூன்று தம்பிகளின்

தம்பி லட்சுமணன் நெஞ்சில் எழுகிறது, கண்ணில் நீர் பெருக சீதை நின்றநிலை கண்ணில் தெரிகிறது. அண்ணன் கொண்ட துய தம்பி லட்சுமணன் நெஞ்சில் எழுகிறது, அது பாசமன்றோ.

புகழ்பெற்ற ஏவிஎம் நிறுவனத்தை ஏவி மெய்யப்ப செட்டியார் நடத்திட்டு வந்தாரு. முதுமை காரணமா தன்னுடைய பொறுப்புகளை மகன் சரவணன்ட்ட வந்து ஒப்படைச்சிருந்தாரு. சரவணனுடைய நிர்வாக தயாரிப்புல தயாரான முதல் படம் மாமியார் மெச்சனா மருமகள். இந்த படம் கங்கர்கு நாகாலே என்ற மராத்தி படத்துடைய ரீமேக்கா அங்கு பெரிய வெற்றி பெற்றதால தன்னுடைய முதல் படம் வெற்றி படமா இருக்கணும்னு கருதி அந்த படத்தை ரீமேக் செய்திருந்தாரு சரவணன். முதன் முதல்ல நிர்வாக தயாரிப்புன்னு சரவணன் அவருக்கு குழந்தைகள் இல்லாததாகவும் தன்னுடைய மருமகன் எஸ் எஸ் ராஜேந்திரனை தன் மகனா வளர்த்து வரதோட மகனுக்கு திருமணம் செய்து வைத்து ஒரு பேரப்பிள்ளைய காணணுங்கிறது வரலட்சுமியுடைய ஆசையா இருக்கும். ஆனா எஸ் எஸ் ஆர் ஏழை பெண் வரலட்சுமி அவர்கள் திருமணம் செய்யறத விரும்பல. அத்தையுடைய விருப்பத்தை மீறி எஸ் எஸ் ஆர் ராஜத்தை திருமணம் செய்யறாரு. வரலட்சுமி இருவரையும் வீட்டை விட்டு துரத்திடுறாங்க. பிறகு எம் என் ராஜம் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. எப்படி வரலட்சுமியுடைய அன்பை மீண்டும் வென்றெடுத்து குடும்பம் மீண்டும் ஒன்றாகி மகிழ்ச்சியான வாழ்வுக்கு திரும்புறதுதான் இந்த படத்துடைய கதையா இருக்கு. இந்த படம் மீடியாக்கள்கிட்ட விமர்சன ரீதியா வரவேற்பு பெற்றாலும் படம் வசூல் ரீதியா தோல்வி அடைஞ்ச படமாவும் பக்கம் பக்கமா வசனம் பேசுற எஸ் எஸ் ராஜேந்திரன் கமெடியா நடிச்சதும் வில்லித்தனமான கேரக்டருக்கு புகழ்பெற்ற எம் என் ராஜம் அப்பாவி பெண்ணாக நடிச்சதும் படத்தினுடைய தோல்விக்கு காரணம்னு சொல்லலாம். முதல் படம் தோல்வியே ஏவிஎம் சரவணனை அதிர்ச்சி அடைய வச்சதோட இந்த படத்துக்கு பிறகு அவர்

0: விஜயும் சரவணனுடைய முதல் தோல்வி படம் பற்றி பேசிட்டு இருக்கான். இதே மாதிரி ஒரு கதையை வெற்றி பெற வச்சு காட்டணும் அப்படின்னு நம்முடைய சரவணன் வந்து யோசிக்கிறாரு. இதனால கங்கை அமரனை அழைச்சி அந்த படத்தை காட்டி இந்த கதையை இன்றைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி இயக்குங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா கங்கை அமரன் இரண்டு நாள் யோசிச்சுட்டு என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு மறுத்துட்டாரு. பிறகு சித்ராலயா கோபுவிடம் இதே மாதிரி இருந்த ஒரு கதையை வாங்கி மாமியார் என்பதற்கு பதிலா பாட்டி பேரன் உறவு என்பதை மையப்படுத்தி அதை எடுத்து பெரிய வெற்றி பெற்றிருந்தாரு. அந்த படம் பாட்டி சொல்லை தட்டாதே திரைப்படம். இந்த படத்தினுடைய தலைப்பு கூட ரொம்ப நல்லாவே இருக்கு.
1: உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம், காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவே குரங்கு.

0: அழகா இருக்கேனா, என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? உன்னை தானே கேட்டுட்டு இருக்கேன், அந்த ஜன்னலை பாத்துட்டு இருக்க, அப்படி என்ன அந்த ஜன்னல்ல இருக்கு?
1: ஏய், இது இவ்வளவு அழகா இருக்கு, எங்க வாங்கின?
0: எதடா கேக்குற?
1: ஏய், இது விண்டோல போட்டுருக்க லைன்ஸும் ஷட்டர்ஸும் இவ்வளவு அழகா இருக்கு, எங்க வாங்கின?
0: ஓ, இதுதான் இவ்வளவு நேரமா பாத்துட்டு இருந்தியா? இது நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல வாங்கினது. இந்த பிரீமியம் குவாலிட்டியில வேற எங்க கிடைக்கும்? நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும்.
2: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 5144684744.
3: Chai Blinds and Shutters. For more detail, 514-468-7424.
4: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல்.
5: ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம்.
6: வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும்.
5: ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக் கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக் கொள்ளலாம்.
6: அம்மாவின் கைமணம் மாறா அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: Fish Cartel, இலக்கம் 1581, Rue Gentilon East, Montreal, Fabry Metro, அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581. உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
7: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்து காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
2: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
7: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
2: மொன்றியலில் இவருடைய சேவைகளை 7 நாட்களிலும் 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-969. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
8: பாக்குறவங்க கண் உங்களை மட்டுமே பாக்கணுமா? அதுவும் வச்ச கண் வாங்காம. அப்படின்னா உங்களோட தெரிவு ஏஷானா ஜுவல்லரி மட்டும்தான். இங்க இருக்கிற ஜுனிக்கான கலெக்ஷன்ஸ் மத்தவங்கள இருந்து உங்களை எப்பவுமே தனியா காட்டும். இங்க இருக்கிற புது புது கலெக்ஷன்ஸ் பார்த்தா நீங்க வேற எங்கேயும் போக மாட்டீங்க. உங்ககிட்ட இருக்கிற பழைய நகைய வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணினா அதுக்கும் இங்க தீர்வு இருக்கு. ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர்களால உங்களோட பழைய நகைகளை இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாத்தி தர்றாங்க ஏஷானா ஜுவல்லரி. உங்ககிட்ட இருக்கிற நகைகள்ல ஏதாவது திருத்த வேலைகள் இருந்தா நேர்த்தியான முறையில அனுபவம் வாய்ந்தவர்கள் மூலமா ஏஷானா ஜுவல்லரியில அதை திருத்தி பெற்றுக்கொள்ளலாம்.
2: சிங்கப்பூர் மற்றும் துபாயில் இருந்து தெரிவிக்கப்பட்ட 24 கரட் தங்க கட்டிகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஏஷியானா ஜுவல்லரி, இலக்கம் 524, ஜென்டலான் குவெஸ்ட் ஷூட் 5, மோன்ட்ரியல். தொடர்புகளுக்கு 514-273-8300. ஏசியானா நகை மாளிகை, ஒவ்வொரு நகையிலும் ஒவ்வொரு கதை.
0: அக்கா எப்படி இருக்கீங்க? இவ்ளோ அப்செட்டா இருக்கீங்க அக்கா, என்னாச்சு, ஏதும் பிரச்சனையா?
9: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற கார் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கையெல்லாமே காயம், இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
0: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது, ஒரு போன் கால்ல விஷயத்தை முடிச்சிருக்கலாம்.
2: அனைத்து விதமான இன்சூரன்ஸ்களையும் நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட். தொடர்புகளுக்கு 5148335555, எக்ஸ்டென்ஷன் 104.
3: நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட்.
10: காற்றில் கலந்து கீதமிசைக்கும் ஐட்டம்

இன்றைய நிகழ்ச்சியெல்லாம் இணைந்து ரசித்து மகிழ்ந்த அத்தனை அன்புக்குரிய உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு தொடர்ந்து மைத்தமிழ் FM நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் உங்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சி வாயிலாக சந்திக்கும் வரையில் அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெற்ற செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் ஆர்ஜி ரேனோ.

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city. Ekamma ekachakamma
1: wanna kanda heart beat ta yerthe 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி
2: iTamil FM குறி வெச்சா ஏற உலணும்.

தமிழிசை முழங்கீர் தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9 102.9

0: ரங்கு
1: காற்றலையின் காதலனாய்
2: பிழை நீ மழலை எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை.
1: உங்கள் ஐ தமிழ் எஃப்எம் 102.9.

தெளியாத போதை தீண்ட துடிக்கும் செவி பாதை ஐ தமிழ் எஃப்எம் 102.9.

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city. Ekamma ekachakamma wanna kanda
1: heart beat thayerthe 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி iTamil FM
2: குறி வெச்சா ஏற விழணும்.

தமிழிசை முழங்கி தரணியை ஆள ஐ தமிழ் FM 102.9 102.9

0: நம்பர் ஒன் மியூசிக் ஸ்டேஷன் ஐ தமிழ் ரேடியோ.
1: ஆஹா ஆஹா

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city.
1: Ekamma, ekachakamma, wanna kanda heartbeat ta yerthe.
2: 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி. iTamil FM.
3: குறி வெச்சா ஏற விழணும்.

தமிழிசை முழங்கீர் தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9 இல்

0: காற்றலையின் காதலனாய்.
1: நான் பிழை நீ மழலை, எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை.
0: உங்கள் ஐந்தமிழ் எஃப்எம் 102.5.

0: வேணாண்டா
1: தம்பி, சொன்னா கேளு. வேணாம்.

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city. Ekamma ekachakamma wanna
1: kanda heart beat ta yerthe 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி iTamil FM
2: குறி வெச்சா ஏற விழணும்.

கம்மியா கொடுறா. ஏய் எவனா சப்ளை கேட்டா கண்டு.

0: தமிழிசை முழங்கீர் தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9
1: 102.9

0: கற்றளையின் காதலனாய்.
1: நான் பிழை நீ மழலை, எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை.
0: உங்கள் ஐ தமிழ் எஃப்எம் 102.1.

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city.
1: Ekamma, ekachakamma, wanna kanda heartbeat ta yerde.
2: 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி. iTamil FM.
3: குறி வெச்சா ஏற விழணும்.

0: தெளியாத போதை தீண்ட துடிக்கும் செவி பாதை ஐ தமிழ் எஃப்எம் 102.9
1: சொல்லாமலே யார் பார்த்தது.

0: காற்றலையின் காதலனாய்.
1: நான் பிழை நீ மழலை, எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை.
0: உங்கள் ஐ தமிழ் எஃப்எம் 102.9.

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city.
1: Ekamma, ekachakamma, wanna kanda heartbeat thayerthe.
2: 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி. iTamil FM.
3: குறி வெச்சா ஏற விழணும்.
4: வள்ளியே சக்கர வள்ளியே, மல்லியே சந்தன மல்லியே.

தமிழிசை முழங்கீர் தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9 102.9

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city. Ekamma ekachakamma wanna kanda
1: heartbeat thayerthe 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி iTamil FM
2: குறி வெச்சா ஏற உலணும்.

தெளியாத போதை தீண்ட துடிக்கும் செவி பாதை ஐ தமிழ் எஃப்எம் 102.9 இல்லை.

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city.
1: அலைவரிசையில் ஓர் புரட்சி iTamil FM.
2: குறி வச்சா ஏற விழணும்.

0: தமிழிசை முழங்கீர் தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9
1: 102.9

0: தமிழோடு தரணியாளர் புதியதோர் ஆரம்பம் ஐட்டமிழ் எஃப்எம் 102.9
1: சூமிகாசா ஷூ.

0: மகமானஸ்ய திவகோத்ரோத்பவஸ்ய மிருகநக்ஷத்ரேஹே அடங்காப்படாரி ஜாதஸ்ய பேரன்னகட்டியோ
1: சுமதி சுமதி
0: சுமதி நாமதேயஸ் சிங்காரவேலன் லவ்வஸ்ய வருங்கால வைஃபஸ்ய தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமினே அஷ்டோத்திர நமஹ பூஜாஞ்ச கரிஷ்யே. ஐயையோ போரியே போரியே.
2: அரே போ ரங்கா ஸ்ரீலங்கா கொப்பர தேங்க.

தெளியாத போதை தீண்ட துடிக்கும் செவிப்பாதை ஐ தமிழ் எஃப்எம் 102.9.

ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன், காதலி, என்னை காதலி, ப்ளீஸ்.

0: listening to iTamil FM, the heartbeat of the city. Ekamma ekachakamma wanna kanda
1: heart beat ta yerthe 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி
2: iTamil FM. குறி வச்சா ஏற விழணும்.

0: தமிழிசை முழங்கீர் தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9
1: 102.9

0: என்ன மட்டும் வேணா சொல்லாது.
1: தமிழோடு தரணியாளர் புதியதோர் ஆரம்பம் ஐட்டம் 102.9
2: Danou mon kailou, mon konne ma nya batou, mon kani bebe. Si li la parive mal badan, len na tizan amwe. O mon zayo yi sa va, mi konne pa kan li warive. O ma gato mon bandyan gan, li wadon amwe lo bon lo mauve.
3: Alle, alle, alle, alle. Talle, talle, talle, talle. Ha alle, ha talle, ha alle.

தமிழிசை முழங்கி தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9 102.9

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city.
1: அலைவரிசையில் ஓர் புரட்சி. iTamil FM.
2: குறிவச்சா.

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city. Ekamma ekachakamma
1: wanna kanda heart beat ta yerde 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி
2: iTamil FM குறி வெச்சா ஏற விழணும்.

தமிழிசை முழங்கி தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9 102.9

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city. Ekamma ekachakamma wanna
1: kanda heartbeat ta yerthe 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி iTamil FM
2: குறி வெச்சா ஏற விழணும்.

தெளியாத போதை தீண்ட துடிக்கும் செவிப்பாதை. ஐ தமிழ் FM 102.9.

0: தமிழிசை முழங்கீர் தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9
1: 102.9

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city. Ekama, ekachakama, wanakana.
1: ஐந்துமொழி நேய சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். இந்த காலை பொழுதுல உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நேரம் இப்பொழுது காலை 6 மணி.

சரி, அப்படியே வந்து சிறப்பாக நம்ம வந்து நிகழ்ச்சியை வந்து ஆரம்பித்து கொண்டு போய் கொண்டிருக்கோம். இப்போ வந்து இந்த ஆரம்பத்துலேயே வந்து நீங்கள் எல்லாருமே வந்து இந்த இன்றைய நாள் இந்த இரண்டு மணித்தியாலும் செய்தி தொகுப்பு நிகழ்ச்சியை வந்து கேட்க போகிறீங்க. இன்றைய நாளில் வந்து வெளியான முக்கியமான செய்திகள் எல்லாமே உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா செய்திங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக அந்த வகையில் இன்றைக்கு என்னென்ன பரபரப்பான செய்திகள் இருக்குது, அதெல்லாம் என்ன அப்படின்றத உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாள் நான் வந்து சொல்ல போகிறேன். நீங்களுமே வந்து இந்த ஒரு காலை பொழுதுல செய்தி இன்றைக்கு என்ன செய்தி வந்திருக்கும், இன்றைக்கு பரபரப்பா இருக்கக்கூடிய செய்திகள்லாம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப தேடிட்டு இருப்பீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிட்டுலாம் இருக்காங்க. ஆனா இது தாங்க விஷயம் அப்படின்னு சொல்றதுக்காக நானுமே இந்த ஒரு காலை பொழுதுல உங்களை சந்திக்க வந்திருக்கேன். செய்தி தொகுப்புல நீங்க ஏராளமான செய்திகளை வந்து கேட்கக்கூடியதாக இருக்கும். சரி, இன்று நம்ம வந்து இன்றைய நாளை வந்து அதிகளவா எதிர்பார்த்துட்டே இருந்தோம்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, இந்தியாவினுடைய அதாவது அங்க நடந்த அந்த தேர்தல் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா எல்லாருமே வந்து ஒரு எதிர்பார்த்த ஒரு தேர்தல்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் என்னன்னா, நடிகர் விஜய் அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து அவருமே இந்த அரசியலில் போட்டு இந்த ஒரு தேர்தலில் போட்டிட்டு இதில் வந்து அவர் வந்து வெற்றி பெறுவாரா இல்லையா, அங்கே வந்து என்ன அரசியல் மாற்றம் நடக்க போகுது, அங்கே மக்கள் விரும்புகிற ஒரு ஆட்சி நடக்குமா இல்லை மீண்டும் மீண்டும் அதே ஒரே ஆட்சி தான் தொடரப்போகுதா, யார் வரப்போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பக்கமாக வந்து பலருமே வந்து யோசிச்சுட்டே இருந்த ஒரு விஷயம்னு சொல்லலாம். இன்றைய நாளுக்காக எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. ஆக அது பற்றியும் நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம். கனடாவுடைய முக்கியமான செய்திகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். இலங்கையில் நடந்த இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்க சில விடயங்கள் பற்றியும் நாம வந்து பேச போறோம். தொடர்ந்தும் நீங்க வந்து நிகழ்ச்சியை கேளுங்க. ஐத்தமிழ் எஃப்எம்ல உங்களுக்காகவே பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை நாங்க தந்து கொண்டிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச பாடல்களையும் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள்ல நீங்க கேட்டு ரசிக்கக்கூடியதா இருக்கும். சரி, அப்படியே இப்போ நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாடலை கேட்டுட்டு அடுத்தடுத்து வெளியாகக்கூடிய பரபரப்பான செய்திகளை உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன்.

செய்தி தொகுப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். பாடலை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். சரி, இப்போ முக்கியமான செய்திகள் பற்றி பேச போறோம்னு நான் ஆரம்பத்திலே உங்ககிட்ட வந்து சொல்லினேன். அந்த வகையில 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வந்து முடிவுகளுக்குமே இப்போ வந்து 100 மேற்பட்ட தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் வந்து தொடர்ந்து வந்து முன்னிலை வகிச்சுட்டே வருது. அதைத் தொடர்ந்து இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்தடுத்த இடங்களில் வந்து முன்னிலை வகிச்சுட்டு வராங்க. அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து தாம் போட்டியிட்ட திருச்சி கிழக்கும் இந்த பெரம்பூர் ஆகிய தொகுதிகளில் வந்து அவர் வந்து முன்னிலை பெற்றிருக்காரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரான நம்முடைய எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய சொந்த தொகுதியான எடப்பாடியில் வந்து முன்னிலையில் வந்து இருக்காரு. தமிழ்நாடு முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழக தலைவருமா இருந்த MK ஸ்டாலின் வந்து அவருடைய சொந்த தொகுதியான வந்து கொஞ்சம் பின்னடைவை வந்து சந்திச்சிருக்காரு. நிறைய மாற்றங்கள் வந்து இதில் வந்து நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் அந்த தொகுதியில் தொடர்ந்து தமிழக வெற்றி கழக வேட்பாளர் VS பாபு வந்து இப்போ வந்து முன்னிலை வகிச்சிருக்காரு. இதை வந்து இப்போ பெரிய அளவாக வந்து எல்லோருமே வந்து பேசக்கூடிய ஒரு விடயமா வந்து மாறியிருக்கு. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து அவர் போட்டியிட்ட காரைக்குடி தொகுதியில் ஒரு பின்னடைவை வந்து சந்திச்சிருக்க நிலையில அங்குமே வந்து தமிழக வெற்றி கழக வேட்பாளர் வந்து அங்க தான் முன்னிலை வகிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருமா இருக்கக்கூடிய நம்முடைய உதயநிதி ஸ்டாலினும் அவருடைய தொகுதியாக இருக்கக்கூடிய சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியிலையுமே அவர் வந்து தொடர்ந்து முன்னிலையில் இருக்காரு. வாக்கு எனும் படிகள் எல்லாமே வந்து இப்போ இடம்பெற்றுட்டு வர நிலையில இந்த தொகுதிகளுடைய முன்னிலை வகிக்கக்கூடிய கட்சிகளுடைய நிலவரம் வந்து ஏற்ற இறக்கங்களை வந்து சந்திச்சுட்டு வரக்கூடியதா இருக்கு. ஆனால் இப்போ தமிழக வெற்றி கழகம் அதை தான் வந்து முன்னிலையில் இருக்கக்கூடியதா இருக்கு. இது யாருமே ஒரு சிலர் வந்து எதிர்பார்த்தோம், அதாவது தமிழக வெற்றி கழகம் வரும் அப்படின்னு ஒரு சாராருடைய வந்து எண்ணமா இருந்துச்சு. இன்னும் ஒரு சாராருடைய இன்னும் இப்போதான் கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க, வந்த உடனே வந்து இந்த கட்சி முன்னுக்கு வருமா, வாக்குகள்லாம் அந்த அளவுக்கு வராது அப்படின்ற மாதிரியான நிறைய பேச்சுக்களை வந்து நம்ம வந்து கேட்டிருந்தோம். ஆனால் இப்போ வந்து ஒரு வரலாற்றை வந்து மாற்றி எழுதுற முறையா வந்து இது வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழக தேர்தல் களத்தில் வந்து ஒரு பெரியளவான ஒரு விறுவிறுப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நடிகர் விஜய் குறிப்பாக அடுத்தடுத்த கட்டத்தை வந்து இப்போ வந்து எடுத்துட்டு வராரு. சில முடிவுகளையும் வந்து இப்போ எடுக்கணும் அப்படின்றக்காக ஆலோசனை கூட்டம் ஒன்றும் வந்து இப்போ ஏற்பாடு செய்திருக்காங்க. இந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் ஆளும் மற்றும் எதிர்கட்சிகளை வந்து பின்னுக்கு தள்ளிட்டு இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து முன்னிலையில் வகிச்சிட்டு வாரது அப்படின்றதே ஒரு பெரியளவான ஒரு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதுவும் குறிப்பாக வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு புதிய ஆட்சி மாற்றத்தை வந்து எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா தொடர்ந்து ஒரே ஆட்சி வந்து இருக்கும்போது அது நமக்கு வந்து ஒரு எந்த ஒரு மாற்றத்தையும் வந்து தராது. ஆக அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு பெரிய அளவான எதிர்பார்ப்பா ஒரு ஆட்சி மாற்றம் வந்து நல்லா இருக்குமே, ஏன்னா இவங்க எல்லாமே ஆட்சி செய்து நம்ம பார்த்துட்டோம். ஆனா இவர் ஒரு புதிய கட்சியில ஒரு புதிய ஒரு ஆட்சி வந்து வரும்போது இது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத மக்களுமே வந்து எதிர்பார்க்கறதுக்கு வந்து தயாரா இருக்காங்க அப்படின்றது இந்த ஒரு நாள்ல வந்து கொஞ்சம் நிரூபிக்கப்பட்டிருக்க ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் 234 பேரவை தொகுதிகளுக்கு வந்து கடந்த April 23 வந்து ஒரே கட்டமா இந்த வாக்குப்பதிவு வந்து நடைபெற்றுச்சுன்னு சொல்லலாம். இந்த வாக்குகளுடைய எண்ணிக்கை வந்து இன்று காலை 8 முதல் தொடங்கி கொஞ்சம் விறுவிறுப்பா அப்படி வேகமா வந்து நடந்து வந்த நிலையில வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய முதல்லே வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து 100 மேற்பட்ட தொகுதிகளில் தொடர்ந்து அப்படியே முன்னிலை வகிச்சுட்டு வர்றது வந்து எல்லோருக்குமே வந்து ஒரு சந்தோஷத்தை உற்சாகத்தை ஏற்படுத்துகிற வகையில் வந்து இருந்ததுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் புதிய ஒரு ஆட்சியை எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது இதுலேருந்து நமக்கு வந்து விளங்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியினுடைய தலைவர் நம் விஜய் வந்து போட்டியிட்ட 2 தொகுதிகளையும் முன்னிலை வகித்ததோட ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களை தமிழக வெற்றி கழகம் வந்து பெறுமா அல்லது இழுப்பறி நிலையில் வந்து நீடிக்குமா அப்படின்றது இப்போ வந்து அதை வந்து நம்ம வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம். ஒருவேளை தனிப்பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் அடுத்து இருக்க வேண்டிய நடவடிக்கைகளும் கூட்டணி வியூகங்களும் வந்து அது தொடர்பாக வந்து இப்போ விஜய் வந்து தீவிரமாக வந்து ஆலோசனை நடத்திட்டு வராருன்னு சொல்லிட்டு இந்திய ஊடகங்கள் வந்து இந்த செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமியும் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளும் வந்து கலந்து கொள்ள இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கு. ஆக அடுத்தடுத்த மாற்றங்களை நாங்களுமே விறுவிறுப்பாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். என்ன மாற்றம் வரப்போகுது, ஒரு புதிய மாற்றம், ஒரு நல்ல மாற்றமாக வரும்
விஷயமா இருந்தா அது எல்லோருக்குமே வந்து ஒரு நல்ல விடயமா முடியும். சரி, தொடர்ந்தும் செய்திகளை வந்து எதிர்பார்த்து காத்துட்டே இருங்க. உங்களுக்காகவே உடனுக்குடன் அடுத்தடுத்து செய்திகளை வழங்குறதுக்கு நாங்களுமே தயாரா இருக்கோம். இப்போ நிகழ்ச்சியில ஒரு அழகான பாடலை கேட்டுட்டு தொடர்ந்தும் செய்தி தொகுப்போடு இணைந்திருக்கலாம்.

0: ஐந்துமல் எஃப்எம்ல 102.9 அலைவரிசையெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க செய்தி தொகுப்பு. சரி, இன்றைய நாளில் வெளியாகி இருக்கக்கூடிய கனடா செய்திகளை பார்க்கும்போது, கியூபெக் மாகாணத்தில் வந்து இந்த பார்ட்டி கியூபெக் கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தால் முதலாவது ஆண்டுலேயே வந்து இந்த வீடற்றோடைய பிரச்சனை வந்து அங்கே அதிகமாக இருக்கதால அந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு முதலிடம் வழங்கப்படும்னு சொல்லி இப்போ அறிவிப்புகள்லாம் வெளியாகியிருக்கு. இந்த பார்ட்டி கியூபெக் கட்சியினுடைய தலைவர் பால் செயின்ட் பியர் பிளமோன்டன் வந்து இந்த ஒரு தகவலை வந்து இப்போ வந்து வெளியிட்டிருக்காரு. அதுவும் ஊடகவியலாளருடைய சந்திப்பில் பேசிய பிளமோன்டன் வந்து கியூபெக் மாகாணத்தில் இந்த வீடற்றவங்களுடைய எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டே வருது. இதை பார்க்கும்போது பெரியளவான ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விடயமா இருக்கு. ஆக இதுல வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்ன்றத நாங்க விரும்புறோம்ன்ற ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்காரு. தங்களுடைய கட்சி வந்து வெற்றி பெற்று அரசு அமைச்சா முதல் 12 மாதங்கள்லேயே இந்த சமூக பிரச்சனையை வந்து தீர்க்க இருக்கதாகவும், அதுவே எங்களுடைய அரசாங்கத்தினுடைய முதன்மையான ஒரு சமூக பணியாக இருக்கும்னு சொல்லியும் அவர் வந்து பிரகடனம் வந்து செய்திருந்தாரு. இது வந்து வெறுமனே ஒரு தற்காலிக முகாம்கள் அமைக்கிறதுக்கு பதிலாக நாங்க வந்து நிரந்தர தீர்வை நோக்கி எங்களுடைய அரசு நகரும்ன்றதையும் பார்ட்டி கியூபெக் கட்சியுடைய தலைவர் பால் செயின்ட் பியர் பிளமோன்டன் வந்து இந்த ஒரு விடயத்தை வந்து வலியுறுத்தி இருக்காரு. வீதிகளில் வசிக்கிறவங்களுக்கு தேவையான மனநல ஆலோசனைகளும் மருத்துவ சிகிச்சைகளை வழங்க சிறந்த மருத்துவ குழுக்களையும் வந்து அரசாங்கம் வந்து அமைக்கும், அதற்கு வந்து நாங்க நடவடிக்கை எடுப்போம், நீங்க வந்து எங்களுக்கு ஆதரவு வழங்குங்கன்னு சொல்லி இப்போ இந்த ஒரு கட்சி சார்ந்தவங்க வந்து இதை வந்து வெளிப்படுத்தி இருக்காங்க. ஆக எப்போதுமே வந்து இப்போ ஒரு சில நேரங்கள்ல நம்ம வந்து பிரச்சனைகளுக்கு ஒரு சில நேரங்கள்ல தீர்வு கிடைக்கும், ஒரு சில நேரங்கள்ல கிடைக்காது. ஆனா இந்த ஒரு நம்ம வந்து ஒருத்தவங்களை தேர்ந்தெடுக்க போறோம், ஒரு ஆட்சியாளரை வந்து தேர்ந்தெடுக்க போறோம்னா அதை எல்லா வகையிலையும் யோசிச்சு நம்ம வந்து அதை சரியான ஒருத்தவங்களை வந்து சிந்திச்சு நம்ம எடுத்தோம்னா அவங்க ஆட்சிக்கு வரக்கூடிய காலங்கள்ல வந்து நாமுமே நமக்கு தேவையான விடயங்களை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஆக சிந்தித்து செயற்படுங்க. கியூபெக் லிபரல் கட்சியுடைய புதிய தலைவர் சார்லஸ் மில்லிஹார்ட் வந்து மாகாணத்துடைய கடுமையான மொழி சட்டமான இந்த பில் 96 ஆதரவா கருத்து தெரிவிச்சதோட கியூபெக்ல வாழக்கூடிய சிறுபான்மை மக்களிடையே வந்து ஒரு பெரிய அளவான அதிருப்தியை வந்து இது ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அண்மையில ஒரு ஊடகவியலாளர் வந்து ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று ஏற்பட்டிருந்தோம், அதுல வந்து நம்ம மில்லியார்ட் வந்து இது தொடர்பா சில கருத்துக்களை வந்து வெளியிட்டு இருந்தாரு. கியூபெக்ல லிபரல் கட்சி ஆட்சிக்கு வந்தா இந்த பிரெஞ்சு மொழியை பாதுகாக்கிறதெல்லாம் பில் 96 சட்டத்தின்ல வந்து ஒரு சிறப்பு அதிகாரத்தை வந்து பயன்படுத்த தயங்க போவதில்ல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. ஆக தொடர்ந்தும் இந்த பிரச்சனைகள் வந்து பேசப்பட்டுட்டே இருக்கு. இதுல இந்த சிறப்பு அதிகாரம் தனி மனித அடிப்படை உரிமைகளை மீற சட்டப்பிரிவுகளை நீதிமன்ற விசாரணைகள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கான வழிவகைகளை வந்து நாங்க செய்வோம் என்ற ஒரு விடயத்த சொல்லியிருக்காங்க. இந்த லிபரல் கட்சியுடைய பாரம்பரிய ஆதரவாளர்களான ஆங்கிலம் பேசுவோரும் இதை தங்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய
1: இருக்கும் சிறப்பான ஒரு விடயமா இருக்கும்.

காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து அப்படியே சூப்பரான அந்த பாடலை கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ரொம்ப அழகான பாடல், அழகான வரிகளை வந்து தந்திருந்தாங்க. இசையுமே வந்து அட்டகாசமாக இருந்ததுன்னு சொல்லலாம். சரி, ஓகே, செய்தி தொகுப்பு நிகழ்ச்சியோடு வந்து இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளில் வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை வந்து உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கேன். கியூபிக் மாகாணத்துடைய புதிய முதல்வர் கிறிஸ்டின் ஃப்ரெஷட் வந்து தன் தலைமையிலான ஒரு புதிய அரசாங்கத்தினுடைய சாதனைகளை முன்னிறுத்தி எதிர்வரக்கூடிய புது தேர்தலுக்கான பிரச்சாரத்தை வந்து தன்னுடைய கட்சி உறுப்பினர்களிடையே வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் கியூபிக் மாகாணத்தினுடைய 33வது முதல்வராக பதவியேற்று 2 வாரங்களே வந்து இவங்க ஆகியிருக்க நிலையில சிஏக்யூ கட்சியினுடைய முக்கிய கூட்டத்தில் கிறிஸ்டின் ஃப்ரெஷட் வந்து இப்போ உரையாற்றியிருக்காங்க. வெறும் 14 நாட்களில் இத்தனை மாற்றங்களை கொண்டு வர முடியும்னா அடுத்து வரக்கூடிய 4 ஆண்டுகளில் எங்களால் எதையெல்லாம் சாதிக்க முடியும் என்றதை கற்பனை செய்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது தொடர்பாக பேசியிருக்காங்க. இதனால கட்சியினரிடையே வந்து பெரியளவான ஒரு உற்சாகத்தை வந்து இந்த ஒரு விடயம் வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். பல ஆண்டுகளாகவே இந்த இழுப்பறையில் இருந்த மைசோனிவ் ரோஸ்மண்ட் மருத்துவமனை புனரமைப்பு திட்டம் வந்து ஃப்ரோஷட் அப்படின்ற ஒரு இடத்துக்காக வந்து அது வந்து பேசியிருந்தாங்க. ஆனால் அது காலப்போக்கில் வந்து இந்த திட்டத்துக்கு வந்து $700 மில்லியன் நிதியை ஒதுக்கிய கிறிஸ்டின் ஃப்ரெஷட் வந்து அந்த திட்டத்தை வந்து இப்போ நாங்களே ஆரம்பிக்கிறோம், நாங்களே இதை வந்து செய்கிறோம் அப்படின்ற ஒரு விடயத்துக்குள்ள வந்து இறங்கிட்டாங்க. சிறப்பு மருத்துவர் சங்கத்தோடு நீண்ட காலமாக நிலவி வந்த இந்த கருத்து வேறுபாடுகளை நீக்கியிருக்கக்கூடிய இவங்க அரசு மருத்துவர்களோட புதிய உடன்பாடுகளை வந்து இவங்க வந்து எட்டியிருக்காங்க. இந்த கியூபிக்னுடைய முன்னாள் பிரதமரோடு சேர்ந்து இதில் வந்து நிறைய பேர், அதாவது இந்த ஒரு சில ஒருமித்த கருத்துக்கள் எல்லாமே சில நேரங்களில் வந்து எதிர்வினைகளை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி இங்கே வந்து இதுக்கு முன்னர் வந்து சில எண்ணங்கள் சில கருத்துக்கள் எல்லாமே முன்வைச்சிருந்தாங்க. ஆனால் அதில் வந்து ஒரு சிலர் ஏற்கிற வகையிலையும் இன்னும் ஒரு சிலர் வந்து ஏற்காத வகையிலையுமே இருந்த நிலையில் இப்போ குறிப்பிட்ட இவங்க வந்து வந்து ஒரு சில விஷயங்களை வந்து இதை செய்து முடிக்கணும், இதை வந்து மக்களுக்காக இந்த விடயத்தை வந்து கொண்டு போகணும், இதை நம்ம வந்து எவ்வளவு தூரத்துக்கு வேகமாக வந்து செய்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு வந்து இது மக்களுடைய நலன்களில் வந்து பெரியளவான ஒரு பயன்பாட்டையும் ஒரு பெரியளவான ஒரு தாக்கத்தையும் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும்ன்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஆக பார்க்கலாம், இன்னும் வெறுமனே இவங்களும் வந்து நிறைய பேர் வந்து இப்படியெல்லாம் நம்ம சொல்லி பார்த்துருக்கோம், ஆனால் இதை வந்து இவங்க நடைமுறையில் அப்படியே கொண்டு போகணும் அப்படின்றது எங்களுடைய பெரியளவான ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கியூபக்கினுடைய முன்னாள் முதல்வராக இருக்கக்கூடிய பிரான்சுவா லெகோண்டிய 8 ஆண்டுகால ஆட்சிக்கு பிறகு இப்போ இந்த கட்சிக்கு வந்து ஒரு புதிய புத்துயிர் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து இவங்க வந்து ஒரு சில கருத்துக்களையும் சொல்லியிருக்காங்க. ஆக ஒரு சில மாற்றங்கள் வந்து நமக்கு வேணும், எப்போதுமே ஒரே இடத்துல ஒரே விஷயங்களை வந்து செய்திருக்கிறதால ஒரு இந்தளவான ஒரு மாற்றமும் கிடைக்கிறதாக புதிய புதிய மாற்றங்களை வந்து எப்போதுமே வந்து செய்ய ஆரம்பிச்சு செய்துட்டே இருந்தோம்னா அதுல வந்து ஒரு மாற்றத்தை நம்ம வந்து ஏற்படுத்தலாம், நாமளும் வந்து அதை கண்கூடா வந்து பார்க்கக்கூடியதா இருக்கும். ஆக இன்னும் வந்து என்னென்ன அரசியல் மாற்றங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடல் தான் கேட்க போகிறோம். ஹரிணி, சின்மை ரெண்டு பேருமே சூப்பராக பாடுறாங்க, வாங்க கேட்டுட்டு வரலாம்.

0: நீங்கள் எங்கே சென்றாலும் நீங்கள் எங்கே சென்றாலும் எங்கே இருந்தாலும் நாம் உங்களோடு.
1: நிகழ்ச்சிகளை கேட்க, செய்திகளை அறிந்து கொள்ள, இன்னும் பல அம்சங்களோடு ஐடமிழ் மொபைல் ஆப்,
0: பிளே ஸ்டோரிலும் ஆப் ஸ்டோரிலும் ஐடமிழ் ரேடியோ மொபைல் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்கள். நாங்கள் இந்நேரமும் உங்களோடு. செவிகளுக்கு இனிய விருந்தாய் ஐ தமிழ் எஃப் எம் மொன்றியலில் 102.9 அலைவரிசையில்

0: உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
1: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
0: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
1: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
0: மொன்றியலில் இவருடைய சேவைகளை 7 நாட்களிலும் 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-969. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
2: அக்கா எப்படி இருக்கீங்க? இவ்ளோ அப்செட்டா இருக்கீங்க அக்கா, என்னாச்சு? ஏதும் பிரச்சனையா?
3: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற கார் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கையெல்லாமே காயம், இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
2: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது, ஒரு போன் கால்ல விஷயத்தை முடிச்சிருக்கலாம்.
0: தொடர்புகளுக்கு பானு 514-833-555-104.
4: NAS Direct Insurance Limited.
1: அனைத்து விதமான உங்கள் குடும்ப நிகழ்வுகளையும் இலகுவாகவும் சிறப்பாகவும் நடாத்தி முடிப்பதற்கு அமீன்ஸ் ரிசப்ஷன் ஹால் ஒரே இடத்தில் பலவிதமான சேவைகளை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். விதவிதமான அலங்கார வடிவமைப்புகள், உங்கள் விருப்பத்திற்கேற்ற உணவு தெரிவுகள், மணவறை அலங்காரங்கள் என பல சேவைகளுக்கு ஒரே இடம். உங்கள் இல்ல நிகழ்வுகள் முழுமை பெற அமீன்ஸ் ரிசப்ஷன் ஹால். மேலதிக தொடர்புகளுக்கு 514-244-7957.
2: வாங்கினது இந்த பிரீமியம் குவாலிட்டியில வேற எங்க கிடைக்கும்? நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும்.
0: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 514-468-7424.
4: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். For more detail 514-468-7424.
0: தமிழ் காற்றை சுமந்து உங்கள் மனங்களோடு உறவாடும் ஐ தமிழ் FM 102.9 அலைவரிசையில்.

பாலத்துல வந்து நிர்ணயிக்கப்பட்ட வேகத்தை விட 106 கிலோமீட்டர் அதிவேகமா கார் ஓட்டிய 18 வயது இளம் பெண் ஒருத்தவங்களுக்கு $2,700 அதிகமான அபராதம் வந்து இப்போ விதிக்கப்பட்டிருக்கு. அந்த பாலத்துல மணிக்கு 50 கிலோமீட்டர் மட்டுமே வேகம் செல்ல அனுமதிச்சிருக்க நிலையில அந்த இளம்பெண் வந்து தன்னுடைய காரை மணிக்கு 156 கிலோமீட்டர் வேகத்துல வந்து செலுத்தியது வந்து தெரிய வந்திருக்கு. இந்த அனுமதிக்கப்பட்ட வேகத்தை விட 106 கிலோமீட்டர் கூடுதலா வந்து இவங்க சென்றிருக்காங்கன்றத அவதானிச்சிருக்காங்க. வாகனத்தை செலுத்திய நிலையில அந்த பெண் வந்து மது அருந்தியிருந்ததாகவும் வந்து சோதனையில வந்து இப்போ உறுதி செய்யப்பட்டிருக்கு. உடனடியா அவங்களுடைய ஓட்டுநர் உரிமம் 90 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கதோட அவங்க ஓட்டி வந்த காரும் போலீசாரால இப்போ பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. கியூபெக் சட்டப்படி 22 வயதுக்குட்பட்ட ஓட்டுநர்கள் சிறிதளவு மது அருந்திருந்தாலுமே அது குற்றமா கருதப்படும் சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக சில நேரங்கள்ல இந்த அதிகளவான விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு நாமளே தான் காரணமா இருப்போம். ஏன்னா அவங்க வீதி விதிமுறைகளை நம்ம வந்து பின்பற்றல, அறிவுரைகளை எந்த ஒரு விடயத்தையுமே நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்றதே இல்லை. அப்படியே எடுக்கும்போது அப்படியான ஒரு சில நேரங்கள்ல தான் இந்த மாதிரியான விபத்துக்கள் எல்லாமே நேரக்கூடியதா இருக்கு. ஆக என்ன சட்டத்திட்டத்திற்கு உட்பட்ட மாதிரி அதுல என்ன சொல்லி இருக்கோ அதை கேட்ட மாதிரி நீங்க வந்து நடந்து கொள்றதான் மிக சிறந்த ஒரு விடயமா இருக்கும். ஆக இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரியான தவறுகளை வந்து விடாதீங்க. இன்றைய நாள்ல வந்து அதுவும் வந்து இந்த நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா இந்த மாதிரியான விபத்துக்களே அதிகளவா வந்து பதிவாகிக்கிட்டே இருக்கு. ஆக இனி வரும் காலங்கள்ல ரொம்ப அவதானமா வந்து செயற்படுவீங்களா தான் அது மிகவும் நல்லதா இருக்கும். ஆக அதை கொஞ்சம் ஒரு தடவை நீங்க வந்து பார்த்து கொள்ளுங்க. எப்போதுமே வந்து சில நேரங்கள்ல சட்ட திட்டங்களை வந்து நம்ம அது என்ன அப்படின்ற ஒரு பெரும்பூங்கா நம்ம வந்து விட்டுரும். ஆனா அது அப்படி இருக்கவே கூடாது. சில நேரங்கள்ல சில விஷயங்களை நம்ம வந்து அதை பார்த்து சரியா வந்து எடுத்து செல்லணும். அதை கேட்ட எந்த ஒரு ஆபத்தும் வராம இந்த சட்டத்திட்டங்கள்லாம் நம்மளை காக்கிறதுக்காக சில விடயங்கள் எல்லாமே அழகா சீரா வந்து கொண்டு வராங்க. ஆக அதை நம்ம ஒரு சில இடங்கள்ல பிரேக் பண்ணும் போது அது நமக்கே வந்து ஆபத்தா முடிந்துடும். ஆக இதை வந்து கவனத்துல கொண்டு செயற்படுவீங்களா இருந்தா அது இன்னும் நல்லது. இப்போ நிகழ்ச்சியில ஒரு அழகான பாடலை கேட்டுட்டு இணைந்திருக்கலாம்.

0: செய்தி தொகுப்பு இன்றைய நாள்ல வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கேன். அந்த வகையில இப்போ இலங்கை இந்தியா செய்தி பக்கம் வந்து பார்க்கும்போது இங்கேயும் முக்கியமான செய்திகள் எல்லாமே வந்து வெளியாகி இருக்கக்கூடியதா இருக்கு. இலங்கை மாலைத்தீவு ஆகிய நாடுகளுக்கு இடையிலான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று இன்றைய தினம் வந்து கைச்சாத்திடப்பட்டிருக்கு. 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருக்கக்கூடிய மாலைத்தீவு ஜனாதிபதி இலங்கையை வந்து வந்தடைந்திருக்காரு. அவரை வரவேற்கிற உத்தியோகபூர்வ அரசு விழா வந்து இன்றைய தினம் வந்து ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றதோடு 2 நாடுகளில் 7 முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து கைச்சாத்திடப்பட்டிருந்துச்சு. இதுவுமே வந்து பெரியளவா இன்றைய தினம் வந்து பார்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான விடயமா இருக்குன்றத சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த திரைச்செயலி பணம் வந்து அது மாயமானது தொடர்பாக வந்து பல விடயங்கள் வந்து பேசப்பட்டிருக்கு. திரைச்செயலியில் வந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் வந்து திருடப்பட்டது தொடர்பான விசாரணைகள்லாம் அமெரிக்காவுடைய புலனாய்வு பணியகத்தினுடைய உதவிய நாட்டிற்காக இப்போ இலங்கை அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதுலேயும் இணைய வழி தாக்குதல்களும் இந்த தரவு திருட்ட கண்டறியல நிபுணத்துவம் பெற்ற ஒரு அமெரிக்க இணைய பாதுகாப்பு நிறுவனத்தினுடைய உதவிய பெறுவதற்காக இப்போ அதிகாரி ஒருத்தர் வந்து இது தொடர்பான கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தி இருக்காரு. இந்த ஒரு விசாரணையில வந்து ஆஸ்திரேலிய அதிகாரிகளும் இலங்கைக்கு ஆதரவு அளிச்சுட்டு வரதால இது ஒரு சர்வதேச அளவிலான ஒரு விசாரணையா வந்து இப்ப உருவெடுத்திருக்குன்னு சொல்லலாம். அதுவும் இந்த மோசடி வந்து மின்னஞ்சல்கள் மூலமாகவும் திருடப்பட்ட பணத்தினுடைய தற்போதைய இருப்பிடம் அல்லது இந்த வளையம் பின்னால வந்து யார் யாரெல்லாம் இதோட தொடர்பு பட்டிருக்கா அப்படின்ற ஒரு தகவல் வந்து இப்போ வரைக்குமே எதுவுமே வந்து வெளியிடப்படல. ஆனா மத்திய வங்கியுடைய நிதி புலனாய்வு பிரிவும் வந்து இந்த விடயம் தொடர்புல வந்து விசாரிச்சுட்டும் வராங்க. அது மட்டும் இல்லாம ஜனவரி மாதத்திலிருந்து இந்த இணைய வழி தாக்குதல்கள் தொடர்பா நிதியமைச்சருக்கு தெரிஞ்சிருந்தாலுமே கூட இது குறித்த முதல் முறைப்பாடு மார்ச் 28 அன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்துல வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருந்ததோட அதுக்கு பின்னர் முறையான விசாரணைகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கதா இப்போ வந்து தகவல் வெளியிட்டிருக்காங்க. இந்த இணைய வழி தாக்குதல்ல பிற நாடுகளுக்கு செலுத்தப்பட வேண்டிய கடன் தவணைகள் வந்து அதனுடைய ஆவணங்களும் வந்து திருடப்பட்டிருக்கலாம் அல்லது நகலெடுக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லி திரைச்செறி அதிகாரிகள் வந்து இப்போ சந்தேகிக்கிறாங்க. இதனால எதிர்காலத்துல எந்த ஒரு பண பரிமாற்றத்துக்கு முன்பும் மின்னஞ்சல்களையும் தரவுகளையும் வந்து கடுமையா சரிபார்க்குமாறு இப்போ அதனோடு தொடர்புடைய துறைகளுக்கு வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கு. பிரான்ஸ்ல இருந்து பெறப்பட்ட கடன் தொடர்பான ஆவணங்களும் காணாமல் போயிருக்கதா இப்போ செய்திகள் வந்து வெளியாகியிருக்கு. அதுவும் நிதியமைச்சர் வந்து இது தொடர்பான கருத்துக்களை வந்து இப்போ மறுத்திருக்காங்க. அந்த செய்தி வந்து கொஞ்சம் தவறானது, நாங்கள் கடனை திருப்பி செலுத்துற செயல்முறை வந்து திட்டமிட்டபடி இது வந்து நடந்து கொண்டே இருக்கு, இதனால இதை வந்து பத்தி யாரும் யோசிக்க வேண்டாம்னு சொல்லி இப்ப அமைச்சு ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆக தொடர்ந்தும் இந்த மாதிரியான இணைய வழி தாக்குதல்களை வந்து நம்ம கேட்டுட்டே இருக்கும். ஆக நீங்களுமே வந்து கவனமா இருங்க, உங்களுடைய அந்த பேங்கிங் சிஸ்டம் எல்லாமே வந்து நீங்க உங்களுடைய தனிப்பட்ட விடயங்கள் சில விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க யார்டையும் பகிர்ந்து கொள்ளாம இருக்கதே வந்து மிக சிறந்த ஒரு விடயமா இருக்கும். ஏன்னா அதனால தான் பல பிரச்சனைகள் வந்து உருவெடுத்து கொண்டே இருக்கு அப்படின்றதையும் சொல்லலாம். சரி, அது மட்டும் இல்லாம கண்டி கட்டிகஸ்தோட்டை குஹாகொடா பகுதியில வந்து துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கு. இதுல ஒருத்தர் காயமடைந்திருக்க நிலையில கண்டி தேசிய வைத்தியசாலையில வந்து இவர் சேர்க்கப்பட்டிருக்காரு. காயமடைந்தவர் வந்து கண்டி தேசிய வைத்தியசாலையுடைய துப்புரவு பணி மேற்பார்வையாளராக செயற்பட்டு வந்த ஒருத்தர் அப்படின்றதும் தெரிய வருது. ஆங்காங்க அப்படியே வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த துப்பாக்கிச்சூடு வந்து பதிவாக
1: இருக்கு. எங்க வாங்கினே?
2: ஓ, இதத்தா இவ்வளவு நேரமா பாத்துட்டு இருந்தியா? இது நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல வாங்குனது. இந்த பிரீமியம் குவாலிட்டில வேற எங்க கிடைக்கும்? நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும்.
3: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 5144684
4: Chai Blinds and Shutters. For more detail, 514-468-7424.
5: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல். ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும். ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக்கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக்கொள்ளலாம். அம்மாவின் கைமணம் மாற அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
3: Fish Cartel, இலக்கம் 1581, Rue Gentilhon East, Montreal, Fabry Metro-க்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581. உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
5: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
3: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
5: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
3: மொன்றியலில் இவருடைய சேவைகளை 7 நாட்களிலும் 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-969. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்,
6: தமிழர்களின் அடையாளம், ஐ தமிழ் எஃப்எம்.

ஐத்தமல் எஃப்எம்ல 102.9 அலைவரிசையெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. செய்தி தொகுப்பு, சரி, முக்கியமான செய்திகளை வந்து உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கேன். அந்த வகையெல்லாம் இப்போது உலகத்தில் வந்து என்ன நடக்குது, சர்வதேச ரீதியில் வந்து என்ன நடக்குது அப்படின்றத ஒரு பக்கம் நம்ம வந்து பார்த்தே ஆகணும். அந்த வகையெல்லாம் நம்ம இந்தியாவுடைய தேர்தல், அதுவும் வந்து அது வந்து ரொம்ப பரபரப்பாக வந்து நடந்து கொண்டிருக்கு. அதை நம்ம வந்து ஒரு ஒரு சாரார் நினைச்ச ஒரு கணிப்பும் இன்னொரு சாரார் நினைச்ச கணிப்புக்கும் வந்து இது என்ன நடக்குது அப்படின்ற அளவுக்கு வந்து இப்போ ஒரு பெரிய அளவான ஒரு அரசியல் மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதையும் வந்து சொல்லக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து இப்போது தென்னிந்திய திரைப்பிரபலங்களுமே வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு வந்து பலதரப்பட்ட உறவுகளும் வந்து வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து இப்போ முன்னிலையெல்லாம் இருக்காரு அப்படின்றது வந்து ஒரு பெரியளவான ஒரு பார்வையாக வந்து இப்போ வந்து பார்க்கப்பட்டுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வந்து இப்போ இவங்க முன்னிலையில் வந்திருக்காங்க அப்படின்றது பல பல அவதூறான வார்த்தைகள், சில கருத்துக்கள் எல்லாமே வந்த வண்ணமே இருந்தாலுமே கூட இப்போ அடுத்தடுத்த வேலைகள் எல்லாமே செய்துட்ருக்காங்க. ஆக இப்போ இன்னுமே வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பு, இது வந்து இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வந்து கொண்டு வரப்போகுது, அது எப்படியான மாற்றமாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பலருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஆக இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். நிறைய மாற்றங்கள் வந்து வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த முக்கிய சந்திப்பை வந்து ஏற்படுத்தி இருக்காரு வெற்றி வேட்பாளர்களோட நம்முடைய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாருன்னு நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். அதுலயும் வந்து இப்போ வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள் வந்து தன்னை உடனடியாக வந்து சந்திக்கணும்னு சொல்லியும் பனையூர் அலுவலகத்துக்கு வரணும்னு சொல்லி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து இப்போ வந்து அறிவிச்சிருக்காரு. இதில் பாதுகாப்பு, இந்த வேட்பாளர்களுடைய வருகையினுடைய கருத்தில் கொண்டு மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியை தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் வந்து முன்பதிவு செய்திருக்கதா இப்போ தகவல்கள்லாம் வெளியாகியிருக்கு. இதேவேளை இந்த வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்களை விஜய் இன்று விடுதியில் வந்து சந்திச்சு நிறைய விஷயங்கள் வந்து பேச போறதாவும் வந்து செய்திகள் வெளியாகியிருக்கு. ஆக அதையுமே வந்து பெரிய அளவா அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த அடுத்த கட்ட நகர்வுகளையும் நாங்க வந்து ஒரு பக்கமா வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். என்னவா அந்த முடிவுகள் வந்து அமைய போகுது, என்ன மாற்றம் வரப்போகுது இன்னுமே அப்படின்றது வந்து பெரிய அளவா நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இப்ப அடுத்த கட்டமா வந்து சர்வதேச ரீதியில் அந்த ஈரான் துறைமுகங்கள்லாம் அமெரிக்க படைகள் கடற்படையும் வந்து முற்றுகை செயற்படுத்தி வரதோட ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டத்துக்கு ஆதரவு அளிச்சுட்டு வர்றதா அமெரிக்காவுடைய மத்திய கட்டளை மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதுலையுமே இந்த அமெரிக்க கடற்படை கப்பல்கள் வந்து எதுவுமே தாக்கப்படலைன்னு சொல்லி அந்த மையம் வந்து திட்டவட்டமாக வந்து இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இதில் இந்த எச்சரிக்கைகள்லாம் மீறி ஜாக் தீவுகள் பகுதிக்கு அருகில் சென்ற அமெரிக்க கடற்படை கப்பல் மீது 2 ஏவுகணைகள் தாக்கியதா ஈரானுடைய செய்தி நிறுவனம் வந்து முன்னதான் வெளியிட்டிருந்த ஒரு தகவல அமெரிக்காவுடைய இந்த அறிவிப்பு வந்து முரண்படுத்தி இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கு. இந்தியா மற்றும் சர்வதேச நாடுகளுடைய வணிக கப்பல்களுடைய பாதுகாப்பான போக்குவரத்துக்கு உதவுற வகையில ப்ரொஜெக்ட் ஃப்ரீடம் என்ற திட்டத்தை அமெரிக்கா முன்னெடுத்திருக்க ஒரு விடயத்தை வந்து இங்க குறிப்பிட வேண்டும். அடுத்த கட்டமா இதுவுமே வந்து எத்தனை நாளைக்கு அடுத்த கட்டமா இங்க என்ன மாற்றம் வரும் அப்படின்றதையுமே வந்து எல்லோருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சர்வதேசத்திலையும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு வகையிலான ஒரு அரசியல் வந்து இப்போ நிலவிட்டு இருக்க நிலையில அது ஒரு புறம் அப்படியே வந்து இருக்குன்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் இலங்கை பக்கம் வந்து பார்க்கும்போது இங்குமே வந்து நிறைய விஷயங்கள், நிறைய விடயங்கள்லாம் மாறி ஒவ்வொரு விடயமும் வந்து நடந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அரசாங்கத்தினுடைய புதிய வரி கொள்கையை வந்து விமர்சிக்கிற வகையில் வந்து பேசியிருக்காரு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசன். அரசாங்கம் வந்து நடைமுறைப்படுத்த இருக்கக்கூடிய இந்த புதிய பெறுமதி சீர் வரியுடைய மாற்றங்களும் அதன் கொள்கைகள் தொடர்பாகவும் இப்போ வந்து சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து கடுமையான விமர்சனங்களை வந்து முன்வைச்சிருக்காரு. ஜூலை 1 வந்து இந்த வரி வலைய வந்து விரிவுபடுத்துறதுக்கும் வரி விகிதங்களை உயர்த்துறதுக்கும் கடுமையான அமலாக்க நடவடிக்கைகள் போன்றவற்றை அரசாங்கம் ஒரே நேரத்தில் முன்னெடுக்க இருக்கதாகவும் அவர் வந்து சுட்டிக்காட்டியிருக்காரு. இந்த புதிய வரி மாற்றங்கள் காரணமா சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகள் வரி சட்டகத்துக்குள்ள கொண்டு வரப்படும்னு சொல்லியும் நிதி சேவைகள் அதிக வரி விதிப்புக்கு உட்படுத்தப்படும் எனவும் டிஜிட்டல் பொருளாதாரமும் பெறுமதி சேர் வரி முறையின் கீழே உள்ளடக்கப்படும் சொல்லியும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுல
ஒட்டுமொத்த இணக்கப்பாட்டு கடமைகளும் அதிகரிக்கும்னு சொல்லி அவர் வந்து சுட்டிக்காட்டியிருக்காரு. இந்த நடவடிக்கைகள் வெறும் சீர்திருத்தங்கள் அல்ல, மாறா பொருளாதாரத்தை நசுக்கக்கூடிய ஒரு படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து விமர்சிச்சிருக்காரு. இந்த அதிக வரிகளை விதிக்கிறதன் மூலமா பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்த முடியாதுன்னு சொல்லி அவர் வந்து எச்சரிச்சிருக்காரு. இந்த வணிகங்கள் இயங்குறதுக்கு இடமளிக்க வேண்டும்னு சொல்லியும், அவ்வாறு இல்லாட்டி இறுதியில இந்த வரி விதிக்க எதுவுமே எஞ்சி இருக்காதுன்னு சொல்லியும் எதிர்கட்சி தலைவர் வந்து இப்போ இந்த ஒரு விடயத்தை வந்து சுட்டிக்காட்டியிருக்காரு. ஆக இன்னும் ஒரு சில மாற்றங்கள் இலங்கையிலுமே வந்து நடக்க போகுதுன்ற மாதிரி தான் இருக்கு. சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில வந்து ஒரு அழகான பாடலை கேட்கலாம். பாடலை தொடர்ந்து நம்ம வந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். தொடர்ந்தும் ஐ தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்க. இப்போ நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடல்.

நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்கோம். இன்றைய தினம் வந்து இலங்கையில பொறுத்த வரைக்கும் எதிர்வரக்கூடிய நாட்கள்ல வந்து அதிகளவான வெப்பநிலை வந்து காணப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுவும் பிற்பகல் வேளைகள்ல மழையும் வந்து இரண்டு வகையான ஒரு மாறுபட்ட வானிலை வந்து அங்கே நிலவக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி வளிமண்டலவியல் திணைக்களம் இந்த ஒரு எச்சரிக்கையை வந்து விடுத்திருக்காங்க. குறிப்பாக வடக்கு வடமத்திய கிழக்கு சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களையும் கொழும்பு கம்பகா அம்பாந்தோடை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்கள்லையும் இந்த பகல் வேளையில இந்த வெப்ப குறியீடு அவதான நிலை வந்து உயரும்னு சொல்லி இப்போ எதிர்பார்க்கப்படுது.

இந்தியாவில் வந்து முதல்வர் பதவியில் இருந்தப்போவே தோல்வி அடைந்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது தமிழக தேர்தலில் நிறைய, அதாவது நிறைய பேர் வந்து போட்டிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து இப்போ வந்து அவர் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கு. இவர் எதிர்த்து போட்டியிட்ட தமிழக வெற்றி கழக வேட்பாளர் வி எஸ் பாபு வந்து அவருடைய தொகுதியில் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. மு க ஸ்டாலின் வந்து மீண்டும் வெற்றி பெறுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில முதல்வர் பொறுப்புல இருந்து அவர் வந்து தோல்வி அடைஞ்சிருக்க கூடியதா இருக்கு. இதுல மு க ஸ்டாலின் மாதிரியே ஆட்சியில முதல்வரா இருந்த போவே தேர்தலில் வந்து தோல்வியை சந்திச்ச முதல்வர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜெயலலிதா அவர்கள் வந்து அதிமுக ஆட்சியில இருந்தப்போ 1996 சட்டப்பேரவை தேர்தலில் பர்கூர் தொகுதியில வந்து ஜெயலலிதா வந்து போட்டிட்டு இருந்தாங்க. ஆனா திமுக வேட்பாளர் எஸ் ஜி சுகவனத்திடம் வந்து இவங்க வந்து தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. இதுவுமே வந்து பதிவான ஒரு விடயமா இருக்கு. ஜானகி ராமச்சந்திரன், அதாவது 1988 நம்முடைய எம் ஜி ராமச்சந்திரனுடைய மறைவுக்கு பிறகு இடைக்கால முதல்வரா ஜானகி ராமச்சந்திரன் வந்து இருந்தாங்க. ஒரு குறுகிய கால முதலமைச்சரா இருந்தவங்க ஆண்டு பட்டியில வந்து போட்டியிட்ட ஒரே தேர்தலையும் இவங்க வந்து தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. இதுவும் வரலாற்றுல பதிவான ஒரு விடயமா இருக்கு. பகத் வத்சலம், தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வரா இருந்த என் பக்த வத்சலம், இவர் வந்து 1967 கிட்டத்தட்ட அப்போ இடம்பெற்ற ஒரு சட்டப்பேரவை தேர்தலில் வந்து குறிப்பிட்ட ஒரு தொகுதியில் சிறி பெரும்புத்தூர் என்ற ஒரு தேர்தல் தொகுதியில் வந்து இவர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருந்தாரு. அதுவும் வந்து திமுகவுடைய ராஜரத்னத்திடம் தோல்வியை தழுவி இவர் வந்து அந்த தேர்தலுக்கு பிறகு அரசியல்ல இருந்து ஓய்வு பெற்றார். அதுவுமே வந்து பார்க்கக்கூடியதா இருக்கு. அடுத்த கட்டமா இந்த மாதிரி இன்னும் ஒருத்தர் வந்து இருக்காரு, குமாரசாமி ராஜா. ஹோமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு அடுத்தபடியா சென்னை மாகாண முதல்வரா இப்போ வந்து தமிழ்நாடா இருக்கக்கூடிய குமாரசாமி ராஜா வந்து தேர்வு செய்யப்படுறாரு. முதல்வரான பிறகு 1952 சந்தித்த தேர்தலில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில வந்து சுயேட்சை வேட்பாளரா டி கே ராஜாவிடம் வந்து தோல்வி அடைஞ்சிருந்தாரு. இது வந்து பார்க்கும்போது ஒட்டுமொத்தமா இந்த மாதிரியான தோல்விகள் வந்து இடம்பெற்றிருக்கு. அதுலயும் வந்து கொளத்தூர் தொகுதியில வந்து மு க ஸ்டாலின் வந்து தோல்வி அடைவாரு அப்படின்றது வந்து யாராலையும் வந்து எதிர்பார்த்த ஒரு விடயம்னு சொல்லவே முடியாது. இந்த ஒரு அவருடைய தொகுதியிலேயே அவர் வந்து தோல்வியை தழுவி இருக்காரா அப்படின்றது எல்லோரையுமே வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய ஒரு விடயமா இருக்கு. இருந்தாலுமே கூட இப்ப அடுத்த கட்ட நகர்வுகள் எல்லாமே வந்து நடந்து கொண்டே இருக்கு. அதையுமே பார்க்கும்போது இது இன்னுமே வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கு. இப்ப அடுத்ததா என்ன நடக்கும், என்ன மாதிரியான இருக்கும் அப்படின்றதையுமே வந்து பெரும்பாலமா எல்லாருமே வந்து இப்ப யூகிச்சு கொண்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுலயுமே வந்து காரைக்குடி சட்டப்பேரவை தொகுதியில நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்காரு. காரைக்குடியில வந்து பதிவான வாக்குகள் வந்து எண்ணப்பட்டு வர நிலையில தொடர்ந்து தமிழக வெற்றி கழக வேட்பாளர் டி கே பிரபு வந்து இப்ப முன்னிலை வகிச்சுட்டு வராரு. இந்த நிலையில காங்கிரஸ் வேட்பாளர் எஸ் மாங்குடியை விட 40,000 வாக்குகள் வித்தியாசத்துல வந்து டி கே பிரபு வந்து இப்ப வெற்றி பெற்றிருக்காரு. இதுல நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து 4 இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கதோட சீமானுடைய வைப்பு தொகை வந்து இப்போ வந்து இழந்திருக்க கூடியதா இருக்கு. நாம் தமிழர் கட்சியுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய அந்த வாக்குகள் இப்போ எல்லாமே வந்து தமிழக வெற்றி கழகம் அதிமுக இவங்க எல்லாமே வந்து இவங்களுடைய பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியுடைய இது வந்து இறுதி நிலையை வந்து காட்டக்கூடியதா இருக்கு. ஆக இந்த தொடர்ந்து இப்போ அடுத்தடுத்த மாற்றம் என்னவா அந்த மாற்றங்கள் வரப்போகுதுன்றத எதிர்பார்த்துட்டே இருப்போம். சரி, அப்படியே இப்போ நிகழ்ச்சியில ஒரு அழகான பாடலை கேட்க போறோம். ஒலிக்க ஆரம்பமாகின்ற இந்த இனிமையான பாடலோடு இன்றைய செய்தி தொகுப்பு நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியில வந்து பலதரப்பட்ட செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்ட ஒரு மகிழ்ச்சியோடு திருப்தியோடு நானுமே நிகழ்ச்சியில இருந்து விடைபெற்று செல்கின்றேன். தொடர்ந்து வணக்கமாய் தமிழ் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் உங்களை வாழ்வியல் நிகழ்ச்சியூடாக சந்திக்கும் வரையில் அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஆட்சி ரெனோ.

24 மணி நேரமும் மனதுக்கு பிடித்த பாடல்களோடும் உடனுக்குடன் வரும் செய்திகளோடும் எப்பொழுதும் இணைந்திருப்போம். அழகு தமிழ் வானொலி, ஐ தமிழ் FM 102.9.

0: தமிழ் பேசும் மக்களோடு ஐ தமிழ் FM 102.9
1: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நேர்களே, இந்த 2026 மே மாதம் 5 திகதி வியாழக்கிழமை, மன்னிக்க வேண்டும், 4 திகதி என்று திங்கட்கிழமை. இன்றைய நாள் பொழுது உங்கள் எல்லோருக்கும் நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டவாறு உங்களோடு ஒரு சில மணி நேரம் நிகழ்ச்சிகளோடு உங்கள் அன்பின் உமாராஜ். மாண்ட்ரியலின் தற்போதைய காலநிலை 9°C ஆகவும், வெப்பநிலை 6°C ஆகவும், மதிய பொழுதினில் 17°C ஆகவும், வெப்பநிலை 16°C ஆக காணப்படுகின்றது. அதே நேரத்தில் மாலை பொழுதினில் 14°C ஆகவும், வெப்பநிலை 13°C ஆக காணப்படுகின்றது. காலை பொழுதினில் கொஞ்சம் மழையுடன் கூடிய பொழுதாகவும், மதிய பொழுதினில் கொஞ்சம் சூரிய வெளிச்சம் நிறைந்த பொழுதாகவும், மாலை பொழுதினில் முகில் கூட்டம் மறைந்த பொழுதோடு இன்று நாள் முழுவதும் காணப்படுகின்றது. நேரம் சரியாக 8:03.

இல்லங்கள் தோறும் இதமான காற்றலைகளாக இனிய நினைவுகளை சுமந்து வருகின்றது உங்கள் இனிய தமிழ் வானொலி ஐ தமிழ்.

0: தங்கம் மற்றும் வைர நகைகளை உங்கள் மனம் போல் தெரிவு செய்திட KPS ஜுவல்லரி.
1: அழகான நவீன டிசைன்களுடன் உங்களை மேலும் அழகாக்கும் நகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: அவசர பண தேவைகளுக்கு மன நிறைவான குறைந்த வட்டி வீதத்தில் உங்கள் தங்க நகைகளை அடகு வைத்து பணம் பெற்றுக் கொள்ளலாம்.
1: உங்கள் நம்பிக்கையின் நகையுலகம்
0: KPS ஜுவல்லரி, மூன்றியலில் இலக்கம் 5991 விக்டோரியா அவென்யூ சூட்டில் KPS ஜுவல்லரி.
1: தொடர்புகளுக்கு 5143435333. உங்கள் ஒவ்வொரு பொன்னான தருணங்களையும் ஒரு பொன்னான நகையால் அலங்கரியுங்கள்.
0: KPS ஜுவல்லரி. தரமான மளிகை பொருட்களின் களஞ்சியம் மாஷி தர்ஷினி. வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மளிகை பொருட்கள், பழ வகைகள், மரக்கறி வகைகள், இறைச்சி வகைகளையும் சிறந்த விலையில் இங்கு பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் ரசனைக்கு ஏற்றது போல் புதிய பழைய திரைப்படங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். மணி டிரான்ஸ்பர் சேவை மற்றும் பிரிண்டிங் சேவைகளையும் IPTV இணைப்புகளையும் பெற்றுக்கொள்ள மாஷி தர்ஷினி காலை 9 மணி முதல் இரவு 11 மணி வரை 7 நாட்களும் உங்களுக்கு தேவையான சேவையை பெற்றுக்கொள்ள முடியும். டெலிவரி சேவையும் வழங்கப்படுகிறது. இலக்கம் 5700 அவென்யூ விக்டோரியாவில் மாஷி தர்ஷினி, உங்கள் குடும்ப நிறுவனம்.
1: பார்க்கிறவங்க கண் உங்களை மட்டுமே பார்க்கணுமா? அதுவும் வச்ச கண் வாங்காம. அப்படின்னா உங்களோட தெரிவு ஏஷியானா ஜுவல்லரி மட்டும்தான். இங்க இருக்கிற ஜுனிக்கான கலெக்ஷன்ஸ் மத்தவங்கள இருந்து உங்களை எப்பவுமே தனியா காட்டும். இங்க இருக்கிற புது புது கலெக்ஷன்ஸ் பார்த்தா நீங்க வேற எங்கேயும் போக மாட்டீங்க. உங்ககிட்ட இருக்கிற பழைய நகைய வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணினா அதுக்கும் இங்க தீர்வு இருக்கு. ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர்களால உங்களோட பழைய நகைகளை இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாத்தி தர்றாங்க ஏஷியானா ஜுவல்லரி. உங்ககிட்ட இருக்கிற நகைகள்ல ஏதாவது திருத்த வேலைகள் இருந்தா நேர்த்தியான முறையில அனுபவம் வாய்ந்தவர்கள் மூலமா ஏஷியானா ஜுவல்லரியில அதை திருத்தி பெற்றுக் கொள்ளலாம்.
0: சிங்கப்பூர் மற்றும் துபாயில் இருந்து தெரிவிக்கப்பட்ட 24 கரட் தங்க கட்டிகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஏஷியானா ஜுவல்லரி, இலக்கம் 524 ஜென்டலான் குவெஸ்ட் ஷூட் 5 மோன்ட்ரியல். தொடர்புகளுக்கு 5142738300. ஏசியானா நகை மாளிகை, ஒவ்வொரு நகையிலும் ஒவ்வொரு கதை. உங்கள் வாகன திருத்த வேலைகளுக்கு கராச்சி மிஸ்டர் பிரஸ் நம்பிக்கை மிகுந்த நிறுவனம். பழைய புதிய அனைத்து வகையான வாகன பராமரிப்புகளையும் பெற்றுக் கொள்ளலாம். கராச்சி மிஸ்டர் பிரஸ் நிறுவனத்திடம் அதிக அனுபவம் நிறைந்த தொழிலாளர்கள் தரமான சேவைகளை வழங்க தயாராக இருக்கின்றார்கள். இன்னும் பல சிறப்பு சேவைகளும் உங்களுக்காக இருக்கின்றது. லீசிங் லிப்ட் வாடகைக்கும் கொடுக்கப்படுகிறது. இன்றைய நாடுங்கள் கராச்சி மிஸ்டர் பிரஸ்.
2: இலக்கம் 97-91 ரோமேனிய சோவே அண்ட் ப்ளூவா செல்லாரினில் அமைந்திருக்கின்றது. மேலதிக விவரங்களுக்கு செல்லையா கிருபா 514-945-4641 அல்லது 514-609-6888.
0: தமிழ் பேசும் மக்களின் ஐ தமிழ் வானொலி மூன்றுகளில் இருந்து

பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆம், இன்று பிறந்த நன்னாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், மற்றும் இருமணங்கள் ஒன்று கூடிய திருமண நன்னாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து திருமண தம்பதிகளுக்கும் திருமண நல் வாழ்த்துக்களையும், மற்றும் பொதுவாக சுபகாரியங்களில் ஈடுபடுகின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை ஐத்தமிழ் வானொலியூடாக தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: இன்று போல் என்றும் எப்பொழுதும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை ஐத்தமிழ் வானொலியூடாக அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: மே மாதம் 4ஆம் தேதி என்ற பிறந்த நாள் காணும் அனைத்து உள்ளங்களுக்கும் மற்றும் இருமணங்கள் ஒன்று கூடி திருமண நன்னாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து திருமண தம்பதிகளுக்கும் நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேரம் சரியாக 8:09.

கடந்து போனது ஒரு வகை காதல், ஆனால் கடக்க போவது ஒரு சில காலங்கள். கடந்து கொண்டிருப்பது ஒரு சில நினைவுகள். அந்த நினைவுகளோடு வளம் பெறுகின்றது பூபாலராகங்கள்.

0: உங்க விஜய் நான் வர. விசில் அடிக்க ரெடியா?
1: காலி தெண்டல் காற்றலியூடாக மட்டும் ஒரு அழகான காலை பொழுதினில் பூவாளராக நிகழ்ச்சிகளோடு அப்படியே சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். இணைந்திருக்கின்ற சொந்தங்கள், அப்படியே முகநூல் பக்கமாக இணைந்திருக்கின்ற சொந்தங்கள், டிக்டோக் ஊடாக இணைந்து கொள்கின்ற சொந்தங்கள், வாகனங்களிலே கவனமாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகள் எல்லோரையும் அன்போடு நிகழ்ச்சிகள் அப்படியே வரவேற்றுக் கொண்டு தொடர்ந்து 9 மணி வரை பூபாலராகத்தோடும், 9 மணியில் இருந்து 11 மணி வரை வணக்க மைத்தமலோடும் இணைந்து கொள்ளப் போகிறோம். சும்மா அந்த மாதிரி ஒரு அட்டகாசமான ஒரு அழகான ஒரு பாடல் கேட்டிருந்தோம். நிறைய பேருடைய மனதிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகளோடு எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நாட்கள் என்றே சொல்லலாம். அதே நேரத்தில் ரசிகர்கள் அப்படின்ற ஒரு ரீதியிலே வந்து ஒரு தமிழர்கள் எங்கிருந்தாலும், அது இலங்கையாக இருந்தால் என்ன, இந்தியாவாக இருந்தால் என்ன, கனடாவாக இருந்தால் என்ன, அந்த தமிழர்கள் ஒரு வெற்றி காண்கின்ற பொழுது எல்லாமே வந்து ஒரு வித சந்தோஷம் எல்லோருக்குமே கிடைக்கும். அது எந்த கட்சியாக இருந்தாலும், அவர்கள் அந்த கட்சி, இந்த கட்சி, எதிர்கட்சி, அப்படி இப்படி எல்லாமே இருந்தாலும் கூட அவருடைய வெற்றிக்கு ஒரு தனி மனிதனாக நின்று ஒரு சாதாரண ஒரு சினிமா நடிகராக இருந்தது மட்டுமல்லாமல், ஒவ்வொரு மனிதர்களுடைய மனதிலும் இடம் பிடிப்பது என்பது சாதாரண விடயம் என்பது கிடையவே கிடையாது. இல்லை, அந்த வகையில் ஒட்டுமொத்த மக்களும் ஒருவரை விரும்புகிறது என்றால் ஏதோ ஒன்று அங்கு இருக்கின்றது. இல்லை என்றால் இவ்வளவு முன்னணியிலே முதல் தடவைகளிலே பல தடவைகள் போட்டியிட்டு அதற்கு பிறகு தோல்விகளை சந்தித்து அந்த மாதிரி எல்லாமே இருக்கலாம். ஆனாலும் முதல் தடவைகளிலே இந்த மாதிரியான வெற்றி, மக்கள் அதே நேரத்திலே வந்து இவ்வளவோ எதிர்பார்ப்புகளோடு ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காக எதிர்பார்த்திருக்கின்றார்கள். ஆகையினால் மற்றவர்களுக்கு இதுவரை காலங்களிலே இருந்தவர்கள் இவ்வளவு நல்ல விடயத்தை செய்திருக்கலாம், இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு மாற்றம் இல்லாமல் மக்களிடையுமே எதிர்பார்ப்பு கண்டிப்பாக ஒருவரே இல்லாமல் அதை மாற்றி கொடுக்கின்ற பொழுது நிறைய மக்களிடம் எதிர்பார்ப்புகள் அதிகரித்திருக்கின்றது அப்படின்ற ஒரு விடயத்தையும், அதே நேரத்தில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பையும் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அதுதான் இன்று உலகமெங்கும் வாழ்கின்ற எல்லோருமே வந்து தங்களுக்கு பிடித்தமான ஒருவர் எங்கிருந்தாலும், அது அவருக்கு நமக்கு சொந்தமாக இருக்கிறதா இல்லை, நாம் அந்த நாட்டிலே இருக்கின்றோமா, நமக்கு என்ன செய்ய போகின்றார், அதையெல்லாம் கடந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு மனிதனை நமக்கு பிடிக்கிறது என்றால் அது ஏதோ ஒரு விடயம் அவர் இருக்கிறது, அவ்வளவுதான் வித்தியாசமாக இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். அதே நேரத்திலே வந்து இந்த தமிழக சட்டசபை தேர்தலிலே தமிழக வெற்றி கழகம் வந்து 105 அதிகமான தொகுதிகளிலே இப்பொழுது முன்னிலையில் இருப்பதாக வருகின்ற செய்திகள் ஊடாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்திலே வந்து அதாவது இந்த முன்னிலையில் இருப்பது அவருடைய ரசிகர்கள் மற்றும் அதே நேரத்தில் அந்த கட்சிகளை சேர்ந்தவர்கள் எல்லோருமே உற்சாகமாக தங்களை மறந்து தன்னுடைய தந்தையார் முதல் தந்தையாருடைய வீட்டிலே நண்பர்கள் எல்லோருமே அப்படியே ரொம்ப சந்தோஷமாக அந்த இடத்திலே கலந்து ஆனந்தமாக ஆனந்த கண்ணீரோடு சில காணொளிகளை தந்தையார் பகிர்ந்திருக்கின்றார். இதைவிட பெற்ற மகன் இவ்வளவு பெரிய வெற்றியை பெறுகின்ற பொழுது ஒரு தந்தையால் எப்படி என்ன வார்த்தைகள் சொல்ல முடியும் என்று தெரியாத அளவுக்கு இருந்திருக்கிறது. அதே நேரத்திலே முன்னாள் முதலமைச்சர் MGRக்கு பிறகு கட்சி ஆரம்பித்த உடன் பெரும் ஒரு தாக்கத்தை விஜய் ஏற்படுத்தி இருப்பதாகவே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. MGR காலங்களிலே 1977 ஆண்டிலே தேர்தலில் போட்டியிட்டு 33.52% வாக்குகளை அன்று MGR 1977 ஆண்டிலே பெற்றிருக்கின்றார். அதே நேரத்திலே இன்று தமிழர் வெற்றி கழகம் தலைவர் விஜய் இந்த தேர்தலிலே 3 மணி நிலவரப்படி 34.75% அதிகமான வாக்குகளை, அவரை விட அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அதுதான் இன்றைய மிக முக்கியமாக, அதாவது MGR இருந்த காலங்களிலே அவரை பற்றி நிறைய விடயங்களை எல்லாமே சொல்வோமில், அவரை பற்றி இன்றும் கூட நிறைய பேர் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். தெரிந்தவர்கள் அந்த காலங்களில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் அதே ஒரு இடத்தை ஒரு இன்றைய வளர்ந்து வருகின்ற சமுதாயத்தில் ஒருவர் வந்து அந்த இடத்தை பிடிப்பது என்பது அது பல வருட காலங்கள் அதனோடு பயணித்திருக்க வேண்டும். ஆனால் முதல் தடவையிலே இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது என்றால் அது கண்டிப்பாக எல்லோரையுமே சிந்திக்க வைக்கின்றது. இதிலே அவருக்கு ஆதரவாக இருந்தவர்கள் ஒரு பக்கம் இருப்பார்கள், அதே நேரத்தில் எதிரணியிலே இருந்து பல விடயங்களை பேசியவர்கள் ஒரு பக்கம் இருக்கின்றார்கள். நம்முடைய இந்த நாட்டிலும் இருக்கின்றார்கள், இலங்கையிலும் இருக்கிறார்கள். என்ன ஒரு சினிமா நடிகருக்கு அவருக்கு என்ன இப்படி எல்லாம் தெரியுமோ, அது தெரியுமோ, இது தெரியும், இதெல்லாம் இப்படி நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கொண்டே இருந்தது. இல்லை, நாங்கள் கூட வணக்கமைத்தமிழோடு பேசிக் கொள்கின்ற பொழுது கூட ஒரு சந்தேகமான கேள்விகள் எல்லா பக்கங்களிலும் இருந்து இருந்த ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் அவருடைய ரசிகர்கள் எல்லாம் தங்களை மறந்து அவ்வளவுக்கு அவ்வளவு ஆனந்தம், தங்களுடைய வீட்டிலே ஒருவருக்கு வெற்றி கிடைத்தால் நாம் இப்படி எல்லாம் கொண்டாடுவோம், அதே ஒரு வெற்றியை இன்று அப்படியே தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கின்ற பல இடங்களிலும் உலக நாடுகளில் அவருடைய பல ரசிகர்களுமே வந்து இன்று அவருடைய வெற்றியை ரொம்ப அமைதியான முறையிலே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தோஷமான செய்திக்காக நிறையவே நாங்களும் காத்து கொண்டிருந்தோம். அதைத்தான் இன்று அப்படியே உங்களோடு அந்த செய்திகளையும் உடன் வருகின்ற செய்திகளோடு அப்படியே நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நேரம் சரியாக 8:22. அதே நேரத்தில் என்னவென்றால் இந்த ஆசை, அதே நேரத்திலே ஒரு விதமான சந்தோஷம், அந்த நேரத்திலே திடீரென்று இந்த இணையம் நின்றுவிட்டது, இந்த நேரங்கள் காலங்கள் இந்த மாதங்கள் எல்லாமே மறந்து போய்விட்டது. ஏனென்றால் இந்த சில பாடல்களை எல்லாம் எடுத்து வைத்தது திடீரென்று காணாமல் போய்விட்டது. என்னடா இன்றைக்கு பார்த்து இப்படி நடக்கிறதா அப்படின்ன மாதிரி இருந்தது. அதுதான் கொஞ்சம் ஆரம்பத்திலே இருந்தது. எல்லாருக்குமே ஒரு விதமான சந்தோஷம். ஒரு நல்ல மனிதர் எந்த இடத்தில், அது உங்களுடைய குழந்தையாக கூட இருக்கலாம், இல்லை நம்முடைய வீட்டில் ஒருவராக ஒரு வெற்றி பெற்றால் நாம் எப்படி எல்லாம் சந்தோஷப்படுவோம். அவருடைய திரைப்படங்களை எல்லாம் எத்தனை சந்தோஷத்தை மக்களுக்காக கொடுத்திருக்கிறார். திரைப்படம் என்று சொல்வது ஒரு நடிகராக இருப்பது மட்டுமல்லாமல் ஒரு மக்களுடைய மனதை திசை திருப்பம் செய்கின்ற ஒரு நடிப்பு தான். அது அதன் மூலமாகத்தான் இப்ப நாங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு போய்விட முடியாது. அவர்களுடைய கடுமையான உழைப்பு இருக்கிறது இத்தனை வருட காலங்கள், அதற்கு அவருக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் தான் இன்றைய இந்த அழகான ஒரு வெற்றி. சரி, இன்னும் நிறையவே இருக்கிறது, அதை பற்றி நாங்கள் இன்னும் முற்றுமுழுதாக நிறைய விடயங்கள் அவர்களுடைய அதை ஆட்சி அமைத்துக் கொள்வதற்கான சரியான எத்தனையோ விடயங்கள் எல்லாம் இருக்கிறது. சரி, அதையெல்லாம் எப்படியெல்லாம் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்த

0: உங்க விஜய்.
1: நேரம் சரியாக 8:27 ஆகின்றது. சரி, அப்படியே விஜயுடைய ரசிகர்கள் எல்லாம் வந்து எப்படி சொல்வதென்றால், காலை பொழுதிலேயே தொலைபேசியில் அழைத்த ஒருவர் அந்த மாதிரி சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டார். ஜோ அப்படின்ன மாதிரி அதுதான் சொன்னேன். நேற்று வந்து உண்மையாகவே எங்களுடைய மதர்ஸ் டே நிகழ்ச்சியுடைய ரிஹர்சல் எல்லாமே நடைபெற்று கொண்டிருந்தது ஒரு பக்கம். ஆனால் என்னுடைய டென்ஷன் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருந்தது. என்னென்னா, தேர்தல் முடிவுகள் என்னவாக வரப்போகிறதோ அப்படின்ன மாதிரி பிறகு இரவு நித்திரைக்கு போகும் பொழுதும் என்ன முடிவாக இருக்கும், கொஞ்சம் அப்படி இப்படியெல்லாம் கொஞ்சம் ஆரம்பத்திலே வந்து முடிவுகள் கொஞ்சம் பயங்கரமாக இருந்தது. ஆனாலும் அந்த இருந்தவர்கள் இல்லாமல் புதிய ஒருவருக்கு இடம் கொடுத்தால், இப்போ எங்களுடைய நாட்டிலே வந்து நாங்கள் முதல் ஆரம்பத்திலே வந்து அவர் வருவதை நிறைய பேர் விரும்பாதவர்களும் இருந்தார்கள். ஒரு சில மக்கள் வந்து உலகம் முழுவதும் இருக்கின்ற வேற்று மொழி பேசுகின்ற மக்கள் கூட மாற்றம் ஒன்று தேவை அப்படின்ற ஒரு விடயத்தை வந்து விரும்புகின்றார்கள். ஒரு வயதான அம்மம்மா ஆச்சி எல்லோருமே என்ன சொல்கின்றார்கள் என்றால், கொஞ்ச நாளைக்கு அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள், என்ன மாதிரி ஒரு சின்ன மாற்றம் வருமா அப்படி என்பதுதான். இது தொடர்ந்து இத்தனை பல ஆண்டு காலம், 100 ஆண்டு காலத்திற்கு விஜயா இருக்க போகின்றார் என்பதெல்லாம் கிடையாது. அந்த கொடுக்கின்ற ஆண்டுகளிலே அவர் என்ன செய்ய போகின்றார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மனதிலே பெரிய அளவிலே இருக்கும். ஆகையினால் அந்த எதிர்பார்ப்புகளோடு நிறைய நல்ல விடயங்கள் எல்லாமே நடைபெற வேண்டும். இப்பொழுது நாங்கள் இலங்கையை பற்றி பெருமையாக இவ்வளவோ நிறைய மாற்றங்கள் இருக்கிறது இல்ல, முதலில் இருந்ததற்கும் முன்னர் இருந்த அரசியல்வாதிகள் என்ன செய்திருக்கின்றார்கள், அதே நேரத்தில் இன்றைய காலங்களில் இருக்கின்றவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், எங்களுடைய மக்களுக்கு என்ன சில சில நல்ல விடயங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள், இனி வருகின்ற எதிர்காலங்களில் என்ன நல்ல விடயங்கள் நடக்கப் போகின்றது அப்படின்ற ஒரு விடயம்தான். அதே போன்று தமிழர்கள் எங்கு வாழ்ந்தாலும் தமிழர்கள் தான், அதே நேரத்தில் அவர்கள் அயல் நாட்டிலும் இருக்கலாம், புலம்பெயர்ந்த நாடுகளிலுமே இருக்கலாம், அதனுடைய வெற்றிகளையும் சில சில கவலைகளையும் அனுபவிக்கின்றவர்கள் நாங்களாகத்தான் இருப்போம் இல்ல. அதே நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு மனதிலே வந்து ஒரு விடயம் பிடித்ததாக இருக்கும். அதைத்தான் நான் மீண்டும் அதை சொல்லிக் கொள்வேன். ஏனென்றால் இப்ப இந்த காலங்களில் கூட நிறைய பேர் இவருக்கு ஆதரவாக இருந்தார்கள், நிறைய பேர் அவருக்கு தமிழர்கள் மத்தியிலே எதிரியாகவும் இருந்தார்கள். அவர் என்ன செய்திருக்கிறார், எது செய்திருக்கிறார், அது செய்தாரா, இது செய்தார், இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் எல்லாமே ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருந்தது. அதையும் கடந்து மக்கள் அவ்வளவு தூரத்துக்கு ஒரு மனிதனை வெறுத்து, இல்லை இவருக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று அந்த இடத்திலே, அதே நேரத்தில் எத்தனையோ சுமைகள், அவர் மீது குற்றங்கள், செய்யாத குற்றங்கள் எல்லாமே மக்கள் மத்தியிலே சுமத்தப்பட்டு உலகமெங்குமே பரப்பப்பட்ட ஒரு அதே நேரத்தில் அப்படியே இந்த மக்கள் மனதிலே ஒரு செய்தியை, பொய்யான செய்தியை பரப்பினால் அந்த தேர்தலில் அவர் தோல்வியை எப்பொழுதும் எழுதி கொள்வார் அப்படின்ற ஒரு சிந்தனையிலே வந்து தவறான முறைகளில் எல்லாமே அதையெல்லாம் சித்தரித்திருந்தார்கள். அவர்கள் எல்லாம் இன்று என்ன பதில் சொல்ல போகின்றார்கள்? அதே நேரத்தில் அந்த மாதிரி ஒருவரை எத்தனையோ தாக்குதல், அதாவது நம் ஒரு தனி மனிதனாக இருக்கின்ற பொழுது உங்களை சுற்றி இருக்கின்றவர்கள் எவ்வளவோ பிரச்சனைகளை கொடுத்தால் அந்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்வது என்பது மிக கடினமான ஒரு விடயம். இதில் இருந்து அந்த தன்னம்பிக்கையோடு என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் நினைப்பது நடக்கும் வரை நாங்கள் அந்த இடத்திலே மிக தைரியமாக இருக்க வேண்டும். அது அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சின்ன பிரச்சனைக்கு கூட யாராவது ஏதாவது சொல்லிவிட்டாலே நாங்கள் உடனடியாக உடைந்து போய்விடுகிறோம். ஆனால் இவருக்கு எத்தனை அவமானங்கள், அந்த அதாவது இதில் இந்த அரசியல் துறைக்கு வருந்ததும் போதும் அவருடைய வாழ்க்கையில் இதுவரை கேட்காத எத்தனையோ விடயங்களை எல்லாம் அவருடைய குடும்பம், அதே நேரத்தில் அவர் உட்பட எல்லாமே கடந்து இந்த மறக்க முடியாத ஒரு இந்த இன்றைய நாள் அவருடைய வாழ்க்கையிலே பிறந்த நாளை விட இன்றைய நாள் தான் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அத்தனை தாக்கங்களை எல்லாருமே செய்திருந்தும் இன்று வெற்றியோடு சந்தோஷமாக எல்லோருமே கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்திலே வந்து தமிழக சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் இப்பொழுது எண்ணப்பட்டு வருகின்ற நிலையிலே தற்போதைய நிலவரப்படி நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் 90க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலே முன்னிலை இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. பெரும்பாலான நிறுவனங்களினுடைய கருத்து கணிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் என்று தெரிவித்திருந்த நிலையிலே வந்து இந்தியா சில நிறுவனங்கள், பத்திரிகைகள் தமிழக வெற்றி கழகம் அதிக இடங்களில் வென்று ஆட்சி அமைக்கும் எனவும் கருத்து கணிப்புகள் தெரிவிக்கப்பட்டிருப்பதோடு அரசியல் கணக்குகள் முற்று முழுவதிலுமே மாற்றம் அடைந்திருப்பதோடு தற்போதைய நிலவரம் இந்த கருத்து கணிப்பை மீட்கும் வகையிலே அமைந்திருக்கின்ற தமிழக அரசியலில் கடந்த பல ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய இரு கட்சிகளுக்கும் இடையிலே நேரடி போட்டிகள் நிலவி வந்தது எல்லா மக்களுக்கும் தெரிந்த ஒரு விடயம். ஆனால் இந்த முறை விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் களம் இறங்கியதன் காரணமாக இந்த அரசியல் கணக்குகள் முழுவதுமே முற்றுமுழுதாக மாறியிருப்பதாகவும் இதற்கு முன்னதாக 2021 சட்டமன்ற தேர்தலிலே வந்து இந்த நிறுவனங்கள் கணிப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாபெரும் வெற்றியை மிக சரியாக கணித்திருந்தது என்ற ஒரு விடயத்தையும் இப்பொழுது சொல்லப்படுகிறது. தற்போதைய வாக்கு எண்ணிக்கைகளிலே அந்த கணிப்பீட்டின்படி 90 முதல் 120 இடங்கள் வரை தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைத்திருக்கும் என எதிர்பார்ப்புகள் நிலவுகின்றது. ஆளும் கட்சிகளான திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு தமிழக வெற்றி கழகம் முன்னிலை வகிப்பது அரசியல் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருப்பதாக தற்பொழுது வருகின்ற செய்திகள் ஊடாக சொல்லப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் நிறைய விடயங்கள், அதே நேரத்தில் இந்த வெளிநாடுகளில் இருக்கின்றவர்கள், அது மட்டுமல்லாமல் அந்த இசையமைப்பாளர்கள், பாடகர்கள் எல்லாம் அந்த சுட சுட எப்பொழுதுமே அந்த வெற்றிகளுக்காக பாடல்கள் எழுதி அது ஒரு பக்கம் அவர்களுடைய ரசிகர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நாமும் அந்த இடத்தில் இல்லையாமல் போய்விட்டோமோ அப்படின்னு மாதிரி இருக்கிறது. ஏனென்றால் அவ்வளவு சந்தோஷங்களை எல்லோருமே பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதைத்தான் நாங்களும் உங்களோடு ஒரு சில விடயங்களை வந்து இந்தியனுடைய தேர்தல் எல்லோரும் எதிர்பார்த்தது. நாங்கள் அடிக்கடி இப்பொழுது எனக்கு மெசேஜர்களூடாக மெசேஜ் அனுப்பி வைத்திருக்கின்றார் எங்களுடைய லலித் இன்பராஜ் அவர்கள். நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் விஜயுடைய மிகப்பெரிய ஒரு ரசிகர். அதே நேரத்தில் ரசிகனுடைய வருகைக்காக தான் காத்திருப்பதாகவும் வணக்கம் மைத்தமிழூடாக எதிர்பார்த்து காத்திருப்பதாக சொல்லியிருக்கின்றார். ஏனென்றால் நிறைய விடயத்தை அன்று பேசியிருந்தோம், அதனுடைய வெற்றி எப்படியெல்லாம் இன்று அதை மாற்றி நாங்கள் பேசப்பட போகிறோம் அப்படின்ற ஒரு விடயமும் இருக்கிறது. ஆகையினால் கண்டிப்பாக இன்று அதை பற்றியே நீங்களும் பேசிக்கொள்ளலாம். ஏனென்றால் நிறைய விடயங்கள் நிறைய பேர் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற இது இது இது சாதாரணமாக எங்களுடைய பக்கத்தில் இல்லாவிட்டாலும் எங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டார் என்று தெரிந்தும் கூட சில ஒரு விடயம் ஒரு ஆசை ஒரு ஆவல் ஒரு மனிதனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்த்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ரீதியிலே தான் இதை பற்றி நாங்களும் உங்களோடு பேசிக்கொண்டு அடுத்த அழகான பாடலை கேட்டு எண்ணம் அப்படியே முகநூல் பக்கமாக இணைந்திருக்கின்றவர்களை சந்தித்துக் கொள்ளலாம்.

தடுக்கின்றது. அகந்தை நம்மை தவறுதலை உணர விடாமல் செய்கின்றது. சோம்பல் என்பது நம்மை நம்முடைய நினைக்கின்ற இலக்குகளை அடைய விடாமல் தடுக்கின்றது. பொறாமை நம்மை மற்றவர்களை வெறுக்க வைக்கின்றது அப்படின்னு சொல்லி ஐந்து விதமான விடயங்களை சொல்லியிருக்கின்றார். கண்டிப்பாக கோபம் நம்முடைய தவறான முடிவுகளை எல்லாவற்றையுமே எடுக்க வைப்பது நம்முடைய கோபங்கள் மட்டும்தான். பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அது இறுக்கமாக இருந்தால் நிறைய முன்னேற்ற விடாமல் தடுக்கின்ற ஒரு விடயமாகவே இருக்கும். துணிச்சலோடு இது எது நடந்தாலும் பரவாயில்லை, முயற்சி செய்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வித நம்பிக்கையை நம்முடைய மனதிலே நாங்கள் எப்பொழுதுமே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய அதாவது எப்படி சொல்வதென்றால், நம்முடைய தவறுகளை உணர விடாமல், அதாவது நாம் தவறு செய்கின்ற பொழுதெல்லாம் சில நேரத்தில் நம்முடைய அகந்தை சொல்லிக்கொள்ளும், இல்லை நீ செய்வதெல்லாம் சரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த தவறான விடயங்களை கூட சரியான விடயங்களாக மாற்றி அமைத்துவிடும். ஆகையினால் அது எல்லாவற்றையும் அதாவது ஒரு விடயத்தை நாங்கள் செய்கிறதற்கு முன்னதாகவே நிறைய தடவைகள் யோசிக்கின்றோம். ஒரு தவறான விடயத்தை செய்கின்றோம், அது செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விடயம் உங்களுடைய மனதிலே அது பதிவு செய்ய வேண்டும். மற்றும் சோம்பல் அப்படின்னு சொல்வது நம்முடைய நினைக்கின்ற காரியங்களை அடைய விடாமல் தடுப்பதுதான் ஒரு வகையான சோம்பல். பொறாமை என்பது ஒரு மனிதனுடைய மற்றவர்களை வெறுக்க வைக்கின்ற ஒரு விடயமாகவே அது அந்த பொறாமை நம்மோடு கலந்து சேர்ந்து வந்து விடும் அப்படின்ற ஒரு அழகான ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். நன்றி நந்தினி ரஞ்சன். மற்றும் ரகு காலிப்பொழுதில் அழகான மலர்களோடு நானும் ஓடோடு என்று சந்தோஷத்தோடு வந்தேன் மலர் கொத்து கொடுப்பதற்காக அப்படின்னு சொல்லி வந்திருக்கின்றார். நன்றி ரகு. வினோதினி சுரேஷ் காலிப்பொழுதில் ஹாய் குட் மார்னிங் உமா மற்றும் உறவுகள் அனைவருக்கும் திங்கட்கிழமை காலை வணக்கம். பாலா கார்த்திகா வணக்கம் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி அவரும் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றார். மற்றும் பாலா நா காலிப்பொழுதில் முருகப்பெருமானுடைய அருளோடு இன்றைய நாள் பொழுது எல்லோருக்கும் நல்ல பொழுதாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி அவரும் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றார். தியா காலை பொழுதில் ஹாய் குட் மார்னிங் எல்லாருக்கும், வணக்கம் அக்கா, நானும் வந்து சந்தோஷமாக விஜய் வந்து இன்று வெற்றி கொண்டாட்டத்தை நினைத்து அப்படியே வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு இருக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக அவர் வெற்றி பெற்று விட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். கண்டிப்பாக உங்களுடைய நம்பிக்கை இன்னும் ஒருவருடைய வெற்றிக்கு நாம் இங்கிருந்து நம்முடைய மனதளவிலே ஒரு சொல்ல முடியாத வார்த்தைகளால் நாம் மனதில் நினைக்கின்ற பொழுதே சில நேரத்தில் சில மனிதர்களுக்கு நல்ல விடயங்களும் நடைபெறுகின்ற பொழுதெல்லாம் அது பிடித்தமான ஒருவர் அது இதையெல்லாம் செய்தாலும் கூட அந்த இடத்துக்கு பிடித்து கொள்வது ரொம்பவே கடினமாக இருக்கும். நன்றி தியா நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொண்டதற்கு. மற்றும் ரோஷானா ரொம்பவே சந்தோஷமாக அழகான ஒரு ரோஜா மலரை எனக்காக எடுத்து வந்திருக்கின்றார். நன்றி ரோஷானா. நிகழ்ச்சிகளை நானும் காலிப்பொழுதிலே கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் அக்கா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இணைந்திருக்கின்றார். மற்றும் கருணாநிதி காலிப்பொழுதிலே காலை வணக்கம், நானும் ஐத்தமிழோடு சந்தோஷமாக பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி நான் எங்களுடைய அம்மா நட்ராஜ் யோக நாயகி அம்மா. துன்பங்கள் என்பது உதிரும் இலைகள் போன்றது, மகிழ்ச்சி என்பது துளிர்க்கும் இலைகள் போன்றது. உதிரும் இலைகளை துளிர்க்கும் இலைகளுக்கு உரமாக்கி விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். துன்பம் என்பது வாழ்க்கையிலே இலைகள் எப்பொழுதும் ஒரு மரத்தில் இருந்து கொட்டுகின்ற போதெல்லாம் அந்த மரம் சந்தோஷமாகத்தான் இருக்கிறது என்றால் அது மீண்டும் மகிழ்ச்சியை சந்திக்கும் என்றுதான் 6 மாதம் பேசாமல் அப்படி சத்தம் இல்லாமல் இருக்கிறது. இல்லை அந்த மாதிரி நாங்கள் எப்பொழுதும் அந்த உதிர்கின்ற இலைகள் கூட அந்த மரத்துக்கு மரமாக இருக்கின்றது. அதே போன்றுதான் ஒரு மனிதனுக்கு கவலைகள் கஷ்டங்கள் வருகின்ற பொழுது உங்களுக்கு இன்னும் ஒரு பக்கம் ஏதோ ஒரு நல்ல விடயங்களும் நடக்க போகின்றது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது இல்லாமல் அப்படியே சோர்ந்து போய் விடக்கூடாது. அதற்கு நாங்கள் இங்கு இந்த நாட்டிலே இந்த இருக்கின்ற மரங்களை பார்த்து படிக்க வேண்டிய ஒரு அழகான வரிகள். நன்றி அம்மா. மற்றும் சுந்தர் சுந்தர் காலிப்பொழுதில் ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி அவரும் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றார். என்னென்றால் நேற்று வெளியிலே போன போது சபீஷன் நினைக்கின்றேன் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பேன். எல்லா விடயங்களும் காலிப்பொழுதிலே நீங்கள் சொல்வீர்கள் உமாக்கா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அம்மாவோடு பேசிக்கொள்கின்ற நகைச்சுவை ரொம்பவே அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரும், பேசுவதற்கு வருவதற்கு நேரங்கள் சரியாக அமைவது இல்லை, ஆனால் பேசிக்கொண்டிருப்பதை முற்றுமுழுதாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தார். சந்தோஷம் நீங்களும் எங்களுடைய நிகழ்ச்சியை காலிப்பொழுதிலே கேட்டு சந்தோஷமாக இருப்பதை நினைத்து. மற்றும் லலித் இன்பராஜ் அவர் வந்து
எப்படி சொல்வதென்றால், வாழ்க்கையிலே வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நாளிலே அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அண்டே இருக்கும், அந்த மாதிரி ஒரு நாள்.

தான் அவருக்கு. இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் உமாஜி. உங்களுக்கும் மற்றும் அனைத்து ஐத்தமிழ் உறவுகளுக்கும் தன்னம்பிக்கை இருந்தால்தான் வாழ்க்கையிலே சிறப்பான நல்ல விடயங்கள் எல்லாமே உருவாக்கப்படுகின்றது. தன்னுடைய பலத்தால் தேர்தலின் வெற்றி பெற்ற இந்த சாதனை பலருக்கும் ஒரு பேர் ஊக்கமாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். நம்ம முதலமைச்சர் விஜய்க்கு இனிய வாழ்த்துக்கள்னு சொல்லி ஆக்கிவிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார். கண்டிப்பாக அதைத்தான் நான் முதல் சொல்லியிருந்தேன். ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த இந்த வயதிலே, அவர் பெரிய ஒரு 70-80 வயதெல்லாம் கிடையாது, ஒரு ஒரு குறிப்பிட்ட 50 வயதை கடந்து விட்டார் தான். இருந்தாலும் அந்த 50 வயதிலே அந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கை, அந்த நேரங்களிலெல்லாம் மனதை சஞ்சலப்படுத்துகின்ற நிறைய விடயங்கள் இருக்கும். யாராவது இப்படி சொல்கின்றார்கள், அப்படி சொல்கின்றார்கள், அப்படியே மீடியா திறந்தாலே அவரை பற்றிய விமர்சனங்கள் என்ன, இப்படி எல்லாம் இருந்த போதும் ஒரு விதமான ஒரு மன நோயாளியாக போய் வேறொரு மனிதராக இருந்தால் கண்டிப்பாக விஜய் வந்து ஒரு மன நோயாளி என்று தான் சொல்ல இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த அளவுக்கு அவருடைய தாக்கங்கள் மற்றவர்கள் கொடுத்தார்கள். அவ்வளவு கஷ்டத்தை ஒரு மனிதனுக்கு எதையெல்லாம் கொடுக்கக்கூடாதோ அதை எல்லாவற்றையுமே கொடுத்தார்கள். ஆனால் அதை எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொண்டு அந்த மேடையிலே அவருடைய தைரியமான பேசுகின்ற பொழுதே, இல்லை நான் முடிவெடுத்து விட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோடு நிறைய விடயங்களை சொல்லியிருந்தார். அந்த ஒரு முயற்சிக்குத்தான் கண்டிப்பாக வாழ்த்து சொல்ல வேண்டும். அந்த மாதிரி மற்றவர்கள் ஒரு நல்ல விடயத்தை செய்கின்ற பொழுது தடைகள் தாக்கங்கள் செய்கின்ற மக்களுக்கு எல்லாம் ஒரு பதிலடி கொடுத்த மாதிரி அவர் முன்னிலையிலே நிற்கின்றார். ஆகையினால் வெற்றி ஒரு பக்கம் அவருக்கு கிடைத்தது, அது அடுத்த கட்டமாக இருக்கும். ஒரு மனிதன் தாக்கப்படுகின்ற பொழுது முதன்மையாக இருந்து அந்த கஷ்டங்களை எல்லாம் மறந்து எப்படி இருக்கின்றார்கள் அப்படி என்பதற்கு இன்னும் ஒரு பக்கம் அதை உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நன்றி லலித் நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொண்டதற்கு மற்றும் வாசாஜி காலை பொழுதில் அழகான காலை வணக்கம் உமாஜி. உங்களுக்கு மற்றும் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கம். அதே நேரத்தில் என்ன எழுதியிருக்கின்றார், அன்பு என்பது ஒரு அழகிய உணர்வு, அதை அலட்சியம் காட்டுபவர்களிடம் கொட்டி வீணடிக்காதீர்கள், அழகாய் கொண்டாடுபவர்களிடம் மட்டும் அந்த அன்பை காட்டுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அது கண்டிப்பாக அழகு என்பது ஒரு அழகான உணர்வு, அதை யாரிடம் அந்த அழகு ரசிக்கின்றார்களோ அவர்களிடம் உங்களுடைய அழகை நீங்கள் கொண்டாடுங்கள். அழகு அதை தெரியாதவர்களிடம் நீங்கள் எந்த விடயத்தையும் கொண்டாட முடியாது அப்படின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். மற்றும் பெரம் குகாவர்கள் காலை பொழுதில் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். பசியுடன் இருக்கும் ஒருவருக்குத்தான் தெரிகின்றது உணவின் அருமை, கஷ்டத்தில் இருக்கின்ற போதுதான் தெரிகின்றது அதனுடைய பணத்தின் அருமை, தனிமரமாக நிற்கும் போதுதான் உறவின் அருமை தெரிகின்றது, எதுவும் இல்லாத போதுதான் அதனுடைய அருமை இன்னும் அதிகமாக மனிதனுக்கு தெரிகின்றது அப்படின்னு சொல்லி இருக்கின்றார். பசி இருக்கும் போதுதான் ஒரு மனிதனுக்கு ஐயோ ஏதாவது இருந்தால் பரவாயில்லை, ஒரு சோறும் பருப்பு கறியும் இருந்தால், சில நேரத்தில் அந்த கறி இருக்க வேண்டும் இந்த கறி இருக்க வேண்டும் என்று கேட்பார்கள். இல்லை அப்போ கொடுமையான பசியாக இருக்கிற நேரம் எதுவாக இருந்தால் சோறும் ரசம் ஓகே நல்ல டேஸ்டாக இருக்குன்னு சாப்பிடுவோம். இல்லை அந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கும் போதுதான் ஒரு இது இருந்தால், இந்த $10 இருந்தால் $100 இருந்தால் அதனுடைய பெருமதியை பற்றியெல்லாம் நிறைய யோசிப்போம். ஆகையினால் தனிமரமாக நிற்கும் போது உறவினுடைய தனியாக இருக்கின்றோமே, யாரும் நம்முடைய சொந்தங்கள் இல்லாமல் தனித்து விட்டோமோ அப்படின்ற மாதிரி இருக்கும். நட்பு வட்டாரங்களோடு இருக்கும் போது நட்பு வட்டாரங்கள் நம்மை கடந்து கொஞ்சம் விலகி போகின்ற பொழுதும் நம்மோடு நட்பு யாருமே இல்லாமல் போய்விட்டார்களோ அப்படின்ற ஒரு உறவினுடைய அருமையெல்லாம் அந்த மாதிரியான நேரங்களில் தான் அடிக்கடி தோன்றும். இல்லாத போதுதான் ஒரு விடயம், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அதை பற்றி நாங்களும் நிறைய யோசிக்கின்றோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நேரம் 8:50 ஆகின்றது. இன்று வணக்கம் ஐத்தமிழ் நிகழ்ச்சிகளோடு நாங்கள் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் கேட்கலாம். இன்னும் முடிவுகள் வந்த வண்ணம் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த மன தைரியம் நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு எப்படியெல்லாம் உருவாக்கப்படுகின்றது, இது அதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு MGRஓடு ஒப்பிடுகையிலே மக்கள் செல்வாக்கு ஒரு மனிதனுக்கு எப்படியெல்லாம் உருவாக்கப்படுகின்றது. அதாவது சில இடங்களிலே சொல்வார்கள் பணத்தை கொடுத்து சில இடங்களிலே நீங்கள் எங்களுடைய பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்வோம். சில நேரங்களில் பணம் எதுவும் கொடுக்காமல் ஒரு மனதளவிலே ஒரு மனிதர்களை புரிந்து கொண்டு அந்த மனிதர்களோடு சேர்ந்து பயணிக்கின்றவர்கள் ஒரு பக்கம் இருப்பார்கள். அந்த மாதிரியான ஒரு
நம்பிக்கை நிறைந்த மக்கள் எப்படியெல்லாம் ஒரு மனிதனை விரும்புவதற்கு என்ன காரணமாக இருக்க போகிறது அப்படி என்பதும், மாற்றங்கள் கண்டிப்பாக தேவைப்படுகிறது, அந்த மாற்றத்தை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லி இன்று கொஞ்சம் அப்படியே மாறுதலாக கேட்கலாம். சந்தேகமான பதில் அளித்திருந்தோம் இல்லை கடந்த வாரத்திலேயே, அதற்கு முதலெல்லாம் என்ன நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லி. அப்போ இன்று இப்பொழுது அதை கடந்து விட்டோம். அப்போ கடந்ததற்கு பிறகு என்ன சொல்ல போகிறோம் அப்படின்ற ஒரு விடயம்தான் உங்களிடம் கைகளிலே இருக்கின்றது. சரி, அதை பற்றி நீங்களும் எங்களோடு 9 மணியிலிருந்து 11 மணி வரை வணக்கம் ஐத்தமிழ் நிகழ்ச்சிகளோடு பேசிக்கொள்ளலாம்.

நேரம் சரியாக 8:57 நிமிடமாகின்றது. அப்படியே நாங்கள் பூபால ராகத்தை நிறைவுக்கு எடுத்து வந்து அதற்கு பிறகு வடக்க வைத்தபடி கட்சிகளோடு இணைந்திருப்போம்.

விதை மண்ணை மீறாமலே விதையும் முளைக்குமா? தடிபடாத நூலு என்ன ஆடையாகுமா? எங்கள் தாய்நாட்டையே பண்

0: தமிழ் பேசும் மக்களோடு ஐ தமிழ் FM 102.9 உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
1: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
0: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
1: பில்லிசூனியம், செய்வினை கோளாறுகளுக்கு சிறப்பு பூஜை மூலம் எந்திரங்கள் வழங்கப்படும். உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
0: மொன்றியலில் இவருடைய சேவைகளை 7 நாட்களிலும் 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-969. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனை தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம். நிகேஷ் ஃபேன்சி அண்ட் டெக்ஸ்டைல், மூன்றியலில் மாபெரும் புடவை மாளிகை, திருமணத்திற்கு தேவையான காஞ்சிபுரம் பட்டுக்கள், முகூர்த்த கூரை புடவைகள், டிசைனர் சாரி பிளவுஸ்கள், லெஹெங்கா, சல்வார் வகைகள் மற்றும் ஆண்களுக்கு தேவையான பட்டு வேஷ்டி, ஷர்ட், குருத்தா, சர்வாணி, தலைப்பாகைகள் போன்றவற்றையும், சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், பரதநாட்டியத்துக்கான ஆபரணங்கள், நிறைகுடம், குத்துவிளக்குகள், சுவாமி படங்கள் போன்றவற்றையும், பூஜைக்கு தேவையான பொருட்கள் மற்றும் சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள், பிரபல நாவலாசிரியர்களின் நாவல்கள், கதை புத்தகங்கள், மழலையர்களின் கதை புத்தகங்கள் மற்றும் பாட புத்தகங்களை இங்கு பெற்றுக் கொள்வதோடு உலகெங்கிற்குமான துரித பணமாற்று சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அத்தனையும் ஒரே இடத்தில், நிகேஷ் ஃபேன்சி அண்ட் டெக்ஸ்டைல்ஸ், இன்றே நாடுங்கள். இலக்கம் 462 ஜென்டலோன் வெஸ்ட், மொன்றியல். மேலதிக தொடர்புகளுக்கு 514-495-3765 மற்றும் 514-270-8181.
2: இன்றைக்கு சாப்பாடு அவ்வளவு அருமையா இருக்குது.
3: இருக்காதா பின்ன, நான் சமைக்கிறதுக்கு பொருட்களை வாங்கின இடம் அப்படி.
4: இது என்ன புது கதையா கிடக்கு? அப்ப இவ்வளவு நாளும் வேண்டின இடத்தை விட்டுட்டு வேற ஒரு இடத்துல வேண்டுறீங்களே?
3: நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியம் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் என் சமையலுக்கு தேவையான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே லவால்ல இருக்கிற VN-Watt சூப்பர் மார்ஷேல வாங்கினான்.
4: நான் நினைச்சேன் ஊர்ல இருந்து பார்சல் அனுப்பினவே போல.
3: அதுக்கெல்லாம் இனி அவசியமே இல்ல. நம்மட தமிழாக்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் லவால்ல இருக்கிற VN-Watt சூப்பர் மார்ஷேல வாங்கலாம்.
0: புதிய காய்கறிகள் மற்றும் பழ வகைகள், தரமான பொருட்கள், ஒவ்வொரு நாட்களும் அதிரடி சலுகைகள், அனைத்து வகையான இறைச்சிகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்வதோடு ஆட்டு இறைச்சி பங்கு உங்கள் விருப்பத்திற்கேற்ப நீங்கள் வெட்டி பெற்றுக் கொள்ள முடியும். மாஷே VN-Watt, 4919 Boulevard, North Dam, Laval.
3: மறந்துடாதீங்க, டோர் டெலிவரியும் இருக்கு. தரமான பொருட்கள், நிறைவான சேவை.
0: தொடர்புகளுக்கு 450-505-6222. மாஷே VN-Watt, 7700 ஃபெப்ரே, மொன்றியல், 5375 Boulevard, ஹென்றி புரோசா, மொன்றியல் நோர். ஒவ்வொரு குடும்பத்திற்குமான சிறந்த தேர்வு VN-Watt சூப்பர் மாஷே.
5: உங்கள் அவசர தேவைகளுக்கு தங்க நகைகளை அடகு வைக்க நம்பிக்கையாய் நாடுங்கள் ஜே ஃபைனான்சியல். தங்க நகைகளுக்கான நியாயமான பெறுமதியை சிறந்த வட்டி வீதத்தில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் நாணயமாற்று சேவைகளையும் இவர்களிடமிருந்து பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய ஜே ஃபைனான்சியலை நாடுங்கள். உங்கள் நம்பிக்கையின் நிதி துணை.
0: மூன்றுகளில் 2180 Boulevard, Marshall Lauren, St. Lauren-ilum மற்றும் 1855 சென்ட் கேத்ரின் ஸ்ட்ரீட், வெஸ்ட் டவுன் டவுனிலும் இரு இடங்களில் நம்பகமான சேவையை உங்களுக்கு வழங்குகின்றார்கள்
5: ஜே ஃபைனான்சியல். தொடர்புகளுக்கு நிரோஷன், 514-726-5156.
0: ஒரு உயிர் நம்மை உலகிற்கு அறிமுகப்படுத்தியது. ஒரு குரல் நம் பெயரை முதலில் அழைத்தது. ஒரு இதயம் நமக்காக தினமும் துடிக்கிறது. அவள்தான் அம்மா.

நம் வாழ்வின் அர்த்தமாகவே தன் வாழ்நாளை தொடரும் அன்னையர்களை கௌரவிக்கும் உமா வழங்கும் அன்னையர் தினம் இம்மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஹன்ஸ்டெட் காலேஜ் இலக்கம் 91 55 ரூ சென்ட் குபர்டில் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை அம்மா என்ற உறவை இன்றும் ஆராதிப்போம். அனைவரும் பாருங்கள்.

நேரம் சரியாக 9:09 நேர்கள் வணக்கம். ஐத்தமிழ் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து வருகின்ற மனத்தியாலங்கள் அப்படியே சந்தோஷமாக நேர்களை இணைந்து கொள்ளலாம். அழைக்கலாம் 5145841029 அல்லது 4165841029 என்ற இலக்கத்தோடு அழைத்துக் கொண்டு இன்றைய மாற்றங்கள் என்னவாக இருக்கின்றது, அதே நேரத்தில் விஜயனுடைய வெற்றிக்கு எவ்வளவு மக்கள் ஆதரவு அளித்திருக்கின்றார்கள், நம்பிக்கை தன்னம்பிக்கை, அதே நேரத்தில் அதனோடு சேர்த்து கொள்ளலாம் ஏனென்றால் பல வருட காலங்கள் சீமானுக்கு நிறையவே ஆதரவு எல்லாம் கொடுத்திருந்தார்கள். இதையெல்லாம் இருந்தும் கூட அவர்களால் ஏன் வர முடியாமல் போனதற்கு என்ன காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது இல்லை. ஏனென்றால் தமிழர்கள் மக்கள் மத்தியிலே தமிழர்களுக்காக நிறைய குரல் கொடுத்தவர், பல வருட காலங்கள் அரசியல் அனுபவங்கள் நிறைந்த ஒருவர், இந்த மாதிரியான தோல்விகளை மக்கள் விரும்பாததற்கான காரணம் என்ன இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு விடயத்தையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். பார்க்கலாம் இன்றைய சுருக்கமான செய்திகள். கிபெக் மாகாணத்தின் புதிய முதல்வர் கிறிஸ்டின் பிரெஜெட் அவர்கள் தனது முதன்மையான புதிய அரசாங்கத்தின் சாதனைகளை முன்னிறுத்தி எதிர்வருகின்ற பொது தேர்தல்களுக்கான கூட்டங்களை தனது கட்சி உறுப்பினர்களிடையே தொடங்கியிருப்பதாகவும், கிபெக் மாகாணத்தின் 33வது முதல்வராக பதவியேற்று 2 வாரங்களேயான நிலையில் தன் கட்சியின் முக்கிய கூட்டத்தில் கிறிஸ்டின் அவர்கள் உரையாற்றியிருப்பதாகவும், வெறும் 14 நாட்களில் இத்தனை மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்றால் அடுத்து வருகின்ற 4 ஆண்டுகளில் எங்களால் எதை சாதிக்க முடியும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் என அவர் விடுத்திருக்கின்ற செய்தியிலே தனது கட்சியினரே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருப்பதோடு, பல ஆண்டு காலங்களாக இருந்து வந்த பல பிரச்சனைகள் மருத்துவம் புனரமைப்பு திட்டத்திற்கு $700 மில்லியன் நிதியை ஒதுக்கிய கிறிஸ்டின் அவர்கள் அத்திட்டத்தை செயல்படுத்த தொடங்கியிருப்பதாகவும், சிறப்பு மருத்துவர் சங்கங்களோடு நீண்ட காலமாக நிலவி வந்த கருத்து வேறுபாடுகளை நீக்கியிருக்கின்ற அதே நேரத்தில் மருத்துவர்களோடு புதிய உடன்படிக்கைகளை சமர்ப்பித்திருப்பதாகவும், கிபெக் நாட்டின் முன்னாள் முதல்வர் பிரான்சுவா லெகோ 8 ஆண்டுகால ஆட்சிக்கு பிறகு கட்சிக்கு புதிய உயிர் கிடைத்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கிபெக் மாகாணத்தின் கிபெக்வா பாட்கிபெக்வா கட்சி ஆட்சிக்கு வந்தால் முதலாம் ஆண்டிலே வீடற்றோர் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முதலிடம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய அவர், கிபெக் மாகாணத்தின் வீடற்றவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது கவலை அளிப்பதாகவும், தமது கட்சி வெற்றி பெற்று அரசு அமைத்தால் முதல் 12 மாதங்களில் இந்த சமூக பிரச்சனைகளை தீர்க்க வைக்க முடியும் எனவும், தமது அரசாங்கத்தின் முதன்மையான சமூக பணியாக இருக்கும் என்றும் அவர் பிரகடனம் செய்திருப்பதாகவும், வெறும் தற்காலிக முகாம்களை அமைப்பதற்கு பதிலாக நிரந்தர தீர்வை நோக்கி தமது அரசு நகரும் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வீதிகளிலே வசிப்பவர்களுக்கு தேவையான மனநல ஆலோசனைகள் மற்றும் மருத்துவ சிகிச்சைகள் வழங்க சிறப்பு மருத்துவ குழுக்களை தமது அரசாங்கம் அமைக்கும் என அவர் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாக சொல்லப்பட்டது, சிலர் செயல்முறையிலே செய்யப்படுகின்றது, பொதுவாகவே எடுத்துக்கொள்ளலாம். மற்றும் கனடாவில் விற்பனை செய்யப்பட்ட 1,00,000 மேற்பட்ட வாகனங்களை அப்பகுதியில் ஏற்பட்டிருக்கின்ற தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திரும்ப பெறுவதாக டொயட்டா நிறுவனம் அறிவித்திருக்கிறது. வாகனத்தின் மின்சக்கர சீரமைப்பின் போது சில நட்டுகள் சரியாக இருக்கப்படாவிட்டால் அந்த பகுதிகளுக்குள் பிடித்து தேய்மானம் ஏற்படுவதற்கும் விபத்துக்கள் ஏற்படுவதற்கும் இதை எச்சரிக்கும் முகமாக இது சில தயாரிக்கப்பட்ட புதிய வாகனங்கள் மீண்டும் பெறப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மற்றும் அடுத்த மிக முக்கியமான செய்திகள் இன்றைய பக்கங்களிலே கூடுதலாக விஜய பற்றிய செய்திகள் தான் இருக்கின்றது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் முடிவுகள் வெளியாகி வருகின்ற நிலையில் மாலை 5:24 நிலவரப்படி 14 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்பதோடு 94 தொகுதிகளில் முன்னிலை வகிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையிலே திராவிட முன்னேற்ற கழகம் 7 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கின்ற நிலையில் 53 தொகுதிகளில் முன்னிலை வகிப்பதோடு 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்பதோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 43 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கின்றது. அதே நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் 14 தொகுதிகளில் வெற்றியிருப்பதோடு 94 தொகுதிகளிலே முன்னிலை வகிப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நொடிக்கு நொடி மாறுகின்ற நிலவரம் 100 ஆக சரிந்து
தமிழக வெற்றி கழகம் அதிகமான வாக்குகளை பெற்றிருப்பதாக சில செய்திகள் ஊடாக இப்பொழுது வருகின்ற கணக்கீடுகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் தமிழகத்தின் டிவிகே கட்சி பெற்ற மாபெரும் வெற்றிக்காக பாஜக தலைவர் கே அண்ணாமலை விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்திருப்பதாகவும், உங்கள் தீர்ப்புக்காக தமிழக மக்களுக்கு என் வணக்கங்கள், என் மண்ணின் மக்கள் ஒரே குரலில் எழுந்து பேசியிருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் என தனது வாழ்த்து செய்தியிலே குறிப்பிட்டிருக்கின்றார். வாக்குகள் விலைக்கு வாங்க வேண்டாம், வம்ச அரசியலுக்கு வேண்டாம், அரசியலில் ஒரு தலைமுறை மாற்றத்திற்குத்தான் நாம் இவ்வாறு பாடுபட்டிருக்கின்றோம், அதை செய்து முடிப்பவர் உண்மையில் அனைவருக்கும் ஒரு நன்மையை செய்திருக்கின்றோம். தமிழ்நாடு அரசியலில் பிரமாதமாக அறிமுகமான டிவிகே மற்றும் விஜய்க்கு வாழ்த்துக்களும் நல்வாழ்த்துக்களும். நீங்கள் செய்க நினைப்பதை செய்வதற்கு எல்லாம் இறைவன் உங்களுக்கு துணை நிற்கட்டும். மேலும் அனைத்து என்டி வேட்பாளர்களுக்கும் இந்த களத்தில் கடுமையாக போராட வேண்டிய ஒரு போராக இருந்தது. வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த முறை வெற்றி பெற முடியாதவர்கள் தொடர்ந்து போராடுவோம் என அவர் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மற்றும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியின் தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமான ஸ்டாலின் 4718 வாக்குகள் வித்தியாசத்திலே தோல்வியடைந்திருக்கின்றார். வாக்கு எண்ணிக்கையின் தொடக்கத்தில் இருந்தே அவரால் முன்னிலையை அடைய முடியவில்லை எனவும், இறுதியில் கவுதார் தொகுதியிலே 67530 வாக்குகள் பெற்றிருக்கின்ற நிலையில் 4718 வாக்கு வித்தியாசத்தில் அவர் தோல்வியை எதிர்ப்பதாகவும், இதன்படி அந்த கட்சியின் சட்டமன்ற தலைவராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்க வாய்ப்புகள் அதிகரித்திருப்பதாகவும், சேப்பாக்கம் பகுதிகளில் உதயநிதி ஸ்டாலின் 51543 வாக்குகளை பெற்றிருப்பதாகவும், முதலமைச்சர் ஸ்டாலின் கவுதூர் தொகுதியில் போட்டியிடுவதால் தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பது அரசியல் களத்தில் பெருமளவில் கவனம் ஈர்க்கப்பட்டிருப்பதோடு, தமிழ்நாடு முதல்வரும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவருமான ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியான கவுதூரில் பாரிய பின்னடைவை சந்தித்திருப்பதாகவும், அந்த தொகுதியில் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகமே அதிகமான வெற்றிகளை தூடியிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மற்றும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை எண்ணிக்கை ஆசனங்கள் இழுவரியில் இருக்கின்ற நிலையில், விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தது குறித்து ஆராய்ந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருப்பதோடு, இந்தியா வெளியிட்டிருக்கின்ற கருத்து கணிப்புகளை தொடர்ந்து குறித்த தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாடு, கேரளா, அசாம், புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு சட்டப்பேரவை தேர்தல் முடிந்திருப்பதாகவும், இதில் தமிழ்நாட்டில் மொத்தமாக 234 தொகுதிகளுக்கு April 23 நடைபெற்ற தேர்தலில், இந்நிலையில் தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பு முடிவுகள் நேற்று வெளியாகியிருந்தது. இந்த நிலையிலே இந்தியா வெளியிட்டிருக்கின்ற கருத்து கணிப்பு தொடர்ந்து விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தோடு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவது குறித்து ஆராய்ந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்தியா கணிப்புகளின்படி விஜயின் கட்சி 98 முதல் 120 இடங்களை பெற்று திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணிக்கு இணையாக இருக்கும் என்று, தேசிய ஜனநாயக கூட்டணி 22 முதல் 32 இடங்களை வென்றெடுக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் பெரும்பாலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாம் இடம் வகிக்கும் கருத்து கணிப்புகள் அதிகமாக இருப்பதாகவும், இதையடுத்து விஜயின் தமிழர் வெற்றிக் கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தும் வாய்ப்பை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆராய்ந்து வருவதோடு, காங்கிரஸ் வெல்லும் இடங்களில் எண்ணிக்கையை பொறுத்தே விஜய்க்கு பங்கு அமையும் என வட்டாரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து இருதரப்பிலும் எந்த முடிவுகளும் வெளியிடப்படவில்லை எனவும், முன்னதாக இரு கட்சிகளுக்கும் தனித்தனியே நின்று தேர்தலை சந்தித்திருந்ததாகவும், இரண்டு கட்சிகளும் ஒரே ஒருவரை தாக்கி பேசிக்கொண்டு இருந்தது குறிப்பிடப்பட்டதாக அந்த செய்திகள் ஊடாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்படி இலங்கை பக்கம் பார்ப்புமாக இருந்தால், நாட்டில் எதிர்வருகின்ற நாட்களில் அதிக வெப்பநிலை மற்றும் பிற்பகல் நேரங்களில் மழை பெய்யக்கூடும் எனவும், இரண்டு வகையான மாறுபட்ட வானிலை நிலவும் என வளிமண்டலியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. அதாவது இன்று 4 வெளியிடப்பட்டிருக்கின்ற அறிக்கையில் இவ்விடம் தெரிவிக்கப்பட்டிருப்பதோடு, வடக்கு, வடமத்திய, கிழக்கு சப்ரகமுவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் கொழும்பு, கம்பஹா, அம்பாந்தோட்டை மற்றும் பொனராகல ஆகிய மாவட்டங்களிலும் பகல் நேரங்களில் வெப்ப குறியீடு அவதான நிலையம் அதிகமாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் வெப்பம் தொடர்பான ியங்களை தவிர்ப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சப்ரகமுவ, மத்திய வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலே பொலனறுவ, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் பிற்பகல் 2 மணிக்கு மேல் மழை
இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும், இது மாறுபட்ட வானிலை காரணமாக பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு தேவைக்கேற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்கப்பட்டிருக்கிறது. அதிகமான வெப்பம் இருப்பதாகவே சொல்லப்படுகின்றது. சரி, பார்க்கலாம்.

0: நிகழ்ச்சிகளோடு
1: காலை வணக்கம். அப்படி இருக்கீங்க,
0: நல்ல சுகமாக இருக்கின்றோம் ரசிகர்.
2: கால் உழைத்த புஷ்பம், கடல் நுரையில் செய்த சிற்பம், உன் முன்பு வந்து நின்றார்.
1: அந்த நாங்கள் சுகமா தான் இருந்தாங்க. இருக்கு
0: உங்களுடைய
1: லலித் இன்பராஜுக்கு வாழ்த்துக்கள். அவர் சொன்னதான் வலிச்சது. சோ அவருக்கு வாழ்த்துக்கள். நாங்கள் இல்லையன்னு சொல்லி போக முடியாது. அவருடைய ஆசை நிறைவேறி இருக்கிறது. அதான் என்னன்னு சொன்னாம நான் கடைசியா சொன்ன கருத்து கணிப்பிலே நீங்க கேட்ட போது நான் அவர் ரெண்டாவது இடத்துக்கு வருவாருன்னு நான் சொல்லியிருந்தேன். முதல் ஒன்றுமே வரமாட்டேன், பெருசா வரமாட்டேன், நாலஞ்சு தொகுதிதான் கிடைக்கும்னு சொன்ன நான். பிறகு அண்டை சொல்லியக்கல ரெண்டாவது இடத்துக்கு வேண்டாம். அவளாத்துக்கு நிலைமை மாறி போயிருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு இன்னும் பல மாற்றங்களை கொண்டு வந்தது. மதஞ்சன மாற்றம் ஒன்றே மாறாதது. முதலில் விஜய்க்கும் அவருடைய தமிழக வெற்றி கழகத்துக்கும் வாழ்த்துக்கள். அது யாராக இருந்தாலும் நாங்கள் என்ன பாடுபட்டாலும் நாங்கள் எதையுமே போய் அங்க மாற்றி மக்கள் மனதை வெல்ல முடியாது. அப்படி வென்றிருக்கிறார்னு சொன்னால் அது பாராட்டுகள் தான். நாங்கள் அதிலே எந்தவித குறையும் என்றால் தேர்தல் சிறப்பாக நடைபெற்று எந்தவித குளறுபடியும் இல்லாமல் வாக்குகள் எண்ணப்பட்டு இப்படி வருவது என்பதே ஒரு
0: பெரிய விடயம். அதைத்தான் நானும் யோசித்திருந்தேன். ஏனென்றால் நான் நினைத்தேன் ஏதாவது செய்து வரவிட மாட்டார்களோ அப்படி என்று நிறைய யோசித்திருந்தேன். ஆனால் சரியாக நடந்திருக்கிறது. ஓகே,
1: ஆமா. அப்ப அந்த விஷயத்திலேயே அது ஜனநாயக முறையில அது நடந்திருக்கிறது. நாங்கள் அதை பாராட்ட வேண்டும். ஆகவே அவருக்கு வாழ்த்துக்கள். ஆனால் இப்ப அதிகப்படியான மெஜாரிட்டி என்று சொல்லி என்ன ஆட்சியை கைப்பற்றுவது முடியாத காரியமாக இருக்கிறது. முதல்ல 110 என்றார்கள், இப்பொழுது 110 குறைந்து கொண்டு போகிறது. ஆகவே அது ஒரு தொங்கு பாராளுமன்றமாகத்தான் இருக்கும். ஆகவே அப்ப அதுல அவர்களுக்கு இன்னும் பல கட்சிகளுடைய ஆதரவு தேவைப்படுகிறது. இப்பொழுது காங்கிரஸ் வந்து கை கொடுக்க நினைக்கிறது நினைக்கிறேன். சிதம்பரம் அதுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்து தான் முன்னுக்கு போய் நிற்கிறார். அப்படி பல கட்சிகள் இனி பேரும் பாஜக அது இதன் சொல்லி ஒவ்வொன்றையும் சேர்த்து சேர்த்துதான் அவர் ஆட்சிக்கு வர வேண்டும். அதுவும் லேசுப்பட்ட விஷயம் இல்லை. என்ன சொன்னா இப்ப நாங்கள் பெரும்பான்மையோடு ஆட்சிக்கு வரும்போது இருக்கிற கெத்து இதுல இருக்காது. இப்ப அவர்கள் இருந்தோண்டு குடைச்சல் கொடுத்தோண்டே இருப்பார்கள். ஒன்றையும் செய்ய விடாமல் அப்படி செய் இப்படி செய் இந்த அலுவலக பேர் அந்த அலுவலக பேர்னு சொல்லி பெரிய பிரச்சனை கொடுத்தோன்றிருப்பார்கள். ஆகவே இப்ப ஆட்சிக்கு வந்தாலும் தங்களுடைய தாங்கள் நினைத்ததை செய்து கொண்டு போற ஒரு நிலைமை இருக்காது. அது பிரச்சனை இல்லை. அவர் இவ்வளவு தூரம் ஒரு அடுத்து 2.5 வருஷத்திலேயே இப்படி ஆட்சியை பிடிப்பது என்பது யாருமே கனவில் நினைக்காத விஷயம். ஓ, அப்ப அதுக்கு உண்மையிலேயே பாராட்டுக்களை தெரிவித்தே ஆகணும். அதான் மக்களுடைய மனநிலை என்னன்னு சொன்னால் ஒரு மாற்றம். நெடுகளும் திமுக அதிமுக திமுக அதிமுகன்னு சொல்லி இதே போய்கொண்டிருந்த ஒரு காலகட்டத்துல அவர்களுடைய செயல்களை பார்த்து இதண்டித்தான் இவர்கள் மக்களும் ஒரு ஓகே ஒரு மாற்றத்தை உண்ட இதண்டோம் மட்டும். மற்ற அந்த ஜென்டி என்ற ஒன்று இருந்ததானே அதனுடைய தாக்கமும் இதுல பெருசாக வெளிப்பட்டது. அவர்கள் அந்த ஜெனரேஷன் வந்து இல்லை, அது அவருக்கு பிடித்த ஒரு நடிகர். அதைத்தான் அவர்கள் பார்த்தார். நீங்க நிக்கிற மாதிரி மற்ற அவருடைய அரசியல் தகுதியோ அவர் புத்திசாலியா முட்டாளா அவருக்கு என்ன தெரியும் தெரியாது என்பதை தவிர்த்து அவர்களுக்கு பிடித்த ஒரு தலைவர் அவரை முதலமைச்சராகி காட்ட வேண்டும் என்ற ஒரு ரீதியில தான் அவர்கள் இவ்வளவுக்கு செயற்பட்டார்களே தவிர மற்றும்படி நாங்கள் அதை வேறு ரீதியாக வைத்து பார்க்க முடியாது. ஆனால் இப்ப ஜென்சின்ற போராட்டங்கள் உலக நாடுகள் பலவற்றிலே நடந்து பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. இலங்கையில நடந்து அது ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்தது. பங்களாதேஷிலே நடந்தது, ஆனால் அது பெரிய நல்ல மாற்றங்களை கொண்டு வந்ததாண்டால் இல்லை. நேபாளத்திலே நடந்தது, அதுவும் அப்படித்தான். இப்பொழுது நேபாளத்திலே வந்திருக்கிற புதிய அரசாங்கம் 20 வயதுக்குட்பட்டோர் அரசியல்ல கலந்து கொள்வதையே தடை செய்திருக்கிறது. அப்படி அவர்கள் செய்தது அவர்களுக்கே ஆப்பாகவும் வந்து முடிந்திருக்கிறது. இப்ப பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் அதே மாதிரி தமிழ்நாட்டிலே நான் இங்கே இல்லை வேறொரு இடத்திலே கேட்டிருந்தேன், என்சி இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டுவர முடியுமான்னு சொல்லி ஆனால் முடிந்திருக்கிறது. அது பாராட்ட வேண்டிய விஷயம்தான். ஆனால் அதனுடைய அந்த பலாபன்களை நாங்கள் இனி பொறுத்திருந்து அவருடைய ஆட்சியில் தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இதுவும் நடக்கலாம். அவருடைய ஆட்சி சிறப்பாக அமைந்தால் அடுத்த முறையும் அவர் பெரும்பான்மையுடன் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே தென்படுகிறது.
0: அதே நேரத்தில் இப்ப கூடுதலாக இத்தனை வருட காலங்கள் அனுபவத்தோடு சீமான் நிறைய ஆதரவாளர்களோடு செயல்பட்டு கொண்டிருந்தார், அவருடைய தோல்விக்கு என்ன காரணமாக இருக்கும் என்று
1: நினைக்கிறீர்கள்? அதுக்கு முதல் இந்த இவருடைய விஜயனுடைய வெற்றிக்கான சில காரணங்களை நான் பார்க்கணும் என்றால், இப்ப இது ஒரு வகையில ஒரு வித அதிர்ஷ்டம் என்றும் சொல்லலாம். இப்ப லொத்தோ விழுகிறது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ கோடியில ஒருவருக்கு தான் விழும். அதே மாதிரி அந்த அந்த சில சந்தர்ப்பங்கள் கனிந்து வரும்போது ஒருவர் வரும்போது அவருக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே தென்படும். அப்ப விஜய் வந்த நேரம் என்றது அது சரியான அந்த நேரமாக இருக்கிறேன்னு சொன்னால், திமுக குடும்ப ஆட்சி அது இதுன்னு சொல்லி மக்கள் சளிப்படிந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். மற்றது அதே நேரம் அதே திமுக செய்த இவருக்கு எதிராக செயற்பட்ட சில விஷயங்கள்லாம் அவரை இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு
0: வந்திருக்கிறார்.
1: அவரை இவரே 10-11 அவர்கள் விட்டு விட்டு தங்கட அலுவலை பார்த்திருந்தார்கள் என்றால் விஜய்க்கு இந்த அளவு ஆதரவு இன்றைக்கு வரைக்கும்
0: இருந்திருக்காது.
1: ஓகே சொல்லுங்க.
0: இல்ல அதுதான், அந்த அதாவது தங்களுடைய வேலைகளை பார்க்காமல் தேவையில்லாமல் அவர் வருவதை தடுப்பதற்கு தேவையற்ற விடயங்களை செய்ததன் காரணமாகவே அவருக்கு ஆதரவு கூடிவிட்டது.
1: நிச்சயமா அவர் அவருடைய கூட்டங்களில் கூட்டங்களுக்கு தடை விதிப்பது அதிலே நெரிசலை ஏற்படுத்தி அது யார் செய்தார்களோ எவர் செய்தார்களோ ஆனால் அது பொறுப்பை எப்படியுமே அந்த ஆளுங்கட்சியின் மேல் போடுவதுதான் அது அவர்களுடைய இதாக இருக்கிறது. அப்ப அதை போட்டு ஆனால் அதே சொல் அந்த அந்த பிரச்சனையில் மாட்டுப்பட்ட செந்தில் பாலாஜி வென்றிருக்கிறார், ஸ்டாலின் தோத்திருக்கிறார். ஓ அப்படியும் நடந்திருக்கிறது. அப்ப அதான் அப்ப இவர்கள் செய்த ஒவ்வொரு மற்ற கடைசியா அந்த படத்தையும் வெளி வரவிடாமல் செய்து வெளியிட்டது பிறகு வெளியிட்டது இதுலே என்ன சோசியல் மீடியாவிலே அதை கொண்டு வந்து எல்லாருக்கும் பரப்பியது வந்து அது யாராக இருக்கு எனக்கு என்றால் அந்த விஷயத்திலே எனக்கு சந்தேகம் இவர்களின் மேல்தான், அதாவது வந்து விஜயனுடைய கட்சியின் மேல்தான். ஏன்னு சொன்னால் இதொரு பரப்புரையாக மேற்கொண்டு ஓகே பாருங்கள் இவ்வளவு அநியாயம் செய்து விட்டார்கள் என்ற ஒரு ரீதியில மக்கள் நினைப்பார்கள் என்றதை வச்சு கொண்டு தாங்களாகவே அதை லீக் பண்ணியதால் தான் நான் நினைக்கிறேன். அப்ப அதுவும் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அமைந்ததால ஒரு மக்கள் மனதில ஒரு பெரிய ஒரு அனுதாபலை உண்டு அடித்திருக்கோம். ஓ பயர் அவன் படத்தை அவனுக்கு இப்படி செய்து அப்படி செய்து அப்ப அதான் இவர்கள் செய்த ஒவ்வொரு செயலும் அவருக்கு சாதகமான பல மாற்றங்களை கொண்டு வந்திருந்தது. அப்ப அது எல்லாம் சேர்த்து அவரை ஒரு இன்றைக்கு முதலமைச்சராக ஆக்குற அளவுக்கு வந்திருக்கிறது. நீ கேட்டால் அதான் அதிர்ஷ்டம் அது இது எல்லாம் சேர்ந்து சில வேளையில கூடி வர்ற நேரத்துல அவருக்கு அந்த வாய்ப்பு வாய்ச்சிருக்கிறது. அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டே போக வேண்டும். இப்ப நாங்கள் பாருங்கள் இந்த பொறுத்தவரையில கருணாநிதி மேல் பல குற்றச்சாட்டுகளை வைத்தோம் ஆனால் அவரே ஆட்சிக்கு வந்துதான் பிரதமர் ஸ்டாலின் இப்பொழுது அவர் இருந்தா பிரதமர் ஸ்டாலின் வந்த அப்ப அதான் அதுக்கு முதலும் அவர் தான் ஆட்சி செய்தார். அப்ப எங்களுக்கு எம்ஜிஆர் வெறோன்மெண்ட் இருந்த நேரத்துல கூட எம்ஜிஆர் தோத்திருந்த. அப்ப அப்படி எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிற காலத்துலதான் இப்பொழுது இதுவும் நடந்திருக்கிறது. ஓகே இதுவும் பார்ப்போம் என்ன நடக்கிறதுன்னு கலந்து கொண்டு போவோம். அவ்வளவுதான், நாங்களாக மாற்றத்தை ஏறி இல்ல இல்ல அது சரியில்லைன்னு மாத்த முடியாது. அதையும் சொல்லிக்கொண்டு சீமாண்ட விஷயத்துக்கு வந்தால் அவற்ற அரசியல்ல இப்ப அவர் சொல்லுற கருத்துக்கள் எல்லாம் சிறப்பான கருத்துக்கள், எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாருங்கள் நான் எல்லாத்தையும் மாற்றி காட்டுகிறேன் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன் சொல்லி சொல்லி கொண்டிருந்தவர் இன்றைக்கு மூன்றாவது இடத்துக்கு கூட வரைய முடியாத ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறார். ஓ அதற்கான காரணமாக நான் என்ன பாக்குறேன்னு சொன்னால், ஒன்று வந்து அவர் அந்த மொழி அரசியலை அதிகமாக எடுத்துக்கொண்டது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அது தேவைதான், நான் இல்லையென்று சொல்லவில்லை, தேவைதான், நாங்களும் அதைத்தான் விரும்புகிறோம். ஆனால் மக்கள் விரும்புகிறார்களான்றதை நாங்கள் பார்க்கிறோம். அது எந்த மக்கள்? தமிழ்நாட்டு மக்கள். ஆனா தமிழ்நாட்டு மக்கள்ல எத்தனை விதம் விருப்ப தமிழர்கள் மட்டுமாக இருக்கிறார்கள்? அப்ப நாங்கள் அந்த உதாரணத்துக்கு தெலுங்கர்களையோ கன்னடர்களையோ நாங்கள் தவிர்த்து தமிழ்நாட்டை பார்க்க முடியாது. அவர்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து இன்றைக்கு அப்படி இதண்டி போய் இருக்கிறார்கள். நீங்கள் அதிலே யார் கன்னடர் யார் தமிழர் என்று சொல்லியே சொல்ல முடியாத அளவுக்கு, யார் தெலுங்கர் என்று சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு கருணாநிதி குடும்பத்தை எடுத்துக்கொண்டார். நாங்கள் ஆரம்பத்திலே நான் முதற்கொண்டு நினைத்தது கருணாநிதி ஒரு தமிழர் என்று சொல்லி, ஆனால் பிறகுதான் தெரியும் அவர் தெலுங்கரன் சொல்லி. அப்ப அப்படி அவர்கள் அப்படியே ஊறி போய்விட்டார்கள். அப்ப அதுக்குள்ள நாங்கள் இல்ல, இதை விட்டுட்டு நாங்கள் தமிழனாகத்தான் இருப்போனும், தமிழனுக்கு தான் ஓட் பண்ணணும், தமிழன் தான் ஆளோனும் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரையக்கில்ல. அது இவருடைய கருத்துக்கள் அங்க அடிபட்டு போதேன்டா. அங்க இருக்கிற மெஜாரிட்டி வேற, அதை தேடிக்கொண்டு போனால் அங்க போய் அது அங்க தெலுங்குலாம் முடியும். அப்ப அவர்கள் அதையே விஜய் சிறப்பாக செய்தார் என்னன்னு சொன்னா, திராவிடம் என்றது எங்களுடைய முதலில் தமிழும் திராவிடமும் எல்லாம் கலந்த எங்களுடைய ஆட்சி இருக்கும் சொல்லி அவர் அதை எடுத்து வைக்கும் போது திராவிடத்துக்குள்ளே தெலுங்கும் பெறுகிறது, கன்னடம் பெறுகிறது, எல்லாம் பெறுகிறது. அப்ப அதை அவர் சிறப்பாக அவர் கொண்டு வந்ததும், இவர் அதுகளை தனியே பிரித்து விட்டு தான் நினைத்த இதுகளை கொண்டு வந்தது, மற்ற சில இதை விட பல பிரச்சாரங்கள்ல பல விஷயங்களை கொண்டு வந்தார். அப்ப அதெல்லாம் எல்லாருக்கும் பிடிக்குமென்று இல்லை. உங்களுக்கு தெரியும் அரசியல்வாதிகள் எப்படி எல்லாம் வச்சு பிரச்சாரம் செய்வார்கள் ஒவ்வொரு விஷயத்தையும். முக்கியமாக இப்ப பாத்தீங்கன்னா பேரறிவாளன் ஜட்ஜ் என்ன லோயரா வந்த விஷயமே இன்றைக்கு காங்கிரஸ்காரர்கள் அதை எவ்வளவு தூரம் தூக்கி பிடித்து இதண்டுகிறார்கள். அப்ப அவர் தமிழ்நாட்டு அரசியலை தமிழ்நாட்டில இருக்கிறவர் அந்த அரசியலை மட்டுமே வைத்துக் கொண்டு செய்ய வேண்டும், ஓகே எங்களுக்கு அனுதாபம் இருக்கிறது நாங்கள் அதை இதண்டுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு அவர் அந்த அரசியலை மட்டும் செய்திருக்க வேண்டும் என்றது என்னுடைய கருத்து. இப்ப எங்களுக்கு ஆதரவு இருக்கலாம், ஆனால் கூடுதலாக பேச்சின் போது தமிழ்நாட்டை மட்டுமே இலக்காக வைத்து அவர் செய்திருந்தால் அது கொஞ்சம் கூடுதலான சந்தர்ப்பத்தை அவருக்கு கொடுத்திருக்கும். மற்றும்படி அவர் பல இதுகளை கொண்டரும் போது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், ஓகோ இவர்கள் எனக்கு எதிரியானவர் ஏனெண்டா அந்த மக்கள் அப்படித்தான் சிந்திக்கிறார்கள். அவர்களுடைய சிந்தனை அப்படித்தான் இருக்கு. அவர்கள் மற்ற அங்கால இங்கால திரும்பி பார்க்கவே மாட்டார். அதுதான் அவருடைய இத்தகைய தோல்விக்கு பெரிய காரணமா இருக்கும் என்றது என்னுடைய கருத்து.
0: கண்டிப்பாக அதுதான், மக்கள் எதை விரும்புகின்றார்கள். பொதுப்படையாக சில விடயங்கள், இப்ப நாங்களே ஒரு பாடலை போடுகின்ற பொழுது இதையெல்லாம் மக்கள் விரும்புகின்றார்களா, இது அவர்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படி என்று நிறைய யோசிக்கின்றோமே. இல்ல ஒரு சாதாரண ஒரு பாடலை அப்பொழுது அவர்கள் அந்த பேசுகின்ற பொழுது ஒரு இந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்திலே இருந்து கொள்கின்ற பொழுது சுற்றி இருக்கின்ற ஒரு 4-5 பேரை பற்றி மட்டும் சிந்திக்காமல் பொதுப்படையாக சிந்தித்திருக்க வேண்டும். அதுவும் முக்கிய காரணம் அவருடைய தோல்விக்கு.
1: ஆமா, யோசிச்சு பாருங்க, 7000 வாக்குகள் மட்டுமே பெற்றிருக்கிறார் என்றால் இத்தனை கோடி தமிழ் மக்கள் உள்ள ஒரு இடத்துல இவ்வளவு பேசிய ஒருவருக்கு 7000 வாக்குகள் என்றா, யோசிச்சு பாருங்க. அதான், அப்ப இதுதான் தமிழ்நாடு. இதுக்குள்ளே இதண்டி நாங்கள் அவர்கள் வாழ்ந்து அரசியல் நடத்தினாதான் வெல்லலாமே தவிர வேற வழி இல்லை. மற்றவர்களும் கூறட்டும், மற்றது ஆனந்தனுக்கு மிக்க நன்றி. நேற்று எங்களுக்கு எல்லாம் அப்பம் எல்லாம் வழங்கி வாங்கி தந்து நிகழ்ச்சியை சிறப்பாக்கி ஆனந்தனுக்கு மறக்க முடியாது. அவருக்கு மிக்க மிக்க நன்றியை சொல்லிக்கொண்டு நன்றியுமா.
0: திருமாலுக்கும் சொல்லுவோமே நீங்க. ஓகே,
1: திருமாலாம் அந்த மாதிரி எங்களுக்கு தொழில்நுட்பத்திலே எல்லாம் வழங்கிய திருமால் அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு விடைபெறுவோம். நன்றியுமா.
0: நன்றி ரசிகன், நன்றி, வணக்கம். சரி, இப்ப வந்து லலித் இன்பராஜ் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார். இல்லை, இப்போ எங்களுடைய ரசிகன் வந்து என்ன சொல்ல போகிறார், அன்று அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் இன்று எப்படி சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லி, சரி அப்படியே சந்தோஷமாக காலைப்பொழுதிலேயே எல்லோருமே இணைந்து கொண்டு நீங்களும் இது உங்களுடைய பொதுவான சில விடயங்கள் நாங்கள் எப்பொழுதுமே பேசிக்கொள்ளலாம். சரி, இணைப்புக்கு வந்திருக்கின்றவருக்கு வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் சேகர், எப்படி இருக்கின்றீர்கள்? நீங்களும் வந்து நீங்க பேசுறதுக்கு
3: ஓகே.
0: வெற்றியை பற்றி எவ்வாறு மக்கள் இந்த வெற்றியை கொண்டாடுகின்றார்கள், அதே நேரத்தில் கூடுதலாக மக்கள் எதிர்பார்த்த சீமானுடைய இந்த தோல்விக்கு என்ன காரணமாக அமைந்தது, அது ஏன் அப்படி என்ற ஒரு கேள்வி.
3: முக்கியமான ஒரு கேள்வி என்ன சொன்னா, சீமான் வந்து தமிழ் தமிழ் சொல்லி அன்று உலகம் கத்தி கொண்டு வரல, தொடர்ந்து என்ன கட்சியுடன் கூட்டிச்சேதான் இருந்து வாரன். அவரை விழுத்துறதுக்குண்டே ஆரம்ப கணக்கென நிறைய பேர் வந்தாங்க. கடைசியா போன தேர்தலையும் கமல்ஹாசன் வந்தார், கமல்ஹாசனை போட்டும் போட்டாங்க. இந்த முறை விஜய கொண்டதும் சீமான தமிழை இல்லாம செய்ய காரணம் ஒரே ஒரு காரணம் தான். உண்மையில தமிழ தமிழோட தமிழ வெளிவான சீமானோட விஜய் கூட்டு சேர்ந்திருக்கலாம். அது விஜய் சீமாவோட கூட்டு சேர்ந்த காரணமே சீமான விட தோணமெண்ட் தான். பட் அது உண்மையான மெயினான காரணம் வந்து சீமா இன்று வரையும் பிரவானந்த படத்தை வச்சு தான் எலெக்ஷன்ல நிக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த நாலு கோடியே 75 லட்சம் வாக்காளர் இருக்கிற இடத்துல ஒரு 35 லட்சம் தான் போன வருஷம் கிடைச்ச சீமான. அதை வச்சுக்கொண்டு சீமான் வெள்ளி வரண்டு நான் எதிர்பார்க்கவில்லை. கடைசி அவர் இருக்கிற தொகுதியிலாவது வெள்ளி வாரன்னு எதிர்பார்த்தேன். அங்கேயே படுதோல்வி காரணம் இதுதான். பிரவாரண கைவிடாத வச்சிருக்கிறதா அங்க உள்ள தனங்கள். ஏன்னா இன்றைக்கும் வந்து ராஜீவ்காந்தியை கொலை செய்ததுக்கு அங்க உள்ள தனங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கிறேன். பிரவாரண இதை வச்சுக்கொண்டு எந்த காலத்திலையும் பிரவாரண வச்சுக்கொண்டு அங்க வெல்ல மாட்டேன், அதுதான் உண்மை.
0: அது அவருடைய தோல்விக்கு அதுவாக இருப்பது என்பதை விட சில சில விடயங்கள் அவர் பேசுகின்ற பொழுது அந்த மக்கள் மனதை வென்றெடுக்கும் அளவிலே வந்து சில செயல்பாடுகள் அவர் மேடைகளில் பேசுகின்ற பொழுது அது ஈர்க்காமல் போய்விட்டதோ. அந்த அதாவது இப்ப நாங்கள் தினமும் ஏதோ ஒரு விடயத்தை எதுவுமே செய்யாமல் நாங்கள் பேசிக்கொண்டே பல வருட காலங்கள் இருக்கின்ற பொழுது மக்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள். இல்ல, மக்களும் விரும்ப வேண்டுமே. மக்களோடு நீங்கள் வேலை செய்வதாக இருந்தால் மக்கள் எதை விரும்புகின்றார்கள், மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது முதலிலே சிந்திக்க வேண்டும்.
3: ஆனால் அது கொள்கைகள் வந்து நல்ல
0: கொள்கைகள்
3: அடிப்படை கொள்கைகள் எல்லாம் நல்லது. அவர் நேர்மையா அரசியல் செயல்படுவோம்னுதான் கொள்கையை முதலே அறிவிச்சு. விஜய் என்ன கொள்கை வச்சு வேண்டிய வேண்டும் நீங்க சொல்லுங்க பாப்போம். ஒரு கொள்கை வச்சு சொல்லுங்க பாப்போம். திமுக எதிர்க்கிறதா ஒரு கொள்கை, அதை வச்சு வேண்டி வந்திருக்கிறேன். ஒரு கொள்கை இல்லாத விஜய் தாவேக்கா வேண்டிருக்கு. ஆனா சீமான் வச்ச விவசாயிகள் ஒரு விவசாயி மாடு வளர்கள் எல்லாம் அரசு உத்தியோகமா
0: கொள்கை இல்லாத ஒருவரை வந்து வாக்களிக்கின்றவர்கள் எல்லோருமே முட்டாள்கள் என்றும் சொல்ல முடியாது. இல்ல, இப்ப வாக்களித்து ஒருவரை வந்து தெரிவு செய்கின்ற பொழுது ஒரு ஆட்சி கைகளிலே நாங்கள் கொடுக்க நினைக்கின்ற பொழுது மக்கள் விரும்பித்தான் அந்த இடத்திற்கு அனுப்பி வைக்கின்றார்கள். இப்ப இது வந்து ஒரு தனிப்பட்ட இடத்திலேயே 10 பேரோடு 10 பேர் விரும்பி செய்கின்ற விடயம் கிடையாது. அப்ப இத்தனை கோடி மக்கள் இருக்கின்ற ஒரு இடத்திலே அவர்களுடைய இடத்தை பிடிப்பதற்கு நிறைய ஏதோ ஒரு வகையில் சில நல்ல விடயங்களை நம்பிக்கையோடு அதை செயல்முறைப்படுத்தி இருக்கின்றார்கள், பார்க்கலாம். ஆனால் அந்த எனக்கு நான் உண்மையாகவே எதிர்பார்த்தது இவ்வளவு தோல்வி வந்திருக்க கூடா. சீமான் வந்து நிறைய விடயங்களை ஆதரவு தெரிவித்திருந்த போதும் கூட அவருடைய பின்னடைவு ஏன் இவ்வளவு தூரத்திற்கு தோல்வியாக கிடைத்திருக்கிறது, அதுதான்.
3: அதான் விஜய் வந்து வெண்டதே நான் அவருக்கு வாழ்த்து சொல்லத்தான் கட்டேன். யார் வேண்டாலும் கட்டையா வாழ்த்து சொல்லணும், அதை சொல்லணும். ஆனா விஜய் சொல்றது என்ன கொள்கையும் இல்லாமல் ஒரு
0: வருவதற்கு முன்னதாக சில நேரங்களில் சொல்ல முடியாமல் இருந்திருக்கலாம். இனி வருகின்ற எதிர்காலங்களிலே அது செயல்முறை திட்டங்கள் மூலமாக செயல்படுத்தியதற்கு பிறகு சில திட்டங்களை அவர் அமுல்படுத்துவதும் சில நேரம் அவர் அந்த வகையில் சிந்தித்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு சிந்தனை எனக்கு இருக்கின்றது. பார்க்கலாம். இந்தியா முழுவதுமே வந்து சினிமா மோகத்தில் தான் இருக்கிறார்கள் என்று சொல்கின்றீர்களா?
3: இந்தியா முழுவதுமே வெளிநாட்டு குழம்பு நாட்டிலே எல்லாம் சினிமா மோகத்தான் இருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்லுங்க, ஒரு கொள்கை சொல்லுங்க, நீங்க கொள்கை சொல்ல முடியா இருக்குது உங்களை?
0: அதைத்தானே நான் சொல்கின்றேன். இப்ப ஒரு கொள்கையோடு கொள்கையோடு இருந்தவர்களுக்கே வர முடியாமல் இருக்கிறதே.
3: நன்றி
0: சேகர், இணைந்து கொண்டதற்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேரம் 9:40 ஆகின்றது. நேர்கள் வணக்கம், மைத்தமிழ் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கின்றோம். சரி, நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒருவருக்கு வெற்றி, மக்களும் கண்களை மூடிக்கொண்டு ஒருவருக்கு வெற்றிகள் கொடுக்க மாட்டார்கள், இல்ல ஏதாவது ஒரு நல்ல விடயத்தை எதிர்பார்ப்பார்கள். அதே நேரத்தில் அதை செய்ய வேண்டும் என்று சிலருக்கு செயல்படுத்துவதற்கு முன்னதாக தங்களுடைய சில விடயங்களை சொல்லிவிட்டு பிறகு செயல்படுத்த முடியாவிட்டால் நிறைய தங்களுடைய கொள்கைகளை திடீர் திடீரென்று மாற்றங்களை ஏற்படுத்துவதை விட ஏதாவது ஒரு நல்ல விடயத்தை யோசிக்காமல் இவ்வளவு தூரத்திற்கு மக்களை ஈர்க்க முடியாது. அது ஒரு விடயம் இருக்கிறது. அதே நேரத்தில் நிறைய கொள்கைகளோடு வாழ்ந்த அரசியல்வாதிகள் நிறைய பேர் இதற்குள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவர்களை பற்றி நாங்கள் தினமும் கேட்கின்றோம், என்ன நடக்கின்றது, அது இருக்கின்றது, இது இருக்கின்றது, அப்படி எல்லாமே நிறையவே இருக்கின்றது. ஆனாலும் அந்த இடத்திற்கு இவ்வளவு ஒட்டுமொத்த மக்களும் வந்து அங்கே வந்து நிறைய படித்த அறிவாளிகள் நிறைய பேர் இருக்கின்றார்கள், இல்லை அது சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய திறமையானவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அப்ப ஏதோ ஒரு வகையில்

0: ஒரு இடத்தை தக்க வைத்திருந்தவர்கள் படுதோல்வி அடைவதற்கான காரணம் என்னவாக இருந்திருக்கும், மக்கள் ஏன் அந்த இடத்தில் அவர்களை விரும்பாமல் போனதற்கான காரணம் என்னவாக இருக்கும், இப்படி பலதரப்பட்ட யோசிக்க வைக்கின்றது இல்லை. நான் உண்மையாகவே சீமான் நிறைய இடங்களிலே பேசுகின்ற பொழுதெல்லாம் கண்டிப்பாக இவருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கோட்பாட்டிலே நானும் நிறைய விடயத்தை நான் பார்ப்பது அவரை பற்றி என்னென்றால், அவர்கள் எங்களுடைய தமிழீழ மக்களுக்காகவும் தலைவருக்காகவும் குரல் கொடுக்கின்ற ஒருவர், அதை அந்த குரலோடு வாழ்க்கையில் நிறைய விடயத்தை சாதிக்கலாமோ என்று அவர் நினைக்கின்ற சில விடயங்களை வேறு விதமாகவும் யோசித்திருக்கலாம் இதனோடு சேர்த்து அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விடயம்தான். ஏனென்றால் ஒரு இவ்வளவு ஒரு வெற்றி பெற வேண்டியவர் இவ்வளவு படுதோல்வி அடைந்திருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு காரணம் எங்கேயோ இருக்கிறது இல்லை, அதைத்தான் நாங்கள் பேசிக் கொள்கின்றோம். சரி, இணைப்புக்கு வந்திருக்கின்றவருக்கு வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் அம்மா, அப்படியம்மா இருக்கின்றீர்கள்?
1: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எல்லோரும்
0: நல்ல சுகமாக இருக்கின்றோம் அம்மா.
1: என்ன நல்லது வெற்றி பெற்றது மிகவும் சந்தோஷம் தான்.
0: அம்மாவுக்கு ஊட்டே சந்தோஷம். ஓகே.
1: அதனால் அவர் வெற்றி வந்து தனியா இது ஆட்சி அமைக்க பத்தாது, கட்சி ஒன்றையும் சேர்க்க வேணும். அதுக்கு சேர்ற கட்சிகளும் அவரோட ஒத்துழைக்க வேணும். அதுதான் முதல் பிரதானம். மற்றது அவரினும் கொள்கைகள் ஒன்றையும் கூறவில்லை தான். என்றாலும் அவர் இனி வெற்றி பெற்றால் அந்த சந்தோஷத்துல நிறைய கொள்கைகளை கூறலாம் தானே. இதுக்கு முந்தி இருந்த கட்சி வந்து மக்களை நல்லா ஏமாற்றி விட்டார்.
0: அவருடைய கொள்கைகளை எப்படி அம்மா மக்கள் ஏற்றுக்கொண்டுதான் அந்த நேரம் ஏற்றுக்கொண்டு இருந்திருப்பார்கள்? அப்ப அவர்
1: ஏற்றுக்கொண்டுதான் குளத்தூர் தொகுதி தான் ஸ்டாலின் என்ற சரியான ஆதரவுள்ள ஒரு தொகுதி. அந்த தொகுதியிலேயே எனக்கு நேற்றைய மகள் தோண்டி போட்டு அவருக்கு அங்கேயே வெற்றி கிடைக்காத, அங்கதான் எங்கட மகள் இருக்கு. அப்ப அங்க எல்லாரும் சொன்னார்கள், அமர்ந்த அவருக்கு வேலை செய்யற ஒரு பெண்ணே அங்க வேண்ட தொகுதியில இருக்கிற அவ சொன்னவாம் இவருக்கு வெற்றி கிடைக்காத. என்னண்டா ஏழை மக்கள் அவர்களுக்கு நிறைய தாரன் அப்படி செய்கிறன் இப்படி செய்கிறன்னு சொல்லி நிறைய ஏழை மக்களை ஏமாற்றி போட்டார். அப்ப அதாலே அவருக்கு அவரை மக்கள் புறக்கணித்திருக்கிறார். மற்றது மற்ற கட்சிகளும் அப்படித்தான். முந்தி வந்து மக்களுக்கு அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு தாங்கள் எங்கட முந்தின அரசாங்கங்கள் இருந்த போலதான், நாட்டை பசியாருனதொழிய மக்களுக்கு பெருசா ஒன்றும் செய்யலை. அப்ப இவர் புதுசா வந்தபடியா இவருக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்து பார்ப்போம் என்று இப்ப ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். அப்ப அவர் நல்லதை செய்தால் அடுத்த முறையும் வரலாம் தானே.
0: அப்ப கொள்கைகள் எதுவும் இல்லாமலே இந்த அளவுக்கு அவர் வருகின்றார் என்றால் மக்கள் ஏதோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கும். அது அதுக்கும் அதை நான் எனக்கு தெரியவில்லை. அது இப்ப சேகர் சொன்ன மாதிரிக்கு அது இல்லாதத ஒருவருக்கு எப்படி மக்கள் தெரிவு செய்வார்கள்?
1: அவர் இவர்கிட்ட தெரிவு செய்தா மற்ற கட்சிகளிடம் மக்களும் ஏமாந்ததால இவரை தெரிவு செய்து பார்ப்போம் என்று தெரிவு செய்திருக்கிறார்.
0: அப்ப எதிர்த்தரப்பினருடைய கொள்கைகள் எதுவுமே மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததன் காரணமாக இவரை தெரிவு செய்திருக்கின்றார்கள்.
1: அப்ப இவர் நல்லதை செய்தார் என்றால் இன்னும் நல்ல செல்வாக்கோடு அடுத்த வருஷம் அடுத்த தேர்தலிலும் வரலாம் தான்.
0: கண்டிப்பாக.
1: அப்ப அவருக்கு நல்ல இதுலதான் வானொலியில தான் கேட்டேன், அவருக்கு அவர்கிட்ட குடும்பத்தாலும் நல்ல ஆதரவு இருக்கிற. அப்ப அவர்களும் சேர்ந்து ஒத்துழைத்தார்கள் என்றால் இவர் ஒரு நல்ல நிலைக்கு வரலாம். மற்ற சீமானை பொறுத்தளவில் சீமான் வந்து பிரபாகரனை தூக்கி தலையில வெட்டி கொண்டு அவரை பற்றி பிரச்சாரம் செய்து மக்கள் இந்தியாவில இருக்கிற மக்கள் வந்து அவர்களுக்கு நன்மை இருந்தா தானே அவர்கள்

0: வாக்களிப்பார்.
1: இல்லை, அது தலைவரை அவர் தன்னுடைய அவர் தமிழ்நாட்டிலே இருந்தாலும் கூட எங்களுடைய தேசிய தலைவர் அவருக்கு மிக முக்கியமாக அவருடைய பின்னணியில் சொல்லப்பட்ட சில விடயங்கள், அதை வைத்து அவர் நிறைய விடயங்களை சொல்கின்றார். கண்டிப்பாக அதற்கு பாராட்ட வேண்டும். அது இல்லை என்பது கிடையாது.
0: பாராட்டலாம். இந்தியாவில
1: மக்களிடம் எடுத்து செல்கின்ற சில விதிமுறைகள் தவறாக இருக்கிறது.
0: இன்னத்திலே ஒன்றை பார்த்தன், அடுத்த யாழ்ப்பாணத்தில மாநகர தேர்தலில் தீமான் போட்டியிடலாம். பகுதிக்கார கூட்டம்
1: அதேதான். அது சில நேரத்தில் அம்மா இப்ப இலங்கையிலும் கூட இப்ப டாக்டர் அர்ஜுனா என்ன செய்கின்றார், அங்கே என்ன கதை இதை பற்றி பேசிக் கொள்கின்றார் போய் நின்று, அவர் பக்கம் மக்கள் திசை திருப்ப வேண்டுமாக இருந்தால் இதை பேசுகின்றார். தலைவர் பிரபாகரனை பற்றி அவர் பாராளுமன்றத்தில் பேசுவார். என்னென்னா மக்கள் தன்னை
0: விரும்புவார்கள்.
1: அதே மாதிரி ஒரு பாணியிலே இந்தியாவிலே இவர் அதை கூடுதலாக மக்கள் தன்னை விரும்ப வேண்டும், அதே நேரத்தில் தான் அதனோடு ஒரு கடுமையான ஒரு ஈடுபாடோடு அவர் இருக்கின்றார். நான் இல்லை என்று சொல்லவில்லை, அதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் அதனோடு சேர்ந்து அங்கே இருக்கின்ற மக்களுக்கும் ஒரு சில நல்ல கொள்கைகளை அவர் அங்கே அவர்களோடும் பயணித்திருந்தால் இந்த அளவுக்கு தோல்வி இல்லாமல் இருந்திருக்கும் அப்படி என்ற ஒரு விடயம். அப்ப அதுதான்
0: எப்படியும் நல்லதை செய்தால் நல்லதுதான், எம்ஜிஆர் போல வரலாம்
1: வரலாம். சரி, இப்ப சந்தர்ப்பம் கொடுத்திருக்கின்றார்கள், அது எதுவும் நடக்கலாம். இப்ப நாங்கள் சொன்ன மாதிரி எல்லோருக்கும் ஒரு புதிய ஒருவரை தெரிவு செய்து கொடுக்கின்ற பொழுது அவருக்கும் நிறைய பொறுப்புகள் இருக்கின்றது. அது இவ்வளவு தைரியம் இல்லாமல் மக்கள் மத்தியிலே வந்து ஒரு மனிதன் பொய்யெல்லாம் சொல்லி வர முடியாதம்மா. அது ஒருவர் இருவரை சொல்லலாம், நான் உங்களுக்கு சொல்லலாம், எனக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னும் ஒருவருக்கு சொல்லலாம். அவ்வளவு ஒட்டுமொத்த மக்களையும் ஒரு மனிதன் ஈர்க்கின்ற ஒரு முறையிலே ஏதோ ஒரு நல்ல விடயம் இருக்கின்ற ஒரு நம்பிக்கை தான் மக்கள் இவ்வளவு வாக்களித்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன்.
0: எல்லாம் திமுக எந்த அளவு பிரச்சனைகளை வளர்த்து போட்டு அவராலதான் வந்தது என்று குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள்.
1: அதுதான். அப்போ ஒரு அது அதைத்தான், யாராக இருந்தாலும் நாங்கள் வாழ்த்து ஒரு வெற்றி இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியிலே ஒருவரை வெற்றியாளராக அங்கே ஒரு இடத்தை கொடுக்கின்றார்கள், அதற்கு நாங்கள் வாழ்த்து சொல்லிக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் தோல்வியடைந்தவர்களுடைய பின்னணியிலே என்ன காரணமாக இருக்கிறது இவ்வாறு அவர்களுடைய தோல்விக்கு, அதுதான் ஒரு சின்ன கேள்வி இருக்கிறது.
0: அவர்கள் நல்லதை செய்யவில்லை, மக்களுக்கு
1: மக்களையே மாற்றினால் பிறகு என்னென்று வாக்களிப்பார்கள் என்னமா?
0: ஓ, வாக்களிக்க மாட்டார்.
1: சரி, இப்போ அம்மாவும் சந்தோஷமாக உங்களுடைய பேர குழந்தைகள் எல்லாம் சந்தோஷப்பட்டிருப்பார்களே, அவர்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாது. ஆனால் சின்ன வீடுகளில் இருக்கிற
0: மகளும் இன்னும் ஒரு இலங்கை நாட்டவர் அவற்ற வீட்டில் கீழே இருக்கிறவும் எங்கே மகள் மேலே இருக்கிற அவ ரெண்டு பேரும் இதோ கோயிலுக்கு அபிஷேகம் செய்யணும்.
1: உண்மையாகவே நான் சில காணொலிகளை பார்த்து இந்த ஆச்சிமார் எல்லோரும் வயது 90 100 வயது பாட்டிமார் எல்லாம் அந்த ரொம்பவே குதூகலமாக அந்த வெற்றியை கொண்டாடுகின்றார்கள். தன்னுடைய குடும்பத்தில் ஒருவர் வெற்றி பெற்றால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த மனதுக்குள் ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றார்கள். அது கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு ஏதோ ஒரு நல்ல ஒரு சின்ன நன்மையாவது கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை தான் எல்லா மக்கள் மனதிலும் இருக்கிறது. பார்ப்போம் என்ன நடக்க போகிறது என்று.
0: ஆனால் பேர பிள்ளைகளுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியும், அவைக்கு விஜயன் தான் நடிப்பு தான்
1: தெரியும். அதை தான் அவர்களுடைய நடிகனாக விரும்புவார்களே தவிர இது எல்லாம் நிறைய பேர் இப்போ நாங்கள் சொல்ல முடியாது. ஒரு நடிகரை விருப்பத்தின் காரணமாகத்தான் தெரிவு செய்தார்கள் என்று, ஆனால் அவருக்கும் நிறைய நல்ல விடயங்களும் இருக்கலாம். ஆகையினால் அது அவருடைய விருப்பத்திலே மக்கள் அதை விரும்புகின்றார்கள் என்றால் ஏதோ ஒன்று அவர்களிடம் இருக்கின்றது. பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி. நல்லதம்மா, நன்றி நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொண்டதற்கு. சரி, அப்படியே இன்று வந்து அரசியல் பக்கம் எல்லோருமே குதித்திருக்கின்றார்கள். ஒரு மனிதனின் வெற்றிக்கு என்னவாக இருக்கும், மக்கள் எவ்வாறு எல்லாமே விரும்புகின்றார்கள், அதே நேரத்தில் தோல்வியடைந்தவர்களுடைய பக்கத்திலே ஏன், என்ன காரணம், இந்த தோல்விகளுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் இருக்கிறது. இல்லை, வெற்றிக்கு ஒரு ஒரு பக்கம் ஒரு சில கதைகள் இருக்கலாம், ஆனால் ஒரு மனிதன் பெரிய அளவிலே மக்கள் மனதிலே பேசப்படுகின்றது, உலகளவிலே அவருடைய நாங்கள் சில நேரத்திலே மேடை பற்றிகளாக இருக்கட்டும், அதையெல்லாம் பேசுவதை காணொளிகள் ஊடாக நிறையவே போடுகின்றோம், கேட்கின்றோம், எல்லாமே செய்கின்றோம். ஆனாலும் இவ்வளவு படு மோசமாக தோல்வி அப்படி என்பது ஒரு சாதாரண தோல்வியில் இருந்து அதை விட மோசமான தோல்வி என்றால் அது அங்கே ஏதோ ஒன்று குறைவாக இருக்கிறது, அது என்னவாக இருக்கிறது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு தேடல் தான். சரி, பார்க்கலாம். இணைப்புக்கு வந்திருக்கின்றவருக்கு வணக்கம்.
2: வணக்கம் உமா.
1: வணக்கம் பத்மா, எப்படி இருக்கின்றீர்கள்?
2: இருக்கிறோம் இருக்கிறோம், நான் நிறைய நாள் வேற இல்ல தான்.
1: ஆமாம், விடுமுறையா?
2: இல்ல இல்ல இல்ல, கொஞ்சம் நான் வெளியில போக வேண்டி வந்துட்டு வந்த டைம்ல. என்னன்னு சொன்னா, மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணுமா, இதுவே இருந்தாலும் மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பண்ட மாதிரி வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு. எனக்கு சினிமா நடிகர் விஜய பிடிக்கும், உங்களை பல தடவை சொல்லி இருக்கிறேன். ஆனா தமிழக வெற்றி கழகத்து தலைவர் விஜயில உடன்பாடு இல்லை.
1: ஏன்னு
2: சொன்னால், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கொள்கை ஒன்றும் இல்லை, கொள்கை ஒன்றும் இல்லை. இப்ப பலரும் கதைத்த மாதிரி சினிமா கவர்ச்சிக்கா மட்டும்
1: சின்ன கேள்வி, இப்ப கொள்கை என்றால் எதை நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள், என்னவாக இருக்க வேண்டும்?
2: கொள்கை என்றால் உமா, கொள்கை என்று சொல்லவில்லை, அவர் எதையுமே சொல்லவில்லையே இதை பற்றி. அதாவது வெறும் ஸ்டாலின் அங்கு ஸ்டாலின் அங்கு திமுகவை தீய சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி என்று மட்டும்தான் சொன்னார். வேற எதை சொன்னவர்? அவற்றை ஆட்சியில குறவாடை ஒரு மாநிலத்தை ஆள போற ஒரு தலைவர் என்று சொல்றவர் சாதாரணமா இருக்க முடியாது. நீங்க சீனாக்கு கொண்டு வாங்க. என்ன பிரச்சனை என்று சொன்னால், தனிச்சு நடிகனுக்கா மட்டும் ஓட்டு போடுற அந்த சினிமா கவர்ச்சி விஜய்க்கு முதல் நடிகர். இப்ப விஜயகாந்த் வந்தது, அவர் வந்து என்ன பிரச்சனை என்று சொன்னால், அதிலே ஒரு பிரச்சனை இருந்தது. அவர் மக்களுக்கு நிறைவேற்றியிருந்தாலும் நடிப்பில் அவர் முன்னணி நடிகனா இருக்கல, அங்க ரஜினி தான் முன்னணி நடிகர் அவர் நிக்க. ஆனா இங்க விஜய் முன்னணி நடிகர் இப்ப நிக்கிறதுக்கு முன்னணி நடிகர். ஆனால் படம் பாக்குறதுக்கு நிறைய ரசிகர்கள் அவர்ல விருப்பம், நாங்களோட படத்துல விருப்பம் தானே எங்களுக்கும் விஜய. ஆனாலும் சினிமா கவர்ச்சிக்கா மட்டும் இந்த ஒட்டு விளையிட்ட. அப்படியா இருந்தால் கமல்ஹாசன், சிவாஜி கணேசன் என்ன ஒரு நடிகரும் வந்து விஜயகாந்தில இருந்து யாருமே சோதிக்கல, சரத்குமார்ல இருந்து கார்த்திக்ல இருந்து நிறைய பேர் வந்தவர்கள். சரி, அவர்கள் முதற்தரமா விராட்டா கூட ஒரு இரண்டாவதாவோ அப்படி இப்படி கூட இருக்கே இல்லை. அப்ப பிரச்சனை இந்த விஜய்ந்த வெற்றிக்கும் சீமாண்ட தோல்விக்கும் உள்ள காரணம் என்னன்னு சொன்னால், இவர் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 67 ஆண்டுக்கு பிறகு, இப்ப பாருங்க, கேரளாவில காங்கிரஸ் ஆள போது, அசாமில பிஜேபி ஆள போன்னு சொல்லி சொல்ல, இன்னும் வேறு ஒரு மாநில இந்த தமிழ்நாட்டில வந்து 67 ஆண்டுக்கு பிறகு இதுவரை ஆச்சு தேசிய கட்சி ஒன்று அண்ணாதிமுக ஒன்று திமுக ரெண்டையும் தவிர தேசிய கட்சி முதல் ஆட்சி செய்யறே இல்லை, செய்ய முடியாது. ஆனா அங்க திராவிடத்தை எதிர்த்து போட்டு அரசியல் செய்யலாம். ஆனா சீமான் இனம் மதத்தை பற்றி கதைச்சு கொண்டு, நாங்களுமா கனடால வந்து இருக்கிறோம், இலங்கையில தான் வந்திருக்கிறோம், எல்லாம் இந்தியால இருந்து வந்தார்கள் இருக்க, நாங்களும் இந்தியத்தை அகல ஆகிட்டோம். திடீர்னு எங்களை மொழி வாரியாவும் இனவாதமா கதைக்கலாம், நாங்க ஏற்றுக்கொள்வோமோ?
1: கண்டிப்பாக.
2: அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஆந்திராவில இருந்து கேரளாவில இருந்து வந்தார்கள், அவர்களும் இந்தியன் தான். அங்க அவர்கள் சிறுவயில வந்து அங்கேயே வந்து குடியிருந்து தங்கள் தமிழ் மக்கள் மாதிரி அதை வாழத்துல அவர்களை இனத்து வேசமா பேசுறாங்க, மக்கள் தீர்ப்பு கொடுத்தார்கள் அதை இலக்கியில நின்றாலும். அது மாதிரி இவர் சொல்லக்கூடாது, நீ நிக்க கூடாது, அவை நிக்க கூடாது, நீ தமிழன் இல்ல, நீ தெலுங்கனுக்கு இப்ப ரஷ்யன் சொல்லி போட்டு போனவர். ஆனா எனக்கு பாக்க சீமான் வந்தோபுரம் அவர் தெலுங்கன் தெலுங்கன் சொல்லி நான் கலைஞர், நான் சிறுவயிலிருந்து பாக்கறதுல அவருக்கு முத்தமிழ் கலைஞர், அவர் தமிழுக்காக நிறைய பாடுபட்டவர், அவர் தன்னை தமிழனா தான் வாழ்ந்தவர், நான் தெலுங்கன்றதை நான் ஏற்றுக்கொள்ளேன். ஏனென்றால் எம்ஜிஆரை விழுத்தும் பொழுது மலையாளிக்கு தமிழ்நாடுல என்ன ஆட்சி என்று கேட்டவர். அப்படி கேட்க அந்த அண்ணாதிமுக காரர் ஒருத்தர் திருப்பி வர தெலுங்கன் எடுக்க கேட்டேன். அப்படி இருந்திருந்தா திருப்பி அந்த எம்ஜிஆர் விளையாட்டா கூட அந்த தொண்டர்ல கேட்டு பரல இல்லோ. சீமான் வந்த அப்புறானே ஆக்கள் இந்த ஏழா மாறி மாறி ஏழு தலைமுறைக்கு முந்தில இனத்தை தேடுவேன் என்ன ஆக்கள் அப்படி தேடினால் அவற்ற மனைவி தெலுங்குக்காரு தானே, அவற்ற அம்மா தெலுங்கு தானே, அவற்ற மாமியார் காளிமுத்துவின் வைஃப் தானே, அவன் கயல்வெளியின் தாய் வந்து விலங்குற எம்ஜிஆர் கட்சியில இருந்த கொள்கை பரப்பின் செயலாளர் இருந்த பிரச்சாரக்காரன் காளிமுத்து நம்ம மகள் தான் இவ, காளிமுத்து தமிழ் அல்ல, அனைவரும் அம்மா தெலுங்கு காரி. அப்ப சீமான் பிள்ளையார் சரியோ, அப்ப பாரி அவன் அம்மா தாய்மொழி என்ன சொன்னா தெலுங்குதான். அப்ப இனம் மதத்தை வச்சு ஆட்சி செய்யறாரு, நீங்க அன்றைக்கு கதைக்க கேட்டீங்க விஜய பற்றியும் திமுக அதிமுக பற்றியும் கதைக்க கேட்டீங்க, நீங்க சீமான பற்றி என் கதைக்கல என்று கேட்டீங்க என்ன, நான் சொன்ன சீமான பற்றி பாரத கூட்டு சான்ஸ கூட நான் எதிர்பார்க்கிறேன்
1: சொன்ன.
2: ஓகே ஏனென்று சொன்னோமா அவர் ஒரு சீட்டுல கூட ஓட்டு கிடைக்கும் சீட்டு கிடைக்காது, அவருக்கு ஏற்கனவே முந்திய கிடைக்குது. ஏனென்று சொன்னால் நீ கொள்கையை சொல்லாட்டாலும் பரவாயில்ல, நான் வந்து எனக்கு ஒரு சான்ஸ் வாங்கோ, நான் அது செய்ய எனக்கு ஒரு தந்து வாங்கணும் கேட்கிற தப்பு இல்லை, அது சில கொள்கையில வடிவா கதைக்கிற இல்லையென்று சொல்லல. ஆனா நீங்க படிக்க போனால் உங்களுக்கு எங்கால வேலை மாடு வளர்க்கிறதோ மாட்டுத்திட்டம் அதெல்லாம் பிள்ளை இல்லை, அரசாங்க வேலை அதெல்லாம் தவறு இல்லை, ஆனா நீங்க படிக்க போட்டு உங்களுக்கு வேலை கிடைக்காது மாடு மேய்க்கத்தான் சரி என்று சொல்லி என்ன படிக்க வேண்டாம்னு தான கருத்து, வேலை கிடைக்காதா படிக்க தேவையில்லை. தந்த மகளை பிள்ளைய பெரியொரு பெரியொரு பிரைவேட் ஸ்கூல்ல நான் படிப்பிக்கிறேன் சரியோ, அப்ப கதையும் செயலும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த இன்னும் ஒன்று என்னன்னு சொன்னா இப்ப முதல் கதைத்தவர் சொன்ன மாதிரி நான் பிரபாரந்த படத்தை வைக்க விழுந்தாம்னு சொல்லல, வைக்கிறது தவறுன்னு சொல்லல. என்ன சொன்னா இன்னைக்கு அனுராக் குமாரா அவைய ஜேவிபி வந்து சேகுபுராவை தாக்கி சேகுபுராவைத்தான் வைச்சவன் இந்த ஜேவிபி என்று சொல்லி தங்கள் கட்சிக்கு பேர் வச்சவன் அவருடைய கொள்கையை நினைச்சு, அது மாதிரி பிரபாரந்த கொள்கையை நினைச்சு போட்டு சீமான் வைக்கிற தவறுல. ஆனா தமிழ்நாட்டு இலச்சல்ல தனி பிரபாரணம் மட்டும் வச்சு அரசாங்கத்துக்கு நாங்கள் ஓட்டுக்கு கேலாம், பிரபாரணம் வச்சு கொண்டு இந்தியாவில் ஒரு தலைவரையும் வைக்கலாம், வெறும் பிரபாரணம் வச்சு கொண்டு தண்டு வந்து நீங்க சொன்ன தேர்தல் ஒன்று கேலாம். மற்ற அடுத்தது இன்னும் ஒன்று சொல்லி போட்டு வந்தேன் உங்களுக்கு சொன்ன நான் என்னென்றால் திராவிடத்தை தமிழ்நாட்டில் எதிர்த்து போட்டு இவையும் அரசியல் செய்யலாம். அந்த சீமான் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ எனக்கு ஒரு காத்தாண்டு கேட்டது கூட பரவாயில்ல, பெரியார பேச தொடங்கிட்டார், அண்ணாவை பேச தொடங்கிட்டார், எம்ஜிஆர கூட கலைஞரை கூட எல்லாரையும் இவர் பத்தபாரு வயது ஒரு தலைவருக்குள்ள மரியாதை விட எல்லாரையும் சின்னத்தனமா சிறுபான்மைத்தனமா கதை சொன்ன எனக்கு வேடகனேன் கதைக்கணுண்டா, பெரியார கொண்டு வந்து பெரிய எதிர்வினையா பிரச்சனையா கொண்டு வரதே தெரியும், இதோட சீமானுக்கு அரசியலுக்கு வாரக்கு சான்ஸ் இல்லை என்று இருந்தால் விமர்சனம் இருக்கு, பெரியார்ல விமர்சனம் இருக்கு இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டுல வந்து திராவிடம் வந்துதான் நிறைய விஷயங்களை செய்தது என்ன பாருங்க, இப்பவும் அதிமுகவையும் திமுகவையும் ஒழித்து கட்ட முடியுது தானே அவர்கள், இன்றைக்கு விஜய் சொன்ன சினிமா கவர்ச்சிய மட்டும் இல்ல அவருக்கு வெற்றி வருவதற்கு இன்னும் ஒரு காரணம் என்னன்னு சொன்னால் அதிமுக அஞ்சா உடைந்து விட்டது, அதிமுக இருந்தா திமுக இந்த காலத்திலயும் விரையிலாது தெரியும், ஏன்னா ஜெயலலிதா ஒரு ஜானையை உடஞ்சு போனிக்கிறதுதான் அப்ப கலைஞர் வந்தது, ஒரு காவல ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்லி பலத்துக்கு நடத்தினா விடாம நான் லேசுல 72

0: சிவகுமார் பெரிய இயக்கம் கேட்டோம். விஜயின்ற கட்சியில கூடுதலா திமுக இருந்து போனாக்க குறைவு, திமுக கட்சியில இருந்தாக போயிருக்கலாம். அதிமுக உள்ள பெரிய ஆக்கள் நிறைய பேர் எல்லாம் இந்த முறை விஜயின்ற கட்சிக்கு வந்திருக்கலாம். ஏன்னா விஜய் தான் வந்து இதை பற்றி கதைக்கல, திராவிட தெரிவிக்கல, தனக்கு தேசியமும் திராவிடம் இரண்டு கண் என்று
1: சொன்னவன்.
0: அந்த பெரியாற்ற படத்தை பெருசா வச்சிருக்கிறார், காமராஜரை வச்சிருக்கிறார், அம்பேத்கரை வச்சிருக்கிறார், அண்ணா எம்ஜிஆர் எல்லாரையும் அவர் அரவணைச்ச நாடி அங்க இந்த கட்சி ரெண்டுக்கும் விருப்பம் இல்லாத ஆக்கள் அவைத்த கட்சியிலே வந்துட்டு. ஆனா சீமானிட்ட அந்த ரெண்டு கட்சிக்கும் பிடிக்காத எந்த சனமும் சீமானிட்ட போக முடியாது. அவர் தான் திராவிட தெரிவிக்கிறார். அவர்கள் அண்ணாதிமுகவையும் திமுக வேண்டாம் என்று விட்டுட்டு வர்றார்கள். அவரால் ஒதுக்கப்பட்டு வெறின மொழியா அவர் திராவிடத்தை வேண்டாம் என்று வெறியில அப்படியானவர்கள் சீமானிட்ட கட்சிக்கு போக மாட்டார்கள். இதுதான் அங்கத்தை வித்தியாசம். சீமானிட்ட ஒரு தனிச்சு நிக்கிறது தப்பு இல்ல. இப்ப பாருங்க 234 இப்ப விஜயின்ற கட்சி தனிச்சு கேட்டாதானே, அது மாதிரி நீயும் தனிச்சு கேட்கிற தப்பு இல்ல. ஆனா திராவிடத்தை எதிர்த்து போட்டு அங்க தமிழ்நாட்டுல அரசியல் செய்யலேண்டா அண்ணாதிமுக திமுகவையும் வேண்டாம் நினைக்கிற ஒரு கொஞ்சம் பேர் தான் அந்த சீமானுக்கு ஓட்டு போட்டாக்க. இப்ப அந்த ஒட்டுண்ட முறை விஜய்க்கு பிரிஞ்சு வந்துட்டு அதுவும் அது மாதிரி. இப்ப இந்த இப்ப விஜய் வந்துட்ட உமா, ஆனா விஜய்க்கும் வந்து ஒரு பிரச்சனைனா மைனாரிட்டியா வந்தது நல்ல விஷயம் தான். மெஜாரிட்டி என்ன விஜய்க்கே கடைசி நேரத்துல முழு நம்பிக்கை இருக்கே இல்ல, தான் இவ்வளவு வெளி வந்துட்டா அதை நாங்க மறக்க இயலாது. சரியோ என்னன்னு சொன்னால் மெஜாரிட்டியா கொடுத்தால் இத தலகா தெரியாம என்ன பாருங்க, இப்ப கூட சொன்னதை விட தாங்க தங்கள் என்னப்படிதான் கொஞ்சம் செய்யணும் எல்லா விஷயத்திலயும். நீங்க என்ன நீங்க சொல்றதை சொல்லுங்கோ, நாங்கள் கேட்க மாட்டோம் ஒரு கர்வம் இருக்குது, அவர்கிட்ட கட்சியில் உள்ள கர்வம் இருக்குது. சரியோ, ஆனா மெஜாரிட்டியா வந்தால் அவர் தங்க தலகா தெரியாம 5 வருஷத்துல குட்டிச்சு வராது போட்டு தான் போகணும். ஆனா இது நல்ல இன்னும் கூட்டணி செய்யுங்க, தனிச்சு முடிவெடுக்காம சேர்ந்து செய்வது நல்ல விஷயம். ஆனா எனக்கு இந்த வாட்டி 5 வருஷம் தொடராதுமா, இடையில திருப்பி ஒரு இலெக்ஷன் வரும். ஏன்னு சொன்னால் 77 77 எம்ஜிஆர் தனிச்சு கேட்க அவர் அறுதி பெருமானோட கேட்டார். விஜயின்ற ஓட்டு வீதம் கூடவா இருக்கலாம், எம்ஜிஆர் 129 தொகுதியில வெற்றி பெற்றவர். அப்ப அவரு 118 காணும். ஆனால் அவற்றை ஆட்சி 3 வருஷத்தால திருப்பி 80 டிஸ்மிஸ் பண்ணப்பட்டது. அப்படி தனிப்பெருமான்மையுடைய இருக்க அப்ப இது அடுத்த கட்சிகள் குளறுபடி செய்ய கொஞ்சம் இழுத்து கொண்டு போறது கஷ்டம். அதை மிஞ்சியவை ஆட்சி நல்ல மாதிரி செய்திருக்கிறவென்றால் நாங்கள் கதைத்த எல்லாத்தையும் தவறு நினைச்சு போட்டு திருப்பியும் அவர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியோ, கண்டிப்பா இப்ப நல்லது செய்த ஆரண்டாலும்
1: நல்லதானவங்களுக்கு இப்ப மக்கள் நாங்கள் நம்பிக்கையோடு சில விடயங்களை செய்கின்ற பொழுது எதிர்பார்ப்புகளும் அந்த அளவுக்கு இருக்கும். அதே நேரத்தில் அவர்களுக்கும் பொறுப்புணர்வுகள் இன்னும் அதிகரித்திருக்கலாம். அதாவது இதுவரை நாட்களில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விளையாட்டாக அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. அதைத்தான் அவர் சொல்லி இருக்கிறார், அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும் என்று அவர் குறைத்துத்தான் கணிப்பீடு செய்திருக்கின்றார். ஆனால் அதை விட மக்கள் அதிகமாக விரும்பியிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு பொறுப்பை கொடுக்கின்ற பொழுது அதை கண்டிப்பாக சரியாக முறையாக செய்கின்ற பொழுது இன்னும் எத்தனை வருட காலங்களுக்கு மக்கள் அதை விரும்புவார்கள். இல்லாவிட்டால் நீங்கள் சொன்ன மாதிரி இடையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பத்தை அமைக்க வேண்டி இருக்கும்.
0: இப்ப சந்திரசேகர் உள்ள எடுத்தாருண்டா, இப்ப பாருங்க, இப்ப அவரும் வந்து கதைக்கு அவரும் தகப்பனும் கதைத்து போட்டு. ஆனா உண்மையில இப்ப 10 வருஷத்துக்கு முதல் இப்பதான் அரசியலுக்கு வந்தேன், 10 வருஷத்துக்கு முதலே விஜய் அந்த தகப்பன் வந்து 16ஆம் ஆண்டோ 15ஆம் ஆண்டு மக்கள் விஜய் மக்கள் இயக்கம் பண்ணோண்டு ஆரம்பிச்சார். சந்திரசேகர் தான் ஆரம்பிச்சார். இப்ப குஷியானந்தனை கூட அறிமுகப்படுத்தின சந்திரசேகர் தான், அவர் பாண்டிச்சேரி காரன் விளங்கலையோ. ஆனால் என்ன பிரச்சனை, அவர் காங்கிரஸ்ல அப்ப ராகுல் காந்தியின் கட்சியில இளைஞருக்கு இளைஞர் 40 பேருக்கு உட்பட்டவர் இளைஞரடி அந்த தமிழ் மாநில காங்கிரசுக்கு தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆக்குற இதுல இப்ப குஷியானந்தன் ஆக்கள் இல்லாம பேரோட கதைச்சு அறிமுகப்படுத்தி சேர்றதுக்கு தான் அவர் தனி கட்சி அமைக்காம காங்கிரஸ் சேர்றதுக்கு முயற்சி பண்ணார். அப்ப அவருக்கு 42 வயசு. அப்ப ராகுல் காந்தி அவரை உடனடியா கட்சியில உள்ளடத்தி போட்டு உடனே தலைவரா போட முடியாது, சிலவர் நிராகரிச்சாரு 10 வருஷத்துக்கு முதல் இது. சரியோ, அப்ப இப்ப வந்து காங்கிரஸோட இந்த கூட்டணி வைக்க வேண்டிய ஒரு கட்டம் இருப்போது. என்ன பேருக்கு 10 ஆட்சி அமைக்க 10. அப்ப கதைக்கிற கதைக்கு அது வேண்டாம் இது வேண்டாம் என்று போட்டு இப்ப பாருங்க தகப்பனு சொன்னாரு, எந்த மவுன் ஆபத்தான நிலைமையில இருக்கிறார், ஆட்சி கையில் எல்லாம் கிக்கு பட்டி வேண்டாத என்றெல்லாம் அவரு சொன்னவர் சொல்லி போட்டு ஒரு சந்தோஷம் தான் சொல்லி. அது மாதிரி விஜயம் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி, ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி, நீ கொள்கையை சொல்லாட்டாலும் பரவாயில்லை. என்ன சொன்னவர் என்று சொன்னால், பிள்ளைகளே என்ன விஜய் மாமாவுக்கு நீங்கள் உதவி செய்யணும் சொன்னால், நீங்க சாக்லேட்டுக்கு அடம் பிடிப்பீங்களா, உங்களோட அம்மா அப்பாட்ட அடம் பிடிப்பீங்களா, அது மாதிரி எனக்கு விஜய் மாமாக்கு தான் நோட்டு போடணும், நீங்க அடம் பிடி போட்டும். அது நான் நீங்க பாத்துட்டு போயிடும் அப்படி பேச்சுல நான் பாத்தேன், கூட்டத்துல பாத்தேன். அது ஒரு சின்ன பிள்ளைத்தனமான கதை கேட்கும், ஒரு அரசியல் முதிர்ச்சிக்கு பத்தாது. நீங்க பாப்பேன், நாங்கள் என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஏனென்றால் ஒன்றில் அதிமுக எந்த காலத்து அஞ்சு ரெண்டு மூன்று பேரை சேர்த்து அரசு வைகோ பவன் நினைக்கிறார், ஒன்று வெற்றி பெற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு வேளையில காங்கிரஸோட ஏன்னா மோடி பின்னுக்கு நிற்கிறது உண்மை. இவை இந்த கட்சிக்கு பின்னாலே, கமலுக்கு பின்னாலே, தரி சீமானுக்கு பின்னாலே, எல்லாருக்கும் பின்னாலே அமித்ஷா நிற்கிறது உண்மை. அப்படி அது உண்மையா இருந்தால் சில வேளை அதிமுகட தான் கூட்டணி வைக்க வேண்டி பெறலாம். என்னால் அதிமுக வைக்க முந்தைய ஒரு உடன்பாடுகள் போய்கொண்டிருந்தது ஆட்சியில பங்கு கேட்டவை சில வேளை அதிமுக போச்சு போய் சேர்ந்துச்சுனா ஒரு கொஞ்ச காலத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு இழுத்தடிச்சு கொண்டு ஆட்சி போனேன். எடப்படியும் அதுல முதலமைச்சர் ஆரண்ட பிரச்சனை வரும். எதுக்கு நாங்க பொறுத்திருந்து பாப்போமா, என்ன நடக்குதுன்றதை பாப்போம் நாங்க.
1: சரி, கண்டிப்பாக எது எப்படி இருந்தாலும் வெற்றி கிடைத்தவருக்கு வாழ்த்துக்களை சொல்லுவோம். நடைமுறையில் வருவதை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நேரம் சரியாக 10:06 ஆகின்றது. சரி, வெற்றி பெற்றவர்களுக்கு பின்னணியிலும் நிறைய பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் தோல்வியடைந்தவர்களுடைய வாழ்க்கையை ஒரு முறை திரும்பி பார்க்க வைக்கின்றது. இதுதான் மிகப்பெரிய ஒரு அரசியல். பார்க்கலாம் என்ன நடக்கின்றது அப்படின்னு சொல்லி எல்லோருமே நிறைய ஆர்வத்தோடு.
2: தமிழ் பேசும் மக்களின் ஐ தமிழ் வானொலி மூன்றுகளில் இருந்து

0: தமிழ் பேசும் மக்களோடு ஐ தமிழ் FM 102.9 தரமான மளிகை பொருட்களின் களஞ்சியம் மாஷி தர்ஷினி. வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மளிகை பொருட்கள், பல வகைகள், மரக்கறி வகைகள், இறைச்சி வகைகளையும் சிறந்த விலையில் இங்கு பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் ரசனைக்கு ஏற்றது போல் புதிய பழைய திரைப்படங்களையும் பெற்றுக் கொள்ள முடியும். மணி டிரான்ஸ்பர் சேவை மற்றும் பிரிண்டிங் சேவைகளையும் IPTV இணைப்புகளையும் பெற்றுக்கொள்ள மாஷி தர்ஷினி காலை 9 மணி முதல் இரவு 11 மணி வரை 7 நாட்களும் உங்களுக்கு தேவையான சேவையை பெற்றுக் கொள்ள முடியும். டெலிவரி சேவையும் வழங்கப்படுகிறது. இலக்கம் 5700 அவென்யூ விக்டோரியாவில் மாஷி தர்ஷினி, உங்கள் குடும்ப நிறுவனம்.
1: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல். ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும். ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக் கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக் கொள்ளலாம். அம்மாவின் கைமணம் மாற அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: ஃபிஷ் காட்டல், இலக்கம் 15 81 Rue Gentilhomme East Montreal, ஃபேப்ரி மெட்ரோவுக்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 5147231581.
2: நேரம் சரியாக 10:10 ஆகின்றது. நீர்கள் வடக்கம் ஐத்தமிழ் நிகழ்ச்சிகளோடு அப்படி என்று விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக எங்களுடைய பக்கத்து நாடாக இருந்தாலும் வெற்றிகள் தோல்விகளை பற்றி அடிக்கடி அரசியலுக்குள் நாங்களும் நிறைய விடயத்தை பேசிக்கொள்வோம். அதே நேரத்தில் வெற்றியினுடைய பின்னணி என்னவாக இருக்கிறது, தோல்வி அடைந்தவர்களுடைய மாற்றங்கள் என்னவாக இருந்திருக்கின்றது, காரணம் என்னவாக இருக்கிறது, அதை பற்றி தான் பேசிக்கொள்கின்றோம். இணைப்புக்கு வந்திருக்கின்றவரை சந்திக்கலாம். காலை வணக்கம் ராஜா.
3: காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக சந்தோஷமாக இருக்கின்றோம். நீங்கள்?
3: அதே போல நானும் சுகமா இருக்கிறேன். அரசியல் களம் சூடாக இருக்கிறது. மக்கள் எதிர்பார்த்ததை விட பல மாற்றங்கள், கட்சிகள் எதிர்பார்த்ததை விட பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்திய அரசியலே ஒரு புரட்டி போட்டிருக்கிறது. எக்ஸிட் போல் சொன்ன 10 நிறுவனங்கள்ல 9 ஃபெயில் ஆயிருக்கிறது, 1 மட்டுமே பாஸ் ஆயிருக்கிறது. அதை தாண்டி ஆளும் பெரும் திராவிட கட்சிகள் ரெண்டையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு விஜயனுடைய வருகை என்பது ஒரு மிகப்பெரிய மாற்றம்
2: தான்.
3: ஆனால் ஒரு விஷயத்தை நான் நினைவுபடுத்துறேன். சொன்னா நான் பல தடவை சொன்ன இந்த 2 தெரு திராவிட கட்சிகளுக்கு 1 கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையில அந்த ஓட் பெர்சன்டேஜ், இப்ப எத்தனை கேபினட் சீட்ஸ் எடுத்ததுன்றது தாண்டி நீங்க ஓட் பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னு சொன்னால் விஜயனுடைய கட்சி 1.59 கோடி, 1,59,00,000 ஓட்டுகள், அது கூடலாம் குறையலாம் அண்ணளவாக கடைசி பைனல் ஓட்டிங் வரும்போது. இரண்டாவதா இருக்கக்கூடிய திமுகவோ அதிமுகவோ 1 கோடி தாண்டி இருக்கிறது. அடுத்த மூன்றாவது இருக்கக்கூடிய திமுகவோ அதிமுகவோ அது ஓட் ஷேரிங் மாறிக்கொண்டே இருக்கு, நம்ம ஃபைனல் கவுண்டிங் முடியல. அவங்களும் கிட்டத்தட்ட 98,00,000 ஓட் வங்கி, அதாவது கிட்டத்தட்ட 1 கோடி. அப்ப அந்த 4.5 கோடி மக்கள்ல 3 கோடி மக்கள் அந்த 3 கட்சிகளுக்குள்ளான் டிசைடிங் ஃபேக்டரா மாறிடு. நாங்க இப்படித்தான் பாக்கணும் ஓட்டிங்க. நாங்க வெறும் சீட்டை மட்டும் வச்சு கணக்கு போடாது. சில தொகுதிகளில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிங்ல லாஸ் ஆனவர் நிறைய பேர் இருக்குன்னா, சில பகுதிகளில் இப்ப விஜயும் சரி, மற்ற எதிர்கட்சிகள் இப்ப இருக்கக்கூடிய மற்ற ஆளும் கட்சியில இருந்தவர்களும் சரி, சின்ன சின்ன ஓட் மாஜனங்கள்ல லாஸ் ஆனாக்கள் நிறைய பேர்
2: இருக்குன்னா,
3: அது பல தடவைகள்ல பல எலெக்ஷன்கள்ல இதுதான் அந்த ஓட்டிங் போல வாரது. ஆனா ஒன்று என்னதுன்னா, அந்த பேசிக் அவங்களோட அந்த ஸ்ட்ராங் ஹோல்டுல வந்து ஒரு ஸ்வீப்னு சொல்ற அளவுக்கு இல்ல. ஏதாவது மெஜாரிட்டின்றது வேற, மெஜாரிட்டி டெரிட்டோரின்றது கம்ப்ளீட் ஸ்வீப்னு சொல்லுவாங்க. ஆனா இனி அடுத்தது வந்து எதிர்கட்சியா எது ஆட்சியில இருக்க போகுதுன்றதை பொறுத்துதான் விஜயனுடைய ஆட்சியினுடைய நிலவரம் இருக்க போகுது.
4: நீங்க பாருங்க, இரண்டு கட்சியுமே திராவிட கட்சி தான் எதிர்கட்சியா இருக்க போகுது. அப்ப இரண்டுமே சளைத்த கட்சிகள் இல்ல, நீங்க அதையும் இரண்டா ரெண்டுமே பல தடவை தோல்விகள்ல இருந்து பீனக்ஸ் மாதிரி திரும்பி வந்த கட்சிகள். அது கலைஞருடைய காலத்துல கூட நடந்திருக்குது, அந்த பெரிய ஜாம்பவான கலைஞருடைய காலத்துல கூட திமுக 10 ஆண்டு வனவாசம் போயிட்டு திரும்பவும் அதை ஆட்சியை பிடிக்கிறது. அப்ப இதெல்லாம் நீங்க அது அரசியல் அனுபவம் உள்ளவர்கள் அதை யோசிக்க வேணும். மற்றும்படி வெற்றி வெற்றி என்று கத்துறதால இங்க ஒன்று மாறப்போவதில்லை. ஜெகன்மோகன் ரெட்டிக்கு கிடைச்ச வெற்றி இன்றைக்கு ஜெகன்மோகன் ரெட்டி எங்க இருக்கான்னு தேடி பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்ப இதுதான் ஒரு நாலேஜபிளான ஒரு அசஸ்மெண்ட் நான் சொல்லுவேன். அதே நேரம் நாம் தமிழை பொறுத்தவரையில நீங்க சொன்னீங்க, எல்லாரும் அவருடைய அவருடைய அறிவுகளை கேட்ட மாதிரி கருத்துக்களை சொன்னார்கள். நான் சொல்றது என்னன்னா, 17 லட்சத்துக்கு மேற்பட்ட ஓட்டை வாங்கி இருக்கு, கிட்டத்தட்ட 18 லட்சம் போட்டு. நான் விடியப்புறம் 2 மணி வரை தகவலோட இருந்தேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் வெளியா படுத்த வேண்டியது. 2 லட்சம் ஓட்டு, அதாவது 18 லட்சம் ஓட்டுகளை தொற்றுருக்கு. இதுல நீங்க பார்க்க வேண்டியது என்ன, பிஜேபியை விட அதிகமாகவும் காங்கிரஸோட அதிகமாகவும் அந்த ஓட் ஷேரிங் வந்துருக்கு. அவர்கள் எத்தனை, இந்த ரெண்டு பிஜேபியும் காங்கிரஸும் எத்தனை சீட்ஸ பாத்துருக்குன்னா, மேபி 2 சீட்ஸ் இருக்கலாம், இல்ல 1 சீட். அவங்களுடைய ஆட்சி காலம், அவங்களுடைய காங்கிரஸ் எத்தனை ஆண்டு வரலாறு அரசியல் பாருங்க, பணபலம் படபலம் ஒரு பக்கம். அதே மாதிரி பிஜேபி ஒரு அரசாங்கம் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கு, அதனுடைய படபலம் பணபலத்தையும் பாருங்க. அதோட கொம்பே பண்ணும்போது நாம் தமிழர் ஒரு வெறும்பளவுதான் அவங்களுடைய படபலமோ பொருளாதார பலம். அந்த வகையில நான் நினைக்கிறேன் இந்த ரெண்டு கட்சியில கூட நாம் தமிழர் முதலாவதா நினைச்சது. அதே நேரம் 8% வாட் வாங்கின சீமானுடைய கட்சி ஒரு 4% எட்டி இருக்குது, அதாவது ஒரு 3% ஓட்டு சரி, அரவாசி அளவான ஓட்டு அவர்களுக்கு ஒரு இழப்பு, அதுவுமே பெரிய இழப்பு. அதே ஆட்சியில இருந்த கவர்மெண்டே காலியா இருக்கு, அப்ப அது மிகப்பெரிய இழப்பு. 10 ஆண்டுக்கு பிறகும் பதவியில இன்னமும் எதிர்கட்சிக்கு வருமா அல்லது 3வது நிலைக்கு போவான்றது அதிமுகவுடைய நிலைமை. அப்படி பார்க்கும்போது நாம் தமிழர் பரவாயில்லை என்று சொல்லலாம். ஏனென்றா இது 60 ஆண்டு திராவிடத்தை ஒழிச்சு ஒரு புது அரசியல் தத்துவத்தை கொண்டு வர்றதுன்றது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஓவனைட்ல ஒரு பில்டிங்க கட்டி முடிக்கிறதுக்கு சமம் இல்லையா? அப்ப முதல்ல அதிகாரம் போடவும், இப்ப அதிகாரம் போட்டாச்சு, அடுத்த தலைமுறைகள் அடுத்தடுத்த தலைமுறைகள் இந்த தத்துவம் சரியாக இதே கோட்பாடு இதே கொள்கை இந்த கோட்பாடோட உறுதித்தன்மையோட இவ்வளவு காலம் இருக்கணும்ன்றதை பொறுத்து நோட்டுக்கும் சீட்டுக்கும் போகாமல் இருந்தால், அது இலங்கையில நாங்க பார்த்த ட்ரெய்லர் உங்களுக்கு தெரியும், இப்ப இருக்கிற அனுரா அரசாங்கம் இவ்வளவு காலத்துக்கு பிறகு அந்த ஆட்சியை பிடிச்சது. அப்ப அதால நாங்க அதை குறைத்து மதிப்பிட முடியாது. ஏனென்ற அந்த 2 பெரும் திராவிட கட்சி, 2 பெரும் நேஷனல் பார்ட்டி, பிஜேபி காங்கிரஸ் விட சீமானுடைய கட்சி அதிக ஓட்டம் வாங்கியிருக்கு. அதுல தோல்வி என்று சொன்னா சீமான் சொல்வது போலதான் நானும் சொல்றேன், அது தமிழருடைய தோல்வி அல்லது தமிழ் தேசத்தினுடைய மக்கள் இந்த இன்னமும் நான் அது எப்படி சொல்லுவேன்னா, இந்த சீமா மோகத்துல இருந்து தமிழர்கள் வரவில்லை. ஒரு போருக்கு போறது என்றால் அந்த காலத்துல பிரபாவனுடைய காலத்துல தமிழ் சீமா முற்றுமுழுதா தடை செய்யப்பட்டது, அதெல்லாம் நம்முடைய போராட்டம் இவ்வளவு மூச்சாக விழுந்தது. அந்த வகையில பார்க்கும் போது இன்னமும் அந்த தமிழ் சமூகம் இந்த சினிமா முகத்துல இருக்குன்றதுக்கு இது மிகப்பெரிய ஒரு சான்று. அப்ப இந்திய சமூகம் வந்து இலங்கையை போல இல்ல, படித்த சமூகம் படித்த சமூகம் சொன்னாலும் எவ்வளவுதான், அது ஒரு வித்தியாசமான இந்த சினிமா உலகத்துக்குள்ள சிக்கி இருக்கு. இப்ப நீங்க இன்னொரு விதமா பாருங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய இப்ப விஜயனுடைய இந்த ஸ்டார் கேண்டிடேட், இதே அஜித்குமார் களத்துல இருந்திருந்தால் இந்த கள நிலவரம் ஒட்டு மொத்தமா தலைகளா மாறும் என்று ஒரு குழந்தை பிள்ளை கூட தெரியும். அதே நேரம் எஸ்ஜே அவருடைய தந்தை, அவர் வந்து இன்றைக்கு அல்ல, அவர் இத சட்டம் ஒரு இருட்டர் படம் எடுத்த காலத்துல இருந்து அவர் மிகப்பெரிய ஒரு போராளி, அவரை பெரிய மாற்றம் கொண்டு வரணும் என்று படத்தில் மட்டுமல்ல வாழ்க்கையில நிஜ வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு போராளி. அவர் தான் இதனுடைய ஃபவுண்டர், இந்த ஃபவுண்டர் தான் அவர் தான் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் காடர்ஸ் வந்து அது ஒரு 30 ஆண்டுக்கு முன்னமே கழகங்களை உருவாக்கி அதை அவர் பல நோக்கு திட்டத்துல அதை உருவாக்கி செயல்படுத்தி விஜயனுடைய அந்த மாஸ்டரோ உண்டாக்கி அதுக்கு பிறகு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கழக நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்தவர். சோ இது விஜயனுடைய தந்தையினுடைய பாட்ட போக்கும் இதுல நிறைய இருக்கு. அப்ப அதை தாண்டி விஜயனுடைய வெற்றி வந்து இப்ப இன்னொரு கேள்விக்குறியா இருக்கா, இப்ப ஒரு லாங் டேர்ம் பொலிட்டீஷியன் கிடையாது, அல்லது ஒரு கொரியர் பொலிட்டீஷியன் கிடையாது, அல்லது மிகப்பெரிய ஒரு படித்த ஒரு ஆளுமையும் கிடையாது. இங்க திமுக தோல்விக்கு நாங்க பாப்போம். ஏன் திமுக தோல்வி என்றால், முதலாவது தோல்விக்கு காரணம் வந்து குடும்ப ஆட்சி. இதுதான் இங்க மிகப்பெரிய தோல்விக்கான முக்கியமான ஒரு காரணம் வந்து குடும்ப ஆட்சி. ரெண்டாவது, பணத்தை வச்சு நாங்கள் ஆட்சியை ஊழல் பண்ணி ஏதாவது செய்திடலாம்ன்ற ஒரு கனவு. அதே மாதிரி நீங்க பாருங்க, அதாவது திமுகவுல இருக்கிற பிளவுகளை பாருங்க, அதாவது கனிமொழி அந்த கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமை அல்ல. அதே மாதிரி பிடிஆர் தியாகராஜன் பாத்தீங்கன்னு சொன்னால், நான் உண்மையிலேயே சொல்லுவேன், பிடிஆர் தலைமைத்துவமா நிறுத்தி இருந்தா திமுக வேற ரேஞ்சுக்கு போயிருக்கும். அங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால், அவர்கள் தங்களுடைய குடும்பம் தான் அந்த ஆட்சியை தொடர்ந்து செய்ய வேணும். அதாவது கருணாநிதி பிறகு ஸ்டாலின், ஸ்டாலின் பிறகு அவருடைய மகன், அவருக்கு பிறகு தேரன், இந்த நிலையில இருக்குது கட்சி. அதே அந்த கட்சி வந்து சீனியாரிட்டிக்கு முதலிடம் கொடுத்து டி ஆர் பாலு அல்லது இப்ப இருக்கக்கூடிய மிக என்ன பொறுத்த வரைக்கும் அந்த திமுக மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு அறிவார்ந்த ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட் என்று சொல்லக்கூடியது என்றால் பழனிவேல் தியாகராஜனை மிஞ்சிற அளவுக்கு தமிழ்நாட்டுல சிறந்த ஒருவர் இல்ல. படிப்பிலும் சரி, அவருடைய நிதி மேலாண்மையிலையும் சரி, இந்தியாவிலேயே அவருக்கு அப்படி ஒரு காம்படிட்டரான ஒரு பர்சன் நான் இது வரைக்கும் பார்த்தேன். அவ்வளவு ஒரு திறமைசாலி. அவர் ஓரம் கட்டப்பட்டார். என்னதுக்காக ஓரம் பட்டாருண்டா, இந்த கட்சிக்கு எதிராக சில அவர் கோட்பாடுகளை வெளியில சொன்னதாலே அவர் நிதியமைச்சர்ல இருந்து ஓரம் கட்டப்பட்டார். அப்ப இங்க இங்கதான் அந்த ட்விஸ்ட் ஆரம்பிச்சது. அந்த அதாவது சொல்ல திமுக வீழ்ச்சி ஆரம்பிச்சதுக்கு திமுக தான் காரணம், வேற ஒருவரும் காரணம் அல்ல. அந்த அதனுடைய வெளிப்பாடும் வெறுப்பும், மற்றது நாட்டுல நடந்த ஊழல்களும் கொலைகளும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் தான் மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணும். அதுதான் உண்மையான, அங்க இருந்த உண்மையான பாலிடிக்ஸ். அதே நேரம் எதிர்கட்சிகள் வந்து இப்ப அதிமுக எடுத்துக்கலாம், எதிர்கட்சி ஜெயலலிதா அவருடைய காலத்துல எல்லாரும் தலையை தொங்க வச்சு கொண்டு இருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, ஜெயலலிதா ஒரு கட்சியான ஒரு ஒரு உமன், அவருடைய ஆளுமையை யாரும் குறைச்சி
5: மடிப்படையில்லாது.
4: அவருடைய ஆட்சி ஆட்சியில இருக்கும் போது திமுக அதிமுக இருக்கிற அத்தனை காடர்ஸும் தொண்டர்களும் அமைச்சர்களும் அவர் சொல்றதுக்கு எந்த மத இதுவும் எதிர்ப்பு தெரிவிக்காம இருப்பினா, அவ்வளவுக்கு அவர் பவர்ஃபுல்லான பூமன். இன்றைக்கு அந்த அதிமுக அவனுடைய கட்சி அஞ்சு பங்காக உடைஞ்சிருக்கு. அமமுக ஒரு பக்கம், அதுல இருந்து இபிஎஸ் ஒரு பக்கம், அதுல இருந்து தினகரன் ஒரு பக்கம், அவர் திரும்ப வந்துட்டார் கழகத்துக்கு, அங்கால சசிகலா ஒரு பக்கம். இப்ப இந்த இந்த இரண்ட கடந்த ஆட்சியாளர்களுடைய ஆட்சிக்கு முதல்ல இருந்த இபிஎஸ் ஆட்சியிலே அவர்களுக்குள்ள நிறைய பிளவுகள் வரும். அந்த கழகம் மீண்டும் ஒற்றுமையானால் அந்த திரும்ப ஆட்சியை பிடிக்கிறதுக்கான பல சந்தர்ப்பங்கள் எப்பவும்
5: இருக்கிறது உண்மை.
4: ஆமா, அப்ப நாங்கள் இது விஜயனுடைய, அதே மாதிரி விஜயனுடைய வெற்றி வெற்றி தான், அதை மறக்க முடியாது. மக்கள் மாற்றத்தை விரும்பினார்கள். அது எந்த மாதிரி மாற்றம்ன்றத, ஏமாற்றமாவதுதான் மாற்றமாவதுன்றத அடுத்த நான்கு ஆண்டுகள்ல தான் முடிவு பண்ண போறாங்க. ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் அதே நிலைமைதான் நடந்தது, மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்தது. ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டியால தாக்குப்பிடிக்க முடியாது, உங்களுக்கு தெரிந்தானே, மிகப்பெரிய ஊழல்கள் ரைட். இப்ப ஆதவாஜினால இருந்து கீழே இருக்கிற எந்த முகமும் பரிச்சயமான முகம் அல்ல. எல்லாருமே இந்த விஜயன்ற அந்த சூறாவளியில வந்தவர்கள். அப்ப இனித்தான் அங்க என்னென்ன நடக்க போகுது, திட்டங்கள் என்ன செய்ய போயினும், அரசியல் மயப்படுத்த போயினும், மக்களுக்காக என்ன திட்டங்கள் வச்சிருக்கணும், அடுத்த நாலு ஆண்டுல இவ என்ன செய்ய போயினும்ன்றத வச்சுதான் இந்த கட்சி தொடர்ந்து இயங்குமா, பிற்காலத்துல மிகப்பெரிய ஒரு கட்சியா வருமா, இல்ல இந்த ஆளும் கட்சிகள் எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் தள்ளிவிட்டு ஒரு புது வரலாறு படைக்குமான்றது இனி வரப்போகுது. அதே நேரம் அவங்க இப்ப மெஜாரிட்டி டெரிட்டோரியில இல்ல, இது வரைக்கும் நான் இந்த நிமிஷம் வரைக்கும் இன்னும் மெஜாரிட்டி இல்ல. அப்ப அவங்களுக்கு வந்து சப்போர்டிங் இது வந்து திமுகவும் அதிமுகவும் இருக்கிற இதர கட்சிகள் உடைச்சு கொண்டு போகணும். அந்த கட்சிகள்ல ஒரு உடம்பு வரத்தான் போகிறது, அது விரும்பியோ விரும்பாமல வரும். ஏன்னு சொன்னால் இதுகள்ல இப்ப பாத்தீங்கன்னா அதிமுகவுல ஒரு 10 கூட்டணியும் 20 கூட்டணி இருக்கும், திமுகவுல ஒரு 10 கூட்டணி 20 கூட்டணி இருக்கும், சிறு சிறு கட்சிகள். இப்ப இதுல வந்த அதோட இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் யாராவது இருப்பினும் அவங்கள தான் இவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி டெரிட்டோரிய கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா பேரங்கள் நடக்கும், உங்களுக்கு தெரியும், அரசியல் பேரங்கள் சூக்கேசுகள் மாறும்.
5: கண்டிப்பாக
4: அதன் மூலமா அவங்க அந்த மெஜாரிட்டி டெரிட்டோரிய வந்தா மட்டும்தான் யாருடைய இதையும் காது கொடுத்து கேட்காமல் தங்களுடைய செயல் திட்டங்களை செயல்படுத்தலாம். ஆனா மெஜாரிட்டி டெரிட்டோரி வராத வரைக்கும் ஒரு மைனாரிட்டிக்கா வந்து, உங்களுக்கு தெரியும் அதிமுக ஒரு காலத்துல ஆட்சியில எதிர்கட்சியா இருக்கும் போது திமுக மைனாரிட்டி திமுகன்னு தான் அப்போது ஜெயலலிதா
5: வர்ணித்திருந்தேன்.
4: அந்த வகையில திமுக இப்போது எதிர்கட்சியா இருந்தால் உங்களுக்கு தெரியும் திமுக மிக வலிமையான கட்சி, அதை நீங்க குறைத்து மதிப்பிடவே கூடாது. அண்டர் எஸ்டிமேட் ஏனென்று சொன்னா அது பல தடவை இப்படியான சிக்கல்கள்ல இருந்து அது திரும்ப வந்திருக்கு. இப்ப சில கட்சிகள் காணாமல போயிருக்கும் இல்லையா, அது பல தடவை ஆட்சியில இருந்திருக்கு, பல தடவை எதிர்கட்சியா இருந்திருக்கு. 10 ஆண்டுகளுக்கு பிறகும் எதிர்கட்சி இல்ல இருந்து ஆளுங்கட்சிக்கு வந்திருக்கு. அப்ப இங்க வந்திருக்கிறவர் என்ன செய்ய போறாருன்றத பொறுத்துதான். மற்றது சினிமா மோகம்ன்றது சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இருக்கும். அதுக்கு பிறகு செயல் திட்டங்கள் என்ன, அந்த செயல் திட்டத்தை எப்படி நீங்க வடிவமைச்சு செயல்படுத்த போறீங்க மக்களுக்கான, அடித்தட்டு மக்களுக்கு. இப்ப அடித்தட்டு மக்களை விஜய் சந்திப்பாரா இருந்து சாப்பிடுவாரான்ற கதை அதெல்லாம் ஒரு வாதமா இருக்காட்டியும் கூட அடித்தட்டு மக்களுக்கான தேவைகள் நிறைய இருக்கு அங்க இந்தியாவை பொறுத்தவரைக்கும். ஜாதி பிரச்சனைகள் அதிகமா இருக்குது, மத பிரச்சனைகள் அதிகமா, இது எல்லாத்தையும் இந்த பிணக்குகள்ல இருந்து எப்படி விஜய் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார்ன்றத பொறுத்துதான் இந்த கட்சியும் ஆட்சியும் அங்க இருக்கிறவர்களும் ஆட்சியாளர்கள் இருக்க போறார்கள். ஆனா இப்ப விஜய்க்கு முன்னால மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது, இதை எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போறார், அவருடைய அரசியல் மதிநுட்பம் எவ்வளவு தூரம் இருக்குன்றது இனி வரக்கூடிய காலங்கள் தான் பதில் சொல்லும். வாய்ப்புக்கு நன்றிமா, மீண்டும் சந்திப்போம்.
5: நன்றி, நன்றி ராஜா நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொண்டதற்கு. சரி, நேரம் சரியாக 10:25 சந்தோஷகரமான காலை பொழுது நீள் வணக்கமைத்தமிழ் நிகழ்ச்சிகளோடு அப்படியே இணைந்து கொண்டு நாங்கள் நிறைய விடயங்களை எப்பொழுதுமே பேசிக்கொள்வோம். அவ்வப்போது வருகின்ற சுடச்சுட நிறைய விடயங்கள் இருக்கும். அப்போ விஜயனுடைய வெற்றிக்கு பின்னணியில் என்ன நடக்கின்றது, அதே நேரத்தில் அவர் எப்படி இவ்வளவு மக்கள் நிறைய சந்தோஷமான வாக்குகளை கொடுத்திருக்கின்றார்கள், அவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்ற மக்களுடைய எதிர்பார்ப்புகள், ஏதோ ஒன்று செய்ததோ செய்ய போகின்றாரோ, ஏதோ ஒரு மனதிலே ஒரு மனிதன் இன்னும் ஒருவருடைய மனதிலே இடம் பிடித்து வாழ்கின்றான் என்றால் அதுவும் மிகப்பெரிய ஒரு விடயம். இதுவரை காலங்களிலும் இருந்து நிறைய நல்ல விடயங்களை செய்து கொண்ட ஒரு சிலரால் ஏன் அந்த இடத்துக்கு வர முடியாமல் மக்களால் அது தடுக்கப்படுகின்றது அப்படியே சொல்லலாம். ஏன் விரும்பாமல் போவதற்கு என்ன காரணமாக இருக்கலாம்? சரி, பேசிக் கொள்ளலாம். இணைப்புக்கு வந்திருக்கின்றவருக்கு வணக்கம்.
6: இனிமையான இதமான காலை வணக்கம் மகாராஜ் அவர்கள்.
5: காலை வணக்கம் நந்தினி, எப்படி இருக்கின்றீர்கள்?
6: நலமாக இருக்கிறேன். இன்னைக்கு சரியான விஷயம் தந்துருக்க.
5: சரி, போட்டி நடைபெற்றது, போட்டியிலே வெற்றி பெறுகின்ற பொழுது அது எந்த கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் நாங்கள் பேசியாகணும் தானே, என்ன பேசணும்?
6: அது நான் முதலே சொன்னா தானே, இளைய சமுதாயம் பெறத மக்கள் விரும்புவார்கள் சொன்னா மாற்றத்தை தானே மக்கள் இப்ப விரும்புகிறார்கள். அப்படியா வந்திருக்கிறேன், மக்கள் ஓட் பண்ணி இருக்கிறேன், வந்திருக்கிறேன். இனி எப்படி ஆட்சி செய்ய போறேன், மக்களுக்கு என்ன செய்ய போறேன்ன்றதுல நே மிச்சம் அவட்ட
5: இந்த இடத்துக்கு வருவது மிகப்பெரிய ஒரு விடயம்.
6: முதலில் இடத்துக்கு வருவதே ஒரு பெரிய விஷயம், அதுக்கு அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு.
5: சரி, ஓகே.
6: அப்ப ரஜினி கமல் எல்லாரும் தான் வந்து பார்த்தவே, அவருக்கும் சரிவரே இல்லை, இவருக்கு வெற்றி கிடைச்சிட்டு என்ன.
5: அதுதான், அதைத்தான் இவ வந்து முதல் நல்ல அனுபவங்கள் நிறைந்த நிறைய கொள்கைகளோடு வந்தவர்கள் தான். கமல் சாராக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், எல்லோருமே வந்து வந்தவர்கள்
6: தான். சினிமால உள்ளவ இருந்தவே, ஜெயலலிதா எம்ஜிஆர் எல்லாம் சினிமாக்கு இருந்துதான் வந்தவே.
5: மக்கள்
6: இல்லையென்று சொல்லல, அது அரசியலுக்கு இருக்குது. அதனபடியா இனி வந்த இவர் மக்களால தெரிவு செய்யப்பட்டு வந்துட்டே, இனி இவற்றை ஆட்சியை பார்த்துதான் மிச்சம். விமர்சனம் வந்து எல்லோருக்கும் இருக்கும் தானே, நல்லவனா இருந்தானு கெட்டவனா இருந்தானு விமர்சனம் வந்து அது போது, எல்லோருக்கும் விமர்சனம் இருக்கும். ஆனா இந்த மெஜாரிட்டி கவர்மெண்ட் மைனாரிட்டி கவர்மெண்ட் அது அதுல பிரச்சனை இருக்குது. என்ன வேற யாருடைய சேர்ந்துதான் ஒரு இதை செய்ய வேணும்.
5: இந்த மாதிரி
6: வந்து மக்களின் தீர்ப்பு,
5: மக்கள்
6: மாற்றத்தை விரும்பும் மக்கள் தான் இளம் தலைமுறையையும் விரும்புகிறார்கள். இளம் தலைவர்களையும் விரும்புகிறார்கள். தோல்வி அடைந்தவர்கள் அவர்கள் நெடுக மாறி மாறி மாறாஜ் வந்தவர்கள். என்ன ஸ்ரீலங்கால சுதந்திர கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் வார மாறி இந்தியால இவைதான் ரெண்டு பேரும் மாறி மாறி வாரவே.
5: அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்களே வருவார்கள்
6: அல்லது குடும்ப அரசியல் இது வேண்டாம் என்றுதான் மக்கள் இவருக்கு ஓட் போட்டு இருக்கிறோம். அவர் அதை பயன்படுத்தி நல்ல பேரிடத்தில் மக்களுக்கு நல்லதுகளை செய்தீரண்டா, நல்லம்தானே.
5: இப்ப குழந்தைகள் இளைஞர்கள் என்பதை கடந்து வயதான பாட்டி முதல் கூட இதை விரும்புகின்றார்கள். ஒரு மாற்றம் வேண்டும் அரசியலிலே, மிகப்பெரிய ஒரு
6: மாற்றம் வேண்டும் அரசியல் எல்லோரும் விரும்புகிறது. எங்க சுலங்கால மாற்றம் வேணும் என்று போட்டார்கள், இப்பொழுது நல்லா தானே நாடு இருக்கிறது. அதே மாதிரி இந்தியாவிலேயும் ஒரு மாற்றம் வேணும் என்று போட்டுக்கிறார்கள். இனி அவையில கையிலான் இருக்குது மிச்சம், யாரோட சீரோணும் இந்த மாதிரி ஆட்சி அமைக்கணும்
5: என்ன. அப்ப இந்த சீமானுடைய தோல்விக்கு என்ன காரணமாக இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள்?
6: சீமானுடைய தோல்வி அது வளமையா நடக்கிறது தானே, சீமான கணக்கிலேயே நாங்கள்
5: ஏன் என்ன காரணம் ஏன் ஏன் அப்ப நிறைய
6: தேவையில்லாத கதைக்கிறதால
5: அது அதுவும் நான் உண்மையாகவே அதை நானும் ஏற்றுக்கொள்கின்றேன். என்னென்றால் சில சில பொது இடங்களிலே வந்து பேசுகின்ற பொழுது ஒரு மற்றவர்களுடைய மனதை தாக்கும் வகையிலே அவர்கள் சில விடைய விஜய் கூட விஜயிடம் கூட அது இருந்தது தான். நான் அந்த நேரங்களில் கூட சொல்லியிருந்தேன் இவர் அது விஜய்
6: தோல்வியவே தழுவி கொண்டிருக்கிறேன்.
5: அப்ப நாங்கள் அந்த இடத்திலே வந்து நட்பு வட்டாரங்கள் நம்மை இவர் ராஜா சொன்ன மாதிரியே அந்த தோழர்கள் அவருடைய சேர்ந்த நண்பர்கள் எல்லாமே அதிகமான தொண்டர்கள் இருந்தார் விஜய்க்கு. அந்த ஏதோ ஒரு வகையில் அவர்களோடு சேர்ந்து சில விடயத்தை அது அதுவே அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதே மாதிரி இவர்கள் அந்த சேர நினைக்கின்றவர்களையும் சேர விடாமல் சொல்கின்ற வார்த்தைகள் பேசுகின்ற போது அது தடுக்கப்படுகிறது. அதுதான் அங்கே மிக அந்த தோல்விகளுக்கு
6: அந்த நேரம் எல்லாம் அந்த 41 பேர் இறந்த அந்த நேரம் எல்லாம் அரசாங்கம் வந்து அரசாங்கத்தில் இருந்த ஆட்களும் எதிர்ப்பு தானே, எதிர்ப்பு தெரியாமல் பல சில வேலைகளை செய்ததாகத்தான் அந்த பார்த்தோம் அந்த செய்திகளில். வரக்கூடாது என்றதுக்காக
5: நல்ல விடயத்தை செய்துவிட்டு நாங்கள் கேட்கலாம். இப்ப நாங்கள் எதுவுமே செய்யாமல் நான் ஏதோ ஒரு விடயத்தை கேட்கின்றேன் என்றால் அதை ஒருவரை தெரிவு செய்வுகின்றவர்கள் முட்டாள்கள் அல்ல. அது இந்த காலத்தில் மிக குழந்தைகள் முதல் வளர்ந்து வருகின்றவர்கள் வரை வயதானவர்கள் வரை ரொம்பவே ரொம்ப கவனமாக இருக்கின்றார்கள். எல்லோருக்கும் எல்லாமே தெரிகின்றது. ஒரு காலகட்டத்தில் தான் படிக்க தெரியாது வாசிக்க தெரியாது
6: செய்திகள், கை தொலைபேசிகள் இல்ல, டிவி இல்ல, அப்படி அதுகள் ஒரு தொடர்புகளும் இல்லாம இருந்தது. இப்பதானே உலகமே எங்கட கை விரல் நுனியில இருக்கேன்.
5: அப்ப அவர்களுக்கு நாங்கள் இப்படி பேசி மற்றவர்களை பற்றி தெரியப்படுத்தியோ அவர்கள் இப்படி செய்கின்றார்கள் அப்படி செய்கின்றார்கள், அவர் கூடாதவர் இவர் நல்லவர், நீங்கள் எத்தனை திரை அரங்குகளில் போட்டு காட்டு மக்களுக்கு அவர்களுடைய முடிவு தெரிகின்றது. ஓ இவர்களோடு போனால் இப்படி இருக்கும், அவர்களோடு போனால் இதுதான் இருக்கும் என்பதைத்தான் அவர்கள் தெரிவு செய்திருக்கின்றார்கள். கண்டிப்பாக எல்லோருமே
6: இன்று பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சுபாரியங்கள் செய்யும் அனைவரும் அவர்களது குடும்பத்துடன் வாழ்க வளமுடன் வாழ்த்திக் கொண்டு உமாராஜிக்கும் பாடல்களுக்கு சூப்பர் பாடல்கள் கேட்டும் வாழ்த்திக் கொண்டு ஆரம்பமே அந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தோம்.
5: ஒரு ஒரு வாழ்த்து பாடு கண்டிப்பாக நாங்கள் தினமும் அவரை பற்றிய பாடல்கள் போடுகின்ற ரீதியிலே ஒரு அந்த அதோ அந்த துறையை சார்ந்த ஒருவர் வெற்றி பெறுகின்ற பொழுது அதனோடு சேர்ந்த ஒரு பாடல் போடாமல் போக முடியாது இல்லை.
6: அதுதான்
5: நன்றி நந்தினி, நிகழ்ச்சிகளோடு இணைந்து
6: கொண்டிருக்கோம்.
5: காலை பொழுதில் அப்படியே வந்து நம்முடைய நாடு அயல் நாடு வெற்றி பெற்றிருக்கின்றது, அப்படியே வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் இருக்கின்றது இப்பொழுது அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் செய்திகள் ஒரு பக்கம். அதே நேரத்திலே வந்து மோடி அவர் கூட வந்து இந்திய விலை மிக சிறப்பான நல்வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்கின்றார் விஜய்க்கு அப்படின்ற ஒரு செய்திகள் எல்லாமே வந்து இப்பொழுது வந்த வண்ணம் இருக்கின்றது. அங்கு இருக்கின்ற நடிகர்கள் முதல் மிகப்பெரிய அளவிலே இருக்கின்றவர்கள் எல்லாமே வந்து அவருக்கு நல்வாழ்த்துக்களை, மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்ற நடிகர் விஜய்க்கு சிம்பு வாழ்த்து தெரிவித்திருக்கதாகவும் அப்படி ஒவ்வொருவரும் ரொம்ப அழகாக நிறைய வாழ்த்துக்களை எல்லாமே சொல்லியிருக்கின்றார்கள். அஜித் சார் ரொம்ப அழகான ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கின்றார். அதே நேரத்திலே வந்து தனிப்பெரும்பான்மை எட்டப்படாத வாக்குகளால் இந்த தலைமை வகிக்கின்ற விஜய்க்கு வந்து பல ஆலோசனைகளோடு நல்வாழ்த்துக்களை பலரும் அனுப்பி வைத்திருப்பதாகவும் அவ்வப்போது பிடித்து சுறுசுறுப்பாக வருகின்ற செய்திகளூடாக சொல்லப்படுகிற ஒரு விடயம். சரி, இணைப்புக்கு வந்திருக்கின்றவருக்கு வணக்கம்.
7: வணக்கம் சதீஷ் காய்க்கும்.
5: ஓ வணக்கம் சதீஷ், எப்படி இருக்கின்றீர்கள்?
7: நல்ல சுகமா இருங்க. எப்படி இருக்கீங்க?
5: நல்ல சுகமாக இருக்கின்றோம் சதீஷ், சொல்லுங்கள்.
7: அப்ப இனி விஜய ஜனநாயக குணம் வருமா? ஆனா படத்துல வந்து நான் நினைக்கிறேன் சிஎம் விஜய்னு தான் டைட்டில் வரும்னு நினைக்கிறேன்.
5: சிஎம், அதுதான் இதையெல்லாம் அந்த மக்களை எதிர்க்க வைக்கின்ற ஒரு விடயம் மறைமுகமாக செய்தார்கள். அது அவர்களுக்கே கர்மா என்று சொல்வோம், இல்ல அது அவர்களுக்கே வந்து விட்டது. அது அதையெல்லாம் மக்கள் பார்த்து ரசிப்பதற்கு சாதாரணமாக அந்த திரைப்படத்தை விட்டிருந்தால் கூட இவர்களுக்கு ஆதரவு கூடியிருக்கும்.
7: அந்த கொள்கை விஜய் வந்து அந்த படத்துல அவரு காட்டுறாரு பாத்தீங்களா, அவர் அந்த மீட்டிங்ல அந்த பின்னால படங்கள் இருக்குது, காமராஜர் அம்பேத்கர் சில வேல அத ஒரு மக்களுடைய பார்வைக்கு வச்சிருப்பாரு.
5: இருக்கிறது சில கொள்கைகள் மத சார்பற்ற சமூக நீதிய மற்றும் சாதி மற்றும் மத பாகுபாடற்ற சமத்துவ சமுதாயம் இதையெல்லாம் அவர்கள் ஆரம்பத்திலே பதிவிடு செய்திருக்கின்றார்கள். அவர்களுடைய கட்சியினுடைய கொள்கைகளுக்குள் உள்ளடக்கப்படுகிறது. சொல்லுங்கள்.
7: மற்றது அவரோட பேச்சுகளை நீங்க பாத்தீங்கன்னா நல்லா ஸ்மார்ட்டா தான் மூவ் பண்றாரு. ஆரம்பத்துல வந்து டிஎம்கி ஏடிஎம்கி சாட்சி காய்ச்சி பிறகு ஏடிஎம்கே தாக்கல பிடிச்சாரு. சோ ஏதாவது ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம் எதிர்காலத்துல அவங்களோட சேர்ந்து. ஒரு டிஎம்கே தானே ஸ்டாலின் தான் தாக்கி காய்ச்சி கொண்டே இருந்தாரு. அதுவும் ஒரு யுக்தியா இருக்கலாம் இல்லையா? அரசியல தெரியும் ஒரு யுக்திகள் அவங்க பயன்படுத்துவாங்க எந்த அரசியல் தலைவர்களா இருந்தாலும். மற்றது இப்ப விஜயும் மட்டும் பாருங்க, கூடுதலா தமிழ்நாட்டுல வந்து ஒரு சில இடங்கள்ல தான் பிரச்சாரம் செஞ்சிருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-16 இடங்கள் தான் நினைக்கிறேன், எத்தனை இடங்கள் இருக்கு. அதுவும் ஒரு எல்லா இடங்களும் போகாம ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு அவருடைய அந்த பேச்ச அவரு இது பண்ணிருக்காரு இல்லையா? அந்த
5: அது ரெண்டு பிரச்சனைகள் இருந்தது இல்ல, அவர் போகின்ற இடங்களுக்கு மக்கள் அதிகமாக வருவது, மக்கள் நெரிசல் கூடுதலாக நிறைய பேருடைய மரணங்கள் சண்டைகள் பிரச்சனைகள் அதிகரிப்பதன் காரணமாக சில இடங்களை தவிர்த்திருந்தார்கள். அதுவும் ஒரு பக்கம். சில இடங்களுக்கு அதையும் கடந்து சென்றிருந்தார். இருக்கலாம் இருக்கலாம், அது அவையில் சேர்ந்தால் சில நேரம் ஆட்சி செய்தவர்களுக்கும் மாறலாம். அதுவும் ஒன்று
7: கிட்டத்தட்ட இலங்கையில அரசியல் நிலைமை மாறுதான். தனுர வந்ததுக்கு அந்த மத்த அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தாண்டா, ரணில் விக்ரமசிங்க சஜித்தும் சேர்ந்திருந்தாண்டா அனுர அவுட் அவரு அந்த டைம்ல. ஆனா நான் நினைக்கல இவங்க பெரிய கட்சிகள் சேருவாங்களும் தெரியாது, நான் நினைக்கல
5: சேருவாங்க
7: நிறைய. அதான் பொலிட்டிக்ஸ் நிறைய
5: அரசியல் இதுவும் நடக்கலாம். ஆனாலும் மக்கள் மனத அளவிலே வந்து அதிகமான மக்கள் வந்து அவருக்கான வாக்குகளை அளித்து முன்னணியிலே இதுவரை இருப்பதை செய்திகளூடாக வந்த வண்ணம் இருக்கின்றது, பார்க்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. இனி வருகின்ற முடிவுகள் எப்படி இருக்க போகிறது என்பது பொறுத்திருந்து. அதே நேரத்தில் இப்ப சீமான் அவர்களுடைய தோல்வியை பற்றி ஏன் என்று நினைக்கின்றீர்கள்?
7: தீர்மானம் அதுதான், அவர் கொஞ்சம் தாக்கி கதைக்கிறார் எல்லா கட்சிக்காரங்களையும். அதுதான்
5: நினைக்கிறேன்.
7: அவரோட கொள்கைகள் நல்ல கொள்கைகள், எனக்கு விருப்பம் அவர் அந்த விவசாயத்தை பத்தி அந்த நல்ல முன்னுக்கு வரணும் விவசாயிகள் அப்படியெல்லாம் கதைக்கிறவர்.
5: சில விடயங்களை செயல்படுத்தி இருந்தால் கூட மக்கள் அதிகமாக விரும்பியிருப்பார்களோ? இப்ப கொள்கைகளை எழுதுவது மட்டுமல்ல தானே, முடிவுகள் அதை செயல்முறையும் படுத்த வேண்டும் தானே இல்ல? சில விடயங்கள் இப்ப நாங்க ஒன்றைய
7: தமிழ்நாட்டுல சினிமாவோ அரசியலோ திருவிழா மாதிரி தான் இருக்கும்.
5: ரெண்டுமே திருவிழா.
7: இனிமேதான் விஜய் கவனமா இருக்கணும். ஆட்சி பிடிக்கிறது முக்கியம் இல்ல, அந்த கொண்டு போற விதம் தான்
5: பொறுப்புகள் அதிகமாக கொடுக்கப்படுகின்ற பொழுது அதை சரியான முறையில் வழிநடத்த வேண்டும். அதற்கு அவர் தயாராக இருப்பார் என்று நினைக்கிறேன். இருக்க வேண்டும்.
7: கூடுதலா இப்ப மற்ற இளைஞர்களும் இளைஞர்கள் வாக்கு தானே கூடுதல் அவருக்கு வந்தது, அதனால அது ஒரு அவருக்கு ஒரு பிளஸ்
5: நன்றி சதீஷ், நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொண்டதற்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சரி, அப்ப எல்லாருக்கும் அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம், அதுவும் இன்று விஜயோடு சில விடயங்கள். விஜயே தெரியாதவர்கள் நாங்கள் இதுவரை காலங்களில் நடந்த தேர்தல்களிலே சில பேர் வேட்பாளராக இருந்தவர்களுடைய பெயர்களே எங்களுக்கு தெரியாது. சில பேர் ஆர்வு, அது வெற்றி பெற்றால் என்ன தோல்வி பெற்றால் என்ன அதை பற்றி சிந்திப்பதே கிடையாது. இந்த வருடம் ஏன் இவ்வளவு இந்த தேர்தல் மக்கள் மனதிலே பிரபலியமாக இருக்கிறது என்றால், அங்கே ஒரு நடிகர் தெரிந்தவர் இருக்கிறார் என்றவுடன் எல்லோருமே அதை பார்க்கின்றோம், விரும்புகின்றோம், என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி. அதே நேரத்திலே வந்து இப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தீர்கள் இல்லை, இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து கொள்கைகள் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அக்டோபர் 27 அவர்களுடைய மிக முக்கியமான கொள்கைகளுக்குள் அதாவது இப்போ மதசார்பற்ற சமூக நீதி அப்படின்ற ஒரு விடயத்திலே வந்து அங்கு இருக்கின்ற ஜாதி மத பேதமின்றி பாகுபாடற்ற சமத்துவ சமுதாயத்தை நிலைநிறுத்துதல் அவர்களுடைய கொள்கைக்குள் மிக முக்கியமானதும், அதே நேரத்தில் சம வாய்ப்புகள் மற்றும் அனைத்து சமூகங்களுக்குமே வந்து ஒரு சமமான உரிமைகள், இப்போ எனக்கொன்று உங்களுக்கொன்று அவர்களுக்கொன்று இல்லாமல் சமமாக கிடைக்க வேண்டும். அதுதான் அந்த பிரச்சனைகளை மிக குறைப்பதற்கு. இப்போ நீங்கள் ஒரு மேடைகளில் கூட பாருங்கள், சமமாக எல்லோருக்கும் ஒரு சின்ன விடயத்தை செய்கின்ற போது பிரச்சனை குறைவாக இருக்கும். ஒருவருக்கு ஒரு மாதிரி இன்னமொருவருக்கு ஒரு மாதிரி நீங்கள் செய்து பார்க்கின்ற பொழுது அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி அனைத்து மதங்களையுமே சமமாக நினைத்தல், அதாவது எல்லா மதம் சார்பாக அந்த மதம் இப்படி, இந்த மதம் அப்படி, இந்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு இப்படி இருப்போம், அந்த மதத்தை சேர்ந்த அது எல்லாம் இல்லாமல் எம்மதமும் எல்லா மதமும் சமமாகவே கருதல் வேண்டும் அப்படின்ற ஒரு விடயம். மற்றும் எங்களுடைய தாய்மொழி தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகளுக்கு முன்னுரிமை, தமிழ்நாட்டினுடைய தனித்துவத்தை அது பாதுகாக்கும் என்ற ரீதியிலே அவர்களுடைய கொள்கைகள் எழுத பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே வந்து இன்னும் ஒரு ஊழலற்ற ஒரு அரசியல், மக்கள் நலன் மற்றும் மாற்றத்தை நோக்கிய பயணங்கள் தனது முக்கிய குறிக்கோளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் தன்னுடைய கொள்கை பக்கங்களிலே வந்து பதிவு செய்திருக்கிறார். இப்ப இது கொள்கைகளுக்குள் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப எல்லோரும் சொன்ன மாதிரி அது இல்லாமல் ஒரு மனிதன் வருவதற்கு ஒரு சில சின்ன விடயங்கள் இப்ப சொல்லப்படும் இல்லை. இப்ப நாங்கள் ஒரு சின்ன சின்ன விடயத்தை யோசிக்கின்ற பொழுதே இதே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அரசியலுக்குள்ளும் ஒரு நோக்கம் ஒரு மனிதனுக்கு இருக்கும். அது அந்த நோக்கத்தை பதிவு செய்துதான் அவர்கள் அதை முதன்மையாக எடுத்துக்கொண்டு போகின்றார்கள். அதை செய்வதற்கு முன் அதை நிறைய சொல்லுகின்ற பொழுது அது செய்ய முடியாவிட்டால், இப்ப நாங்கள் சில நேரம் ஓ இது வரும் வரும் வரும் என்று எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும், அதை செய்ய முடியாமல் போகும் பொழுது அது மிக ஒரு பிரச்சனைகளை உருவாக்கும். இதன் காரணமாக மௌனமாக இருந்து சில விடயத்தை செய்து கொண்டு அப்படியே அழகாக பயணித்தால் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் என்று நானும் நினைக்கின்றேன். சரி, பார்க்கலாம். இணைப்புக்கு வந்திருக்கின்றவருக்கு வணக்கம்.
8: காலை வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
5: காலை வணக்கம் தேவகி, நல்ல சுகமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?

சோ என்ன சொல்றதுன்னா, இவ்வளோ நாள நான் யோசிச்சேன் இனிமேல் விஜயுடைய பாடல்கள் கேட்கவே கூடாதுன்னு. ஆனா அது பார்த்தா இன்னைக்கு காலையில எல்லா வானொலிகள்லயும் அவருடைய பாடல் தான் போய்கொண்டிருந்தது. ஒண்ணுக்கு பின்னா கிட்டா போய்கொண்டிருந்துச்சு. என்னடா பாடல்கள் போய்கொண்டிருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆளப்போறான் தமிழன் உலகம் எல்லாமே என்று சொன்ன மாதிரி, ஆளப்போறாரு விஜய் தமிழ்நாடு எல்லாமே என்ற மாதிரி இருக்கு. அது மெஜாரிட்டியா இல்லாம இருந்தாலும் அவருக்கு வெற்றி சொல்றாங்க. என்ன, இவ்வளோ வருஷமா அவர் வந்து மூவிஸ்ல நிறைய நடித்து நிறைய பேரை அட்ராக்ட் பண்ணிட்டாரு. அதுதான் ஒரு இது, எல்லா ஜெனரேஷன் மக்களையும் அட்ராக்ட் பண்ணிருக்கிறாரு இவ்வளோ வருஷமா. அந்த சின்ன வயசுல இருந்து நிறைய பேர் பார்த்து கொண்டே இருந்திருக்கிறாங்க. இப்ப அவங்க பெரியவர்கள் ஆகிட்டாங்க. சோ அந்த காலத்துல இருந்தே நாங்க விஜயுடைய படங்கள் எல்லாத்தையும் ரசித்தது உண்டு. நான் கூட தான், நான் கூட எந்த ஒரு படத்தை நான் மிஸ் பண்ணதே இல்லை. அவருடைய டான்ஸ் ஸ்டைலா இருக்கட்டும், ஸ்டன்ட் ஸ்டைலா இருக்கட்டும், ஆக்டிங் ஸ்டைலா இருக்கிறது எல்லாமே, அவருடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எல்லாமே ரசித்ததுதான். ஆக்சுவலி ஒரு நடிகரா அவரை ரசிக்கலாம் விரும்பலாம், ஆனா ஒரு லீடர்ஷிப் வரைக்க நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. ஆக்சுவலி சோ அவர் வந்து ரொம்ப கவனமா இனிமேல் இருக்கணும். கூடுதலாக எல்லாரும் சொல்ற மாதிரிதான் அந்த யங் ஜெனரேஷன் தான் அவருக்கு நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க. அது ஜென்ஜியா இருக்கட்டும், ஜென்ஜி வந்து ஒரு 15-30 வயது உள்ளவர்கள் ஜெனரேஷன் பிள்ளைகள் இல்ல யங்ஸ்டர்ஸ், அவங்களோட சேர்ந்து அப்கோர்ஸ் ஜென் எக்ஸ் கூட, அதாவது 45-60 வயது, ஜென் வை வந்து ஒரு 30-50 அந்த வச்சலாம். ஈவன் பேபி பூமர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி 60 மேல உள்ளவர்கள் கூட அவரை விரும்புகின்றார்கள் ஒரு சிலர்னு நினைக்கிறேன். ஆனா கூடுதலாக என்ன சொல்றாங்கன்னா, சீனியர்ஸ் வந்து திராவிட பார்ட்டிஸுக்கு தான் ஓட் பண்ணது கூடுதலாக, ஆனா யங் ஜெனரேஷன் வந்து விஜய்க்கு தான் ஓட் பண்ணிருக்கிறாங்க கூடுதலாக சொல்றாங்க. சோ அது ஒண்ணு. அண்ட் அஃப்கோர்ஸ் இதுதான் அந்த பிலிம் மூவிஸுடைய அந்த என்ன சொல்றது மோகம், சினிமா மோகம், மற்றது வந்து சோசியல் மீடியால நிறைய பேர் அவருடைய சப்போர்டர்ஸ் நிறைய பேர் வீடியோஸுக்கு அப்புறம் வீடியோஸ் மாதிரி போட்டு போட்டு போட்டு அவரை பத்தி நிறைய பேசினதுனால கூட நிறைய ஓட்ஸ் கிடைச்சிருக்கலாம். கடைசியில என்ன சொல்றதுன்னா, இப்போ நிறைய லீடர்ஸ் வந்து பிளான் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. நிறைய இப்ப இங்க கூட கனடால வந்து இப்ப லிபரல் கன்சர்வேட்டிவ் நாங்க சொல்லிட்டு ஜெனரல் எலெக்ஷன்ஸ் நடக்கிட்டா மீடியாக்கு முன்னாலும் அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அவங்களுடைய திட்டங்கள் எல்லாத்தையும் சொல்லித்தான் மக்களுக்கு மக்களை அட்ராக்ட் பண்றாங்க. சோ ஆனா எல்லாருமே அந்த திட்டத்தை கீப்அப் பண்றாங்களா, அதுதான் இப்ப நிறைய லீடர்ஸ் வந்து நாங்க பாத்திருக்கிறோம் சொன்ன திட்டங்களை அவங்க நிறைவேற்றவே இல்லை. ஆக்சுவலி பார்க்க போனா அது எந்த நாடா இருந்தாலும் அப்படி அப்படி பாக்கிக்க வந்து ஓகே வித்தியாசமா இவர் பண்றாரு. ஓகே சில திட்டங்கள் நீங்க சொன்ன மாதிரி, நீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க நிறைய திட்டங்கள் இன்னும் அவர் கொண்டு வரையல மக்களுக்கு முன்னால, பட் மேபி அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். யாருக்கு தெரியும், சர்ப்ரைஸுக்குமே சர்ப்ரைஸ் கிடைக்கலாம் மக்களுக்கு இல்லையா, தெரியாது. இப்ப நாங்க வந்து யோசிச்சது வேற மாதிரி, ஆனா இப்ப நடக்கிறது வேற மாதிரி. சோ அது மாதிரிதான் இப்ப சினிமா மோகத்தின் உச்சத்தை உச்சம் என்று நிறைய பேர் யோசிக்கிற மாதிரி இல்லாம மேபி ஒரு உண்மையான ஒரு லீடருடைய லீடர்ஷிப்புடைய உச்சம் என்று சொல்லலாம், ஒரு தலைமையின் உச்சம் என்று சொல்லலாம், உண்மையான தலைமையின் உச்சம் காணலாம் என்று சொல்லலாம். சினிமா மோகத்தின் உச்சம்
சோ பாப்போம், புறத்திலிருந்து தான் பாக்கணும் எப்படி போக போதுன்னு. அவர் வந்து அந்த மக்களுக்குள்ள ஒரு நம்பிக்கைய கிரியேட் பண்ணணும். மக்கள் விரும்புற மாதிரி, மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ, என்ன ஆசைப்படுறாங்களோ, தமிழ்நாடு எப்படி முன்னேற வேண்டும்,

0: அதை வைத்து அவர் வந்து சில திட்டங்களை கிரியேட் பண்ணி அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாருன்னா நிச்சயமாக அவருக்கும் வெற்றி அண்ட் மக்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. சோ இதெல்லாம் நாங்க அது ஒப்பீனியன்ஸா பேசலாம், ஆனா தமிழ்நாடு மக்கள் தான் இதை டிசைட் பண்ணி இருக்கிறாங்க, அவங்க தான் ஓட் பண்ணி இருக்கிறாங்க. சோ அவங்க தான் இனிமேல் வெயிட் பண்ணி பார்க்கணும் எப்படி அது இனிமேல் அவர் எப்படி கொண்டு போக போறாருல்ல. எப்படி இருந்தாலும் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.
1: அப்ப இனி பாட்டு கேட்கலாமோ இனி பாட்டு கேட்க கூடாதோ விஜய்ர பாட்டு?
0: ஒரு நடிகர் எனக்கு ரொம்ப விருப்பம், ஆனா லீடர்ஷிப் வரைக்கும் ஐ ரியலி ஹோப் வந்து அவர் வந்து கீப் அப் பண்ணுவாரு, ஒரு ஒரு பெஸ்டான ஒரு லீடரா கீப் அப் பண்ணுவாரு, ரியலி ஹோப். அதுதான் எனக்கு ஆசை. அது மட்டும் நடந்துச்சுன்னா
1: நன்றி தேவகி,
0: நன்றி,
1: வணக்கம்.

உனக்கு மைத்தமலோடு அப்படியே விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக அப்படியே வந்து இந்திய தேர்தலின் வெற்றி பெற்ற விஜயை பற்றி நிறையவே பேசிக் கொண்டிருந்தோம். அதே நேரத்தில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூரில் வெற்றி பெற்றதற்கான சான்றை பெற்றுக் கொண்டிருப்பதாக இப்பொழுது தற்செயலாக வந்த செய்திகளூடாக சொல்லப்படுகிறது. அவர் படித்த அதே லயோலா கல்லூரியிலே இந்த சான்றிதழை பெற்றுக் கொண்டதாக இந்திய ஊடகங்கள் செய்து வெளியிட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் இதுவரை 106 தேர்தல் தொகுதிகளில் தனது வெற்றியை பதிவு செய்திருப்பதோடு தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலே புதிய மைல்களை எல்லாம் தொட்டிருப்பதாகவும் புதிய சாதனைகளை நிலைநிறுத்தியிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் தமிழர் வெற்றி கழகத்தினுடைய கட்சி தலைவரும் தமிழக சட்டமன்ற தேர்தலுடைய வெற்றி பெற்ற நிலையில் அதற்கான சான்றிதழை பெற்றுக்கொண்ட விஜய் அங்கிருந்து சென்ற பொழுது இந்திய ஊடகங்களுக்கும் பலதரப்பட்ட செய்திகளை எல்லாம் வெளியிட்டிருக்கின்றார் அப்படின்ற ஒரு விடயம், வெற்றி வாகை சூடிய மகனுக்காக வீட்டு வாசலில் காத்திருந்த தந்தை மற்றும் குடும்பத்தினர் சந்தித்து விஜய் வெற்றியை பகிர்ந்து கொண்டதோடு பொதுமக்களின் உற்சாக வரவேற்பு மத்தியிலே விஜய் தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் என்பதும், நொடிக்கு நொடி மாறுகின்ற நிலவரம் 108 தொகுதிகளிலே முன்னிலை வகிக்கின்றது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் வெளியாகி வருகின்ற 14 தொகுதிகளிலே வெற்றி பெற்றிருப்பதோடு 94 தொகுதிகளில் முன்னிலை வகிப்பதோடு, இந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் 7 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கின்ற நிலையில் 53 தொகுதிகளிலே முன்னிலை வகிப்பதாகவும், அதே நேரத்தில் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்று இருப்பதோடு 43 தொகுதிகளிலே முன்னிலை பெற்றிருக்கின்றது. நொடிக்கு நொடி மாறுகின்ற நிலவரம் 100 சரிந்த, அதாவது ஒவ்வொரு இடங்களில் இருந்த வெற்றிகளின் பார்க்கின்ற பொழுது நம்ப முடியாத அளவுக்கு சில முன்னேற்றங்கள் சில தொகுதிகளிலே கிடைத்திருக்கிறது அப்படின்ற ஒரு பலதரப்பட்ட செய்திகள் இப்பொழுது வந்த வண்ணம் இருக்கின்றது. தொடர்ந்து அப்படியே நாங்கள் ஐத்தமிழோடு இணைந்திருக்கின்ற பொழுது தொடர்ந்து நிறைய அதை பற்றிய விடயங்களை நீங்களும் ஆவலோடு, நிறைய பேருக்கு கொஞ்சம் ஒரு மனிதனை நமக்கு பிடிக்குமாக இருந்தால் இந்த உலகத்திலே வந்து இன்றுமே எத்தனையோ பெரியவர்கள் நம்மளுடைய மனதிலே நாங்கள் படித்த காலங்களில் இருந்து மறக்க முடியாத நிறைய பேருடைய பதிவுகள் எல்லாமே நாங்கள் வாசிக்கின்றோம். அவர்களுக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இது எல்லாமே கடந்து வந்திருக்கின்றோம். அதே மாதிரி ஒரு சாதனை படைத்த இந்த 2026 ஆண்டிலே விஜய் இத்தனை கால வருடங்கள் சினிமா துறையில் இருந்து அதற்கு பிறகு மக்கள் மத்தியிலே ஒரு அரசியல் தலைவராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு அது இன்று அவருக்கு மிகப்பெரிய ஒரு சரித்திர வெற்றி என்றே சொல்ல வேண்டும். அதே நேரத்திலே நிறைய பேர் வந்து அவருக்கு கொள்கையே கிடையாது என்று சொன்ன ஒரு கேள்விக்கு ஒரு அழகான ஒரு சின்ன பதில்தான். ஒரு வாழ்க்கையிலே ஒரு மனிதன் எதையும் செய்யாமல் செய்ய முடியாமல் இதை செய்கின்றேன் அதை செய்கின்றேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் எதுவும் செய்யாமல் அப்படியே கடந்து போய்விடுவார்கள். அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு இருக்கின்ற மதிப்பு மரியாதை எல்லாமே குறைந்து கொண்டு போகின்றது என்பதுதான் அதனுடைய பொருள், அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. அதை விட நம்மால் என்ன முடிகின்றதோ அதை நாங்கள் செய்துவிட்டு அந்த இடத்திலே கடந்து செல்வோமாக இருந்தால் அது 100 பேருக்கு மன திருப்திகரமாக ஒரு விடயத்தை செய்ததாக இருக்கும். இதுதான் இன்றைய காலங்களினுடைய கொள்கைகள். ஒரு காலகட்டங்களிலே இருந்ததுதான் இப்படி ஒரு அரசியலுக்கு வருவதற்கு முன்னதாகவே இதையெல்லாம் நாங்கள் எழுதி கொடுத்து நான் மக்களை அப்படி பார்ப்பேன், இப்படி செய்வேன், அதை செய்வேன், இதை செய்வேன் என்று எத்தனையோ அரசியல்வாதிகள் எல்லோருமே இங்கும் கூட வாக்கு கேட்கின்றார்கள். ஆனால் அதை கேட்டவுடன் வந்து அவர்கள் அதை செயல்முறைப்படுத்துகின்றார்களா அப்படின்னு சொல்லி இந்த கனடா நாட்டை பொறுத்த மட்டில் கூட நாங்கள் வாக்கு கொடுத்து இன்று எத்தனை இந்த வீதிகள் திருத்தப்படாமல் எவ்வளவோ கவலைகளிலே நாங்கள் கூட இருக்கின்றோம். இந்த மாதிரி நிறைய வெற்றி அவர்கள் முதலிலே சொல்கின்றார்கள். ஆனால் அவர்கள் ஆட்சி அமைத்ததற்கு பிறகு என்ன செய்கின்றார்கள்? இதே ஒரு விடயத்தை தான் செய்கின்றார்கள். அதை விட விஜய் தன்னுடைய கொள்கைகளுக்குள் தன் சொல்லப்படாத விடயத்தை மக்களுக்கு செய்ததற்கு பிறகு சில விடயங்களை சொல்லலாம் என்று நினைப்பதிலே கண்டிப்பாக தவறு கிடையவே கிடையாது. ஆகையினால் அதை மட்டுமே நாங்கள் சிந்திக்காமல், ஏனென்றால் அந்த நிறைய கொள்கைகளோடு இருந்த தலைவர்கள் எல்லாம் மிகப்பெரிய தோல்வி அடைந்திருக்கின்றார்கள். அப்போ அதனுடைய காரணம் என்னவாக இருக்கிறது? இப்போ சீமான் எல்லோருக்குமே தமிழர்களுக்கு நிறைய அவர் மீது கண்டிப்பாக அவர் வெற்றி பெற வேண்டும், அவரோடு கூடுதலான விருப்பம் எல்லா மக்களுக்குமே இருந்தது. அதே நேரத்தில் எங்களுடைய தாயகத்தை அடிக்கடி நினைவுபடுத்துகின்ற ஒரு தமிழர்களுக்காக எப்பொழுதுமே குரல் கொடுக்கின்ற ஒருவர், அவருடைய தோல்வி கூட இன்று ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு தான் தமிழர்கள் மக்கள் மத்தியிலே
கூட இருக்கின்றது. ஏன் அந்த தோல்வி அங்கே அவருக்கு இவ்வளவு பின்தங்கி போவதற்கு என்ன காரணமாக அமைந்தது அப்படின்ற ஒரு விடயம் இன்று பேசப்படுகின்ற அளவுக்கு வந்திருக்கின்றது என்றால், ஏதோ ஒரு விடயம் இப்ப மக்களுக்காக அவர் விவசாய துறையிலே வந்து நிறைய விடயத்தை செய்ய வேண்டும் என்று அவருடைய கொள்கையிலே பதியப்படுகிறது, சொல்லப்படுகிறது. ஆனால் செயல்முறை திட்டங்களிலே என்னென்ன செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று அங்கே பார்க்கின்ற தேடி பார்க்கின்ற பொழுது அவர்களை சுற்றி இருக்கின்ற சூழலிலே சில விடயங்கள் குறைவதன் காரணமாக மக்கள் அதை விரும்பவில்லை. அதன் காரணமாக வேண்டாம் அப்படின்னு சொல்லி மக்களே எல்லாவற்றையும் ஒரு பக்கமாக இவர்கள் இருக்கட்டும், இவர் வந்தால் ஒரு மாற்றம் வரும் என்பதற்காக ஒரு நல்ல ஒருவரை தெரிவு செய்திருக்கலாம். மக்களுடைய மனதிலே பதிந்து ஒரு நல்ல ஒரு முடிவாக மக்களுக்கு ஏதாவது ஒரு நிம்மதியான ஒரு நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு ரீதியிலே மக்கள் வாக்குகளை கொடுத்திருக்கின்றார்கள். இனி அது அதற்கு பிறகு அவர்கள் எப்படி மாற்றம் அடைய போகின்றார்கள், எதையெல்லாம் செய்ய போகின்றார்கள், இப்ப ஒரு பொறுப்பை கொடுக்கின்ற பொழுது நாங்கள் இந்த இடத்திலே இப்ப நான் இருக்கின்றேன் என்றால் எனக்கு கொடுக்கப்பட்ட சில விடயங்களை நான் முடிந்தவரை அதை சரியாக செய்ய வேண்டும் என்றுதான் நான் யோசிப்பேன். அதே மாதிரி அவருடைய கொள்கைகளுக்குள்ளும் அது மிக முக்கியமானதாக எந்த நேரமும் அவருடைய சிந்தனைக்குள் அந்த மக்களுக்கு ஏதோ ஒரு நல்ல எதையெல்லாம் குறைபாடுகள் இருக்கிறதோ அதையெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றுதான் யோசிப்பார்கள். ஆகையினால் இது நிவர்த்தி செய்கின்ற பொழுது எல்லாமே அவர் இன்னும் பல ஆண்டு காலமாக மக்கள் அவரை ஆதரித்த வண்ணம் இருப்பார்கள். இவ பத்மா சொன்ன மாதிரி சில காலங்கள் மட்டுமே இருக்குமாக இருந்தால் இடைக்காலத்தோடு அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். இது நிறையவே இயல்பான வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கின்ற ஒரு விடயம். ஆகையினால் இந்த காலங்களுக்கு ஒரு பிடித்தமான ஒரு தலைவரை தெரிவு செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் நாங்களும் ஐத்தமிழ் ஊடாக விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு கண்டிப்பாக நிகழ்ச்சிகளோடு மிக ஆர்வத்தோடு வந்து நிறைய பேர் பேசிக் கொண்டீர்கள். உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். நல்லது நேர்களே, தொடர்ந்து இசை கொண்டாட்டத்தோடு இணைந்திருப்போம். மீண்டும் நாளை காலை பொழுது நிகழ்ச்சிகளோடு உங்களை நான் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பின் உமாராஜ். நன்றி, வணக்கம்.

தமிழிசை முழங்கீர் தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9 102.9

0: உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
1: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
0: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
1: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
0: மூன்றியலில் இவருடைய சேவைகளை 7 நாட்களிலும் 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-969 ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
2: அக்கா எப்படி இருக்கீங்க? இவ்வளவு அப்செட்டா இருக்கீங்க அக்கா, என்னாச்சு? ஏதும் பிரச்சனையா?
3: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற காரும் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கையெல்லாமே காயம், இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
2: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஒரு போன் கால்ல விஷயத்த முடிச்சிருக்கலாம்.
0: அனைத்து விதமான இன்சூரன்ஸ்களையும் நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட். தொடர்புகளுக்கு பானு 514-833-555 எக்ஸ்டென்ஷன் 104.
4: நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட்.
2: ஈஷான், நான் அழகா இருக்கேனா? என் ட்ரெஸ் எப்படி இருக்கு?
5: வேற எங்க கிடைக்கும் நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல மட்டும் தான் கிடைக்கும்.
0: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 514-468-7424.
4: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். For more detail 514-468-7424.
6: ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மதர்ஸ் டே மெகா சேல். ஒன்றியல் முழுவதும் சிறந்த சலுகை இப்பொழுது உங்கள் அருகில். 726 அமைந்திருக்கும் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் குறுகிய கால சலுகைகள். அனைத்து நகைகளுக்கும் மேக்கிங் சார்ஜஸ் 6% மட்டுமே. $500 மேல் கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் காஷ்மீரி பெங்கல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். $5,000 மேல் கொள்வனவு செய்பவர்களுக்கு ஜுவல்லரி பாக்ஸ் இலவசமாக வழங்கப்படும். டைமண்ட் ஜுவல்லரி கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் டைமண்ட் முக்குத்தி இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது. லக்கி ட்ரோ வாய்ப்பு, 11 சில்வர் கிஃப்ட் வெல்ல வாய்ப்பு, மே மாதம் 10ஆம் தேதி வரை மட்டுமே. வெற்றி பெறுபவர்கள் மே மாதம் 10ஆம் தேதி மாலை 7 மணிக்கு அறிவிக்கப்படுவார்கள். நேரில் கடையில் இருப்பவர்கள் மட்டுமே பெருசு பெற முடியும். புதிய வரவு, அழகான சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன், சிறந்த விலை, உயர்ந்த தரம், ஃப்ரீ ரீஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ், 514-655-3315. இந்த மதர்ஸ் டேயை சிறப்பாக்குங்கள். உங்கள் அன்பு அம்மாவுக்கு அழகான ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் நகையை பரிசளியுங்கள். அழகிய தங்க ஆபரணங்களின் களஞ்சியம் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ்.
7: தமிழர்களின் அடையாளம் ஐ தமிழ் எஃப்

அளித்த பாடல் கிரீடா இல்ல பீமா திரைப்படத்திற்காக ஹரி ஜெயராஜன் இசையில் கார்த்திக் மற்றும் ஹரணி பாடியிருந்தாங்க. ஆய்த்தமிழ் எஃப்எம் அலைகள்ல இசை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. நீங்க மோன்ட்ரியல் மண்ணில இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கீங்க அப்படின்னா 514-584-102 என்ற தொலைபேசி அலுவலகத்தில் அழைப்பினை ஏற்படுத்துங்க. அல்லது நீங்க டொரண்டோல இருந்தீங்கன்னா 416-584-102 என்கிற தொலைபேசி அலுவலகத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்தி நீங்க இசை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். இன்றைய தினம் இன்னும் சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நடிகை த்ரிஷா அவர்களுடைய பிறந்த தினம் அப்படின்றதுனால இன்னைக்கு இசை கொண்டாட்டம் நிகழ்ச்சி முழுவதுமே உங்களுக்காக த்ரிஷாவினுடைய பாடல்கள் எல்லாமே வரப்போகுது. உங்களுக்கு த்ரிஷாவினுடைய பாடல்கள்ல த்ரிஷாவுடைய படங்கள்ல எந்த படம் ரொம்ப பிடிக்கும், த்ரிஷாவுடைய பாடல்கள்ல எந்த பாடல் த்ரிஷாவை நினைவுபடுது, எந்த பாட்டு கேட்டா இது த்ரிஷாவோட பாட்டு அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்றத அழைப்பினை ஏற்படுத்தி பகிர்ந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச அந்த த்ரிஷா பாட்டுல இசை கொண்டாட்டம் நிகழ்ச்சியில தாரதுக்கும் நான் தயாராகவே இருக்கிறேன். இன்றைய தினம் இன்னும் சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, த்ரிஷா அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு பதிவை போட்டிருக்காங்க. அதுதான் எல்லாருமே த்ரிஷா அவர்களுடைய பதிவுல நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பகிர்ந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக மே சீசன் ஹாஸ் அபிஷியலி பிகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் மே 4ஆம் தேதி த்ரிஷா அவர்களுடைய பிறந்த தினம் அப்படின்றது. அதுவும் இந்த தடவை என்னுடைய காலம் பிறந்தாச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த என்னுடைய காலம் எந்த காலம் அப்படின்றத நிறைய பேர் நிறைய விதமா இந்நேரம் யூகிச்சிருப்பாங்க. நீங்களும் யூகிச்சிருப்பீங்க. ஆனா அழைப்பினை ஏற்படுத்தி என்ன யூகிச்சீங்க அப்படின்றத சொல்லுங்க. இப்போ ஒரு சிறப்பான பாடல் வருது, பாடல கேட்டுடலாம்.

0: நீங்கள் எங்கே சென்றாலும் எங்கே இருந்தாலும் நாம் உங்களோடு.
1: நிகழ்ச்சிகளை கேட்க, செய்திகளை அறிந்து கொள்ள, இன்னும் பல அம்சங்களோடு ஐடமல் மொபைல் ஆப்,
0: பிளே ஸ்டோரிலும் ஆப் ஸ்டோரிலும் ஐடமல் ரேடியோ மொபைல் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்கள். நாங்கள் இந்நேரமும் உங்களோடு.
2: தமிழின் பெருமைகளோடு மோன்ட்ரியலில் ஐ தமிழ் எஃப்எம்.

102.9 அலைகள் இசை கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. தமிழ் சினிமா இல்ல சினிமா உலகத்துல என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து சுவாரஸ்யமா உங்களுக்காக கொண்டு வந்து தரது என்னுடைய வழக்கம். அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் மே 4 அப்படின்றதுனால சவுத் குயின் அப்படின்னு செல்லமாக அழைக்கப்படுற நடிகை த்ரிஷா அவர்களுடைய பிறந்த தினம் இன்றைக்கு. அதனால இன்றைய தினம் த்ரிஷா அவர்களுடைய சினிமா பயணத்துல சுவாரஸ்யமாக நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இசை கொண்டாட்டம் நிகழ்ச்சியில பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்ற சந்தோஷத்துல தான் வந்திருக்கிறேன். குறிப்பாக நடிகை த்ரிஷா அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு வருவதற்கு முன்னாடி சில விளம்பரங்கள்ல நடித்திருந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நம்ம நிறைய பேர் பார்த்து கூட இருப்போம் இவங்களை, இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு இல்லை அப்படின்னு அவங்களுடைய திரைப்பயணம் ஆரம்பிச்ச காலத்திலாம் யோசிச்சிருப்போம். குறிப்பாக அவங்க தமிழ் சினிமாவில் முதலாவதாக நடிகையாக அறிமுகமாகியது அப்படின்னா அது ஜோடி திரைப்படத்தில் தான். பிரசாந்த் மற்றும் சிம்ரன் அவர்கள் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில வெளியாகிய ஜோடி திரைப்படத்துல சிம்ரனுக்கு தோழியாக ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. ஆனா அந்த திரைப்படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க மிஸ் மெட்ராஸாக இருந்த கால பகுதியில ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அந்த பேட்டியில உங்களுக்கு யூகி சேது அவர்கள் நடத்திய அந்த பேட்டி, அந்த பேட்டியில அவரு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, உங்களுடைய கனவுதான் என்ன, நீங்க வந்து நடிக்க போவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு த்ரிஷா அவர்கள் சொல்லியிருப்பாங்க, நான் வந்து கடைசி வரைக்கும் நடிக்கிறது மட்டும் விரும்பவே மாட்டேன், எனக்கு மாடலிங் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் கால மாற்றத்தால் அவங்க கதாநாயகியாக வலம் வந்து இப்போ பல வருஷங்கள் கழிச்சு தமிழ் சினிமாவினுடைய சவுத் குயினாக மாறியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு பெட்டியில் உங்களுடைய ஆம்பிஷன் என்ன, நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய கோலாக எதை நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எதையும் யோசிக்காம ரொம்ப துணிச்சலா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, நான் வந்து ஒரு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க த்ரிஷா அவர்கள். அப்பவே விளங்கிச்சு த்ரிஷா அவர்கள் எத்தனை கனவுகளோட எவ்வளவு ஒரு பேஷனேட்டான பெண்ணாக அவங்களுடைய துறைக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது. இன்னும் த்ரிஷாவை பற்றிய நிறைய விஷயங்களை நம்ம இசை கொண்டாட்டம் நிகழ்ச்சியில பேச போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுக்கு பிடிச்ச த்ரிஷா பாடல கேட்கலாம். 514-582-102-9 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்க மான்ட்ரியல் இருந்தீங்கன்னா அழைப்பினை ஏற்படுத்துங்க. நீங்க டொரண்டோல இருந்து அழைப்பினை ஏற்படுத்துறேன்னா 416-584-102-9 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்தலாம். ஏ

0: பாய்.
1: ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மதர்ஸ் டே மெகா சேல் ஒன்றியல் முழுவதும் சிறந்த சலுகை இப்பொழுது உங்கள் அருகில். 726 மேல் கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் காஷ்மீரி பெங்கல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். $5,000 மேல் கொள்வனவு செய்பவர்களுக்கு ஜுவல்லரி பாக்ஸ் இலவசமாக வழங்கப்படும். டைமண்ட் ஜுவல்லரி கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் டைமண்ட் முக்குத்தி இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது. லக்கி ட்ரோ வாய்ப்பு 11 சில்வர் கிஃப்ட் வெல்ல வாய்ப்பு மே மாதம் 10 வரை மட்டுமே. வெற்றி பெறுபவர்கள் மே மாதம் 10 மாலை 7 அறிவிக்கப்படுவார்கள். நேரில் கடையில் இருப்பவர்கள் மட்டுமே பெருசு பெற முடியும். புதிய வரவு அழகான சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன், சிறந்த விலை, உயர்ந்த தரம், ஃப்ரீ ரீஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் 514-655-3315. இந்த மதர்ஸ் டேயை சிறப்பாக்குங்கள். உங்கள் அன்பு அம்மாவுக்கு அழகான ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் நகையை பரிசளியுங்கள். அழகிய தங்க ஆபரணங்களின் களஞ்சியம் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ்.
2: உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
3: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்து காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
2: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்த

0: கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
1: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
0: மொன்றியலில் இவருடைய சேவைகளை 7 நாட்களிலும் 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-969. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
2: அக்கா எப்படி இருக்கீங்க? ஏன் இவ்ளோ அப்செட்டா இருக்கீங்க அக்கா? என்னாச்சு, ஏதும் பிரச்சனையா?
3: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற கார் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கையெல்லாமே காயம், இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
2: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது, ஒரு போன் கால்ல விஷயத்தை முடிச்சிருக்கலாம்.
0: தொடர்புகளுக்கு பானு 514-833-555 extension 104.
4: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல்.
5: ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம்.
6: வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும்.
5: ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக்கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக்கொள்ளலாம்.
6: அம்மாவின் கைமணம் மாற அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: Fish Cartel, இலக்கம் 1581 Rue Gentilhon East, Montreal, Fabry Metro-க்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581.
2: ஈஷான், நான் அழகா இருக்கேனா? என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? உன்னதானே கேட்டுட்டு இருக்கேன், அந்த ஜன்னல் பாத்துட்டு இருக்க, அப்படி என்ன அந்த ஜன்னல்ல இருக்கு?
7: ஏய், இது இவ்வளவு அழகா இருக்கு, எங்க வாங்கின?
2: எதடா கேக்குற?
7: ஏய், இது விண்டோல போட்டுருக்க
2: மட்டும்தான் கிடைக்கும்.
0: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 514-468-7424.
8: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். For more detail 514-468-7424.
0: செவிகளுக்கு இனிய விருந்தாய் ஐ தமிழ் FM மொன்றியலில் 102.9 அலைவரிசையில்.

102.9 அலைகள்ல இசை கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. லேசாலே சத்திரி படத்திற்காக கார்த்திக் பாடிய அழகான பாடல், அதுவும் நம்ம உலக அழகி த்ரிஷாவுக்காக அந்த பாடல் இருந்துச்சு, அந்த பாடல கேட்டு வந்தாச்சு. இப்போ த்ரிஷா அவர்களுடைய திரைப்பயணம் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். த்ரிஷா வந்து தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய அத்தனை பெரிய நட்சத்திரங்களோ நடிச்சிட்டாங்க. தமிழ் சினிமா மட்டும் இல்ல, தெலுங்கு திரையுலகம், அதை தாண்டி ஹிந்தி திரையுலகம் அப்படின்னு சொல்லி எல்லா நடிகர்களோடையுமே அவங்க வந்து சூப்பர் ஸ்டார்ஸோடையுமே நடிச்சிட்டாங்க. இருந்தாலும் அவங்க தமிழ் சினிமாவில் நீண்ட காலமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு நடிக்கலையே அப்படின்ற கவலை அவங்களுக்கு இருந்துச்சு. குறிப்பாக இயக்குனர் சங்கர் அவர்களுடைய இயக்கத்துல வெளியாக இருந்த சிவாஜி திரைப்படத்துல ஸ்ரேயாவுக்கு பதிலாக, ஸ்ரேயாவுக்கு முதல்ல நடிகை த்ரிஷா அவர்கள் தான் கதாநாயகியாக நடிப்பதாக இருந்தது. அந்த சூப்பர் ஸ்டாரோடு நடிக்க இருந்த வாய்ப்பு அவங்களுக்கு வந்து கைதவரி போய் அந்த திரைப்படத்தில் த்ரிஷா ஸ்ரேயா நடிச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது த்ரிஷா வெளிப்படையாக சொன்ன ஒரு உண்மை, எனக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு நடிக்கணும் அப்படின்னு ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மிஸ் ஆகி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. இந்த சமயத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு பக்கம் இருக்கு, அவங்க கமல்ஹாசன் அவர்களோடு நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருந்தாங்க, மன்மது நம்பு, அதுக்கு பிறகு தூங்காவனம், இப்போ சமீபத்துல தக் லைஃப் திரைப்படத்திலுமே முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிகை த்ரிஷா அவர்கள் நடிச்சிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு அவங்க நடிக்க வேண்டியிருந்த கனவு நனவானுச்சா. பேட்ட திரைப்படத்துல ஒரு குட்டி கதாபாத்திரமா இருந்தாலும் கதையில முக்கியமான ஒரு கதாபாத்திரத்துல த்ரிஷா அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஜோடியாவும் நடிச்சிருந்தாங்க. இப்ப சொல்லுங்க, அவங்க உண்மையிலேயே சவுத் குயின் தானே?

0: ஐத்தமிழ் FM செய்திகள்.
1: ஐத்தமிழ் FM-இன் மதிய நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் என் ஷைலி பிரேம்.
0: தலைப்புச் செய்திகள்.
1: பொது தேர்தலுக்கான பிரச்சாரத்தை ஆரம்பித்துள்ள முதல்வர் கிறிஸ்டின் பிரஷேட். இலங்கை மாலைதீவு ஜனாதிபதிகளுக்கு இடையில் இருதரப்பு பேச்சுவார்த்தை. ராஜகிரியில் கைது செய்யப்பட்ட 120 வெளிநாட்டவர்களுக்கு விளக்கமறியல். முன்னாள் முதல்வர் MGR-இன் சாதனையை முறியடித்த தவிக தலைவர் விஜய். அமெரிக்க கடற்படை கப்பல்கள் தாக்கப்படவில்லை, சென்ட்காம் மறுப்பு.
0: கனேடிய செய்திகள்.
1: கியூபெக் மாகாணத்தில் பார்ட்டி கியூபெக்வா கட்சிக்கு ஆட்சிக்கு வந்தால் முதலாம் ஆண்டில் வீடற்றோர் பிரச்சினையை தீர்ப்பதற்கே முதலிடம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பார்ட்டி கியூபெக்வா கட்சியின் தலைவர் பால் செயின்ட் பிளேயர் பிளாம்மன்டன் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய பிளாம்மன்டன், கியூபெக் மாகாணத்தில் வீடற்றவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக தெரிவித்தார். தமது கட்சி வெற்றி பெற்று அரசு அமைத்தால் முதல் 12 மாதங்களில் இந்த சமூக பிரச்சினையை தீர்க்க உள்ளதாகவும், அதுவே தமது அரசாங்கத்தின் முதன்மையான சமூக பணியாக இருக்கும் என்றும் அவர் பிரகடனம் செய்தார். வெறும் தற்காலிக முகாம்களை அமைப்பதற்கு பதிலாக நிரந்தர தீர்வை நோக்கி தமது அரசு நகரும் என பார்ட்டி கியூபெக்வா கட்சியின் தலைவர் பால் செயின்ட் பிளேயர் பிளாம்மன்டன் கூறினார். வீதிகளில் வசிப்பவர்களுக்கு தேவையான மனநல ஆலோசனைகள் மற்றும் மருத்துவ சிகிச்சைகளை வழங்க சிறப்பு மருத்துவக் குழுக்களை தமது அரசாங்கம் அமைக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கியூபெக் லிபரல் கட்சியின் தலைவர் சார்ல்ஸ் மில்லியர்ட் மாகாணத்தின் கடுமையான மொழிச்சட்டமான பில் 96-க்கு ஆதரவாக கருத்து தெரிவித்தமை கியூபெக்கில் வாழும் சிறுபான்மை மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய மில்லியர், கியூபெக்கில் லிபரல் கட்சி ஆட்சிக்கு வந்தால் பிரெஞ்சு மொழியை பாதுகாக்கும் பில் 96 சட்டத்தின் நாட் வித் ஸ்டாண்டிங் கிளவுஸ் எனப்படும் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்த தயங்கப்போவதில்லை என தெரிவித்தார். இந்த சிறப்பு அதிகாரம் தனிமனித அடிப்படை உரிமைகளை மீறும் சட்டப்பிரிவுகளையும் நீதிமன்ற விசாரணைகளில் இருந்து பாதுகாக்க வழிவகை செய்கிறது. லிபரல் கட்சியின் பாரம்பரிய ஆதரவாளர்களான ஆங்கிலம் பேசுவோர் இதனை தங்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் என கருதுகின்றனர். கியூபெக் மாகாணத்தில் லிபரல் கட்சியானது சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாக்கும் கட்சியாகவே நீண்டகாலமாக பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது பிரெஞ்சு மொழி பேசும் மக்களின் வாக்குகளை கவர்வதற்காக அந்த கட்சி தனது கொள்கையிலிருந்து பின்வாங்குவதாக குற்றம் சாட்டப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கியூபெக் மாகாணத்தின் புதிய முதல்வர் கிறிஸ்டின் பிரஷேட் மாண்ட்ரியலின் ஜாக்கார்டியர் பாலத்தில் நிர்ணயிக்கப்பட்ட வேகத்தை விட 106 கிலோமீட்டர் அதிவேகமான கார் ஓட்டியதாக 18 வயது இளம்பெண் ஒருவருக்கு $2,700 அதிகமான அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அந்த பாலத்தில் மணிக்கு 50 கிலோமீட்டர் மட்டுமே வேகம் செல்ல அனுமதியுள்ள நிலையில் அந்த இளம்பெண் தனது காரை மணிக்கு 156 கிலோமீட்டர் வேகத்தில் செலுத்தியது கண்டறியப்பட்டது. அனுமதிக்கப்பட்ட வேகத்தை விட 106 கிலோமீட்டர் கூடுதலாக சென்றுள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளது. வாகனத்தை செலுத்திய வேளையில் அந்த பெண் மது அருந்தியிருந்ததாகவும் சோதனையில் உறுதியானது. உடனடியாக அவரது ஓட்டுநர் உரிமம் 90 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டதோடு அவர் ஓட்டி வந்த காரும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது. கியூபெக் சட்டப்படி 22 வயதிற்குட்பட்ட ஓட்டுநர்கள் சிறிதளவு மது அருந்தியிருந்தாலும் அது குற்றமாக கருதப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்வது இலங்கை செய்திகள்.
1: இலங்கைக்கு அரசு பயணம் மேற்கொண்டுள்ள மாலைதீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொயிஸ் மற்றும் ஜனாதிபதி அனுர்குமாரி திசாநாயக்க ஆகியோருக்கு இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற மாலைதீவு ஜனாதிபதியை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வை தொடர்ந்து இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகின. இங்கு மாலைதீவு ஜனாதிபதியை மிகவும் அமோகமாக வரவேற்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது அழைப்பை ஏற்ற இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டமைக்கு தனது நன்றியை தெரிவித்தார். இலங்கை மற்றும் மாலைத்தீவுக்கு இடையிலான ராஜதந்திர உறவுகளுக்கு 61 ஆண்டுகள் நிறைவடையும் தருணத்தில் இடம்பெறும் முகமது மொய்சுவின் இந்த இலங்கை விஜயமானது இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான பங்களிப்பு, நம்பிக்கை மற்றும் நட்புறவை பிரதிபலிக்கிறது என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனிருக்குமார திசாநாயக்க, எதிர்காலத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் ஒரு புதிய மைல்கல் எட்டப்படும் எனவும் நம்பிக்கை வெளியிட்டார். இருநாட்டு மக்களுக்கும் பரஸ்பர நன்மைகள் கிடைக்கும் வகையில் பொருளாதார, கலாச்சார மற்றும் சமூக உறவுகள் உள்ளிட்ட பன்முக கூட்டாண்மையை மேலும் வளர்ப்பது மற்றும் பன்முகப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து தலைவர்கள் இங்கு விரிவாக கலந்துரையாடினர். இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேராத், தொழிலமைச்சர் மற்றும் நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ ஆகியோரும், மாலத்தீவு அரசாங்கத்தின் சார்பில் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் இர்திஷாம் ஆதம் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி வெளிநாட்டு உறவுகள் தொடர்பான ஜனாதிபதியின் முதன்மை செயலாளர் முகமது நசீர் ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். கனடா மற்றும் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர்களை மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தலைமையிலான இலங்கை தமிழரசுக் கட்சிக் குழுவினர் இன்று மட்டக்களப்பு தனியார் விடுதியில் சந்திப்பினை மேற்கொண்டனர். இந்த சந்திப்பின் போது சமகால அரசியல் தொடர்பாகவும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அண்மைக்காலமாக நிலவுகின்ற தொல்லியல் திணைக்களத்தினால் ஏற்படுகின்ற பிரச்சினைகள் தொடர்பாகவும் உயர்ஸ்தானிகர்களிடம் எடுத்துரைக்கப்பட்டது. தொல்லியல் திணைக்களத்தினால் தமிழர்களின் காணிகள் திட்டமிடப்பட்டு கபளீகரம் செய்யப்படுகின்றது. தமிழர்களுக்கு ஒரு சட்டமும், சிங்களவர்களுக்கு இன்னும் ஒரு சட்டமும் பிரயோகிக்கப்படுவது தொடர்பாகவும் எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் மயிரத்தமிழ், மாதவனை, மெய்ச்சற்றரை மற்றும் வனக்காணிகள் தொடர்பாக தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற அநீதிகள் சம்பந்தமாகவும் கலந்துரையாடப்பட்டதுடன் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் உள்ள பிரச்சினைகள் சம்பந்தமாகவும் பேசப்பட்டுள்ளது. கிராமங்களில் உள்ள மக்களுக்கான அடிப்படை தேவைகள் பல இருக்கின்ற போது அரசாங்கம் மக்களுக்கு ஆசை வார்த்தைகளை கூறி தொடர்ச்சியாக ஏமாற்றி வருகின்றமை தொடர்பாக உயர்ஸ்தானிகர்களுக்கு எடுத்துக் கூறப்பட்டது. தெமட்டிகுடை ரயில் நிலையத்துக்கு அருகில் ரயில் ஒன்று தடம் புரண்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக பல ரயில்கள் தாமதமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ராஜகிரிய பகுதியில் நேற்று கைது செய்யப்பட்டு சீனா, மலேசியா, தாய்லாந்து மற்றும் வியட்நாம் உள்ளிட்ட 9 நாடுகளைச் சேர்ந்த 120 வெளிநாட்டினர்களை எதிர்வரும் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க பொதுக்கடை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டத்தை மீறியமை, இணையவழி குற்றங்களுடன் தொடர்புடையமை போன்ற சந்தேகத்தின் பேரில் ராஜகிரியவில் உள்ள மத பலிக்கட வீதி அருகில் வைத்து இவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 10 கோடி ரூபாவுக்கும் அதிக மதிப்புள்ள கணினிகள் மற்றும் உபகரணங்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சம்பனி சித்துப்பாத்தி மனிதபுதை குழியில் அன்று திங்கட்கிழமை ஒரு கைக்குழந்தை உட்பட மேலும் 4 எண்புக்கூட்டு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. மேலும் அடையாளம் காணப்பட்ட 4 எண்புகள் அகழ்ந்தும் எடுக்கப்பட்டுள்ளது. இன்று புதிதாக அடையாளம் காணப்பட்ட 4 எண்புக்கூடுகளுடன் சேர்த்து அப்புதைகுழிகள் மொத்தமாக அடையாளம் காணப்பட்டுள்ள எண்புக்கூடுகளின் எண்ணிக்கை 250 அதிகரித்துள்ளது. மேலும் அங்கு இன்று புதிதாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட அந்த கூட்டுத் தொகுதியோடு சேர்த்து அங்கு மொத்தமாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட எண்புக்கூடுகளின் எண்ணிக்கை 147 அதிகரித்துள்ளது.
0: அடுத்து இந்திய செய்திகள்.
1: தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் சாதனையை முறையடித்துள்ளார். 1977 சட்டப்பேரவை தேர்தலில் முதன்முறையாக போட்டியிட்ட எம்ஜிஆரின் அதிமுக 33.52% வாக்குகளை பெற்றதே சாதனையாகியிருந்தது. இந்த நிலையில் 2026 தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இதுவரை 34.89% வாக்குகளை பெற்றுள்ளது. இதுவரை 1,62,00,000 வாக்குகளை பெற்றுள்ளது. இதன் மூலம் எம்ஜிஆரின் சாதனையை விஜய் முறியடித்துள்ளார். தற்போதைய நிலவரப்படி தமிழக வெற்றிக் கழகம் 107, திமுக 73, அதிமுக 54 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. தவிக்க போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே ஆட்சி அமைக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. பெரும்பான்மைக்கு 117 இடங்கள் தேவை. எனினும் தவிக்க மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை பதிவு செய்துள்ளது. பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதிகளில் விஜய் அமோக வெற்றி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: ஐ தமிழ் உலக செய்திகள்.
1: ஈரான் துறைமுகங்களில் அமெரிக்க படைகள் கடற்படை முற்றுகையை செயற்படுத்தி வருவதோடு ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டத்திற்கும் ஆதரவளித்து வருவதாக அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் அமெரிக்க கடற்படை கப்பல்கள் எதுவும் தாக்கப்படவில்லை என்றும் அந்த மையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. எச்சரிக்கைகளை மீறி ஜாக் தீவுகள் பகுதிக்கு அருகில் சென்ற அமெரிக்க கடற்படை கப்பல் மீது இரண்டு ஏவுகணைகள் தாக்கியதாக ஈரானிய ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் முன்னதாக வெளியிட்டிருந்த தகவலை அமெரிக்காவின் இந்த அறிவிப்பு முரண்படுத்துகிறது. இந்திய மற்றும் சர்வதேச நாடுகளின் வணிக கப்பல்களின் பாதுகாப்பான போக்குவரத்துக்கு உதவும் வகையில் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற திட்டத்தை அமெரிக்கா முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: பொதுத் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை ஆரம்பித்துள்ள முதல்வர் கிறிஸ்டின் பிரஷேட். இலங்கை மாலைத்தீவு ஜனாதிபதிகளுக்கிடையில் இருதரப்பு பேச்சுவார்த்தை. ராஜகிரியவில் கைது செய்யப்பட்ட 120 வெளிநாட்டவர்களுக்கு விளக்கம் அறியல். முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் சாதனையை முறியடித்த தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய். அமெரிக்க கடற்படை கப்பல்கள் தாக்கப்படவில்லை, சென்ட்காம் மறுப்பு. இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நமது அடுத்த பிரதான செய்திகளை 6 மணிக்கு நீங்கள் கேட்கலாம்.

இசை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு தொடர்ந்து இணைந்திருக்கிறீங்க ஆய்த்தமிழ் எஃப்எம் அலைகள்ல. இன்றைய தினம் நடிகை த்ரிஷா அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. அதனால இசை கொண்டாட்டம் நிகழ்ச்சியில உங்களுக்காகவே த்ரிஷாவினுடைய சிறப்பான ஃபேமஸான பாடல்கள் எல்லாமே நான் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு

திருச்சியில் இருந்தீங்கன்னா 29 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு, நீங்க டொரண்டோல இருந்தீங்க அப்படின்னா 416-584-102-9 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்தலாம். இப்போ ஒரு பாடல் கேட்போம்.

ஐதமிழ் எஃப்எம் அலைகள் இசை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. ஒழித்த பாடல் அலை திரைப்படத்திற்காக வித்யாசாகரன் இசையில் கார்த்திக் மற்றும் ஸ்ரீவர்தினி பாடியிருந்தாங்க. அந்த பாடல இன்றைய தினம் நடிகை த்ரிஷா, சவுத் குயின் த்ரிஷா அவர்களுடைய பிறந்த தினம் அப்படின்றதுனால அவங்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் பத்தி எல்லாமே பேசியிருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது இப்போ நீங்க கேட்ட பாடல் அலை திரைப்படத்தில் அமைந்த பாடல், நடிகர் சிம்பு எஸ்டிஆர்னு இப்போ எல்லாருமே செல்லமாக அழைத்துட்டு இருக்கோம். எஸ்டிஆர் மற்றும் த்ரிஷா கூட்டணி அப்படின்றது ரொம்பவும் சிறப்பாக இருக்கு. அப்போ ஏர்லி 2000களுடைய ஆரம்ப கால பகுதியில் அவங்க இருவரும் இணைந்து நடித்த திரைப்படங்களாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களுடைய இயக்கத்தில் அவங்க நடித்த விண்ணை தாண்டி வருவாயா அப்படின்ற திரைப்படமாக இருக்கட்டும், இவை எல்லாமே இந்த ஜோடி ரொம்ப நல்லா இருக்கு ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு அப்படின்னு மெய்சில் இருக்க வைத்தது. அதுவும் குறிப்பாக த்ரிஷா அவர்கள் திரையில வந்தாங்க அப்படின்னாலே எல்லோருமே மெய் மறந்து அவங்களுடைய அழகு, அவங்க நடிப்புல மெய் மறந்து போயிடுவாங்க. குறிப்பாக விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படம் அவங்களுடைய நடிப்புக்கு தீனி போட்ட ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். குறிப்பாக த்ரிஷா அவர்கள் திரையில அழகாக தோன்றுறாங்க அப்படின்ற தாண்டி அவங்க திரையில பயன்படுத்தக்கூடிய உடைகள், அவங்க தோன்றும் விதம், அவங்க ஒரு கதாபாத்திரத்தை கேரி பண்ற விதம், ஒரு கதாபாத்திரத்தினுடைய உணர்ச்சிகளை ரொம்பவும் இலகுவாக இயல்பாக அவங்க வெளிப்படுத்துற விதம் எல்லாமே அதிகமாக பாராட்டப்படும். குறிப்பாக வினை தாண்டி வருவாய் திரைப்படத்துல அந்த ஜெஸ்ஸி அப்படின்ற கதாபாத்திரத்துக்கு பின்னால அந்த கதாபாத்திரத்தினுடைய உணர்ச்சிகள் இது எல்லாத்தையுமே ரொம்பவும் அழகா அந்த கதாபாத்திரத்தினுடைய தடுமாற்றம், கார்த்திக்குங்கிற அந்த கதாபாத்திரத்தின் மீது அவங்க காதல் பயப்படுவாங்க, இருந்தாலும் அது ரியாலிட்டியில சரிவராது அப்படின்றத உணர்ந்து அவங்க நடந்து கொள்ளும் விதம், இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக நடிகை த்ரிஷா அவர்கள் வெளிப்படுத்தியிருப்பாங்க. என்னதான் த்ரிஷா தேவதை மாதிரியே அவங்க உலக அழகி சவுத் குயின் என்னதான் சொன்னாலும், நடிகை அப்படின்னு வரும்பொழுது த்ரிஷா தான் ஒரு சிறந்த நடிகை அப்படின்றதையுமே அவங்களுடைய ஒவ்வொரு திரைப்படங்கள்லையுமே நிரூபிச்சு கொண்டுதான் இருக்கிறாங்க. இப்போ நம்ம அடுத்ததான் இன்னும் ஒரு த்ரிஷாவினுடைய பாடல கேட்டு வந்துடலாம்.

0: நேரம் 12:30.
1: நீங்கள் எங்கே சென்றாலும் எங்கே இருந்தாலும் நாம் உங்களோடு.
2: நிகழ்ச்சிகளை கேட்க, செய்திகளை அறிந்து கொள்ள, இன்னும் பல அம்சங்களோடு ஐடமல் மொபைல் ஆப்,
1: பிளே ஸ்டோரிலும் ஆப் ஸ்டோரிலும் ஐடமல் ரேடியோ மொபைல் ஆப்ஸை டவுன்லோட் பண்ணுங்கள். நாங்கள் இந்நேரமும் உங்களோடு.
3: தமிழர்களின் அடையாளம் ஐ தமிழ் எஃப்எம்.

திருப்பாச்சி திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் உமா ரமணன் பாடிய பாடல் கேட்டிருந்தீங்க. இன்றைய தினம் சவுத் குயின் த்ரிஷா அவர்களுடைய பிறந்த நாள் ஸ்பெஷல் அப்படின்றதுனால இசை கொண்டாடத்தில் அவங்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த அவங்களோடு நடித்த எந்த ஹீரோட அவங்க சேர்ந்து நடித்தது சூப்பராக இருந்துச்சு, அவங்களுடைய திரைப்பயணத்தில் அவங்க சொன்ன முக்கியமான விஷயங்கள், அவங்களுடைய திரைப்பயணம் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய நடிப்புக்கு எப்படி ரசிகர்கள் உருவானாங்க, இப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அடுத்ததான் பேசிட்டே இருக்கோம். குறிப்பாக த்ரிஷா அவர்கள் எந்த நடிகரோடு நடித்தாலும் அவரோட நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. குறிப்பா இப்போ நான் சொல்ல போற நடிகரும் அந்த வகையரா தான். இவரை கில்லி திரைப்படத்துல செல்லம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே வந்து த்ரிஷாவுக்கு வந்து இவர் ஒரு பக்காவான வில்லன் அப்படின்னு நம்ம அந்த திரைப்படத்துல பார்த்து ரசித்திருப்போம். முத்துப்பாண்டி கதாபாத்திரத்துல நம்ம பிரகாஷ் ராஜ் அவர்கள் நடிச்சிருப்பாரு. குறிப்பாக இப்போ சமூக வலைதளங்கள்லாம் இப்போ ட்ரெண்ட்ல இருந்து எல்லாம் போயிட்டு இருக்க காலகட்டத்தில் கூட முத்துப்பாண்டி உண்மையா காதலிச்சார்ல தனலட்சுமியா அப்படின்னு கூட கலாய்ச்ச மீம்கள்லாம் பார்த்துருப்போம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நடிகர் பிரகாஷ் ராஜ் மற்றும் த்ரிஷா அணிந்து நிறைய திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க. அதுல இந்த கில்லி திரைப்படம் ஒரு மைல்கல்லான திரைப்படம். ஆனா அது ஒரு பக்கம் இருக்க, பிரகாஷ் ராஜ் அவர்கள் வில்லன் கதாபாத்திரம் மட்டுமே நடிக்கிறவர் கிடையாது, அவர் நல்ல குணச்சத்திர கதாபாத்திரங்கள் நடிப்பார் அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த சான்றாக அமைந்த ஒரு திரைப்படம் தான் அபியும் நானும். அபியும் நானும் திரைப்படத்தை ராதா மோகன் அவர்கள் இயக்கியிருந்தார். இந்த அபியும் நானும் திரைப்படத்துல கதையானது பிரகாஷ் ராஜ் மற்றும் த்ரிஷாவுக்கு இடையிலான ஒரு அப்பா மகளுக்கு இடையிலான உறவை அடிப்படையாக கொண்டதாக தான் இருக்கும். ஒரு மகளை சின்ன வயசுல எப்படி பேணி பாதுகாத்து பராமரிச்சு பாசம் காட்டி அவங்க ஒரு முழு மனுஷியா வளர்ந்து தனியாக முடிவெடுக்கும் தருவாய்க்கு வரும் பொழுது ஒரு அப்பாவருடைய மனநிலை எப்படியாக மாறுது, தான் பெற்று வளர்க்கிற அந்த குழந்தை வளர்ந்து நிற்கும் பொழுது அப்போ ஒரு தந்தை அதை எப்படி எதிர்கொள்றாரு, இந்த மாதிரியான விஷயங்களும் ரொம்பவும் அழகாகவும் கவித்துவமாகவும் அபியும் நானும் திரைப்படம் காட்டியிருக்கும். குறிப்பாக இந்த திரைப்படத்துல பிரகாஷ் ராஜ் அவர்களுடைய நடிப்பு பார்க்கும் பொழுது ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். அதே சமயத்துல நடிகை த்ரிஷாவை பார்க்கும் பொழுது இப்படி ஒரு பொண்ணு எல்லா வீட்லயும் இருந்தா எவ்வளவு சிறப்பானதாக இருக்கும் அந்த குடும்பம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை கொண்டு வந்திருப்பாங்க த்ரிஷா அவர்கள். குறிப்பாக இந்த திரைப்படத்துல த்ரிஷா மற்றும் பிரகாஷ் ராஜ் அவர்கள் இதற்கு முன்னதாக அவங்க இருவருக்குமே இருந்த அடையாளமான முத்துப்பாண்டி தனலட்சுமி அப்படின்ற அடையாளத்தை முழுமையாக தகர்த்துட்டு ஒரு அப்பா மகளாகவே மாறியிருப்பாங்க இந்த அபியும் நானும் திரைப்படத்துல. அதனால நடிகை த்ரிஷா மற்றும் பிரகாஷ் ராஜ் அவர்களுடைய இந்த கெமிஸ்ட்ரி திரையில ரொம்பவும் சிறப்பானதாகவே அமைஞ்சிருக்கும். இன்னும் த்ரிஷா நிறைய நடிகர்களோட சிறப்பாக நடிச்சிருக்காங்க, அது பற்றி எல்லாமே தொடர்ந்து பேசலாம். இப்போ நம்ம பாட்டு கேட்போம்.

0: ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மதர்ஸ் டே மெகா சேல். மாண்ட்ரியல் முழுவதும் சிறந்த சலுகை இப்பொழுது உங்கள் அருகில். 726 அமைந்திருக்கும் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் குறுகிய கால சலுகைகள். அனைத்து நகைகளுக்கும் மேக்கிங் சார்ஜஸ் 6% மட்டுமே. $500 மேல் கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் காஷ்மீரி பெங்கல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். $5,000 மேல் கொள்வனவு செய்பவர்களுக்கு ஜுவல்லரி பாக்ஸ் இலவசமாக வழங்கப்படும். டைமண்ட் ஜுவல்லரி கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் டைமண்ட் முக்குத்தி இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது. லக்கி ட்ரோ வாய்ப்பு, 11 சில்வர் கிஃப்ட் வெல்ல வாய்ப்பு மே மாதம் 10ஆம் தேதி வரை மட்டுமே. வெற்றி பெறுபவர்கள் மே மாதம் 10ஆம் தேதி மாலை 7 மணிக்கு அறிவிக்கப்படுவார்கள். நேரில் கடையில் இருப்பவர்கள் மட்டுமே பெருசு பெற முடியும். புதிய வரவு, அழகான சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன், சிறந்த விலை, உயர்ந்த தரம், ஃப்ரீ ரீஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ், 514-655-3315. இந்த மதர்ஸ் டேயை சிறப்பாக்குங்கள். உங்கள் அன்பு அம்மாவுக்கு அழகான ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் நகையை பரிசளியுங்கள். அழகிய தங்க ஆபரணங்களின் களஞ்சியம் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ்.
1: உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
2: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
1: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
2: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
1: மொன்றியலில் இவருடைய சேவைகளை 7 நாட்களிலும் 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-969. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
3: அக்கா எப்படி இருக்கீங்க? இவ்ளோ அப்செட்டா இருக்கீங்க அக்கா? என்னாச்சு, ஏதும் பிரச்சனையா?
4: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற கார் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கையெல்லாமே காயம், இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
3: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஒரு போன் கால்ல விஷயத்தை முடிச்சிருக்கலாம்.
1: அனைத்து விதமான இன்சூரன்ஸ்களையும் நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட். தொடர்புகளுக்கு பானு 514-833-555 எக்ஸ்டென்ஷன் 104.
5: நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட்.
3: ஈஷான், நான் அழகா இருக்கேனா? என் ட்ரெஸ் எப்படி இருக்கு?
6: கிடைக்கும்
1: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 514-468-7424.
5: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். For more detail 514-468-7424.
7: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல்.
8: ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம்.
9: வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும்.
8: ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக்கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக்கொள்ளலாம்.
9: அம்மாவின் கைமணம்.

0: மாறா அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன் சிக்கன் இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: ஃபிஷ் காட்டல் இலக்கம் 1581 ரூ ஜென்டலோன் ஈஸ்ட் மோன்ட்ரியல் ஃபேப்ரி மெட்ரோவுக்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 5147231581.
2: தமிழர்களின் அடையாளம் ஐ தமிழ் எஃப்எம்.

சர்வம் திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா, வினிசையில் ஜாவேத் அலி மற்றும் மதுஸ்ரீ பாடிய பாடல் கேட்டிருந்தீங்க. இந்த லெவல்ல இசை கொண்டாட்டம் நிகழ்ச்சி உங்களுக்காக ஐத்தமிழ் எஃப்எம்ல இருந்து இப்போ நிறைவு பெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்றைய தினம் த்ரிஷா, சவுத் குயின் த்ரிஷா அவர்களுடைய பிற தினம் அப்படின்றதுனால அவங்களுடைய பாடல்கள் எல்லாமே இசை கொண்டாட்டம் நிகழ்ச்சியில உங்களுக்காக வந்திருந்தது. அதை தாண்டி அவங்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள், அவங்களோடு நடித்த சிறப்பான நடிகர்கள் எப்படின்னு, அவங்களுடைய நடிப்பு சிறப்பாக பேசப்பட்ட திரைப்படங்கள், நிறைய விஷயங்களை பேசியிருந்தோம். இது எல்லாமே உங்க எல்லாருக்குமே நல்லதொரு பொழுதுபோக்காக அமைஞ்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில நான் இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போறேன். தொடர்ந்து ஐத்தமிழ் எஃப்எம் நினைஞ்சிருக்க மீண்டும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நிஷாந்த் ஜா. நன்றி, வணக்கம்.

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city. Ekamma ekachakamma wanna kanda
1: heartbeat thayerthe 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி iTamil FM
2: குறி வெச்ச ஏரே விழணும்.

தமிழிசை முழங்கீர் தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9 இல்

உங்களுக்கே தெரியும் வாழ்வியல்னா என்னது, வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையுமே நம்ம வந்து பேச போறோம். நிறைய பேர் வந்து நம்ம முகத்துக்கு என்ன பண்ணலாம், நம்முடைய முடி அழகா இன்னுமே வந்து அடர்த்தி வளர்றதுக்கு என்ன பண்ணலாம், சமையல்ல என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம கொண்டு வரலாம், வித்தியாச வித்தியாசமா வந்து நம்ம சமைச்சு நம்ம அன்புக்குரிய உறவுகளுக்கு வந்து பரிமாறுறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதை விட வேற என்ன வேண்டும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆக இது மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நீங்க நம்ம நிகழ்ச்சியை வந்து கேட்கணும், தொடர்ந்தும் கேளுங்க. இரண்டு மனத்தியாலும் அட்டகாசமான பாடல்களோடும் இந்த மாதிரியான விஷயங்களோடும் வாழ்வியல் அப்படியே நகர்ந்து கொண்டிருக்கு. சரி, ஓகே, நிறைய பேர் வந்து இந்த சமையல்னாலே ஒரு தனி ஒரு கலை, அது வந்து பெண்கள் வந்து அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக வந்து சமைக்கக்கூடிய நிறைய பெண்கள் வந்து இருக்காங்க. இப்போ வித்தியாசமாக வீடுகள்ல எல்லாம் போனீங்கன்னா எப்போதுமே பார்த்தா பெண்கள் வந்து நம்ம கணவருக்கு இதை செய்து கொடுக்கலாம், நம்ம பிள்ளைங்களுக்கு இதை செய்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாச வித்தியாசமாலாம் ட்ரை பண்ணுவாங்க. அநேகமா எங்களுடைய வீடுல எல்லாமே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன் சில நேரங்கள்ல நாமளே வந்து இந்த மாதிரிலாம் செய்யறது உண்டு. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இப்ப ஆண்கள் எல்லாமே களத்துல இறங்கிட்டாங்க இல்லங்க, அதை எப்படி பெண்கள் எல்லாருமே வந்து இப்ப பெண்கள் வந்து எல்லா துறைகள்லயுமே ஆண்களுக்கு நிகரா வாறது மாதிரி நாங்களுமே வந்து சூப்பரா சமைக்கணும்னு சொல்லி இப்ப பெண்களை விட ஆண்கள் வந்து சூப்பரா வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. ஆக பெண்களை இது வந்து நமக்கான ஒரு ரகசியம், நாமளும் வந்து அடுத்தடுத்து இன்னும் சூப்பரான உணவுகள் எல்லாமே நம்ம சமைச்சு சாப்பிடணும். ஆக தொடர்ந்தும் அப்படியே நிகழ்ச்சியை கேளுங்க, நீங்களுமே வந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் சமைச்ச வித்தியாசமா இந்த மாதிரிலாம் உணவெல்லாம் செய்திருக்கேங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும், முதல்ல ஆரம்பத்துல ஏதோ சந்தேகமா தான் செய்தேன், ஆனா பார்த்தா இது பாருங்க பெஸ்டா வந்துருச்சு அப்படின்னு நீங்க செய்த உணவை நம்ம நிகழ்ச்சியில வந்து சொல்லலாம். ஆக சீக்கிரமா வந்து கால் பண்ணி உங்களுடைய அந்த பதில்களை சுவாரஸ்யமா நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். 514-584-102-9 என்ற இலக்கங்களுக்கு நீங்க மொன்றியல் இருக்கக்கூடிய சொந்தங்கள் கால் பண்ணி பேசக்கூடியதா இருக்கும். 416-584-102-9 என்ற இலக்கங்களுக்கு டொரண்டோ வாழ் சொந்தங்களும் கால் பண்ணி பிடிச்ச பாடல்களை கேட்கறது மட்டும் இல்லாம நீங்க செஞ்ச டிஃப்ரெண்டான ஒரு உணவை வந்து சொல்ல போறீங்க. சரி, இந்த நிறைய பேருக்கு என்னன்னா வழக்கமா பெண்களுக்கு வந்து இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு தான் சொல்லணும். அதாவது நமக்கு வந்து ரொம்ப நீளமான கூந்தல் இருந்தா என்ன செய்வோம், நாம வந்து அந்த ஷார்ட்டான வச்சிருக்கக்கூடிய பெண்கள்லாம் பார்த்துட்டு ஆகா நல்லா இருக்குல்ல, இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு வந்து எவ்வளவு ஷார்ட்டா அப்படியே முடியெல்லாம் கட் பண்ணி ரொம்ப அழகா இருக்கு இல்லையா, ஏன் நாமளும் கட் பண்ணுவோமே அப்படின்லாம் நினைப்பாங்க. இதே ஷார்ட்டா கொஞ்சம் முடி வச்சிருக்க கேர்ள்ஸ் என்னன்னு நினைப்பாங்கன்னா ஆஹா என்னமா அழகா அந்த முடிய வந்து வளர்த்துருக்காங்க இல்லையா, நமக்கு பாருங்க இந்த அளவுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி பெண்கள் வந்து இதை வந்து யோசிப்பாங்க. ஆக நமக்கு எது இல்லையோ அதை நினைச்சுதான் நம்ம வந்து அதிக அளவா வருத்தப்படும். இனி அந்த மாதிரிலாம் யோசிக்காங்க, என்ன செய்யணும்னா நம்ம வந்து முடிய வந்து பராமரிக்கணும். எப்போதுமே வந்து நம்ம முடிய ஒரு சில நேரங்கள்ல இந்த வேலைக்கு போற காரணத்தால அவசரத்துல இவ்வளவு வேலை இருக்கு நமக்கு அப்படின்றதால நம்ம நம்மளையே கவனிக்கிறத வந்து குறைச்சிக்கொள்றோம். ஆக அப்படி இருக்கக்கூடாது, நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து செய்யணும். ஆக இந்த ஆயுர்வேதத்துல வந்து முடி பிரச்சனைக்கு வந்து நிறைய மூலிகைகள் கலந்த எண்ணெய்கள் எல்லாமே இருக்கு. நம்ம வந்து நிறைய உடனே வந்து நடக்கணும் அப்படின்றக்காக என்ன செய்யறோம், போறோம், போய் பாக்குற இடங்கள்ல எல்லாம் என்னென்ன எண்ணெய்கள் தலைக்கு வைக்கிறதுக்கான எண்ணெய்கள் இருக்கும் அதெல்லாமே பாக்குறோம், உடனே வாங்குறோம், அதனுடைய பக்க விளைவுகள்லாம் நிறையவே இருக்கும். ஆக முடிந்த அளவுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா வீட்டுல உங்களுக்கு ஒரு தடவை அதை ஒரு கொஞ்ச நேரம் நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வந்து செய்தீங்கன்னா அதை நீங்க வந்து தொடர்ந்து பயன்படுத்தலாம். ஆக இப்ப இருக்கக்கூடிய நிலையில நீங்க வந்து இந்த பெரிய அளவா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்றக்காகலாம் நீங்க வந்து இந்த எண்ணெய்களை வந்து விலை உயர்ந்த எண்ணெய்கள் எல்லாமே வாங்கி தலையில வந்து பயன்படுத்தாதீங்க. முடிந்த அளவுக்கு நீங்க வந்து கருவேப்பிலை இந்த நெல்லிக்காய் இதெல்லாமே சேர்த்து அந்த எண்ணெய வந்து நீங்க வந்து தலைக்கு வந்து வைப்பீங்களா இருந்தா உங்களுக்கு கூந்தல் வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு வளரும். ஆக நீங்க வந்து இதை ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்க, ஏன்னா ஒரு சில விஷயங்கள் இப்ப நாங்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நான் வந்து வாழ்வியல்ல வந்து உங்களுக்கு சொல்றது. அநேகமா நீங்க வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க, பிறகு முடி கொட்டுதே முடி என்ன இப்படி இருக்கு பாருங்க அவங்களுக்கெல்லாம் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஆக இதை வந்து கொஞ்சம் அப்படியே நீங்க செய்து பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம நிகழ்ச்சியில வந்து நீங்க சொல்ல போறீங்க.
சரி வாங்க இப்போ நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல், வித்யாசாகருடைய வித்தியாசமான இசையெல்லாம் பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து என்ன தவம் செய்தனை. அரணி ஸ்ரீகாந்த் ரெண்டு பேருமே பாடுறாங்க, கேட்டுட்டு வருவோம்.

0: சரி கண்ணாடி.
1: இதில் என்னை பார்க்கிறேன், அது உன்னை காட்டுதே.
0: காதல்
1: நம் நான்கு கண்ணில் தோன்றுகின்ற ஒற்றை கணவனா.
0: வாவ், பியூட்டிஃபுல்.

0: சூப்பரான ஒரு பாடலை வந்து கேட்டுட்டு வந்தோம். ஆஹா, என்னமா இந்த பாடலுடைய வரிகள், குரல், இசை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் நம்மளை வந்து அந்த பாடல் வந்த காலகட்டத்துக்குள்ளேயே வந்து கொண்டு போயிடுச்சுன்னா பாத்துக்கோங்களே. சரி, அதான் ஒரு புறம் இருக்கு. இப்ப நம்ம நிகழ்ச்சியில அன்புக்குரிய நேர் வந்திருக்காங்க, அவங்களை முனைத்து கொள்ளலாம். வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம். வீணுஜா, எப்படி இருக்கிறீங்க?
0: வீணுஜா இல்லை, நான் ரீனோ.
1: நிறைய
0: பேர் சொல்றாங்க இந்த ரீனோ வினு ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க.
1: ஆமா,
0: ஆனா என்னுடைய உண்மையான அந்த பெயர் வந்து ரீனோ பிரியா தான். சோ நீங்க வந்து ரீனோ பிரியானு கூப்பிடலாம், பிரியானும் சொல்லலாம், ரீனோனு சொல்லலாம், அது உங்கட விருப்பம். இன்றைக்கு நாள் எப்படி போய் கொண்டிருக்கு உங்களுக்கு?
1: சூப்பரா, சுகமா, ஆரோக்கியமா போய் கொண்டிருக்கு. அங்க எப்படி போய் கொண்டிருக்கிறது?
0: இங்கேயும் சூப்பரா, அடடா, ஆஹா, ஓஹோ அப்படின்னு போயிட்டு இருக்கு. சரி சொல்லுங்க, என்ன சாப்பிட்டீங்க?
1: குத்தரிசி சோறு காய்ச்சி, கத்தரிக்காய் பொரிச்சு,
0: அடடா,
1: தேர்ந்தடுக்க கொஞ்சம் சோயா மீட்டும் பொரிச்சது போட்டு,
0: ஆஹா,
1: அழ தேர்ந்து கரியா காய்ச்சி, பயத்தம்பருப்புல ஒரு கறி காய்ச்சி,
0: அடடா,
1: கீரைக்கறியும் காய்ச்சி, மல்லி மல்லி இலையில ஒரு துவையலன் செய்து அடிபொலியா சாப்பிட்டாச்சு.
0: அடிபொலி, ஆஹா, ஆஹா, நல்ல நேரம். இத வந்து கேக்கும் போது எனக்கு அந்த ஒவ்வொன்னே நீங்க சொல்ற விதம் இருக்கு பாருங்க, எவ்வளவு ரசிச்சா அந்த ரொம்ப அழகா சமைச்சிருக்கீங்க. அத சாப்பிடுறவங்க எல்லாருமே வந்து அப்படியே சிறப்பா சாப்பிடுவாங்களா இருக்கு. எனக்குமே நான் வந்து கேட்டதுலயே கொஞ்சம் திருப்தி ஆயிட்டேன். அடடா, நல்ல ஒரு உணவை வந்து கேட்டமே.
1: பொழுது நாங்கள் ரசிச்சு ருசிச்சு ஆசையா சமைக்க வேணும் படி விதம் விதம்.
0: அது சரி, அது சரி. ஆனா இப்போ பெரும்பாலான சொல்லுங்க,
1: அதோட சேர்ந்து அந்த அன்பையும் சேர்த்து சமைக்க, அது இந்த சுவை இருக்கு, அது தனிச்சுவை.
0: அடடா, அடடா, பாருங்க. சரி, நானும் அந்த அன்பை வந்து ஒரு நாளைக்கு வந்து பங்கு போடணும்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு வாரேன், சரியா? எல்லாமே இந்த இதே சமையல வந்து நீங்க செய்து வைங்க. தலைவலையில இல்லையா? போடுங்க, போடுங்க, நான் ரெடி, நான் ரெடி, நான் வந்து உடனே வாரேன், சரியா?
1: அதோட நாங்களே தலைக்கு என்ன காய்ச்சி வைக்கிறோம், நான் வீட்டுல என்ன காய்ச்சுவேன்,
0: ஆஹா,
1: ஒரு மாதத்துல ஒரு காய்ச்சுவன் வீட்டுல என்ன.
0: சரி,
1: கருவேப்பிலை நல்ல ஃப்ரெஷா வரைக்க வேண்டுவன் ரெண்டு மூன்று கட்டு வேண்டி என்ன செய்வன், அத உருவி நல்லா மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு கழுவி எடுப்பன். கழுவி எடுத்து அதை வச்சிட்டு தண்ணி வடிய, இந்த சின்ன வெங்காயம், மூறு வெங்காயம் இருக்குது, அதை வேண்டி தோலை உரிக்க வேணும். அப்புறம் அந்த பெரிய நெல்லிக்காய் இருக்குது,
0: ஆமா, நெல்லிக்காய்,
1: பெரிய நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் இருக்குது. அப்ப பெரிய நெல்லிக்காயை வேண்டி அதையும் கழுவி எடுத்து வெட்டி வெட்டி அந்த விதையை நீக்கி போட்டு வெட்டி வைக்க வேணும். வச்சிட்டு கரிஞ்சீரகம் வெந்தயமும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அத காஞ்ச மிக்சியில அடிக்க வேணும். அந்த மிக்சியில தனியா அடிக்க வேணும்.
0: சரி, அதை தனியா எடுத்து
1: என்ன செய்ய வேணும், என்ன செய்ய வேணும், இந்த மூண்டையும் சேர்த்து அரைக்க வேணும். மிக்சிக்குள்ள தண்ணி ஒன்றும் விட கூடாது,
0: தண்ணி விடாம அரைக்கணும். சரி, ஓகே. அடுத்து
1: அதை துவைச்சி எடுத்தால் ஒரு சம்பல் மாதிரி இதுல வரும் துவைய, அத தேர்ந்து என்ன செய்ய வேணும், அலைவராவும் கொஞ்சம் வெட்டி போட்டு தேங்காய் எண்ணெய கடையில் வாங்கி கொண்டு வந்து சட்டிக்கு ஊற்றி அதுக்குள்ள காய்ச்சி மெல்லிய தணலில வச்சு காய்ச்சி,
0: ஆஹா,
1: அத பேந்து சூடா வரைக்குள்ள அது அரைச்ச துவையல் எல்லாத்தையும் அதுக்க போட்டு அலைவராவையும் உருவி அதுக்க உழுக்குற உள்ளுக்க இருக்கிற சதைய எடுத்து போட்டு எண்ணெய்க்குள்ள போட்டு நல்லா காய்ச்சி மெல்லிய தணலில காஞ்சு கொஞ்சம் அந்த போட்ட இலையிலாம் அந்த கீழே போய் கொஞ்சம் அப்பளம் மாதிரி முறுமுறண்டு வரும். அந்த சமயத்துல எடுத்து அப்படியே இறக்கி இந்த அடுப்புக்கு கீழே அவன் கிடக்குது, அதை துறந்து சட்டியோட தூக்கி அந்த அவனுக்குள்ள
0: வச்சிட்டா
1: அது வந்து நல்லா ஊறி சாகுது. அது கிடக்குற சட்டை எல்லாம் ஊறி எண்ணெய்க்கு இறங்கி விடும்.
0: எண்ணெய் எல்லாம் இறங்கிடும். சரி,
1: ஆமா, எண்ணெயில இறங்கின உடனே ரெண்டு அண்ணாத்த எடுத்து நல்லா சீலையில ஊத்தி வடிகட்டி புள்ளிஞ்செடுத்து சக்கைய குப்பையில் போட்டு இந்த எண்ணெய ஊத்தி போத்தல்ல வச்சிட்டு கிளாஸ் போத்தல்ல விட்டு
0: விட்டு
1: வச்சிட்டு அத முழு செவ்வாயின் வெள்ளியும்
0: செவ்வாயும் வெள்ளியும்
1: முழு கிழமையில ரெண்டு திறந்தான் அவன் முழுவும் தருணத்தில் அதை ஒரு மணிக்கு ஏலத்துக்கு முதல் தலையில் அந்த சுடுதண்ணிய வச்சு கொஞ்சம் எண்ணெய் அளவு அடுத்து எங்களுக்கு அடுத்து சுடுதண்ணி கொதிக்க வச்சு வெளியில் எடுத்து
0: வெளியில
1: கொதித்த தண்ணிக்குள் வேற ஒரு பாத்திரத்தில் இந்த எண்ணெயில கொஞ்சம் தவிட்டு அந்த சூடாக்க வரும் அந்த சுடுதண்ணிக்குள்ள வச்சு கொஞ்சம் லைட்டா சூடாக்கி போட்டு
0: சரி
1: தலையில வடிவ பூச வேணும் எல்லா இடமும் வடிவ அந்த மண்டை மண்டைக்குள்ள இப்படி விரலால பூசி பூசி விட வேணும்.
0: உண்மைதான், இப்ப இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நிறைய பேர் இத வந்து செய்யறது இல்ல, கடைகளை பார்த்தா வாங்கிடுறமா எண்ணெய தலையில வச்சிடுறமா அப்படின்னு இருக்காங்க.
1: அது கொட்டுண்டு போக முடியல. நாங்களே வீட்டுல எங்கெந்த கையால எங்கெந்த கண்ணால பார்த்து செய்தால் எங்களுக்கு எவ்வளவு ஆரோக்கியம்.
0: அது சரி, ஆரோக்கியத்தை இப்ப இல்ல பசங்க புரிஞ்சு கொள்ள மாட்டேன்றாங்களே, என்ன செய்யறது, நாம தான் சொல்லணும். அது சரி, அது சரி சரி. அப்படியே
1: அப்பா எனக்கு முடியொண்டும் கொட்டுனாது நல்ல வடிவா வளர்ந்ததோ இல்லையோ இருக்கிற முடியாவது கொட்டாம இருக்கும்.
0: ஆஹா ஆஹா, அப்ப உங்களுக்கும் வந்து நல்ல முடியா இருக்கும் நினைக்கிறேன். நான் வந்து யோசிக்கிறேன் பரவாயில்ல, நமக்கு கொஞ்சம் முடியா இருந்தாலும் ஆரோக்கியமான முடியா இருந்தா நமக்கு நல்லது தானே இல்லையா?
1: ஆமா ஆமா,
0: அது சரி சரி. சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நன்றி
0: உஷா, நன்றி உஷா. சரி, அப்படியே சிறப்பா வந்து பேசியிருந்தாங்க நம்முடைய உஷா வந்து. அவங்க சமையல் இதெல்லாம் சமைச்சேன் அப்படின்னு சொல்லும் போது ஆஹா, வாழ்வியல்ல இருந்துகிட்டு இப்ப நம்ம நிகழ்ச்சி செஞ்சுட்டு இருக்கோமே, இல்லைன்னா மட்டும் நான் வந்து அதை உடனே வந்து சாப்பிட்டுருவேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தலைக்கு வந்து நான் ஆரம்பத்திலே வந்து எண்ணெய் நம்ம வந்து எப்போவுமே கடைகளில் வாங்காம இந்த மாதிரி எண்ணெய்களை வந்து நாமே தயார் செய்து அதை வந்து தலைக்கு வைக்கும் போது நம்ம முடிகளுக்கு வந்து இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும். அதை இன்னுமே வந்து நம்ம உஷாவுடைய ஸ்டைலில் ரொம்ப அழகான ஒரு எண்ணெய் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக கேட்டுட்ருக்கவங்க தயவு செய்து கடைகளில் வாங்காம இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரியான எண்ணெய்களை வந்து தயார் செய்து நீங்கள் வந்து வைங்க, அது வந்து உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும். ஆக இதை வந்து தொடர்ந்து செய்யுங்க மக்களையின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல் தான் கேட்க போறோம். நம்முடைய விஜய் த்ரிஷா சேர்ந்தாலே உங்களுடைய பாடல்கள் எல்லாமே அட்டகாசமா இருக்கும். சரி, வாங்க கேட்டுட்டு வருவோம்.

ஐத்தமிழ் எஃப்எம்ல 102.9 அலைவரிசையெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. வாழ்வியல் சரி ஓகே அப்படியே வந்து சூப்பரான ஒரு பாடலாம் கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்தும் அப்படியே நிகழ்ச்சியோடு இணைந்திருந்து பிடிச்ச பாடல் எல்லாமே கேளுங்க. இந்த பழங்கள் சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிக்கிறதால செரிமானம் பாதிக்குமா அப்படின்ற ஒரு டவுட் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கும். ஆனால் பழங்கள் சாப்பிட்ட பிறகு உடனே தண்ணீர் குடிச்சா செரிமானம் பாதிக்கப்படும்னு பலருமே வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த அறை வெப்பநிலையில வந்து தண்ணீர் பருகுனா எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு சொல்லி இப்போ மருத்துவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக பழங்கள்ல உடலுக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருந்தாலுமே அவற்றை சாப்பிட்ட பிறகு உடனே தாம் நாம வந்து தண்ணீர் குடிக்கிறதால செரிமானம் வந்து பாதிக்கப்படும்ன்ற ஒரு அச்சம் வந்து பலருக்குமே இருக்கு. சிலர் வயிறு வந்து வயிறு பிரச்சனையா இருக்கட்டும், இந்த இருமல் சளி இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் ஏற்படும் அப்படின்ற ஒரு அச்சத்துல வந்து இருப்பாங்க. உண்மையிலேயே பழம் சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிக்கிறது பாதுகாப்பானது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லலாம். இது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு அறிவியல் சான்றுகள் எதுவுமே வந்து இப்போ வரைக்குமே வந்து கிடைக்கல. ஆக இப்படி நிறைய பேர் நிறைய விதமா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி நீங்க பழங்கள்லாம் சாப்பிட்ட பிறகு தண்ணி எல்லாம் குடிக்காதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. அது மட்டும் இல்லாம பழங்கள்ல வந்து நிறைய நார்ச்சத்து நீர்ச்சத்து இந்த இயற்கையான சர்க்கரைகள் எல்லாமே வந்து பழங்கள்ல இருக்கு. அவற்றை சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிக்கிறதால இந்த செரிமானம் வந்து பாதிக்கப்படுதோ அல்லது செரிமான அமிலங்கள் வந்து வீரியம் குறையுதோ அப்படின்றதெல்லாம் கிடையாது. வெவ்வேறு உணவுகள் மற்றும் இந்த திரவங்களை ஒரே நேரத்துல நம்ம வந்து கையாளும் போது தான் நம்ம உடல்ல இது வந்து இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எப்போ நமக்கு வந்து இந்த அசௌகரியமாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, சிலர் வந்து பழங்கள் சாப்பிட்ட பிறகு வயிறு பிரச்சனை இருக்கும், அசிலிட்டி இந்த வயிற்று அசௌகரியங்கள் ஏற்படுறதான் வந்து அவங்களே நம்புகிறாங்க. ஆனால் அவற்றை அனைவருமே வந்து அது அப்படியான ஒரு விஷயமே கிடையாது. சில நேரங்களில் நாமளே முடிவு பண்ணியிருக்கோம், இல்லை இது இப்படித்தான் இதனால தான் இது ஆயிருக்கு, நம்ம வந்து பழங்கள் சாப்பிட்ட பிறகு தண்ணி குடித்தோம் அதனால தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நாமளே ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கொள்வோம். குறிப்பாக இந்த ஐஸ் வாட்டரை வந்து உடனடியாக அதிக அளவில் வந்து குடிக்கும் போது செரிமான கோளாறு உள்ளவங்களுக்கு லேசான அசௌகரியம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால நீங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். யார் இதில் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும்னா, எரிச்சல் கொண்ட இந்த குடல் நோய்க்குறி இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கவங்க இவங்க வந்து கூடுதலாக கவனமா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உணவு மற்றும் திரவங்களை சேர்த்து கொள்ளும் போது அசௌகரியங்களை உணர செய்தால் நீங்க வந்து உடலுக்கேற்ற உணவுகளை மட்டும் தேர்வு செய்து அதை வந்து சாப்பிட்டுட்டு வருவீங்களாதான் அது வந்து உங்களுக்கு சிறப்பா இருக்கும். பழங்கள் சாப்பிட்டதுக்கு பிறகு தண்ணீர் குடிக்க சில டிப்ஸ் இருக்கு. அதை என்ன அப்படின்றத நான் இப்போ சொல்ல போறேன். தண்ணீரை எப்போதுமே அறை வெப்பநிலையில வந்து நம்ம வந்து பருகணும். பழங்கள் சாப்பிட்ட பிறகு ஒரே நேரத்துல அதிகமா தண்ணீர் குடிக்கிறத நம்ம வந்து தவிர்த்து கொள்ளணும். நாள் முழுவதும் தண்ணீர் குடிச்சு உடலை வந்து நம்ம வந்து நீரேற்றத்தோட நம்ம எப்போதுமே வச்சுக்கொள்ளணும். சில நேரங்களில் சிலர் வந்து இந்த விஷயத்தை வந்து செய்யறதே இல்லை. உடல்ல ஏற்படக்கூடிய அறிகுறிகளை வந்து நம்ம அப்பப்போ கவனிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நடந்து கொள்ளணும். சில நேரங்கள்ல நம்ம உடல்ல நடக்கிற மாற்றங்களை நாமளே வந்து அறிந்து கொள்றதுக்கு தவறிடுறோம். ஆக அதை கொஞ்சம் நீங்க வந்து பார்த்து கொள்ளுங்க. பழங்கள் சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிக்கிறதால உங்களுக்கு எந்தவித அசௌகரியம் ஏற்படாத பட்சத்துல நீங்க தாராளமா இந்த தண்ணீரை வந்து குடிக்கலாம். இதுக்கு பொதுவான ஒரு விதிமுறை அப்படின்னு எதுவுமே கிடையாது. நீங்க வந்து அப்படி ஏதாவது உங்களுக்கு அசௌகரியமா நீங்க வந்து ஃபீல் பண்ண

0: மதிப்பையும் வந்து ஏற்படுத்தாது. ஆக இந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்போதுமே வந்து கவனத்துல கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வீங்களா தான் எல்லாமே வந்து சிறப்பா இருக்கு. சரி, இப்போ நிகழ்ச்சியில அடுத்ததான் ஒரு சூப்பரான பாடல் கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில நீங்களும் இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள்லாம் கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா இந்த பக்கமா வந்து பாடல்களை கேட்கலாம். 514-584-102 என்ற இலக்கங்களுக்கு மொன்றியில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் கால் பண்ணி பிடிச்ச பாடலை கேட்கலாம். 416-584-102 என்ற இலக்கங்களுக்கு டொரண்டோ வாழ் சொந்தங்களும் கால் பண்ணி பிடிச்ச பாடல்களை நீங்க உடனே வந்து கேட்டு ரசிக்கக்கூடியதா இருக்கும். இப்போ நம்ம நிகழ்ச்சியில நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்பொழுது 2:45.
1: உலக பிரசித்தி பெற்ற பண்டிட் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
2: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம் நிகழ்காலம் இறந்து காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டிட் மகேந்திரன்.
1: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
2: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
1: மூன்றியலில் இவருடைய சேவைகளை 7 நாட்களிலும் 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-969. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
2: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல். ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும். ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக் கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக் கொள்ளலாம். அம்மாவின் கைமணம் மாற அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: ஃபிஷ் காட்டல், இலக்கம் 1581 ரூ ஜென்டலோன் ஈஸ்ட் மோன்ட்ரியல், ஃபேப்ரி மெட்ரோவுக்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581.
3: ஏஷான், நான் அழகா இருக்கேனா? என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? உன்ன தானே கேட்டுட்டு இருக்கேன், அந்த ஜன்னலை பாத்துட்டு இருக்க. அப்படி என்ன அந்த ஜன்னல்ல இருக்கு?
4: ஏய், இது இவ்ளோ அழகா இருக்கு, எங்க வாங்கின?
3: எதடா கேக்குற?
4: ஏய், இது விண்டோல போட்டுருக்க லைன்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் இவ்ளோ அழகா இருக்கு, எங்க வாங்கின?
3: ஓ, இதத்தான் இவ்வளவு நேரமா பாத்துட்டு இருந்தியா? இது நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல வாங்கினது. இந்த பிரீமியம் குவாலிட்டில வேற எங்க கிடைக்கும்? நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும்.
1: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் சட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் சட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 514-468-7424.
5: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் சட்டர்ஸ். For more detail, 514-468-7424.
6: Famous Jewelers வழங்கும் Mother's Day Mega Sale. மொன்றியல் முழுவதும் சிறந்த சலுகை இப்பொழுது உங்கள் அருகில். 726 அமைந்திருக்கும் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் குறுகிய கால சலுகைகள். அனைத்து நகைகளுக்கும் மேக்கிங் சார்ஜஸ் 6% மட்டுமே. $500 மேல் கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் காஷ்மீரி பெங்கல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். $5,000 மேல் கொள்வனவு செய்பவர்களுக்கு ஜுவல்லரி பாக்ஸ் இலவசமாக வழங்கப்படும். டைமண்ட் ஜுவல்லரி கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் டைமண்ட் முக்குத்தி இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது. லக்கி ட்ரோ வாய்ப்பு, 11 சில்வர் கிஃப்ட் வெல்ல வாய்ப்பு மே மாதம் 10ஆம் தேதி வரை மட்டுமே. வெற்றி பெறுபவர்கள் மே மாதம் 10ஆம் தேதி மாலை 7 மணிக்கு அறிவிக்கப்படுவார்கள். நேரில் கடையில் இருப்பவர்கள் மட்டுமே பெருசு பெற முடியும். புதிய வரவு, அழகான சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன், சிறந்த விலை, உயர்ந்த தரம், ஃப்ரீ ரீஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ், 514-655-3315. இந்த மதர்ஸ் டேயை சிறப்பாக்குங்கள். உங்கள் அன்பு அம்மாவுக்கு அழகான ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் நகையை பரிசளியுங்கள். அழகிய தங்க ஆபரணங்களின் களஞ்சியம் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ்.
2: அனைத்து விதமான உங்கள் குடும்ப நிகழ்வுகளையும் இலகுவாகவும் சிறப்பாகவும் நடாத்தி முடிப்பதற்கு அமீன்ஸ் ரிசப்ஷன் ஹால் ஒரே இடத்தில் பலவிதமான சேவைகளை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். விதவிதமான அலங்கார வடிவமைப்புகள், உங்கள் விருப்பத்திற்கேற்ற உணவு தெரிவுகள், மணவறை அலங்காரங்கள் என பல சேவைகள்.

0: நிகழ்வுகளுக்கு ஒரே இடம், உங்கள் இல்ல நிகழ்வுகள் முழுமை பெற அமீஸ் ரிசப்ஷன் ஹால். மேலதிக தொடர்புகளுக்கு 514 244 7957.
1: தமிழ் காத்தை சுமந்து உங்கள் மனங்களோடு உறவாடும் ஐ தமிழ் FM 102.9 அலைவரை.

சச்சின் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டுட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சரி, நீங்களும் நிகழ்ச்சியில் இணைந்து வித்தியாசமாக நீங்கள் செய்து சாப்பிட்ட அந்த ஒரு உணவை பற்றி நீங்கள் வந்து சொல்லலாம். 514-584-102-9 என்ற இலக்கங்களுக்கு மொன்றியல் இருக்கக்கூடிய சொந்தங்கள் கால் பண்ணி பேசலாம். 416-584-102-9 என்ற இலக்கங்களுக்கு டொரண்டோ வாழ் சொந்தங்களும் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்கிற மட்டும் இல்லாமல் நான் கேட்ட கல்விக்கான பதிலையும் நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க. இதுவரைக்கும் நீங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு வித்தியாசமா நம்ம வந்து செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க வித்தியாசமா செய்த அந்த ஒரு உணவை பற்றி சொல்ல போறீங்க. பார்க்கலாம் யார் யார் என்னென்ன உணவு வந்து செய்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ ஒரு நம்ம வந்து வடையெல்லாமே வீட்டில் செய்து சாப்பிட்ருப்போம், வெளியில போய் கடைகள்ல வாங்கி இந்த வடைகள்லாமே சாப்பிட்ருப்போம், அதுலயும் குறிப்பா இப்போ நான் சொல்ல போற ஒரு வடை இருக்கு இல்லையா, இந்த வடை வந்து நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். இந்த ஜவ்வரிசி வடை இருக்கு இல்லையா, அது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. அதை எப்படி செய்கிறது அப்படின்றத தான் நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிண்ணத்தில் நம்ம ஜவ்வரிசியை போட்டு அதுலேருந்து அதை கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி நம்ம வந்து நல்லா கழுவிட்டு கொஞ்சம் ஒரு 2 மணித்தியாலம் மாதிரி ஜவ்வரிசியை வந்து தண்ணீரில் வந்து ஊற வைக்கணும். பிறகு அது இன்னொரு அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கமாக நம்ம உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு துருவி கொள்ளணும். அதையும் இன்னொரு பக்கம் நாம் வந்து எடுத்து வச்சுக்கொள்ளணும். ஒரு கிண்ணத்துல மசிச்ச உருளைக்கிழங்கோட ஊற வச்ச ஜவ்வரிசி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், மிளகு, வேர்க்கடலை சேர்த்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு உள்ளங்கையில கொஞ்சமா கொஞ்சம் எண்ணெயை தடவி கொண்டு இந்த கலவைய வடை வடிவத்துல வந்து நம்ம தட்டி கொண்டு இந்த தட்டிய வடைகளை 5 நிமிஷம் வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து வைக்கணும். அதுக்கு பிறகு ஒரு ஒரு எண்ணெய் எல்லாமே நம்ம வந்து தேவையான அளவு, எந்த அளவுக்கு வந்து நம்ம வடை பொடிச்ச எடுக்க அந்த அளவுக்கான ஒரு எண்ணெயை வந்து ஒரு கடாயில வந்து நம்ம ஊற்றிட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடானதும் இந்த வடைகளை போட்டு பொன்னிறமாக நம்ம வந்து பொறிச்சு எடுக்கணும். பொறிச்சு எடுத்தோடனே இந்த வடையோட சேர்த்து நம்ம வந்து புதினா சட்னியை சேர்த்து அப்படியே சாப்பிட்டோம்னா ஆஹா அருமையாக இருக்கும். நீங்களும் இதுவரைக்கும் இதை வந்து சாப்பிடலாம்னா ஒரு தடவை செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லலாம். நானுமே நிறைய தடவை இதை வந்து செய்திருக்கேன், நல்லாவே இருந்திருக்கு. ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்து நிகழ்ச்சியில் சொல்லக்கூடியதாக இருக்கும். சரி, ஓகே, இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குது, நீங்கள் பாடல்களையும் வந்து நிகழ்ச்சியில் வந்து கேட்கலாம். இப்போ அடுத்ததான் ஒரு சூப்பரான பாடல் தான் கேட்க போகிறோம், வாங்க கேட்கலாம்.

0: நேரம் இப்பொழுது மாலை 3:16.
1: நான் அழகா இருக்கேனா? என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? உன்ன தானே கேட்டுட்டு இருக்கேன். அந்த ஜன்னலை பாத்துட்டு இருக்க, அப்படி என்ன அந்த ஜன்னல்ல இருக்கு?
2: ஏய், இது இவ்ளோ அழகா இருக்கு, எங்க வாங்கின?
1: எதடா கேக்குற?
2: ஏய், இது விண்டோல போட்டுருக்க லைன்ஸ் ஷட்டர்ஸ் இவ்ளோ அழகா இருக்கு, எங்க வாங்கின?
1: ஓ, இதத்தான் இவ்வளவு நேரமா பாத்துட்டு இருந்தியா? இது நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல வாங்கினது. இந்த பிரீமியம் குவாலிட்டியில வேற எங்க கிடைக்கும்? நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும்.
3: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 5144684744.
4: Chai Blinds and Shutters. For more detail, 514-468-7424.
5: Famous Jewelers வழங்கும் Mother's Day Mega Sale. ஒன்றியல் முழுவதும் சிறந்த சலுகை இப்பொழுது உங்கள் அருகில். 726 ரோதே லியேச் மொன்றியலில் அமைந்திருக்கும் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் குறுகிய கால சலுகைகள். அனைத்து நகைகளுக்கும் மேக்கிங் சார்ஜஸ் 6% மட்டுமே. $500 மேல் கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் காஷ்மீரி பெங்கல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். $5,000 மேல் கொள்வனவு செய்பவர்களுக்கு ஜுவல்லரி பாக்ஸ் இலவசமாக வழங்கப்படும். டைமண்ட் ஜுவல்லரி கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் டைமண்ட் முக்தி இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது. லக்கி ட்ரோ வாய்ப்பு, 11 சில்வர் கிஃப்ட் வெல்ல வாய்ப்பு. மே மாதம் 10th வரை மட்டுமே. வெற்றி பெறுபவர்கள் மே மாதம் 10th மாலை 7 அறிவிக்கப்படுவார்கள். நேரில் கடையில் இருப்பவர்கள் மட்டுமே பெருசு பெற முடியும். புதிய வரவு, அழகான சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன், சிறந்த விலை, உயர்ந்த தரம், ஃப்ரீ ரீஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ், 514-655-3315. இந்த மதர்ஸ் டேயை சிறப்பாக்குங்கள். உங்கள் அன்பு அம்மாவுக்கு அழகான ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் நகையை பரிசளியுங்கள். அழகிய தங்க ஆபரணங்களின் களஞ்சியம் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ்.
3: உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
6: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
3: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
6: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
3: மொன்றியலில் இவருடைய சேவைகளை 7 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-969. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
6: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல்.
0: ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம்.
6: வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும்.
0: ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக் கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக் கொள்ளலாம்.
6: அம்மாவின் கைமணம் மாறா அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
3: ஃபிஷ் காட்டல், இலக்கம் 1581 ரூ ஜென்டலோன் ஈஸ்ட், மோன்ட்ரியல். ஃபேப்ரி மெட்ரோவுக்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581.
1: அக்கா, எப்படி இருக்கீங்க? இவ்வளவு அப்செட்டா இருக்கீங்க அக்கா? என்னாச்சு, ஏதும் பிரச்சனையா?
7: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற காரும் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கை எல்லாமே காயம். இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
1: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஒரு போன் கால்ல விஷயத்த முடிச்சிருக்கலாம்.
3: விதமான இன்சூரன்ஸ்களையும் நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட். தொடர்புகளுக்கு 5148335555, எக்ஸ்டென்ஷன் 104.
8: நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட்.
3: செவிகளுக்கு இனிய விருந்தாய் ஐ தமிழ் FM மொன்றியலில் 102.9 அலைவரிசையில்.

பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். தலைநகரம் திரைப்படத்திலிருந்து சுப்ரா அந்த பாடலை வந்து கேட்டுட்டு இணைந்திருக்கணும். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் இந்த மாதிரி கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வந்து பாடல்களை கேட்கலாம். 514-584-102 என்ற இலக்கங்களுக்கும் ஒன்றியில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் கால் பண்ணலாம். 416-584-102 என்ற இலக்கங்களுக்கு டொரண்டோ வாழ் சொந்தங்களும் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை உடனே நீங்க வந்து நிகழ்ச்சி வாயிலாக கேட்டு ரசிக்கக்கூடியதாக இருக்கும். இதுவரைக்குமே நீங்க நிறைய, அதாவது பெண்கள் வந்து நிறைய வித்தியாசமாக சமைச்சிருப்பீங்க. அப்படி நீங்கள் செய்த சமையல உங்களுக்கு அடடா இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்பட்ட அந்த உணவை வந்து நீங்கள் சொல்ல போகிறீங்க. பார்க்கலாம் யார் யாரெல்லாம் என்னென்ன உணவுகள் எல்லாமே செய்து சாப்பிட்றீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கொள்றதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். இப்போ வந்து இந்த நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஆரோக்கியமாக வந்து இப்போ எதெல்லாம் ஆரோக்கியம் அப்படின்றது பலருமே வந்து தெரியாத அளவுக்கு தான் இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுல எது சரி எது பிழை அப்படின்னு தெரிஞ்சுக்கொண்டு அதை வந்து நம்ம செய்வதற்குள்ள ஆகா போதுண்டா அப்படின்ற மாதிரி முடிஞ்சிருது. ஸோ இப்போ வந்து இந்த ஒரு சில காய்கறிகளை வந்து நம்ம வந்து பச்சையா உணவுல எடுத்துக்கொள்றது வந்து ரொம்ப சிறந்தது அப்படின்னு நம்ம இப்போ உள்ள ஆரம்பத்துல இருந்து நம்ம வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம்னு தான் சொல்லணும். அதுலயுமே ஒரு சில வெங்காயமா இருக்கட்டும், தக்காளியா இருக்கட்டும், இதெல்லாமே நம்ம பச்சையா வந்து உணவுல எடுத்துக்கொள்ளலாம். தக்காளியை வந்து சலட் மாதிரி நம்ம தினமும் பச்சையா வந்து எடுத்துக்கொள்றதால உடல்ல நிறைய மாற்றங்கள் வந்து நமக்கு வந்து ஏற்படக்கூடியதா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து தக்காளியா சமையல், அதாவது ஏதாவது சமைச்சு அந்த பச்சை இல்லாம வந்து தக்காளியை வந்து உணவுல சாப்பிடும் போதே சிலர் வந்து அதை வந்து ஒதுக்கி வச்சிடுறாங்க. ஆனா நீங்க இந்த தக்காளியை வந்து முடிஞ்ச அளவுக்கு பச்சையா சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அது வந்து ஆரோக்கியம் வந்து உங்களுக்கு இன்னும் மேம்படும் தான் சொல்லணும். இதய ஆரோக்கியம் வந்து உங்களுக்கு சீராக இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. குறிப்பா தக்காளியில இருக்கக்கூடிய முக்கியமான இந்த பொட்டாசியம் வந்து இரத்த அழுத்தத்தை சீராக்கி இதய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தக்கூடியதா இருக்கு. ஆக நீங்க வந்து இனி இந்த தக்காளியே வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க தயவு செய்து இனி அப்படிலாம் சொல்லாதீங்க. தக்காளியை வந்து பச்சையாக உணவில் எடுத்துக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய முகம் என்ன இப்படி வந்து வர வர இவ்வளவு சேஞ்ச் ஆகுதே, அதுவும் வந்து அது ஒரு நல்ல மாற்றமாக இருந்தால் பரவாயில்ல, இந்தளவுக்கு நம்ம அப்போ அப்படி இருந்தோமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக அப்படி சொல்கிறவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கலராக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தக்காளியில் இருக்கக்கூடிய விட்டமின் சியும் அந்த நிறமி உற்பத்தியும் வந்து அதிகரிக்கக்கூடிய மூலக்கூறுகள் எல்லாமே இருக்கதால சருமத்தினுடைய நிறம் வந்து உங்களுக்கு அதிகரிக்க கூடியதா இருக்கும். ஆக நீங்க தக்காளியை வந்து பச்சையா உணவுல எடுத்துக்கோங்க. செரிமான ஆற்றலும் வந்து சிறப்பாக இருக்கக்கூடியதா இருக்கும், நோய் எதிர்ப்பு ஆற்றலும் வந்து அதிகரிக்கும். ஆக இதை வந்து முடிந்த அளவுக்கு நீங்க வந்து பச்சையா ஒரு நாள் ஒரு வாரத்துல ஒரு 3 தடவை சரி நீங்க வந்து இதை பச்சையா வந்து எடுத்துக்கொண்டீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். புற்றுநோயை தடுக்கிறதுல வந்து தக்காளி வந்து பெரியளவான ஒரு பங்கு வகிக்குன்னு சொல்லலாம். உடல் எடையை வந்து நிறைய பேர் வந்து உடல் எடையால அவஸ்தப்பட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கு வந்து இந்த தக்காளி பெரிய அளவா வந்து உதவி செய்துன்னு சொல்லலாம். கண்ணுக்கு ரொம்பவே நல்ல ஒரு விஷயமா, நல்ல இன்னுமே நமக்கு வந்து பார்வையில இந்த தூர பார்வை இதெல்லாமே நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்கும். ஆக உங்களுக்கு தெளிவான ஒரு பார்வை கிடைக்கணும்னா தக்காளிய வந்து நல்லா சாப்பிடுங்க. நீங்க இன்னும் சிறப்பா சூப்பரா வந்து இருப்பீங்க. சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில வந்து அடுத்ததான் ஒரு பாடல் தான் கேட்க போறோம். வாங்க கேட்டுட்டு வரலாம்.

0: நீங்கள் எங்கே சென்றாலும் எங்கே இருந்தாலும் நாம் உங்களோடு.
1: நிகழ்ச்சிகளை கேட்க, செய்திகளை அறிந்து கொள்ள, இன்னும் பல அம்சங்களோடு ஐடமிழ் மொபைல் ஆப்,
0: பிளே ஸ்டோரிலும் ஆப் ஸ்டோரிலும் ஐடமிழ் ரேடியோ மொபைல் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்கள். நாங்கள் இந்நேரமும் உங்களோடு.
2: தமிழர்களின் அடையாளம் ஐ தமிழ் எஃப்எம்.

0: சூப்பரான ஒரு பாடலை கேட்டுட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில வந்து நூதா இணைந்திருக்காங்க, அவங்களையும் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் நூதா. எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன் நூதா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அதே சூப்பர், சுகம், நலம், ஆரோக்கியத்தோட இருக்கிறேன்.
0: அடடா, சொல்லுங்க, என்ன செய்துட்டு இருக்கீங்க இப்போ? நானுமே சாப்பிட்டேன்.
1: என்ன
0: சாப்பிட்டீங்க? எனக்கு கொஞ்சம் பிடிக்குமா, அப்ப அதால அதை சாப்பிட்டு அப்படியே வந்து வாழ்வியலுக்குள்ள வந்தாச்சு.
1: பிடிச்ச சாப்பாடு சாப்பிடறேன். சில ஆக்களுக்கு மதியம் கட்டாயம் ரைஸ் சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
0: அதுதான்
1: விருப்பம்.
0: ஆமா ஆமா ஆமா,
1: எனக்கு ரைஸ் சாப்பிட்டா ரைஸ கண்டாலே பசிக்காது.
0: அடடா, இப்படி ஒன்று இருக்கா?
1: அவருக்காகவும் திரிஷாக்கு வீழ்த்தி இருந்தபடியா திரிஷாக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு அப்படியே விஜயும் திரிஷாவும் சேர்ந்து நடிச்ச மாதிரி ஒரு பாட்டை கேட்போம் உண்டு. அப்படி போடு போடு போடு சுத்தி போடு கண்ணா.
0: சரி, அப்படி போட்டுலாமா? வாங்க, அப்படி போடு.
1: பாட்டை ரெண்டும் இருக்காங்க கேட்டு அப்படியே நிறைய பிரியா சிரிச்சு கொண்டு சந்தோஷமா இருக்க வாழ்த்தி அனைத்து கலைஞர்கள் நேர்களை எல்லோரையும் நலம் விசாரித்து விடைபெறுவது உங்கள் அன்பின் நுதா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி நுதா, நன்றி நுதா. சரி, சூப்பரா வந்து பேசியிருந்தாங்க நம்முடைய நுதா. இன்றைக்கு வந்து ஒரு அருமையான அட்டகாசமான பாடல் தான் கேட்டிருக்காங்க. வாங்க இப்போ நிகழ்ச்சியில் அந்த பாடலை கேட்கலாம்.

0: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல். ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும். ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக்கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக்கொள்ளலாம். அம்மாவின் கைமணம் மாற அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: ஃபிஷ் காட்டல், இலக்கம் 1581 ரூ ஜென்டலோன் ஈஸ்ட், மூன்றியல், ஃபேப்ரி மெட்ரோவுக்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581. உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
0: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
1: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
0: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
1: மூன்றியலில் இவருடைய சேவைகளை 7 நாட்களிலும் 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-969. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
2: அக்கா எப்படி இருக்கீங்க? இவ்ளோ அப்செட்டா இருக்கீங்க அக்கா, என்னாச்சு? ஏதும் பிரச்சனையா?
3: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற காரும் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என்ன கையெல்லாமே காயம், இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
2: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஒரு போன் கால்ல விஷயத்தை முடிச்சிருக்கலாம்.
1: தொடர்புகளுக்கு 514-833-555. செவிகளுக்கு இனிய விருந்தாய் ஐ தமிழ் FM மூன்றியலில் 102.9 அலைவரிசையில்

ஐத்தமிழ் எஃப்எம்ல 102.9 அலைவரிசை எல்லாம் வாழ்வியல் நிகழ்ச்சியில் வந்து பாடல்கள் எல்லாமே சூப்பரான பாடல்லாம் உங்களுக்காக தந்திருந்தேன். நிறைய விஷயங்களும் நம்ம வந்து பேசியிருந்தோம். அன்புக்குரிய உறவுகளும் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தீங்க. அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் வந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அப்படியே நானுமே நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகின்றேன். தொடர்ந்தும் குட் ஆஃப்டர்நூன் வேர்ல்ட் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நம்முடைய அன்புக்குரிய சொந்தம் நிஷாந்த் துஜா வந்து இப்போ உங்களை சந்திக்க வருவாங்க. அவங்களை அன்போடு வரவேற்றுக் கொண்டு மீண்டும் உங்களை நாளைய தினம் வாழ்வியல் நிகழ்ச்சியூடாக சந்திக்கும் வரை அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் ஆட்சி ரினோ.

மியூசிக்

விசில் போடு அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் எல்லா இடத்துலையுமே இதுதான் ஒரே பேச்சாக இருக்குது. ஆமா, விசில் தான் பேச்சாக இருக்குது. தமிழ்நாட்டினுடைய தேர்தலில் இப்போ இன்றைய தினம் முற்றுமுழுதாக தேர்தல் முடிவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகி இப்போ தாவேக்கவினுடைய தலைவர் மற்றும் நடிகர் தளபதி விஜய் அவர்கள் முன்னிலை வகித்திருக்கிறார் வாக்களினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில். அந்த வகையில எல்லாருமே அவரை வந்து வாழ்த்தி கொண்டிருக்கிறாங்க. நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க ஆயத்தமல் எஃப்எம்னுடைய குட் ஆஃப்டர்நூன் வேர்ல்ட் நிகழ்ச்சியோடு. இந்த ஒரு விஷயத்த இந்த பாடலோடு உங்களுக்கு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போறது வழக்கம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா நிகழ்ச்சிக்குள்ள வந்தாச்சு. நாங்களும் ஐத்தமல் எஃப்எம் சார்பாக அவருக்கு 20 வருடங்களுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் ஒரு பிரபல்யமான நடிகராக இருந்து 2 வருடங்களுக்கு முன்னராக தன்னுடைய கட்சியினுடைய அறிவிப்பை வெளியிட்டு இப்போ தேர்தலையும் வாக்குகளில் முன்னிலை வகிச்சிருக்கிறாரு தளபதி விஜய் அவர்கள். இவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதோடு நம்முடைய ஐத்தமல் சொந்தங்களுமே அவருக்கு நிறைய வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க, அதையும் கொஞ்சம் சேர்த்து கொள்ளுவோம். இது அவருக்காக எழுதப்பட்ட ஒரு வாழ்த்து கவிதை. மான்ட்ரியல் சுமதி எங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க ஐத்தமனுடைய வாட்ஸ்அப் பக்கத்துக்கு. தலைவா, நீ நடந்த பாதை தைரியத்தின் தீபம் போலே, உன் வார்த்தை கேட்ட நெஞ்சம் வெற்றிக்கே பறக்கும் மேலே. தலைவா, நீ நடந்த பாதை தைரியத்தின் தீபம் போலே, உன் வார்த்தை கேட்ட நெஞ்சம் வெற்றிக்கே பறக்கும் மேலே. தோல்வி வந்து தட்டினாலும் தோளில் நம்பிக்கை வைத்தாய், கண்ணீர் வந்த காலத்திலும் கலங்காத மனதை கற்றாய். மக்களின் மனம் அறிந்தவன் நீ, மரியாதை விதை விதைத்தவன் நீ, நிழல் போல நின்று காக்கும் நம்பிக்கையின் தலைவன் நீ. தலைவா, உன் பெயர் சொன்னாலே தாழ்ந்த மனம் உயர்ந்து நிற்கும், உன் வழியில் நடந்தாலே வாழ்க்கை கூட வெற்றி தரும். தளபதி விஜய்க்காக இந்த வாழ்த்தை சுமதி அனுப்பியிருக்கிறாங்க. நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்துங்க. குட் ஆஃப்டர்நூன் வேர்ல்ட் நிகழ்ச்சியோடு 6 மணி வரைக்கும் இணைந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்தணும் எந்த நம்பருக்குன்னு தெரியும் தானே. மான்ட்ரியல்ல இருந்து நீங்க நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளணும் அப்படின்னா அது 514-584-1029 என்ற தொலைபேசியில் இருக்கிற அழைப்பினை ஏற்படுத்துங்க. நீங்க டொரண்டோல இருந்து அழைப்பினை ஏற்படுத்துறீங்கன்னா 416-584-1029 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்தலாம். தொடர்ந்து உலகம் முழுக்க நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது. அது மட்டும் இல்ல, இந்தியாவில் இன்றைய தினம் இந்த தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் நடந்தேறியது. நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே இன்றைய தினம் நம்ம பேச போறோம். குட் ஆஃப்டர்நூன் வேர்ல்ட் நிகழ்ச்சியில இப்போ பாடல கேட்கலாம்.

0: ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மதர்ஸ் டே மெகா சேல். ஒன்றியல் முழுவதும் சிறந்த சலுகை இப்பொழுது உங்கள் அருகில். 726 அமைந்திருக்கும் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் குறுகிய கால சலுகைகள். அனைத்து நகைகளுக்கும் மேக்கிங் சார்ஜஸ் 6% மட்டுமே. $500 மேல் கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் காஷ்மீரி பெங்கல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். $5,000 மேல் கொள்வனவு செய்பவர்களுக்கு ஜுவல்லரி பாக்ஸ் இலவசமாக வழங்கப்படும். டைமண்ட் ஜுவல்லரி கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் டைமண்ட் முக்தி இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது. லக்கி ட்ரோ வாய்ப்பு, 11 சில்வர் கிஃப்ட் வெல்ல வாய்ப்பு மே மாதம் 10ஆம் தேதி வரை மட்டுமே. வெற்றி பெறுபவர்கள் மே மாதம் 10ஆம் தேதி மாலை 7 மணிக்கு அறிவிக்கப்படுவார்கள். நேரில் கடையில் இருப்பவர்கள் மட்டுமே பெருசு பெற முடியும். புதிய வரவு, அழகான சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன், சிறந்த விலை, உயர்ந்த தரம், ஃப்ரீ ரீஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ், 514-655-3315. இந்த மதர்ஸ் டேயை சிறப்பாக்குங்கள். உங்கள் அன்பு அம்மாவுக்கு அழகான ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் நகையை பரிசளியுங்கள். அழகிய தங்க ஆபரணங்களின் களஞ்சியம் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ்.
1: உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
2: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்து காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
1: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
2: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
1: மூன்றியலில் இவருடைய சேவைகளை 7 நாட்களிலும் 24 மனத்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-969. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
3: அக்கா எப்படி இருக்கீங்க? இவ்ளோ அப்செட்டா இருக்கீங்க அக்கா, என்னாச்சு? ஏதும் பிரச்சனையா?
4: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற காரும் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கையெல்லாமே காயம். இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
3: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஒரு போன் கால்ல விஷயத்தை முடிச்சிருக்கலாம்.
1: தொடர்புகளுக்கு பானு 514-833-555, எக்ஸ்டென்ஷன் 104.
5: நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட்.
3: ஏஷான், நான் அழகா இருக்கேனா? என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? உன்னை தானே கேட்டுட்டு இருக்கேன், அந்த ஜன்னல பாத்துட்டு இருக்க, அப்படி என்ன அந்த ஜன்னல்ல இருக்கு?
6: ஏய், இது இவ்ளோ அழகா இருக்கு, எங்க வாங்கின?
3: எதடா கேக்குற?
1: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 514-468-7424.
5: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். For more detail, 514-468-7424.
7: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல்.
8: ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம்.
7: வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும்.
8: ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக்கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக்கொள்ளலாம்.
7: அம்மாவின் கைமணம் மாற அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: Fish Cartel, இலக்கம் 1581, Rue Gentilhon East, Montreal, Fabry Metro-க்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581.
9: தமிழர்களின் அடையாளம் ஐ தமிழ் எஃப்எம்.

திரைப்படத்திற்காக வித்யாசாகர் இசையில் மாணிக்க விநாயகம் பாடிய பாடல் கேட்டிருந்தீங்க. ஐதமல் எஃப்எம் குட் ஆஃப்டர்நூன் வேர்ல்ட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. இப்போ எல்லா இடத்துலயுமே தூள் பறக்குது, இல்ல விசில் பறக்குது, ஆமா எப்படினாலும் சொல்லலாம். ஏன்னா உலகம் முழுவதுமே இதுதான் மிக பெரும் பேசு பொருளாக மாறி இருக்குது. தவேக்கவினுடைய தலைவர் கட்சியை அறிமுகப்படுத்தி 2 வருடத்திலேயே அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய இந்த தேர்தலில். இப்போ அது மட்டும் இல்ல, அவர் திரையுலகை சேர்ந்தவர் அப்படின்றதுனால அவரை எல்லோருமே அடுத்தடுத்ததா வாழ்த்தி கொண்டிருக்கிறாங்க. ஆரம்பத்தில் அவருடைய வாக்குகளுடைய எண்ணிக்கை வந்து அவருடைய கட்சியின் வாக்குகளுடைய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகரிக்க தொடங்கினதுமே வந்து திரை நட்சத்திரங்கள்லாம் வாழ்த்து தொடங்கிட்டாங்க நடிகர் நாணி. அது மட்டும் இல்ல, நடிகர் கமல்ஹாசன், நடிகர் மற்றும் அரசியல்வாதி கமல்ஹாசன், மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இப்போ இசை புயல் ஏஆர் ரஹ்மானும் இந்த வரிசையில் இணைந்திருக்கிறார். இந்த வாழ்த்துகள்லாம் ஒரு பக்கம் இருக்க, தாவேக்கவினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பெரம்பூருக்கு சென்று வெற்றி சான்றிதழை வாங்குவதற்கு முன்னர் அவருடைய பெற்றோரையும் போகும் வழியில சந்திச்சு அவங்களிடத்தையும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போது முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுமே சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. நான் கடினமாக என்னுடைய எல்லையை தாண்டி உழைத்தேன், அதற்கு பின்னர் இப்போது தேர்தல் முடிவுகள் கிடைக்க பெற்றிருக்குது. இப்பொழுதும் எதிர்கட்சியாக நாங்கள் எல்லோருமே சிறப்பாக உழைப்போம், வெற்றி பெற்ற முதலமைச்சருக்கு வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்த்துகளையுமே பகிர்ந்திருக்கார். அவர் மட்டுமில்ல, உதயநிதி ஸ்டாலினும் அவருடைய வாழ்த்துக்களை விஜய் அவர்களுக்கு தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இப்போ தமிழகத்தினுடைய இந்த தேர்தல் முடிவுகள் தான் அதிகப்படியான பேசு பொருளாக மாறியிருக்குது. நீங்களும் என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க.

0: சூப்பரான பாடல கேட்டு வந்தாச்சு. இப்போ உங்களோட பேசுறதுக்காக நுதா வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க நிஷா?
0: நான் நல்ல சுகமா தரமா சிறப்பா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் சூப்பரா சுகமா நலமா இருக்கிறேன். நன்றி கூட தோணி கலைக்கிற தோணி குரல்லே தெரியுது நீங்க சூப்பரா இருக்கிறீங்க.
0: எனக்கும் நீங்க ஹாப்பியா இருக்கிறதா விருப்பம். இப்ப நான் ஹாப்பியா இருக்கிறத கூட நீங்க ஹாப்பியா ஆகுனீங்க தானே, அதனால நான் இப்ப வந்து நல்ல ஹாப்பியா இருக்கிறேன்.
1: சந்தோஷம், அப்படியே ஹாப்பியா இருக்கணும். என்ன எல்லாம் சாப்பிட்டீங்க?
0: நான் இன்றைக்கு வந்து நல்ல சிக்கன் பிரியாணி ஒன்று விட்டுனேன். நீங்க?
1: ஓ, எனக்கு சாப்பாடுக்கே பிடிக்காத சாப்பாடு பிரியாணி.
0: எனக்கு நான் சொன்னேன் முதல்ல எனக்கு சாப்பாடு எழுதி வச்சாலே பிடிக்கும்.
1: நான் வந்து இடியப்பம் சாப்பிட்றேன். இடியப்பம், முட்டை பொரியல், பூதி, பைத்தங்காய் பிரட்டல், கொஞ்சம் பீட்ரூட் வர, வெண்டிக்காய் பிரட்டல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தந்தவாமா.
0: மரக்கறி வச்சு சாப்பிட்டுருக்கீங்க? மிளகு தூக்கலா போட்டு
1: வேலையெல்லாம்
0: செய்யக்க நல்ல ஈஸியான சாப்பாடு தானே, சாப்பிடுறதுக்கு நல்ல ஈஸியான சாப்பாடு தானே?
1: எனக்கு இங்க பாட்டிக்கு போயிருந்தாலும் குத்தரிசி எடுக்கவே
0: மாட்டேன். குத்தரிசியை சமைச்சு வச்சுட்டு சாப்பிடணும். நல்ல கறி வச்சிருப்பா அவ பகல் வந்து, இன்னைக்கு நல்ல கறி இருக்கு நல்லா சாப்பிடலான்னு போய் பார்த்தா குத்தரிசி சமைச்சு வச்சிருப்பா. எனக்கு அப்படியே மனசெல்லாம் வருத்தமாயிடும்.
1: நான் குத்தரிசி சாப்பிடுறேன்னு தெரிஞ்சு எங்க அம்மா ஊர்ல எங்க எனக்கு வேற சொல்றாங்க. எங்க மாமியும் நான் அங்க போன காலத்துல அம்மாவை அப்படி எப்படி சொல்லி எனக்கு மாவா பொங்கல் அரிசி சோறும் சாப்பிட மாட்டேன். இப்ப ஒரு கொஞ்ச நாள் முந்தி பொங்கிக்கலாம் அம்மா பெண் பொங்கல் பொங்கினா விரும்பி அரிசி போடுவா விட்டா. ஆனா இப்ப இங்க வந்து ஒரு கொஞ்ச நாளா இந்த ஃப்ரெண்ட் ஆக்கள் வேலையில அப்படி எப்படி தந்து இப்ப எப்பாலும் இருந்துட்டு பொங்கல் அரிசியை சமைச்சிட்டு அதுக்கு அரைமம் சைவக்கறி எல்லாம் போட்டு கொண்டு வந்து ஒரு நாளைக்கு சாப்பிடுவேன். ஆனா கொஞ்சம் ஓகே அது, ஆனா குத்தரிசி சுப்பரா பிடிக்காது.
0: ஓ, அதான் உண்மைதான். ஏன்னா பொங்கல் அரிசி எப்படின்னா நாங்க வந்து வீட்டை சமைச்சான்னா நானும் சாப்பிட மாட்டேன். வெளியே இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் கொண்டு வரைக்க வெளியே இருந்து சாப்பிடக்க அது நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும்.
1: அப்படித்தான் இந்த ஃப்ரெண்ட் ஆக்கள் கொண்டு வந்து வெளியில தருவா, அப்ப அவர் சாப்பிட நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தான் அம்மாவுக்கு போய் சொல்றான், அம்மா இன்னால் வெளியில தந்தவன் இந்த முறம் எனக்கு மறக்கிற நிறைய கீழே போடுங்க அவ அதை போட்டு தருவா. என்ன
0: போட்டுருவாங்க அதெல்லாம் சரி வராது. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நான் சொல்றத வச்சு இந்த வெயிட் என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்ன புதுசா அது கடையில சாப்பாடை கண்டுட்டா சா இதை எப்படியாவது ட்ரை பண்ணி பாக்கணும் என்ன அப்படின்னு இருக்கும் எனக்கு. சரி நுதா, என்ன பாட்டு வேணும் இன்றைக்கு உங்களுக்கு?
1: எங்களை தளபதி வின் பண்ணபடியா எனக்கு அவரைத்தான் பிடிக்கும் தெரியுமோ ஹீரோக்குள்ள. அப்ப அதால அவருக்காக ஒரு பாட்டு, என்ன பாட்டு?

0: அதனால அவருக்கு தூதா வந்து நுதா வந்து பாட்டு கட்டாங்க. சரியா,
1: அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்தையும் சொல்லி கொண்டு அப்படியே அவருக்காக அந்த பாடல்
0: கட்டாயம் உங்களுக்காக
1: கேட்டுக்கொண்டு அப்படியே நிஷாவும் சந்தோஷமா இருக்க நிஷாவையும் வாழ்த்தி நிஷாம் இந்த பாட்டை கேட்கட்டும். மேடம், எனக்கு பிடிச்ச என்னுடைய நேயர்கள், அன்பர்கள், உறவுகள், வர்த்தக பெருமக்கள் எல்லாருக்கும் இந்த பாட்டு சமர்ப்பணம்.
0: எல்லாருக்காகவும் அந்த பாடல் வருது. ரொம்ப நன்றி நுதா பேசினதுக்கு. என்ன
2: நீங்கள் எங்கே சென்றாலும் எங்கே இருந்தாலும் நாம் உங்களோடு.
3: நிகழ்ச்சிகளை கேட்க, செய்திகளை அறிந்து கொள்ள, இன்னும் பல அம்சங்களோடு
2: பண்ணுங்கள். நாங்கள் இந்நேரமும் உங்களோடு. நாங்கள் இந்நேரமும் உங்களோடு. தமிழ் காற்றை சுமந்து உங்கள் மனங்களோடு உறவாடும் ஐ தமிழ் FM 102.9 அலைவரிசையில்.

0: தமிழ் எஃப்எம் அலைகள் இணைந்திருக்கீங்க குட் ஆஃப்டர்நூன் வேர்ல்ட் நிகழ்ச்சியோடு. உஷா வந்திருக்காங்க, வணக்கம் உஷா.
1: என்னெல்லாம்
0: பாப்பா,
1: இந்த இரவைக்கு வறுத்து இடிச்சு அதிசயமா புட்டா வச்சு, பச்சை மிளகாய் சம்பல் அரைச்சு, இட்டாவுக்கு சும்மா ஒரு புடி புடிச்சால் அதே காணும், வேற ஒன்றும் தேவையில்லை. எந்த மாதிரி
0: பிசைஞ்சு அடிக்க அதுவே நல்லா போதும்.
1: ஆமா, அவ்வளவும் போதும்.
0: எனக்கு அந்த புட்டோட இந்த சம்பல் சாப்பிடுறதுல ஒரு விருப்பம் இருக்கு.
1: ஆமா, சுவத்த மிளகாய் சம்பளை விட இந்த பச்சை மிளகாய் சம்பளும் கருவேப்பிலையும் போட்டு அடிச்சா சூப்பரா இருக்கும்.
0: அதுதான்
1: ஒரு
0: தேங்காய் சம்பளம் தேசிகாப்புளி விட்டு சாப்பிட ஒரு நல்ல இது ஒன்று வந்துடும்
1: தானே.
0: எனக்கு வந்து இந்த தேங்காய் சம்பல்ல வந்து நல்ல தேசிகாப்புளி விடுறதுக்கு முதல் லைட்டா மாசி கொஞ்சம் மிளகு இதெல்லாம் போடுக்க அது இன்னொரு டேஸ்ட் வரும். தேசிகாப்புளி இந்த சாரோட இருக்கும் தானே, ஃப்ரெஷ்ஷா. இப்ப தாளிச்சது தானே, தாளிச்ச தேங்காய் சம்பல் தானே அப்படி இருக்கும். இது வந்து தாளிக்காம ஃப்ரெஷ்ஷா செய்வேன். அந்த அவசரத்துக்கு செய்வா அம்மா,
1: அவசரத்துக்கு செய்வா, அது இன்னும் கூட டேஸ்டா இருக்கும்.
0: அதேதான் அதேதான், தகன ஒரு பான் இருந்தாலும் பானை வச்சு சாப்பிட்டு முடிச்சிடலாம் என்ன.
1: ஆமா ஆமா.
0: அப்ப இன்னைக்கு வந்து இன்ட்ரெஸ்டான விஷயம் இந்த புட்டை விக்கிறதா என்ன?
1: என்ன
0: சாப்பிட்டீங்க?
1: பகல் வந்து குத்தரிசி சோறுண்டா எனக்கு நல்லா பிடிக்கும். புத்தரிசி சோறும் கத்தரிக்காய நீட்டு நீட்டு துண்டா வெட்டி பொரிச்செடுத்து, பிறகு சோயாபீன்ஸும் கொஞ்சம் பொரிச்செடுத்து வடிச்சு பேப்பர்ல போட்டுட்டு வெங்காயம் வெட்டி நீட்டுக்கு சுவத்த வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்து நிறைய வெட்டி பொரிச்சு வெந்தயம் நச்சிரம் எல்லாம் போட்டு பொரிச்சு கருவேப்பிலை எல்லாம் போட்டு பொரிச்சு புளி கரைச்சி விட்டு உப்பு மிளகா போட்டு தூளும் போட்டு கொதிக்க விட்டு இந்த பொரிச்ச கலவைய அதுக்குள்ள இறக்கி அப்படியே நல்லா கொதிக்க விட்டு குழம்பு வச்சிட்டு பேந்து கீரையும் காய்ச்சி பயக்கம் பருப்புல ஒரு கறி வச்சு விட்டா
0: சரியான விருப்பம் தெரியுமா? எனக்கு வந்து தயிர தனியா சாப்பிடுறது சரியான விருப்பம், சரியா? அப்ப நான் என்ன பண்ணுவேன், வீட்டுல இருக்கிற தயிரை வந்து நம்ம எல்லாம் எடுத்து தனியா சாப்பிடறதுக்காண்டி எடுத்து வைப்பேன். ஆனா எங்க அம்மா என்ன செய்வாண்டா, எங்க அம்மாட்ட ஒரு பழக்கம் இருக்கு, எல்லாருக்கும் சாப்பாடுல தயிர் வைக்க என்ன செய்வாண்டா, கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் அளந்து அளந்து வைப்பா. சத்தம் போடாம என்ன செய்வாண்டா, சத்தம் போடாம என்ன செய்வாண்டா, அவ தனியா எல்லாரும் குடுத்துட்டு தானே சாப்பிடுறவ, அவ சாப்பிடக்க நாங்க போய் எட்டி பார்க்க தெரியும் எங்க அம்மாக்கு இவ்வளவு பிடிக்கும் தயிர் என்ன, அவ்வளவு வச்சு சாப்பிடுவா. சரி உஷா, நீங்க வந்து

0: இன்றைக்கு வந்து இந்த நீங்க வந்து இன்றைய தினம் வந்து எனக்கு இந்த பசிய கிளப்புற மாதிரி சாப்பாடை பத்தி எல்லாம் பேசி விட்டுட்டீங்க. அதுவும் இன்றைக்கு நீங்க வந்து ஒரு ரெசிபி, அன்றைக்கு வந்து பாயச ரெசிபி சொன்னீங்கண்ணா.
1: சொல்றேன்
2: ஆனா பல புளி அளவோட சாப்பிட வேணும். எவ்வளவுக்கு நாங்க குறைக்கிறோமோ அவ்வளவுக்கு உடலுக்கு ஆரோக்கியம், ஏனென்றா அதுல வாதத்தன்மை இருக்குதா?
0: அப்படியா?
2: பல புளியில வாதம் இருக்கு.
0: நாக்கு கதெல்லாம் தெரியுமா? என்ன நாக்குக்கு டேஸ்டா இருக்கு அந்த மாதிரி வேணும். அதுவும் உண்மைதான். கொஞ்சம் டிசிப்ளினா இருப்போம் என்ன. ரொம்ப நன்றி உஷா பேசினதுக்கு, ரொம்ப நன்றி. என்ன சரி, இப்ப நம்ம வந்து பாட்டு கேப்போம் உஷா.
2: நீங்களோ மாமா உன் பேர நெஞ்சுக்குள்ள பச்சை குத்தி வச்சேன்.
0: ஆறு பேர்
2: மாமாண்ட பேர்.
0: மாமாண்ட பேரா? சரி, மாமாட்ட இருக்கா கேட்டுட்டு, மாமாட்ட கேட்டுட்டு என்ன மாமாண்ட பேரை சொல்லிட்டு சொல்லி போட்டோம்னா கோச்சு கொண்டாருண்டா
2: என்ன?
0: அதான் மாமாண்ட பேரை சொல்லணும்டா, மாமாண்ட பேருக்கு பாட்டு போடணும்டா, மாமாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கொள்ளுவோம் என்ன?
2: அது மாமா ஓகே என்று கேளு புள்ளி என்று.
0: அப்படியா? என்னட்ட சொல்லலையே மாமா?
2: எனக்கு சொல்லிட்டார்.
0: சரி, அப்ப உஷாக்கு மாமா சொல்லிட்டாரு தானே?
2: ஆமா.
0: சரி, நிஷாக்கு மாமா என்ன சொல்றான்னு கேட்டுட்டு பாட்டு போடுறேன்.
2: ஓகே நிஷா, நன்றி நன்றி. வணக்கம்
0: வணக்கம். ரொம்ப நன்றி. தொடர்ந்து நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தணும் அப்படின்னா, நீங்க மான்ட்ரியல் மண்டல இருந்து அழைப்பினை ஏற்படுத்தணும்னா 514-584-1089 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க. நீங்க டொரண்டோ இருக்கீங்கன்னா 416-584-1089 என்கிற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்தினீங்கன்னா நீங்களும் உஷா மாதிரி ஜாலியாக கதை கிளம்பி போன பாட்டுக்கு போ.

0: உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
1: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
0: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
1: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
0: மொன்றியலில் இவருடைய சேவைகளை 7 நாட்களிலும் 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 5147574969. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
2: அக்கா எப்படி இருக்கீங்க? இவ்ளோ அப்செட்டா இருக்கீங்க அக்கா, என்னாச்சு? ஏதும் பிரச்சனையா?
3: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற கார் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கையெல்லாமே காயம், இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
2: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஒரு போன் கால்ல விஷயத்த முடிச்சிருக்கலாம்.
0: தொடர்புகளுக்கு பானு 5148335555
4: இருக்கு. ஒண்ணுதானே கேட்டுட்டு இருக்கேன், அந்த ஜன்னல் பாத்துட்டு இருக்க, அப்படி என்ன அந்த ஜன்னல் இருக்கு?
5: இது இவ்வளவு அழகா இருக்கு, எங்க வாங்கின?
4: எதனா கேக்குற?
0: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 5144684744.
6: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். For more detail 5144687424.
1: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல்.
7: ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம்.
1: வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும்.
7: ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக்கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக்கொள்ளலாம்.
1: அம்மாவின் கைமணம் மாற அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: ஃபிஷ் காட்டல், இலக்கம் 1581 ரூ ஜென்டலோன் ஈஸ்ட், மோன்ட்ரியல், ஃபேப்ரி மெட்ரோவுக்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 5147231581. தமிழ் காற்றை சுமந்து உங்கள் மனங்களோடு உறவாடும் ஐ தமிழ் FM 102.9 அலைவரிசையில் முன்

0: வசூல் ராஜா திரைப்படத்துக்காக பரத்வாஜோட இசையில அமைந்த பாடல கேட்டுட்டு வந்தாச்சு. இப்போ துளசி வந்திருக்காங்க. வணக்கம் துளசி.
1: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்ல சுகமா இருக்கேன் துளசி. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லமா இருக்கேன்.
0: சந்தோஷம்.
1: பாட்ட கேட்டுக்கொண்டீர்.
0: நீங்க நல்லமா இருந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம் தான்.
1: ஆமா ஆமா.
0: பாட்டு நல்லா இருக்கா?
1: நலம் இல்லாத பேடி எல்லாம் சொல்லக்கூடாதானே?
0: நீங்க
1: இல்ல அப்படி எந்த இல்ல ஒரு மூட் வரிக்குள்ள கேப்பேன். எனக்கு முதல் பெண் முதல் பிடிச்ச பாடல் பாசம் மலர்ல மலர்ந்தும் மலராத
0: மலர்ந்தும் மலராத பாதி. நான் நல்லபடியா பாட மாட்டேன். நான் எனக்கும் அந்த பாட்டு பிடிக்கும்.
1: நல்ல பாட்டு.
0: அந்த படத்துல
1: பாட்டுகளில்
0: ஓ அந்த படத்துல இன்னொரு பாட்டு இருக்குதானே, மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அந்த பாட்டு.
1: இன்னொரு படத்துல நீரோடும் வைகை
0: எனக்கு அந்த பாட்டு சரியான விருப்பம். சௌகர் ஜானகியும் சிவாஜி கணேசன் தானே? பாவரிசை திரைப்படங்கள் ஒன்றுதானே அது? நீரோடும் வகையிலே பாட்டு நான் சத்தியமா நைட்டு கேக்குற பாட்டு, எனக்கு பிடிச்ச பாட்டுகள்ல உண்டு. சரி துளசி, இப்போ இன்னைக்கு சொல்லுங்க.
1: மதுர படத்துல
0: வெற்றி
1: அடைஞ்சதுக்காக.

0: எம்எஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மதர்ஸ் டே மெகா சேல். ஒன்றியல் முழுவதும் சிறந்த சலுகை இப்பொழுது உங்கள் அருகில். 726 அமைந்திருக்கும் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் குறுகிய கால சலுகைகள். அனைத்து நகைகளுக்கும் மேக்கிங் சார்ஜஸ் 6% மட்டுமே. $500 மேல் கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் காஷ்மீரி பெங்கல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். $5,000 மேல் கொள்வனவு செய்பவர்களுக்கு ஜுவல்லரி பாக்ஸ் இலவசமாக வழங்கப்படும். டைமண்ட் ஜுவல்லரி கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் டைமண்ட் முக்குத்தி இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது. லக்கி ட்ரோ வாய்ப்பு, 11 சில்வர் கிஃப்ட் வெல்ல வாய்ப்பு மே மாதம் 10th வரை மட்டுமே. வெற்றி பெறுபவர்கள் மே மாதம் 10th மாலை 7 அறிவிக்கப்படுவார்கள். நேரில் கடையில் இருப்பவர்கள் மட்டுமே பெருசு பெற முடியும். புதிய வரவு, அழகான சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன், சிறந்த விலை, உயர்ந்த தரம், ஃப்ரீ ரீஃப்ரெஷ்மென்ட் கிடைக்கும். ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ், 514-655-3315. இந்த மதர்ஸ் டேயை சிறப்பாக்குங்கள். உங்கள் அன்பு அம்மாவுக்கு அழகான ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் நகையை பரிசளியுங்கள். அழகிய தங்க ஆபரணங்களின் களஞ்சியம் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ்.
1: உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
2: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்து காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
1: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
2: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
1: மொன்றியலில் இவருடைய சேவைகளை 7 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-969. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
3: அக்கா எப்படி இருக்கீங்க? இவ்ளோ அப்செட்டா இருக்கீங்க அக்கா, என்னாச்சு? ஏதும் பிரச்சனையா?
4: வீட்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற காரும் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கையெல்லாமே காயம். இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
3: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஒரு போன் கால்ல விஷயத்தை முடிச்சிருக்கலாம்.
1: தொடர்புகளுக்கு பானு 514-833-555.
3: உன்னதானே கேட்டுட்டு இருக்கேன், அந்த ஜன்னல பாத்துட்டு இருக்க, அப்படி என்ன அந்த ஜன்னல்ல இருக்கு?
5: ஏய், இது இவ்ளோ அழகா இருக்கு, எங்க வாங்கின?
3: எதடா கேக்குற?
5: ஏய், இந்த விண்டோல போட்டுருக்க லைன்ஸும் ஷட்டர்ஸும் இவ்ளோ அழகா இருக்கு, எங்க வாங்கின?
3: ஓ, இதத்தான் இவ்வளவு நேரமா பாத்துட்டு இருந்தியா? இது நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல வாங்கினது. இந்த பிரீமியம் குவாலிட்டில வேற எங்க கிடைக்கும்? நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும்.
1: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் சட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் சட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 514-468-7424.
6: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் சட்டர்ஸ். For more detail, 514-468-7424.
7: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல்.
8: ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம்.
9: வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும்.
8: ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக்கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக்கொள்ளலாம்.
9: அம்மாவின் கைமணம் மாறா அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக்கொள்ளுங்கள்.
1: Fish Cartel, இலக்கம் 1581 Rue Gentilhon East, Montreal, Fabry Metro-க்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581.
10: தமிழர்களின் அடையாளம் ஐ தமிழ் எஃப்எம்.

பெரியண்ணா திரைப்படத்திற்காக பரணியின் இசையில் தளபதி விஜய் பாடிய பாடல கேட்டிருந்தீங்க. குட் ஆஃப்டர்நூன் வேர்ல்ட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. நம்ம வந்து நிறைய விஷயங்களை குட் ஆஃப்டர்நூன் வேர்ல்ட் நிகழ்ச்சியில் பேசுவதுண்டு. அதில் இப்போ உலகளாவிய ரீதியில் அதிகமாக, அதுவும் இந்த ஹாலிவுட் தரப்புகளில் அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம் அப்படின்னா இந்த மெட் காலா அப்படின்ற ஒரு நிகழ்வு. மெட் காலா அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வருடமே இது நடக்கும். ஒவ்வொரு வருடமும் செலிபிரிட்டிஸ், அதாவது ஹாலிவுட் திரையுலக நட்சத்திரங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி அதிகமாக பேசப்படும் நட்சத்திரங்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தீமுக்கு கீழே வித்தியாசமான டிசைன் செய்யப்பட்ட ஆடைகள் அணிந்து வருவாங்க. இதுதான் இந்த மெட்காலாவினுடைய ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஒவ்வொரு வருடமும் மெட்காலா அதிகம் பேசப்படுவதற்கான காரணம் இதுதான். இதுல குறிப்பாக பிரியங்கா சோப்ரா அவர்கள் ஒவ்வொரு வருடமும் அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விதமாக உடுத்துறாங்க அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல கூட அவங்கள வச்சு, அவங்களுடைய உடைகளை வச்சு மீம்கள் கூட ட்ரெண்ட் ஆகுவதுண்டு. அப்படி இந்த வருடத்திற்கான 2026 ஆண்டிற்கான மெட்காலாவுக்கான தீமை இப்போது அறிமுகம் செய்திருக்கிறாங்க. இந்த வருடத்திற்கான தீமாக சொல்லப்படுவது காஸ்டியூம் ஆர்ட் அப்படின்றது தான். காஸ்டியூம் ஆர்ட் அப்படின்னா என்ன? அதாவது ஒரு மியூசியத்தினுடைய, ஒரு அருங்காட்சியகத்தினுடைய பெயரின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட தீமாக தான் இது அமைந்திருக்குது. கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கும் பழமையான 400 வகையான ஆடைகளினுடைய டிசைன்ஸை அடிப்படையாக கொண்டுதான் இந்த வருடத்திற்கான மெட்காலாவினுடைய தீம் இருக்க போவதாக சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த மெட்காலாவினுடைய தீமானது, சாதாரணமாக மெட்காலாவினுடைய தீமானது ஃபேஷன் இஸ் ஆர்ட் அப்படின்ற ஒரு விஷயம்தான். அதாவது கலை, நம்ம உடுத்துற உடையின் மூலமாக கலையை வெளிப்படுத்துவது தான் சாதாரணமாகவே மெட்காலாவினுடைய தீமாக இருக்கும். அந்த வகையில் இந்த வருடம் 5000 ஆண்டுகளுக்கும் பழமையான இந்த டிசைன்களை நட்சத்திரங்கள் எப்படியாக நவீனமயப்படுத்தி எப்படியான முறைகள்ல உடையுடுத்தி வரப்போறாங்க அப்படின்றத உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த பாப் கல்ச்சரை விரும்பக்கூடிய ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க இந்த வருடம். அதுவும் ஒவ்வொரு வருடமே ஒவ்வொரு நட்சத்திரங்கள் தனித்துவமான உடைகள் அணிவாங்க. அதுல பியான்சே, ஜெண்டையா மாதிரியானவர்கள் சிறப்பான உடைகள் அணிவதற்காக அதிகம் பேசப்படுவார்கள். இப்போது பிரியங்கா சோப்ராவும் அந்த வரிசையில் இணைந்திருக்கிறாங்க. பார்க்கலாம் இந்த வருடத்தினுடைய மெட்காலாவில் ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரியான உடைகள் அணிய போறாங்க, சமூக வலைதளங்களில் அந்த புகைப்படங்கள் எப்படியாக வலம் வரப்போகுது அப்படின்றத தொடர்ந்து மனிதர்கள் நீங்க இணைஞ்சிருக்கிறது ஆய்தமிழ் எஃப்எம்மினுடைய குட் ஆஃப்டர்நூன் வேர்ல்ட் நிகழ்ச்சியோடு. நீங்க மொன்ட்ரியல் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளணும் அப்படின்னா அழைப்பினை ஏற்படுத்துங்க 514-584-102-9 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு. அதே மாதிரி நீங்க டொரண்டோல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளணும் அப்படின்னா 416-584-102-9 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க.

0: நேரம் 5:32.
1: நீங்கள் எங்கே சென்றாலும் எங்கே இருந்தாலும் நாம் உங்களோடு.
0: நிகழ்ச்சிகளை கேட்க, செய்திகளை அறிந்து கொள்ள, இன்னும் பல அம்சங்களோடு ஐடமிழ் மொபைல் ஆப்,
1: பிளே ஸ்டோரிலும் ஆப் ஸ்டோரிலும் ஐடமிழ் ரேடியோ மொபைல் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்கள். நாங்கள் இந்நேரமும் உங்களோடு.
2: தமிழர்களின் அடையாளம் ஐ தமிழ் எஃப்எம்.

மெர்சல் திரைப்படத்திற்காக ஜிவி பிரகாஷ் குமார், நரேஷ் ஐயர், இன்னும் நிறைய பேர் பாடிய பாடல் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில ஐ தமிழ் எஃப்எம் ஊடாக குட் ஆஃப்டர்நூன் வேர்ல்ட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாத்தையும் தானே நம்முடைய நிகழ்ச்சியில பகிர்ந்து கொள்வோம். இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே சமூக வலைதளங்களுடைய தாக்கத்தினாலதான், ஏதோ ஒரு வகையில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில அந்த சமூக வலைதளங்கள் தாக்கம் செலுத்துது. இது மறக்க முடியாத ஒரு உண்மை. இப்படி இருக்கும் பொழுது சமூக வலைதளங்களின் மூலமாக பிரபல்யமாக கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒருவரை பத்தி தான் இப்போ நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போறேன். எத்தியோப்பியாவை சேர்ந்த கலுபுட்டிக்ஸ் அப்படின்றவர் தான். இது வந்து ஆராய்ச்சியின் அடிப்படையில் அவர் எத்தியோப்பியாவை சேர்ந்தவர் அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சிறுவன், இவர் வந்து ஒரு 14-15 வயது இருக்கக்கூடிய இந்த சிறுவன், அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை April 30 ஏப்ரல் மாதத்தினுடைய இறுதி பகுதியில ஆரம்பிச்சு அதுல வீடியோக்களை தொடர்ந்து போடுறாரு. இவருடைய வீடியோக்கள் எப்படியானதாக இருக்குதுன்னா, இவர் வந்து ஒரு பழைய பொருட்கள் விற்கக்கூடிய, பழைய சப்பாத்து மற்றும் பைகள் விற்கக்கூடிய ஒரு பேக்ட்ராப்பை வைத்திருக்கிறாரு. அதுக்கு முன்னதாக இவர் நல்லா நடனம் ஆடக்கூடியவராக இருக்கிறார். அதே சமயத்துல நல்ல கிரியேட்டிவிட்டி, கற்பனா சக்தி நிறைந்த ஒரு நபராக இருக்கிறார். இது எல்லாத்தையும் நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, இவருடைய வீடியோக்கள்ல இவர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான், ரொம்ப நிறைய விஷயங்கள்லாம் இருக்காது இவருடைய வீடியோல. ஒரு பேக்ட்ராப் இருக்கும், அவற்றில் வித்தியாசமான ரே சப்பாத்துகள் இருக்கும், சில பழைய பைகள் தொங்க விடப்பட்டிருக்கும். இவர் முன்னதாக நின்று கொண்டு ஒரு சின்ன நடன அமைப்போடு ஒரு சின்ன அசைவம் மேற்கொள்ளுவார். ஒரு டிரான்சிஷன் வீடியோஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல சமூக வலைதளங்களில், இந்த டிரான்சிஷன் வீடியோஸ் வந்து அதிகமாக நம்ம பார்த்துருப்போம். அதாவது ஒரு சாதாரணமான உடையில இருந்துட்டு திடீர்னு இன்னும் ஒரு உடையை மாற்றும் எடிட்டிங்கின் மூலமாக, தொகுப்பின் மூலமாக அதை வெளிப்படுத்துகிற ஒரு முறை தான் அது. அதுதான் இவரும் செய்கிறாரு. ஆனால் ஒரே விஷயத்தான் செய்கிறாரு, ஆனால் இவர் சாதாரணமான உடை அணிந்திருந்ததுக்கு பிறகு மாறும் பொழுது, வேறு ஒரு உடையில வேறு ஒரு தோற்றத்தில் கொடுக்கும் பொழுது, இவரிடம் இருக்கக்கூடிய ரொம்ப சாதாரணமான பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி, இப்போ ஒரு சோடா மூடியாக இருக்கட்டும், கண்ணாடி துண்டுகளாக இருக்கட்டும், இவற்றை பயன்படுத்தி ரொம்பவும் நவ நாகரிகமான வெஸ்டர்னைஸ்டான உடைகளை தயாரிச்சு அதை உடுத்தி இருப்பார். இந்த இவற்றில் இன்னும் சிறப்பாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த உடைகள் ரொம்பவும் நவீனமாக இருக்குது. அது மட்டும் இல்ல, அதை அவர் பியார் பண்ணுகிற விதம் எல்லாமே பார்ப்பவர்களுக்கு இன்னும் ரசிக்கும்படியாக இருக்குது. இவருடைய இந்த பக்கத்தை போய் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 2 மாதங்கள் கூட முழுமையாக இவர் பயன்படுத்தி இருக்க மாட்டார் இந்த பக்கத்தை. ஆனா இதுல இவர் போட்டிருக்கக்கூடிய வீடியோக்களின் மூலம் இவருடைய ஃபாலோவர்களுடைய எண்ணிக்கை 3.8 மில்லியனாக அதிகரிச்சிருக்குது. இதுவரை கால பகுதியில மொத்தமாக அவர் வெறும் 21 வீடியோக்களை மட்டும்தான் பகிர்ந்திருக்கார். வீடியோக்கள், போஸ்டுகள்னு ஒட்டுமொத்தமாகவே 21 விஷயங்களை மட்டும்தான் இந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவர் பகிர்ந்திருக்காரு. குறிப்பாக இதுல இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராமினுடைய ஆபீஷியலான பக்கத்திலிருந்து இவருடைய இந்த பக்கத்துல, இவருடைய சொந்த பக்கத்துல போட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோக்களுக்கு இல்ல, நாங்க இன்ஸ்டாகிராம் உங்களோடு கொலாபரேட் பண்ணுவதற்கு ஆர்வமாக இருக்கிறோம், உங்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கு ஆர்வமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவருடைய வீடியோவுக்கு கீழ கமெண்ட்ட பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அதற்கு பிறகு கூட இவர் அதற்கான எந்த ரிப்ளையுமே அந்த கமெண்ட்டுக்கு கீழே பதிவிடல. இதை இன்னும் பார்ப்பவர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்குது. ரொம்பவும் எளிமையான முறையில, எந்தவித பந்தாவும் இல்லாம, ரொம்ப கஷ்டப்படாம, இலகுவாக அவரிடத்துல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு, அவரிடத்துல இருக்கக்கூடிய வசதிகளை வச்சு அவர் ஒரு கண்டென்ட்டை செய்து போடுறாரு. அவர் சமூக வலைதளங்களில் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்றாரு. அதற்கு ஒரிஜினலாக ரசிகர்கள் இருக்கிறாங்க. அதுவும் 3.8 மில்லியன் பேர் உலகம் முழுவதுமே அவரை பின்தொடர்றாங்க அப்படின்றது சமூக வலைதளத்தின் மூலமாக இப்படியான விஷயங்களும் சாத்தியமாகும் அப்படின்ற வியப்பை ஏற்படுத்து. பார்த்தீங்களா, ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சமூக வலைதளங்களை பற்றி இப்படியெல்லாம் பேசுவோன்னு எதிர்பார்த்து கூட இருக்க மாட்டோம். ஆனால் அப்படியான காலகட்டமும் இப்போ வந்து நடந்து கொண்டுதான் இருக்குது. தொடர்ந்து 9 அலைகள்ல ஐ தமிழ் எஃப்எம் குட் ஆஃப்டர்நூன் வேர்ல்ட் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. இப்போ நம்ம பாடல கேட்டு வருவோம்.

0: ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மதர்ஸ் டே மெகா சேல். ஒன்றியல் முழுவதும் சிறந்த சலுகை இப்பொழுது உங்கள் அருகில். 726 அமைந்திருக்கும் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் குறுகிய கால சலுகைகள். அனைத்து நகைகளுக்கும் மேக்கிங் சார்ஜஸ் 6% மட்டுமே. $500 மேல் கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் காஷ்மீரி பெங்கல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். $5,000 மேல் கொள்வனவு செய்பவர்களுக்கு ஜுவல்லரி பாக்ஸ் இலவசமாக வழங்கப்படும். டைமண்ட் ஜுவல்லரி கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் டைமண்ட் முக்தி இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது. லக்கி ட்ரோ வாய்ப்பு, 11 சில்வர் கிஃப்ட் வெல்ல வாய்ப்பு மே மாதம் 10ஆம் தேதி வரை மட்டுமே. வெற்றி பெறுபவர்கள் மே மாதம் 10ஆம் தேதி மாலை 7 மணிக்கு அறிவிக்கப்படுவார்கள். நேரில் கடையில் இருப்பவர்கள் மட்டுமே பெருசு பெற முடியும். புதிய வரவு, அழகான சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன், சிறந்த விலை, உயர்ந்த தரம், ஃப்ரீ ரீஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ், 514-655-3315. இந்த மதர்ஸ் டேயை சிறப்பாக்குங்கள். உங்கள் அன்பு அம்மாவுக்கு அழகான ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் நகையை பரிசளியுங்கள். அழகிய தங்க ஆபரணங்களின் களஞ்சியம் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ்.
1: உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
2: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
1: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
2: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
1: மொன்றியலில் இவருடைய சேவைகளை 7 நாட்களிலும் 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-969. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
3: அக்கா எப்படி இருக்கீங்க? இவ்ளோ அப்செட்டா இருக்கீங்க அக்கா, என்னாச்சு? ஏதும் பிரச்சனையா?
4: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற காரும் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கையெல்லாமே காயம், இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
3: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஒரு போன் கால்ல விஷயத்த முடிச்சிருக்கலாம்.
1: அனைத்து விதமான இன்சூரன்ஸ்களையும் நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட். தொடர்புகளுக்கு பானு 514-833-555 எக்ஸ்டென்ஷன் 104.
5: நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட்.
3: ஈஷான், நான் அழகா இருக்கேனா? என் ட்ரெஸ் எப்படி இருக்கு?
6: மட்டும்தான் கிடைக்கும்.
1: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 514-468-7424.
5: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். For more detail, 514-468-7424.
7: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல்.
8: ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம்.
9: வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும்.
8: ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக்கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக்கொள்ளலாம்.
9: அம்மாவின் கைமணம் மாற அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: ஃபிஷ் காட்டல், இலக்கம் 1581 ரூ ஜென்டலோன் ஈஸ்ட், மோன்ட்ரியல், ஃபேப்ரி மெட்ரோவுக்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581. தமிழ் காற்றை சுமந்து உங்கள் மனங்களோடு உறவாடும் ஐ தமிழ் FM 102.7.

ஒலிக்க ஆரம்பிக்கிற இந்த பாடலோடு ஆயுதமலை FM குட் ஆஃப்டர்நூன் வேர்ல்ட் நிகழ்ச்சியும் நிறைவுக்கு வருது. தொடர்ந்து ஆயுதமலை FM இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கும் வரைக்கும் இப்போ இந்த நொடி இந்த தருணம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நிஷா துஜா. நன்றி, வணக்கம்.

0: ஐத்தமிழ் FM செய்திகள். வணக்கம். ஐத்தமிழ் FM-இன் மாலை நேர பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் விமலாதித்தன், செய்திகள் வாசிப்பவர் ஆகாஷ்.
1: தலைப்புச் செய்திகள்.
0: பொது தேர்தலுக்கான பிரச்சாரத்தை ஆரம்பித்துள்ள முதல்வர் கிறிஸ்டின் பெக்ஷர்ட். இலங்கை மாலத்தீவு ஜனாதிபதிகளுக்கு இடையில் இருதரப்பு பேச்சுவார்த்தை. ராஜகிரியில் கைது செய்யப்பட்ட 120 வெளிநாட்டவர்களுக்கு விளக்கம் அறியல். முன்னாள் முதல்வர் MGR-இன் சாதனையை முறியடித்த தாவேக தலைவர் விஜய். அமெரிக்க கடற்படை கப்பல்கள் தாக்கப்படவில்லை, கன்கொங் மறுப்பு.

கனேடிய செய்திகள். கியூபெக் மாகாணத்தில் பார்ட்டி கியூபெக்வா கட்சிக்கும் ஆட்சிக்கு வந்தால் முதலாம் ஆண்டில் வீடற்றோர் பிரச்சனையை தீர்ப்பதற்கே முதலிடம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பார்ட்டி கியூபெக்வா கட்சியின் தலைவர் பால் செயின்ட் பியர் பிளேமவுண்டன் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பின் பேசிய பிளேமவுண்டன், கியூபெக் மாகாணத்தில் வீடற்றவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக தெரிவித்தார். தமது கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் முதல் 12 மாதங்களில் இந்த சமூக பிரச்சனை

வெறும் தற்காலிக முகாம்களை அமது அரசு நகரும் என பாட்டி கியூபெக்வா தலைவர் செயின்ட் பியர் தெரிவித்துள்ளார். வீதிகளில் வசிப்பவர்களுக்கு தேவையான மனநல ஆலோசனைகள் மற்றும் மருத்துவ சிகிச்சைகளை வழங்கவும் சிறப்பு மருத்துவ குழுக்கள் தமது அரசாங்கம் அமைக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கியூபெக் லிபரல் கட்சியின் புதிய தலைவர் சார்ல்ஸ் மில்யாட் மாகாணத்தின் கடுமையான தொழில் சட்டமான பில் 96 ஆதரவாக கருத்து தெரிவித்தமை கியூபெக்கில் வாழும் சிறுபான்மை மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய மில்யாட், கியூபெக்கில் லிபரல் கட்சி ஆட்சிக்கு வந்தால் பிரெஞ்சு மொழியை பாதுகாக்கும் பில் 96 சட்டத்தில் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்த தயங்கப் போவதில்லை என தெரிவித்தார். இந்த சிறப்பு அதிகாரம் தனிமனித அடிப்படை உரிமைகளை மீறும் சட்டப்பிரிவுகளையும் நீதிமன்ற விசாரணைகளில் இருந்து பாதுகாக்க வழிவகை செய்கிறது. லிபரல் கட்சியின் பாரம்பரிய ஆதரவாளர்களான ஆங்கிலம் பேசுவோர் இதனை தங்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் என கருதுகின்றனர். கியூபெக் மாகாணத்தின் லிபரல் கட்சியானது சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாக்கும் கட்சியாகவே நீண்ட காலமாக பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது பிரெஞ்சு மொழி பேசும் மக்களின் வாக்குகளை கவர்வதற்காக அந்த கட்சி தனது கொள்கையிலிருந்து பின்வாங்குவதாக குற்றம் சாட்டப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.

0: கியூபெக் மாகாணத்தின் புதிய முதல்வர் கிறிஸ்டின் ட்ரெச்சர்ட் தனது தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் சாதனையை முன்னிறுத்தி எதிர்வரும் பொது தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தனது கட்சி உறுப்பினர்களிடையே தொடங்கியுள்ளார். கியூபெக் மாகாணத்தில் 33வது முதல்வராக பதவியேற்று இன்று 2 வாரங்களே ஆன நிலையில் CAQ கட்சியின் முக்கிய கூட்டத்தில் கிறிஸ்டின் ட்ரெச்சர்ட் உரையாற்றினார். வெறும் 14 நாட்களில் இத்தனை மாற்றங்கள் கொண்டு வர முடியும் என்றால் அடுத்து வரும் 4 ஆண்டுகளில் எங்களால் எதை சாதிக்க முடியும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் என அவர் விடுத்த அறைகூவல் கட்சியினரிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. பல ஆண்டுகளாக இழுபறியில் இருந்த மொய்சனோவ் மருத்துவமனை புனரமைப்பு திட்டத்தில் $700 மில்லியன் நிதியை ஒதுக்கிய கிறிஸ்டின் ட்ரெச்சர்ட் அத்திட்டத்தை செயல்படுத்த தொடங்கியுள்ளார். சிறப்பு மருத்துவர் சங்கங்களுடன் நீண்ட காலமாக நிலை வந்த கருத்து வேறுபாடுகளை நீக்கியுள்ள அவர் அந்த மருத்துவர்களுடன் புதிய உடன்படிக்கையை எட்டியுள்ளார். கியூபெக்கின் முன்னாள் முதல்வர் பிரான்சுவா லோகோவின் 8 ஆண்டுகால ஆட்சிக்கு பிறகு கட்சிக்கு புதிய உயிர் கிடைத்துள்ளதாக ட்ரெச்சர்ட் கூறியுள்ளார். மொன்றியலின் ஜாக் கார்டியர் பாலத்தில் நிர்ணயிக்கப்பட்ட வேகத்தை விட 106 கிலோமீட்டர் அதிவேகமாக கார் ஓட்டிய 18 வயது இளம்பெண் ஒருவருக்கு $2,700 அதிகமான அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அந்த பாலத்தில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகம் செல்ல அனுமதியுள்ள நிலையில் இந்த இளம்பெண் தனது காரை மணிக்கு 156 கிலோமீட்டர் வேகத்தில் செலுத்தியது கண்டறியப்பட்டது. அனுமதிக்கப்பட்ட வேகத்தை விட 106 கிலோமீட்டர் கூடுதலாக சென்றுள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளது. வாகனத்தை செலுத்திய வேளையில் அந்த பெண் மது அருந்தியதும் சோதனையில் உறுதியானது. உடனடியாக அவரது ஓட்டுநர் உரிமம் 90 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் ஓட்டி வந்த காரும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். கியூபெக் சட்டப்படி 22 வயதுக்குட்பட்ட ஓட்டுநர்கள் சிறிதளவு மது அருந்தினாலும் அது குற்றமாக கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
1: தொடர்வது இலங்கை செய்திகள்.
0: இலங்கைக்கு அரசு பயணம் மேற்கொண்டுள்ள மாலத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது முயூசுப் மற்றும் ஜனாதிபதி அனுரக் குமார் திசாநாயக்கி ஆகியோருக்கு இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற மாலத்தீவு ஜனாதிபதி வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வை தொடர்ந்து இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தை ஆரம்பமாகின. இங்கு மாலத்தீவு ஜனாதிபதியை மிகவும் அமோகமாக வரவேற்ற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தனது அழைப்பை ஏற்று இலங்கை விஜயம் மேற்கொண்டமைக்கு தனது நன்றியை தெரிவித்தார். இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கு இடையிலான ராஜதந்திர உறவுகளுக்கு 61 ஆண்டு நிறைவடைந்த தருணத்தில் இடம்பெறும் முகமது முயூசின் இந்த இலங்கை விஜயமானது இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான பங்களிப்பு, நம்பிக்கை மற்றும் நட்புறவை பிரதிபலிக்கிறது என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, எதிர்காலத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் ஒரு புதிய மைல்கல் எட்டப்படும் எனவும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இரு நாட்டு மக்களுக்கும் பரஸ்பர நன்மைகள் கிடைக்கும் வகையில் பொருளாதார, கலாச்சார மற்றும் சமூக உறவுகள் உள்ளிட்ட பன்முக கூட்டாண்மை மேலும் வளர்ப்பது மற்றும் பன்முகப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து தலைவர்கள் இங்கு விரிவாக கலந்துரையாடினர். இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத், தொழில் அமைச்சர் மற்றும் நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ ஆகியோரும், மாலத்தீவு அரசாங்கத்தின் சார்பில் வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சர் இர்திஷா மற்றும் பொருளாதார அபிவிருத்தி வெளிநாட்டு உறவுகள் தொடர்பான ஜனாதிபதியின் முதன்மை செயலாளர் முகமது நசீத் ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். கனடா மற்றும் பிரித்தானியா உயர்ஸ்தானிகர்களை மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தலைமையிலான இலங்கை தமிழரசு கட்சி குழுவினர் இன்று மட்டக்களப்பு தனியார் விடுதியில் சந்திப்பை மேற்கொண்டனர். இந்த சந்திப்பின் போது சமகால அரசியல் தொடர்பாகவும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அண்மை காலமாக நிலவுகின்ற தொல்லியல் திணைக்களத்தினால் ஏற்படுகின்ற பிரச்சினை தொடர்பாகவும் உயர்ஸ்தானிகரிடம் எடுத்துரையப்பட்டது. தொல்லியல் திணைக்களத்தினால் தமிழர்களின் காணிகள் திட்டமிட்டு கபலீகரம் செய்யப்படுகின்றது. தமிழர்களுக்கு ஒரு சட்டமும் சிங்களவர்களுக்கு இன்னொரு சட்டமும் பிரயோகிக்கப்படுவது தொடர்பாகவும் எடுத்து உரைக்கப்பட்டது. மேலும் மயிலத்தமடு மாதவனை மேச்சாற்றை மற்றும் வனக்காணிகள் தொடர்பாக தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற அநீதிகள் சம்பந்தமாகவும் கலந்துரையாடப்பட்டதுடன் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் அரசாங்கம் பாரபட்சம் காட்டுகின்றது. கிராமங்களில் உள்ள மக்களுக்கான அடிப்படை தேவைகள் பல இருக்கின்ற போதும் அரசாங்கம் மக்களுக்கு ஆசை வார்த்தைகளை கூறி தொடர்ச்சியாக ஏமாற்றி வருகின்றமை தொடர்பாகவும் உயர்ஸ்தானிகர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது.

0: ராஜகிரி பகுதியில் நேற்று கைது செய்யப்பட்ட சீனா, மலேசிய, தாய்லாந்து மற்றும் வியட்நாம் உள்ளிட்ட 9 நாடுகளைச் சேர்ந்த 120 வெளிநாட்டவர்கள் எதிர்வரும் 6 தேதி வரை விளக்குமறியில் வைக்க புதுக்கடை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டத்தை மீறியமை, இணையவழி குற்றங்களுடன் தொடர்புடையமை போன்ற சந்தேகத்தின் பேரில் ராஜகிரியில் உள்ள மெதவெளி விடை வீதியில் உள்ள அவர்கள் ஒரு இடத்தில் வைத்து கைது செய்தனர். மேலும் 10 கோடி ரூபாவுக்கு அதிகமான மதிப்புள்ள கணினிகள் மற்றும் உபகரணங்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி, சித்துப்பாத்தி, மனித புதைக்குழி, இன்று ஒரு கைக்குழந்தை உட்பட மேலும் 4 எலும்புக்கூடுகள் தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. மேலும் அடையாளம் காணப்பட்ட 4 எலும்புகள் அகழ்ந்தும் எடுக்கப்பட்டுள்ளன. இன்று புதிதாக அடையாளம் காணப்பட்ட 4 எலும்புகளுடன் அப்புதைக்குழியில் மொத்தமாக அடையாளம் காணப்பபட்ட எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 250 அதிகரித்துள்ளது. மேலும் அங்கு இன்று புதிதாக அகழ்ந்து எடுக்கப்பட்ட அந்த எலும்புக்கூடுகள் தொகுதியுடன் அங்கு மொத்தமாக அகழ்ந்து எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 147 அதிகரித்துள்ளது.
1: அடுத்து இந்திய செய்திகள்.
0: தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் சாதனையை முறியடித்துள்ளார். 1977 சட்டப்பேரவை தேர்தலில் முதன்முறையாக போட்டியிட்ட எம்ஜிஆரின் அதிமுக 33.52% வாக்குகளை பெற்றதே சாதனையாக இருந்தது. இந்த நிலையில் 2026 தேர்தலில் விஜயின் தாவேகா 34.89% வாக்குகளை பெற்றுள்ளதுடன் இதுவரை 1,62,00,000 வாக்குகளை பெற்றுள்ளது. இதன் மூலம் எம்ஜிஆரின் சாதனையை விஜய் முறியடித்துள்ளார். தற்போதைய நிலவரத்தின்படி தாவேகா 107, திமுக 73, அதிமுக 54 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. தாவேகா போட்டியிட்ட முதல் தேர்தலே ஆட்சி அமைக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளமை பெரும்பான்மைக்கு 117 இடங்கள் தேவை. எனினும் தாவேகா மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை பதிவு செய்துள்ளது. பெரம்பூர், திருச்சி, கிழக்கு தொகுதிகளில் விஜய் அமோக வெற்றி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.

தெளியாத போதை தீண்ட துடிக்கும் செவி பாதை ஐ தமிழ் எஃப்எம் 102.9.

0: காற்றலையின் காதலனாய்
1: நான் பிழை நீ மழலை எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை.
0: உங்கள் ஐந்தமிழ் FM 102.9.

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city.
1: Ekamma, ekachakamma, wanna kanda heartbeat thayerthe.
2: 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி. iTamil FM.
3: குறி வெச்சா ஏற விழணும்.

அன்பார்ந்த வணக்கங்கள். காற்றின் சிறுகள் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ச்சியாக ஐட்டம் லைஃப் மோடு இணைந்திருங்கள். நேரம் இப்பொழுது 8:01.